நினைத்து நினைத்து நாங்க நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. பிசாசான நீங்க கண்களை கட்டி ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் அப்பா நீங்க செய்த நன்மைகளை உணராத படிக்க ஆண்டவரே ஏசப்பா இதோ எங்களை எப்பொழுதும் முறுமுறுக்கத்தக்கதாய் ஆண்டவரே இல்லாதவைகளை குறித்தே எங்களை ஆண்டவரே வேதனைப்படத்தக்கதாய் வைத்திருக்கிற இந்த பேட்டர்ன்ஸ் உடையட்டும் அப்பா. ஆண்டவரே நீங்க எங்களுக்கு எவ்வளவு நன்மையை செய்திருக்கிறீங்கிறத உணர்ந்து பார்க்கிற அந்த உணர்வுள்ள ஆவியோடு கூட இன்றைய நாளிலும் உங்களுடைய சமூகத்துக்கு நாங்க வந்திருக்கிறோம். இதோ நன்றி அறிதலோடு கூட உங்களுடைய சமூகத்திற்கு நாங்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே நீங்க கொடுத்த வேலைக்காக ஆண்டவரே நீங்க கொடுத்திருக்கிற உறவுகளுக்காக ஆண்டவரே இதோ எங்கள் சரீரத்துல இருக்கிற எல்லா உறுப்புகளும் ஆண்டவரே நல்லபடியா வேலை செய்கிறதற்காக ஆண்டவரே இன்றைக்கு அப்பா எங்களுடைய ஆண்டவரே இந்த ஆண்டவரே வைத்தியசாலையில் இருந்து எங்களை விலக்கி நீங்க பாதுகாத்து வைத்திருக்கிறதற்காக எங்களுக்கு கொடுத்த வேலையை செய்து முடிக்க ஆண்டவரே வேலைக்கு போக கொடுத்த கிருபைக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே இதோ துதிகன மகிமையோடு கூட ஆண்டவரே நீங்க செய்த நன்மையை நினைத்து பார்த்து நன்றி அறிதல் உள்ளவர்களாய் நாங்க நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமையை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். சங்கமம் வானொலியில் நித்திய வெளிச்சம் பகுதியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து ஆண்டவருடைய சுகமளிக்கிற வல்லமையை நாம் தியானித்து வருகிறோம். எத்தனையோ காரியங்கள் ஆண்டவரிடத்திலே இருந்து நாம் அனுபவித்தாலும் கூட இந்த சுகமளிக்கிற வல்லமை தெய்வீக சுகத்தை குறித்து நாம் ஒவ்வொரு வாரமும் தியானித்து வருகிறோம். ஆண்டவர் நாம் சுகமாய் இருக்கிறதையே விரும்புகிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிறவராய் இருக்கிறார். விசுவாசிகள் வியாதிகளை வார்த்தையினாலே துரத்த வேண்டும் என்று விரும்புகிறார். வியாதி படுக்கையில் இருக்கிற ஜனங்களை விடுதலை ஆக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்பதை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். அப்படி என்றால் நம்முடைய சரீரத்திலே வியாதிகள் வருகிற பொழுது, பலவீனம் வருகிற பொழுது, தோல்விகள் வருகிற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் நாம் தியானித்து வருகிறோம். நம்முடைய சரீரத்துல வியாதி இருக்க முடியாது, தோல்விகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்க முடியாது. அந்த ப்ராசஸ் வேணா, அந்த நமக்கு ஒரு போராட்டத்தின் ப்ராசஸ் இருக்குமே தவிர அதனுடைய கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு நன்மையானதாகத்தான் தேவன் நம்மளுக்கு செய்து கொடுப்பார்கள். இல்லையா? சோ அதைத்தான் நாம் தியானித்து வருகிறோம். அதில் முதலாவதாக இந்த கொலோசியர் 3 அதிகாரத்திலே நாம் பார்த்து வருகிறோம், கிறிஸ்து உடனே கூட நாம் எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளையே நாம் தேட வேண்டும். பூமிக்கு உரியவைகள் அல்ல, மேலானவைகளை தேடவும் வேண்டும், அதை நாடவும் வேண்டும். ஏனெனில் நாம் இயேசுடனே கூட மரித்திருக்கிறோம். நம்முடைய ஜீவன் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறது. இப்ப இந்த இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கும் பொழுது நம்முடைய சரீர எப்படியாக இருக்கும்? ஜீவனோடு தான் இருக்கும், உற்சாகத்தோடு தான் இருக்கும். நம்முடைய சூழ்நிலைகள் என்ன, நம்ம சூழ்நிலைகளோடு நம்ம என்ன ஃபீல் பண்றோமோ அது பேசுவது அல்ல. நாம் தேவனுக்குள் அவருடைய ஜீவன், நம்முடைய ஜீவன் கிறிஸ்து உடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால நமக்குள்ள இருக்கிற இந்த அவயங்களினாலே உண்டு பண்ணுகிற காரியங்கள், பயங்கள், நமக்குள்ளே உண்டாகிற இச்சைகள், மோகங்கள், விக்கிரக ஆராதனைகள், இது எல்லாம் அந்த சரீரத்துல உண்டாகிற அந்த பொருளாசை, பெருமை, இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அழித்து போட்டு நம்ம என்ன செய்யணும்? நம்ம புதிய மனுஷனாகின இயேசுவுக்குள்ளாக, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக இருக்கிற அந்த புதிய மனுஷனை நாம் தரித்து கொள்ள வேண்டும். பழைய மனுஷனை நாம் களைந்து போட வேண்டும். இந்த மாம்சத்தின் காரியங்களை நாம் அழித்து போட்டு நம்ம புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும். இந்த பழைய மனுஷனோடு கூட இருந்தால் நமக்கு கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல கோப ஆக்கினை வரும் என்று நாம் பார்த்தோம். அது மாத்திரமல்ல, நமக்குள்ளே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் இருக்கிற நாம் எப்படியாக இருக்க வேண்டிய இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையோடு கூட சாந்தத்தோடும் நீண்டிய பொறுமையும் நாம் தரித்து கொண்டவர்களாய் நம்ம இருக்கணும். ஒருவரை ஒருவர் தாங்க முந்திக் கொள்ள வேண்டும். அதை தாங்குவதற்கு பெருமைக்காக அல்ல, நாம் ஒன்றை செய்கிறோம் என்று செய்கிறதற்காக அல்ல. எதை செய்தாலும் நாம் கிறிஸ்து இயேசு நமக்கு செய்ததை போல, நம்ம
நமக்கு மன்னித்ததை போல முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் நாம் காரியங்களை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நாம் அதை விட தேவன் செய்த நன்மையை நன்றி அறிதல் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இன்றைக்கு நீங்க இதுக்கு முன்னாடி நீங்க கேட்டிருந்தீங்கன்னா, பிரேயரை கேட்டிருந்தீங்கன்னா தெரியும், இன்னைக்கு நீங்க ஒரு நிமிஷம் உங்களுடைய வாழ்க்கையில

கொடுக்கறதற்கான பேமெண்ட் உங்கள்கிட்ட இருக்கு, வீடு இருக்கு, வீட்டுக்கு ரெண்ட் கட்ட காசு இருக்கு, பேமெண்ட் கட்ட மார்கேஜ் பேமெண்ட் கட்ட மார்கேஜ் பேமெண்ட் இருக்கு, லோன் கொடுக்கறதுக்கு பேங்க் இருக்குது. இப்படி எல்லாமே தேவன் உங்களுக்கு இவ்வளவு நன்மை செய்யவராய் இருக்க, ஆனா கொடுத்த வேலையில உங்களுக்கு நிம்மதி இல்லை, கொடுத்த உறவுகளில நிம்மதி இல்லை, இருக்கிற சரீரத்துல கை வலிக்குது, கால் வலிக்குது, எப்ப பார்த்தாலும் டென்ஷன் பிரஷர், எப்ப பார்த்தாலும் மனசுக்குள்ள நம்ம எதையாவது ஒன்ன இழந்ததை குறித்தே நாம் பெரிதாய் நினைத்து கொண்டிருப்பது, நம்மளுக்கு இது கிடைக்கலையே அல்லது நீங்க வேணுங்கிறது நம்மளுக்கு கிடைக்கலையே என்று சொல்லி கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறது. இது எல்லாத்தையும் விட இன்னைக்கு தேவன் எவ்வளவு நன்மை செய்கிறார் என்று அவருடைய ஒரு துளிய நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா கூட, நீங்க தேவனுடைய அன்பை நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னாக்க தேவனை என்ன செய்ய முடியாது, குறை சொல்ல முடியாது, நம்ம முறுமுறுக்க முடியாது. இதை விட நம்ம இன்னொன்னு ஒன்ன பார்த்தோம், என்னன்னா முதலாவது நீங்க உங்களிலே நீங்க அன்பு செய்யறதை போல உங்களுடைய அயலானை நீங்க அன்பு செய்யுங்க என்று பார்த்தோம். முதலாவது நாம் நம்ம அன்பு செலுத்துக்கிறோமா, இன்னைக்கு நான் என்னுடைய வாழ்க்கைய நானு என்ஜாய் பண்றேனா, இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு நாளை கொடுத்துருக்கிறாரு, காலையில எழுந்திருக்கும் பொழுது சந்தோஷமா இன்னைக்கு தேவனுடைய அன்பை தேவனுடைய வல்லமைய மகிமைய நான் என்ஜாய் பண்ண போறேன், இன்னைக்கு அவர் வைத்திருக்கிற நன்மைய நானு நான் காண போகிறேன், இன்றைக்கு என் வாழ்க்கையில நேற்றைய விட இன்றைக்கு என் தேவன் வைத்திருக்கிற அந்த அற்புதத்தை அதிசயத்தை நான் பெற்றுக்கொள்ள போறேன்னு சொல்லி நம்முடைய பொழுது விடியுதா, அல்லது இன்றைக்கும் என் பொழுது விடிஞ்சிருச்சே, நான் என்னைக்கு நான் தேவனிடத்துல போவேன்னு தெரியலையே, எப்ப சாக போறேன்னு தெரியலனாலாம் உயிரோட இருக்கிறதுக்கு செத்து போகலான்ற எண்ணத்தோடு கூட நம் நாட்களை நாம் வரவேற்கிறோமா என்பதை கொஞ்சம் நீங்க தியானித்து பாருங்க. சோ இன்றைக்கு விடுகிற பொழுது தேவன் நம்மளுக்கு நன்மையை செய்கிறார், அவர் என் கூட இருக்கிறார், அவருக்குள்ள கிறிஸ்துவுக்குள்ளாக என் ஜீவன் இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம ஏன் பயப்படணும், வருகிற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவரை தாண்டிதானே நம்மளுக்கு வரணும், இப்ப நம்ம ஜீவன் அவருக்குள்ள இருக்குன்னா வர்ற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அது நமக்கு வர்றதுக்கு முன்னாடி தேவனுக்கு அது வந்துதானே வரணும். அவர் வந்து தேவனுக்கு வெளியில சொல்லல, கிறிஸ்துவுக்குள்ளாக இந்த ஜீவன் இருக்கு, இன்னைக்கு அத அப்படியாக நீங்க பாருங்க, உங்களுடைய ஜீவன் உங்களுடைய எல்லாம் அவருக்குள்ளதான் நீங்க அசைவாடுறீங்க, நீங்களா தனியா ஆடல, நீங்க அவருக்குள்ள இருக்கிறீங்கிறத உங்களுக்கு தெரியணும், தெரிஞ்சிச்சுன்னா விடுதல, நீங்க அவருக்குள்ளதான் நடக்கிறீங்க, அவருக்குள்ளதான் அசைறீங்க, அவருக்குள்ளதான் கார ஓட்டுறீங்க, அவருக்குள்ளதான் வலது பக்கத்துலயும் இடது பக்கத்துலயும் அவர் உங்களோடே கூட இருக்கிறார், உங்களுக்குள்ளதான் தேவன் இருக்கிறார், அவருக்குள்ளதான் நீங்க இருக்கீங்க, அவரை விட்டு வெளியே வரல. இன்றைக்கு இந்த வெளிப்பாடு கூட இந்த சத்தியம் உங்களுக்கு அறிந்திருக்க வேண்டும். இந்த சத்தியத்தை நீங்க அறியலைன்னா, இந்த சத்தியம் அறிஞ்சிருந்தாலும் கூட சில நேரம் சந்தர்ப்பங்கள் நம்மளை கைவிட்டு போகும் பொழுது நம்மளை வந்து விலை பண்ணுவோம், அந்த சூழ்நிலை நம்மளுக்கு விலை பண்ற மாதிரி இருக்கும். ஆனா ஒரு நிமிஷம் எப்படியா நீங்க ஓட்டி கொண்டிருக்கிற கார் சில நேரம் லேன் மாறும் பொழுது நீங்க ஸ்டெரிங்க திருப்பி அதை நேர் ரோட்டுக்கு நீங்க கொண்டுட்டு வரீங்களோ, நீங்க போக வேண்டிய லேனுக்குள்ள கொண்டுட்டு வரீங்களோ, அதே போல உங்களுடைய சிந்தனை வேறு பக்கமாய் போகிற பொழுது அந்த கொஞ்சம் அந்த ஸ்டேரிங்க உங்களுடைய சிந்தனையை கொஞ்சம் திருப்பி, இல்லை இல்லை ஏசையன் கூட இருக்கிறார், என்ன செய்தி வந்துவிடும், இந்த வானம் என்ன வானம் இருந்துச்சா, ஓ ஓகே என் தேவன் இன்னொரு வானத்தை படைக்க போகிறார், அவர் சொன்ன வேலை வந்து விட்டது என்று சொல்லி அப்படியாய் நம்முடைய நம் இதனாய் கர்த்தருக்குள்ளாக நாம் இருக்க வேண்டும். இப்ப ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இந்த எல்ஜி பெருங்காயத்தை என்ன பண்ணிட்டாங்க, பேன் பண்ணிட்டாங்க, அதுல வந்து அவங்க சொல்லுகிற அளவுக்கு மேலாங்க அது வந்து அந்த ரா இங்க் அந்த சொல்லுகிற அளவுக்கு மேலாக அங்க வந்து கூட இருக்குது. சோ அதனால அந்த எவரெஸ்ட் பிராண்டுன்னு நினைக்கிறேன், எவரெஸ்ட் பிராண்டும் எல்ஜி பெருங்காயத்தையும் நீங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு இப்ப ஒரு சமீப காலத்துக்கு முன்பதாக ஒரு நியூஸ் வந்தது. இன்னைக்கு உடனே சில பேர் அந்த எல்ஜி பெருங்காயத்தை தூக்கி குப்பையில போடுறாங்க. இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப இத்தனை நாள் நீங்க இந்த எல்ஜி பெருங்காயத்தை தானே சாப்பிட்டீங்க, வருஷமா அந்த எல்ஜி பெருங்காயத்தை போட்டுதானே சமைச்சிங்க, அந்த எல்ஜி பெருங்காயத்திற்குன்ற ஒரு பேரு, அந்த அவ்வளோ பெரிய பிராண்ட் அந்த எல்ஜி பிராண்டுக்கு. ஆனா இன்னைக்கு ஒரு செய்தி வருது, செய்தி கேட்ட உடனே அது வந்து உங்க உடம்ப பாதிக்குனா உடனே தூக்கி குப்பையில போடுறாங்களா, எல்லாம் நடக்குது. அப்ப இந்த அறிவு உங்களுக்கு எங்க இருந்து வந்தது? இப்ப ஒரு செய்தி உங்களை தாக்குகிற பொழுது அதை நீங்க அப்படியே நம்புறீங்க,
ஆனா அந்த செய்தி

0: இல்லாத பொழுது அந்த எல்ஜில அது உங்களுக்கு கெடுதலாத்தான் இருந்துச்சு. இப்ப இந்த மேகி நூடுல்ஸா இருக்கட்டும், அதுலயும் சில செய்திகள் நம்மளுக்கு வருது, எத்தனையோ மசாலாக்கள்ல இப்படி வருது. ஆனாலும் அந்த செய்தியே கேட்காத பொழுது, அதை பத்தின விளைவுகளை நீங்க அறியாது இருக்கிற பொழுது எவ்வளவு சுவையா இருக்குது. ஆனா அந்த எல்ஜி பெருங்காயத்தை நீ போடலையா, குழம்புல பெருங்காயத்தை போடலையான்னு நம்மளுக்கு சண்டை கூட வரும் சில வீட்டுகள்ல. நீ இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கல, பெருங்காயம் போடலையா, அப்படி தேவையில்லாம சச்சரவுகளும் வரும். இல்ல சில நேரம் புது ஆட்கள் வீட்டுல போய் நம்ம குழம்பு ஏதோ வைக்கும் பொழுது, என்னடா பெருங்காயம் போட மாட்டீங்களா புளி குழம்புக்கு, அப்படி எல்லாம் நம்ம கேள்விகள் கேட்பதும் உண்டு. ஆனா இன்றைக்கு அந்த பெருங்காயம் நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோமோ அதுல இன்னைக்கு உடம்புக்குள்ள உங்களுக்கு அது சேர்த்தா ஒரு வேதனை, அது வந்து ஒரு விளைவுகளை கொண்டு வரும் அப்படி என்று சொல்லி அது அந்த ஆரோக்கியத்திற்கு மேலாக தடை விதிக்கிற பொழுது என்ன நடக்குது, உடனே அது வந்து நம்ம நெக்லெக்ட் பண்றோம், அதை ஏத்துக்கொள்ள மாட்டேங்கிறோம், உடனே நம்ம நம்புறோம் இந்த செய்தி எனக்கு வந்து எனக்கு விளைவை கொண்டு வரும், நான் அதை யூஸ் பண்ணக்கூடாது, போற இடத்துல எல்லாம் நீங்க எல்ஜி இருந்தாயும் யூஸ் பண்ணக்கூடாது, பேன் பண்ணிட்டாங்கன்னு நம்ம என்ன செய்யறோம், இன்ஃபர்மேஷனை நம்ம ஷேர் பண்றோம். அப்போ இது வரைக்கும் நீங்க அதை சாப்பிட்டீங்களே, அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்களே, நல்லா தானே இருந்தீங்க, ஆனா எது உங்களுக்கு எடுத்தது, இதத்தான் கலாத்தியர்ல கேக்குறாரு. ஆண்டவருடைய கிருபை உங்களை ரட்சித்து வழிநடத்தி இவ்வளவு அழகா கொண்டு வந்துச்சு, ஆனா புத்தி இல்லாத கலாத்தியரை இதுவரைக்கும் உங்களை நடத்திட்டு வந்து இப்படி எல்லாம் உங்களுடைய புத்திய மயக்கினது யார் என்று கேட்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, எதுக்காக நான் உங்களுக்கு இப்படி ஒரு உலகத்தின் காரியத்தை சொல்லி நான் இந்த தேவ வார்த்தையை சொல்கிறேன்னா, நம்ம இந்த தேவ வார்த்தையை கேட்டு கேட்டு கேட்டு அது வந்து எஃபெக்டே இல்லாம போயிட்டு, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை சிறு புள்ளைய போல நம்ம நம்புவதற்கு நம்மளுடைய அறிவு இடம் கொடுக்க மாட்டேங்குது. இன்னைக்காவது இதை புரிஞ்சு கொள்ளுங்க, நீங்க தேவனை நம்புகிற பொழுது, சிறு பிள்ளைய போல நம்புகிற பொழுது அப்படியே வந்து நம்மளுக்கு எப்படி நம்ம சிறு பிள்ளைக்கு நிலாவில பாட்டி இருக்கிறாங்க அப்படி சொல்லி நம்ம காட்டி ஊட்டும் பொழுது அந்த பிள்ளை சாப்பிடும், எந்த கேள்வியுமே கேட்காது, நிலாவில பாட்டி இருக்கிறாங்க நாங்க பாரு வர சொல்றாங்கன்னா அது நம்போம். அதே போல இன்றைக்கு தேவ வார்த்தை ஏதோ ஒரு கட்டுக்கதையை நான் நம்புங்கன்னு சொல்லல, இந்த தேவ வார்த்தையை நம்ம உண்மைன்னு தானே நம்ம சொல்றோம், இல்ல கட்டுக்கதைன்னு சொன்னா அது கட்டுக்கதைன்னு சொல்லிட்டு நம்ம போயிடலாம். ஆனா வாரம் வாரம் சர்ச்சுக்கு போறோம், இடையில ஜூம் மீட்டிங் அட்டன் பண்றோம், இடையில ஃபாஸ்டிங் ப்ரேயர் போறோம், ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் இல்லை. தேவன் நல்லவர் என்று சொல்லுகிறோம், அவர் வல்லவர் என்று சொல்லுகிறோம், வியாதியிலிருந்து குணமாக்குகிறவர் என்று சொல்லுகிறோம், மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறவர் என்று சொல்லுகிறோம், அவர் என்னுடைய குறைவை எல்லாம் நிறைவாக்குவார் என்று தேவனை அப்படி ஒரு விஸ்வரூபம் எடுத்து அவர் அப்படியாக நாம் பிரமிப்போடு கூட பார்க்கிற ஒரு தேவனாக நாம் சொல்லுகிறோம். ஆனா நம்முடைய சரீரத்திலே ஒரு வியாதி வருகிற பொழுது, நம்முடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருகிற பொழுது, ஏன் பிரச்சனையே கேட்க மாட்டாரு, என்னை இப்படியே கைவிட்டுட்டார், என் தேவன் இப்படியே மறிப்பதற்கு அவர் என்னைய கைவிட்டுட்டார், என் தேவன் நான் இப்படித்தான் கஷ்டப்பட்டு வாழணும் என்பதை என் தேவன் என்னை இப்படித்தான் வச்சிருக்கிறார், இப்படித்தான் என்னை சோதிக்கிறார். நீங்க இப்படி வாய் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்படியேதான் மண்டைய போடுவீங்க, நீங்க எதை விசுவாசிக்கிறீங்களோ அப்படியேதான் உங்க வாழ்க்கை நடக்க போகுது. அதான் நம்ம எபிரேயர் 11ல பாக்குறோம், அவர்கள் விசுவாசித்தும் கூட அறிக்கையிட்டும் கூட அவர்களால பெற்றுக்கொள்ள முடியாமல் சிலர் மறித்தோம் என்று நாம் பார்க்கிறோம். அங்கே அவர்கள் விசுவாசிக்கல, தேவனை உண்மையா விசுவாசிக்கவில்லை, தேவன் இருக்கிறார் என்று நம்புகிறார்கள், தேவன் செய்வார் என்று நினைக்கிறார்கள், ஆனால் விசுவாசம் என்று சொன்னோம் என்று சொன்னா நம்ம காணப்படாததை நம்ம கண்ணில பார்க்கல. இன்னைக்கு இப்ப நான் டயாலிசிஸ் போயிட்டு இருக்கேன், ஆனா நான் அதை நான் கண்ணில பார்க்கல, ஆனா என் சரீரத்துல வியாதி இருக்க முடியாது, இதுதான் வார்த்தை சொல்லுகிறது. அப்போ அதைத்தான் நான் நம்பணும். இன்னைக்கு டாக்டர்ஸ் கிரியேட்டின் இப்படி இருக்கு, உன்னுடைய யூரியா இப்படி இருக்கு, எப்படி இருந்தா என்ன, நான் என் தேவனுடைய தழும்புகளினாலே நான் சுகமாய் இருக்கிறேன், ஆரோக்கியமாய் இருக்கிறேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு, என் தேவன் இன்றைய நாளிலே பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் என்னைய ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். அவருடைய அபிஷேகத்தினாலே என்னை நிரப்பி இருக்கிறார். ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார். நறுமுண்ட நறுமுண்ட ஜனத்தை ஆற்றி தேற்றவும் அவருடைய அபிஷேகம் எனக்குள்ளே இருக்கிறது. என்னுடைய ஜீவன் கர்த்தருக்குள்ளாக இருக்கிறது. என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் எதிராக இருக்கலாம். நான் நம்பினவர்கள் என்னை முகாந்திரம் இல்லாமல் என்னை துக்கப்படுத்தலாம், என் மீது குற்றம் சாட்டலாம். ஆனா அது எல்லாம் என்னுடைய ஐடென்டிட்டி இல்ல. என்னுடைய அடையாளம் நான் தேவ பிள்ளை. என்னுடைய ஜீவன் அவருக்குள்ளாக இருக்கிறது. நான் வியாதியிலிருந்து விலக்கப்பட்டவள். என்னுடைய பாவ சாபத்திற்காக அவர் பாவம் அறியாத என் தேவனை அவர் பலியாக கொடுத்திருக்கார். என்னுடைய பாவ நிவாரணம் பலியாக, என்னுடைய குற்ற நிவாரண பலியாக, என்னுடைய எல்லா மீறுதலுக்கும் பலியாக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டியானவர் என் தேவனாய் இருக்கிறார். அவருடைய ரத்தத்தினாலே, குற்றமில்லாத ரத்தத்தினாலே, மாசற்ற ரத்தத்தினாலே என்னை அவர் மீட்டிருக்கிறார். அவருடைய அழிவில்லாத வித்தினாலே டிஎன்ஏ எனக்குள்ள இருக்கிற டிஎன்ஏ, என் தேவனுடைய டிஎன்ஏ. இதோ நான் மாமிச சுத்தத்தின்படி நான் பிறவாமல் என் தேவ சுத்தத்தின்படியே நான் அவருடைய ஆவியினாலே நான் பிறந்திருக்கிறேன். ஏதோ சும்மா ஞானசாமி எடுத்தாங்க, சர்ச் சொல்லுது, பைபிள் சொல்லுது. இட்ஸ் நாட் அபவுட் தட். நீங்க ஆவியிலே நீங்கள் மறுபடியும் நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள். அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இதோ உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் முடியாதவள் என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். நீங்க பலவீனத்தோடு கூட நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம். தேவஜனமே, நீங்கள் கேட்பதும் பார்ப்பதும் நீங்கள் அல்ல. அப்போ நீங்க எது என்று சொன்னால் இந்த வார்த்தை, இந்த வார்த்தை என்ன சொல்லுதோ அதுதான் நானு. நீங்க அதை நம்ப ஆரம்பிங்க. அதை நம்புகிற பொழுது உங்களுடைய வாழ்க்கை அப்படியாகவே மாறும். அப்ப ஏன் நம்மளால பெற்றுக்கொள்ள முடியலங்கிறதுக்காக தான் நம்ம இந்த காரியங்களை நம்ம பார்த்தோம். நமக்குள்ள முறுமுறுப்பு இருக்கக்கூடாது. நம்மள முத நேசிக்கணும். இந்த வாழ்க்கைய என்ஜாய் பண்ணி முத வாழணும். ஏன்னா நீங்க சந்தோஷமா இருந்தா தான், உங்க ஆத்மா சந்தோஷமா இருந்தா தான், உங்க உள்ளார்ந்த மனுஷன் தேவனை ஸ்தோத்தரித்தாதான், தேவனை முதன்மைப்படுத்தினாதான் இந்த சரீரம் என்ன செய்யும், சந்தோஷமா இருக்க முடியும். சோ நாம போன வாரம் சொன்னதை போல இந்த வாரம் உங்களுக்கு நம்ம ஜெபத்துல நம்ம இதுவரைக்கும் நம்ம கேட்டாச்சு, இந்த கேட்ட காரியங்களை, இந்த தியரி காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படி அபியாசப்படுத்துவது. ஆவியானவரோடு கூட நாம், நம்மளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வெளிப்பாட்டோடு கூட நாம் ஜெபிக்கலாம். ஜெபத்திலே நாம் இதை பெற்றுக்கொள்ளலாம். இந்த வார்த்தையின்படி எரேமியாலே 1:10 சொன்னப்பட்டதன் பிரகாரம் ஆண்டவர் நம்மளுக்கு கட்டவும் அழிக்கவும் இன்றைக்கு வியாதிய அழிக்கிற வல்லமைய தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நான் எதை பேசுகிறானோ அது மலையை பார்த்து பேர்ந்து போ என்று சொன்னா போயே ஆகணும். இன்றைக்கு யார் யார் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களோ உங்களுடைய வாழ்க்கையில வியாதியோ பலவீனமோ வலியோ இல்ல செயல்படாத உறுப்புகளோ அது நிச்சயமா செயல்படும் என்று நம்புங்க. செயல்படும் என்று நம்புங்க. பேதுருவின் மாமியினுடைய ஜுரத்தை அவர் தொட்டு சுகமாக்கினார். பாடையில் இருந்தவனை தொட்டு அவர் உயிரை கொடுத்தார். 3 மறைத்து கல்லறையில் இருந்தவனை லாசருவே வெளியே வா என்ற பொழுது வெளியே வந்தான். ஹலே லூயா. அதே போல இல்லாதவைகளை தேவன் உருவாக்கினார். ஹலே லூயா. சோ ஆண்டவர் செய்த அற்புதங்கள் ஏராளம். பிறவி குருடனை பார்க்க செய்தார். பிறவி சோடனுடைய காதுகளை திறந்தார். எப்பத்தா என்று சொல்லும் பொழுது அங்கே காதுகள் திறக்கப்பட்டது. இதோ பிறவி முதவன் எழுந்து குதித்து தேவனை மகிமைப்படுத்தினான். அதே போல இன்றைக்கு உங்களுடைய நரம்புல பிரச்சனையா அல்லது ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனையா அல்லது உங்களுடைய சரீரத்துல பலவீனத்தோடு கூட இருக்கீங்களா, உங்களுடைய இருதயத்துல ஹீலிங்ல வாரம் தெரிந்தவர்கள், நீங்கள் நன்மை செய்தவர்கள் செய்த துரோகம் அல்லது அங்கே காயத்தோடு கூட அந்த ஆறாவது வடுவாய் இருக்குமானால், அல்லது உங்களுடைய ஹீலிங்ல எமோஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒரு ஹீலிங் வேணும், உங்களுடைய எமோஷனல் ஹீலிங் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க, உங்களுடைய உறுப்புகள்ல பலன் வேணும் என்று சொன்னீங்கன்னா அதை நீங்க விசுவாசிங்க. இதுவரை டாக்டர்ஸ்கள் சொன்ன ரிப்போர்ட்டுகளை தூக்கி போடுங்க. இன்றைக்கு தேவ வார்த்தை நான் வியாதியோடு கூட இருக்க முடியாது என்று சொல்லுகிறது. அதை அதை மாத்திரம் நம்புங்க, அந்த வார்த்தையை நம்புங்க. அதே போல அந்த கல்லை புரட்டி போட்டு வெளியே வா என்று சொன்னார், வெளியே வந்தது. அதே போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன கற்கள் இருக்குது, என்னென்ன காரியங்கள் நம்ம பிடுங்க வேண்டும் என்று சொல்லி கூட நாம் இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். என்னோடு கூட ஜெபிங்க. ஆண்டவர் சூப்பர் நேச்சுரல் ஹீலிங் எனக்கு கொடுத்தே ஆவார். ஏன்னா இது நம்மளுடைய பர்த் ரைட். இன்னைக்கு யாராவது கனடால இருந்துட்டு சிட்டிசன் எடுக்காம இருந்தா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஏதாவது ஒரு கிளாஸ பிடிச்சி, ஏதாவது ஒரு கிளைமோ, ஒரு ரெஃப்யூஜி கிளைமோ, ஒர்க் பர்மிட்டோ, ஸ்டூடெண்ட் பர்மிட்டோ, ஏதோ ஒண்ணு போட்டு இந்த சிட்டிசனை எடுத்துடணும்னு சொல்லி எப்படியாக நீங்க தெரிஞ்சவங்களுக்காகவோ உங்களுக்காகவோ நீங்க இந்த சிட்டிசன் ஆகணும்னு சொல்லி எவ்வளவு நீங்க பாடுபடுறீங்களோ, அதை விட நீங்க எல்லாருமே இந்த கிங்டம் சிட்டிசனா இருக்கணும். இந்த ராஜ்யத்துக்குள்ள வந்தாச்சு, அவர் தான் வழி. அந்த வாசலுக்குள்ள நம்ம வந்துட்டோம், தேவனுடைய வாசலுக்குள்ள நம்ம புகுந்து அந்த கிங்டத்துக்குள்ள வந்துட்டோம், கனடாக்குள்ள நம்ம வந்தாச்சு. ஆனா அந்த சிட்டிசன் எடுக்கிறதற்கு நாம் சில ப்ரொசீஜர்ஸ பண்ணித்தான் ஆக வேண்டும். சோ அதே போல இந்த ராஜ்யத்தினுடைய பெனிஃபிட்டை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதற்கு நம்ம என்ன பண்ணணும், அதைத்தான் நம்ம இப்ப ஜபத்தோடு கூட நாம் ஆண்டவரிடத்துல ஜெபிக்கலாம். இன்றைக்கு இந்த பெனிஃபிட்டை நீங்க பெற்றுக்கொள்ளவே வேணும். ஏன்னா நீங்க எல்லாருமே இன்னைக்கு நானும் நீங்க எல்லாருமே கிங்டம் சிட்டிசன் தான். இன்னைக்கு நானும் உங்களோட கூட எனக்கும் இன்னைக்கு இது வேணும். இப்படியே நான் சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்க முடியாது. இந்த வார்த்தைக்கு மேல நானு அனுபவிச்சே நான் தீரணும். இந்த டயாலிசிஸ்க்குள்ள நான் போயிட்டு நான் உட்கார்ந்து இப்படியா என் வாழ்க்கை இருக்க முடியாது. ஆண்டவர் இவ்வளவு நாள் என்ன ட்ரெயின் பண்ணதுக்கு, எனக்கு சத்தியத்தை கற்றுக் கொடுத்ததுக்கு ஒரு முகாந்தரம் உண்டு. இனிமே என் வாழ்க்கை இப்படி இருக்க முடியாது, இருக்க கூடாது. ஏனெனில் என் ஜீவன் கர்த்தருக்குள்ளாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சோ இப்பொழுதும் கூட நாம் ஜெபிக்கலாம். நமக்குள்ள இருக்கிற பயங்கள் முதல் நீங்கணும். எல்லாத்துக்கும் பயம், எல்லாத்துக்கும் பயத்திலேயே இருக்கிற இந்த காரியத்தை இன்றைய நாளிலும் குறிப்பா நம்ம பயத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த பயத்தினுடைய விளைவினால உங்கள் சரீரத்துல ஏற்பட்டிருக்கிற என்ன வியாதியா இருந்தாலும் இன்னைக்கு தேவ ஆவியானவர் உங்களை விடுதலை செய்வார் என்று நான் நம்பிக்கையோடு கூட விசுவாசத்தோடு கூட நான் பேசுகிறேன், நான் சொல்லுகிறேன். வார்த்தையை நம்புகிறபடினாலே, இதோ பவுல் சொல்லுகிறார், நான் விசுவாசிக்கிறபடினாலே நான் பேசுகிறேன். அதே போல நானும் விசுவாசிக்கிறபடினாலே, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறபடினாலே, இதோ இந்த சத்தியத்தை நான் புரிந்திருக்கிறபடினாலே, இதோ நான் பேசு படியே ஆகும் என்று நம்பிக்கையோடு கூட நான் இப்பொழுது நான் பேசுகிறேன். என்னோடு கூட நீங்களும் ஒரு 5 நிமிஷம் இன்னைக்கு இந்த பிரேயர் நம்ம பண்ண போறோம். நீங்க என்ன வியாதி இருந்தாலும், அல்லது நீங்க வேற யாருக்காவது கூட பலவீனத்தோடு இருக்கிறவங்களை நீங்க நினைச்சிட்டு கூட நீங்க இன்னைக்கு நினைங்க. நிறைய டெஸ்டிமனிஸ் எங்களுக்கு நீங்க எழுதி அனுப்புங்க. தேவன் செய்த நன்மையை, வியாதியில இருந்து நீக்கி போட்டதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஹல்லேலூயா. தகப்பனே, நன்றியோடு கூட உண்மை நான் துதிக்கிறேன், உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. இயேசுவே, நன்றியோடு உண்மை துதிக்கிறேன். இதோ நீங்க எவ்வளவு நன்மை செய்திருக்கிறீங்க என்பத இன்னைக்கு அப்பா இன்னும் நாங்க யோசிச்சா, ஆண்டவரே நாங்க அந்த அந்த பகுதிக்கே நாங்க போறதே இல்லப்பா. எப்ப பார்த்தாலும் நாங்க இந்த குறை சொல்ற மோடிலேயே இருக்கிறோம்ப்பா அப்பா. அல்லது எங்களுக்கு வேணுங்கிற லிஸ்டோடு கூட தான்ப்பா நாங்க உங்க சமூகத்துக்கு வருகிறோம். முதல்ல அதுக்காக எங்களை மன்னிங்க ராஜா. ராஜா, இன்றைக்கு உங்களுடைய மன்னிப்பு எங்களுக்கு வரட்டும் தகப்பனே. ஆண்டவரே, இது நாங்க பாவம் என்று நாங்கள் அறிகிறோம். ஆண்டவரே, இது உங்களுடைய இதயத்தை எவ்வளவு துக்கப்படுத்தியது என்பதையும் நாங்க அறிந்திருக்கிறோம் ராஜா. தகப்பனே, நாங்க ஒவ்வொரு நேரமும் உங்களை நம்பாமப்பா, இதோ எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனைய தூக்கி வச்சுக்கிட்டு ஆண்டவரே அதையே பிடிச்சுக்கிட்டு இதுக்கு எப்ப பதில் வரும், எனக்கு மட்டும் ஏன் சரீரத்துல இப்படி இருக்கு, ஏன் தேவன் இதை அனுமதித்தார், தேவன் என்ன இப்படியே அனுமதிப்பார் என்ற நாங்க உங்களை தப்பா நினைச்சத முத மன்னிங்கப்பா. ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு நன்மை செய்கிறவராய், எப்படி நன்மை செய்யணும் நீங்க எவ்வளவு நீங்க முயற்சி பண்ணியும் நாங்க அதை அக்னாலேஜே பண்ணாம ஆண்டவரே நாங்க எங்களுக்கு வேணுங்கிறதையே பிடிச்சுக்கிட்டு ஆண்டவரே பழைய காரியங்களையே பிடிச்சுக்கிட்டு ஆண்டவரே அதையே நாங்க நினைச்சு நினைச்சு வேதனைப்பட்டத மன்னிங்க தகப்பனே. ஆண்டவரே, உங்களுக்கு அறியாம எங்க வாழ்க்கையில ஒண்ணு கூட நடந்திருக்காதப்பா. அப்பா, என் வாழ்க்கையில நடந்த எல்லாவற்றிற்கும் என்னுடைய அறியாம ஆண்டவரே நான் உங்களை முழுசா நம்பாதது கர்த்தாவே. ஆண்டவரே, அதுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன்ப்பா. அப்பா, நான் உங்களை நம்பாம நான் செய்த ஒவ்வொரு காரியத்திலையும் நீங்க எவ்வளவு துடிச்சு போயிருப்பீங்கப்பா. அப்பா, அதுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன்ப்பா. ஆண்டவரே, எப்ப பார்த்தாலும் வருங்காலத்தை குறிச்சு நான் பயப்படுறேன்ப்பா. அப்பா, நடந்ததுனால ஆண்டவரே இதோ இனி எப்படி நடக்குமான்னு சொல்லியும் நான் பயப்படுறேன்ப்பா. அப்பா, இந்த காரியம் ஆண்டவரே எப்படியோ வெளியே தெரிஞ்சா என்ன நடக்குமோ என்று சொல்லி ஆண்டவரே நான் உங்களை நம்பாம நான் எனக்குள்ளேயே பயந்துகிட்டு ஒரு வாழ்க்கையை நான் வாழுறேன்ப்பா. அப்பா, என்னுடைய ஃபியூச்சரை குறிச்சு நான் பயத்தோடையே இருக்கேன்ப்பா. அப்பா, நான் அந்த ஜனத்தை கண்டு மனுஷங்களை கண்டு ஆண்டவரே இந்த மனுஷங்க என்ன சொல்லுவாங்களோ என்று சொல்லி ஆண்டவரே மற்றவர்களை என்ன நினைப்பார்களோ என்று சொல்லி ஆண்டவரே நான் பயந்து பயந்து ஒரு வாழ்க்கையை நான் வாழுறேன்ப்பா. அப்பா, இது எல்லாம் ஆண்டவரே பாவம் என்று நான் இன்றைக்கு அறிக்கை இடுகிறேன்ப்பா. அப்பா, மனுஷர்களை நம்பி வாழ்வது கண்ணியை வருவிக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த மனுஷ பயத்துல இருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுங்கப்பா. அப்பா, இன்றைக்கு இந்த பயத்தினுடைய காரியம் என்னை விட்டு வெளியே போகணும்ப்பா. அப்பா, இந்த பயத்துல இருக்கிறவங்களுக்கு இரண்டாம் மரணத்திற்கு ஆண்டவரே அந்த அக்கினியும் கந்தகமும் இருக்கும்னு வார்த்தை சொல்லுதுப்பா. அப்பா, இந்த பயப்படாம நான் நீங்க ஆண்டவரே பயப்படாது இருங்கன்னு உங்களுடைய வார்த்தை சொல்லுதுப்பா. அப்பா, இந்த வார்த்தைக்கு நான் கீழ்படியாம நான் முரட்டாட்டமா இருந்தத என்ன மன்னிங்கப்பா. அப்பா, எனக்கு தான் அறிவு இருக்குது என்று சொல்லி ஆண்டவரே நீங்க வைத்திருக்கிறத காட்டிலும் என்ன ஞானவானாய் நான் நம்பி ஆண்டவரே என்னுடைய அறிவு சொன்னதையும் ஆண்டவரே இந்த கூகுள் சொன்னதையும் ஆண்டவரே ஜனங்க சொல்லுகிறதையும் அவர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் நான் நம்பி நம்பிப்பா. அப்பா, நான் எப்பயுமே நான் கவலையாத்தாப்பா இருந்திருக்கேன். நான் எப்பயும் துக்க முகத்தோடு தான்ப்பா இருந்திருக்கிறேன். அப்பா, நீங்க எத்தனை காரியம் எனக்கு நீங்க சந்தோஷமா இருக்க வழிய கொடுத்தும் கூட அப்பா நான் தாப்பா அந்த குரங்கு புண்ணையே தோண்டிட்டு இருக்கிற மாதிரி ஆண்டவரே நான் இந்த கவலையவே தூக்கி வச்சுட்டே இருக்கேன்ப்பா. அப்பா, நானும் வேலைக்கு போறேன்ப்பா. அப்பா, நான் வேலையில நாலு ஜனங்களை பாக்குறேன்ப்பா. ஆனா அவர்களிடத்துல ஒரு முகமூடியை நான் போட்டுக்கிறேன்ப்பா. அப்பா, நான் வீட்டுக்குள்ள வந்ததும் மறுபடியும் அதே முகமூடிய எடுத்து வச்சுக்கிட்டு அப்பா நான் எனக்கு யாருமே இல்லாததை போல அப்பா அந்த ரிஜெக்ஷன்ல நான் துடிக்கிறேன்ப்பா. அப்பா, தண்ணியில இருந்து வெளியே வர்ற மீனை போல நான் துடிக்கிறேன்ப்பா. அப்பா, நான் கவலைப்படுறேன்ப்பா. அப்பா, நான் எனக்கு யாருமே இல்லைன்னு நான் அழுகிறேன்ப்பா. அப்பா, நான் நம்பினவங்கன்னா என்ன கவலை என்னை கைவிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன்ப்பா. அப்பா, எனக்கு யாருமே உண்மையா இல்லைன்னு நான் நினைக்கிறேன்ப்பா. அப்பா, நான் எல்லாருக்கும் நன்மை செய்து எனக்கு ஒருத்தர் கூட இல்லையே, எல்லாரும் செல்ஃபிஷ்னு நான் மத்தவங்களை நான் ஜட்ஜ் பண்றேன்ப்பா. அப்பா, நான் இந்த காரியம் எல்லாம் நான் அருவருக்கிறேன்ப்பா. அப்பா, இந்த காரியம் இந்த எண்ணத்தெல்லாம் இன்னைக்கு வேரோடு புட்டுக்கி போடுறேன்ப்பா. அப்பா, டேடி காட் ஹெல்ப் மீ டு பிளக் இட் அவுட் காட். ஆண்டவரே, இந்த சத்தத்துக்கு கீழே யார் யார் என்னோடு கூட ஆண்டவரே இதை அறிக்கை செய்தார்களோ அப்பா இந்த காயத்தை புட்டுக்கி போடுங்க, இந்த அருவறுப்பை புட்டுங்கி போடுங்க, இந்த சிந்தனைகளை புட்டுங்கி போடுங்க. டேடி காட், இது இட்ஸ் நாட் ஃப்ரம் யூ டேடி காட். ஆண்டவரே, இயேசுப்பா, இதோ உங்களிடத்துல இருந்து வராத எல்லா எண்ணங்களையும் வேரோடு புட்டுங்கி போடுங்கப்பா. அப்பா, நீங்க எனக்கு உதவி செய்யாம நீங்க எனக்கு பலத்தை கொடுக்காம ஆண்டவரே நான் யாருக்கும் உதவி செஞ்சிருக்க முடியாதப்பா. அப்பா, நான் மத்தவங்களுக்கு நான் செஞ்சேன்னு சொல்லி நான் மாறுத்துக்கிற பொழுது ஆண்டவரே அது என்னால உண்டானது அல்லப்பா. என்ன கொண்டு நீர் ஜனங்களை ஆசீர்வதித்தீர், என்ன கொண்டு நீர் ஜனங்களுக்கு செய்தீர், உங்களுடைய நாம மகிமைப்பட. ஆனா நான் செஞ்சனே நான் செஞ்சனேன்னு சொல்லி நான் எத்தனையோ நாட்கள் நான் கலங்கி இருக்கேன்ப்பா. அப்பா, அதை மன்னிங்கப்பா. அப்பா, இன்றைக்கு மன்னிங்கப்பா. அப்பா, நான் மற்றவர்கள் நான் எதிர்பார்த்தபடியே நடக்கல என்று சொல்லி ஆண்டவரே நான் கோபப்பட்டிருக்கிறேன். ஆண்டவரே, நான் இப்படியெல்லாம் செய்தேனே, அவர்கள் எனக்கு ஒன்று கூட செய்யலையே, அவங்க இப்படியெல்லாம் செஞ்சிருக்கலாமே என்று சொல்லி ஆண்டவரே நான் மற்றவர்களை நான் குறை சொன்னப்பா. அப்பா, இன்றைக்கு நீர் எனக்கு ஒரு ஞானத்தை கொடுத்திருக்கிறேன். ஆண்டவரே, நான் அவர்களை விட விசேஷித்தவள் அப்பா. நீர் எனக்கு அந்த அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறேன், நீர் எனக்கு அந்த ஞானத்தை கொடுத்திருக்கிறேன், நீர் எனக்கு அந்த பலத்தை கொடுத்திருக்கிறேன். ஆண்டவரே, என்ன நான் மற்றவர்களோடு கூட ஒப்பிட்டதை மன்னிங்கப்பா. இதோ மற்றவர்களோடு ஒப்பிட்டு என் வாழ்க்கைய ஆண்டவரே நானே துக்கத்தை வருவித்ததை மன்னித்து கொள்ளுங்க. இதோ மற்றவர்களோடு கம்பேர் பண்ணி ஆண்டவரே என் வாழ்க்கை இப்படியா இல்லையே என்று சொல்லி ஏங்கினதற்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன்ப்பா. அப்பா, இன்னைக்கு நீங்க எனக்கு ஆண்டவரே இதுல இருந்து விடுதலையை நீங்க கொடுத்தே ஆகணும்டா அடிக்கார். இதோ நான் திரும்ப திரும்ப காற்றிலே சிலம்பம் அடிக்காத படிக்க இதோ என் வார்த்தை ஒன்றை சொல்லி என் வாழ்க்கை வேறொன்றாய் இருக்க முடியாதப்பா. என் தேவன் ஆண்டவரே ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிறவர். இதோ என் வியாதிக்காக நீர் மரணித்து இருக்க, இதோ வியாதியை என் இயேசு சுமந்தபடியினாலே இதோ நான் சுமக்க தேவையில்லை என்று நான் நம்புகிறேன் அப்பா. நம்புகிறது மாத்திரம் அல்ல, இதுதான் சத்தியம் என்பதை நான் நம்புகிறேன் ஆண்டவரே. இதோ நான் எப்பப்பப்பா இதோ ஸ்மால் சிம்டம் வந்தாலும் அது அப்படியே பிடிச்சுக்கிட்டு ஆண்டவரே அது சொல்லுகிறது படியே நான் அக்ரி பண்ணி போன காரியத்தை உடைச்சு போடுங்கப்பா. என் சரீரத்துக்குள்ள பலவீனம் இருக்க முடியாது, ஏனெனில் என் தேவனுடைய அறிவில்லாத வித்தினாலே நான் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறேன். அவருடைய சட்டையிலிருந்து வழிந்தோடுகிற ஆரோக்கியத்தினாலே நான் கொளுத்த கன்றை போல நான் புறப்பட்டு போவேன். இதோ என்னுடைய பாதங்கள் இதோ அழகானவை, இதோ கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்லுகிற என் பாதங்கள் அழகானவை. ஹல்லேலூயா. இதோ என் சரீரத்துக்குள்ளே தேவ பலன் உண்டாயிருக்கிறது. இதோ அறிக்கையிடுங்க தேவஜனமே, இதோ என் சரீரத்துக்குள்ளே தேவ பலன் உண்டாயிருக்கிறது. ஒவ்வொரு உறுப்புகளுக்குள்ளும் தேவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை பரவி பாய்கிறது. அவருடைய ஜீவநதி உச்சத்திலிருந்து உள்ளங்கால் வர இதோ பரவி பாய்கிறது. அது செல்லுகிற இடமெல்லாம் ஆரோக்கியம் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. இதோ ஆரோக்கியம் ஆரோக்கியம் ஆரோக்கியம். இதோ கண்களுக்குள்ளே ஆரோக்கியம். இதோ இந்த சிந்தனை மண்டலத்துக்குள்ளே இதோ சத்ருவான விதைத்த எல்லா சிந்தனைகளும் எல்லா பொய்யினுடைய காரியங்களையும் நான் அறுத்து போடுகிறேன். இதோ இந்த பிரெயின் ஃபாக் லீவ் ரைட் நவ் இன் ஜீசஸ் நேம். இதோ இந்த சிந்தனை மண்டலத்துல தேவனுடைய வார்த்தை கிரியை செய்ய விடாதபடிக்கு எப்பொழுதுமே அவங்களுக்கே புரியாம இதோ வருகிற சோர்வி நாவிகள் வெளியேற்றோம் இயேசுவின் நாமத்திலே. இதோ தேவனுடைய அதிகாரத்தை அறிந்தவளாய் இதோ ஜெரமிய 1:10 படி இதோ அவர் எனக்கு இன்றைக்கு கட்டவும் அவிழ்க்கவும் எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் என்று நன்கு அறிந்திருக்கிறபடியினாலே இதோ இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவருக்குள்ளும் இதோ தேவன் நடாத எந்த நாற்று இருக்குமானால் இதோ நான் பிடுங்கி போடுகிறேன் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்திலே. இதோ இந்த வியாதியோ பலவீனமோ தேவன் நடுவது இல்லை. இதோ தேவனிடத்திலிருந்து வராத இந்த வியாதிகளை பலவீனங்களை நான் துரத்தி போடுகிறேன் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்திலே. இதோ செயல்படாத உறுப்புகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இயங்கும்படியாய் நான் கட்டளை இடுகிறேன் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திலே. இதோ லபா செக்கெண்ணே மெக கெண்ணே மனா. இதோ வைத்தியசாலையிலே இதோ ஹோமால இருக்கிற எல்லா கண்டிஷன் இதோ வெஜிடபிள் என்று டாக்டர்ஸ்னாலே கைவிடப்பட்டாலும் இதோ லைஃப் சப்போர்ட்ல இருந்தாலும் தேவனுடைய வல்லமை இப்பொழுதே பரவி பாய்வதாக, தேவனுடைய வல்லமை பரவி பாய்வதாக. இதோ தேவனுடைய நாமத்தை ஹல்லே லூயா என்று உயர் இதோ இப்பொழுதே ஜீவனை பெற்றுக்கொள் மகள. இதோ லாபா இதோ இப்பொழுதே ஜீவன் உண்டாவதாக. இதோ செயல்படாத உறுப்புகளுக்குள்ளே தேவனுடைய வல்லமை இதோ இப்பொழுதே உயிர்த்தெழுந்து அல்லேலூயா. இதோ தேவனுடைய வல்லமையினாலே இதோ உயிர்த்தெழுந்து குதிப்பார்களாக இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திலே. எல்லா நரம்பு மண்டலங்களுக்குள்ளே தேவனுடைய வல்லமை பாய்வதாக. இதோ கால்களுக்குள்ளே கழுத்து பகுதிகளுக்குள்ளே இதோ கரங்களுக்குள்ளே எல்லா ரொமட்டாய்ஸ் ஆர்த்ரைடிஸ் லீவ் ரைட் நவ் இன் ஜீசஸ் நேம். ஆல் தி சியாட்டிகா பெயின் லீவ் ரைட் நவ் இன் ஜீசஸ் நேம். ஹல்லேலூயா. ரபால்ல தோரல்ல பஷக்கென மெகக்கென மனா. ரபால்ல தோரல்ல பரக்கரே பரா. எல்லா கேன்சர் செல்ஸ் பீ பர்ன்ட் ரைட் நவ் இன் ஜீசஸ் நேம். பீ ஹீல் ரைட் நவ். இதோ வார்த்தை அனுப்பி இதோ நான் சுகத்தை நான் பேசுகிறேன். இதோ தெய்வீக சுகம் என்று நான் பேசுகிறேன். இதோ கிட்னி பகுதிகளுக்குள்ளே தேவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இதோ கிரியேட் செய்வதாக. Be healed right now in Jesus' name. All the parts of the body. Hallelujah. இதோ எல்லா உறுப்புகளும் இதோ தேவன் எவ்வாறு இயங்க வேண்டும் என்று உன்னை உருவாக்கினாரோ அவ்வாறே இயங்கு என்று நான் பேசுகிறேன். இதோ டாக்டர்ஸ்கள் சொன்ன ரிப்போர்ட்டை நம்புகிறேன். எல்லா அறிவும் எல்லாம் அவமாய் போவதாக இதோ இந்த தேவ வார்த்தையை சிறு பிள்ளைகளை போல நம்பட்டோம் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்திலே. ஆண்டவரே லிவருக்குள்ள the fatty liver. Be burned right now in Jesus' name. இதோ அந்த liver condition be healed right now in Jesus' name. ஆண்டவரே உங்களுடைய குமாரனின் இரத்தத்தினாலே இதோ அந்த சரீரத்துக்குள்ளே ஆண்டவரே அதை பரவி பாய்கிறபடினாலே ஆண்டவரே இந்த ரத்தம் ஆண்டவரே இட்ஸ் நாட் அவர் பிளட் ஓ டாடி காட். ஆண்டவரே உங்களுடைய குமாரனின் ரத்தம் ஓடுதப்பா. அப்பா இந்த சரீரத்துல யாரும் பலவீனத்தை கண்டுபிடிக்க முடியாது. முடியாது. ஆண்டவரே, பலவீனம் இருக்க முடியாது. இந்த ரத்தத்தை குற்றம் சாட்டுகிறவன் யாரப்பா? ஆண்டவரே, அடுத்த முறை அவங்க பிளட் ரிப்போர்ட் அவங்க பார்க்கிற பொழுது எல்லாம் நார்மல் என்று சொல்லட்டும் கர்த்தாவே. ஏனெனில் இந்த ரத்தம் ஆண்டவரே அவர்களுடைய ரத்தம் அல்ல, குமாரனுடைய ரத்தம், பழுதற்ற ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம். அழிவில்லாத வித்தினாலே அவர்கள் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற அறிவோடு கூட இன்றைக்கு ஒரு விடுதலையை நீர் கொடுத்தபடியினாலே ஜனங்கள் ஆண்டவரே இதோ உங்களுடைய நன்மையினாலே ஆர்ப்பரிக்கட்டும், சாட்சி சொல்லட்டும். தேவன் இன்றைக்கு ஒரு அபிஷேகத்தினாலே எங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்தார் என்ற அநேக டெஸ்டிமனி எங்களுக்கு வரட்டும். ஆண்டவரே, உங்களுடைய அபிஷேகத்தினாலே நிரப்புங்கப்பா. இதோ நீங்க அப்படியே செய்யறதற்காக சோதரும். மகிமை எல்லாவற்றை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டு பெற்றுக்கொள்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நல்ல பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தையும் கொடுத்து அதுக்கு மேலாக நீங்கள் ஜெபித்தது இன்னும் பவர்ஃபுல்லாக இருந்தது. கர்த்தருடைய நாமத்திலே அவரோட பரிசுத்த ஆவியின் மூலமாகவே நீங்கள் இந்த மினிஸ்ட்ரியை நடத்தியிருக்கிறீர்கள். அவருடைய நாமத்தின் மூலமாக மனிதர் வந்து நபர்கள் வந்து இந்த ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறார்கள். உங்களோட ரட்சிப்பின் மூலமாகவும், கர்த்தருடைய வார்த்தையின் ரட்சிப்பின் மூலமாகவும், சுகத்தின் மூலமாகவும், பயங்கரத்திலிருந்து வரும் விடுதலையின் மூலமாகவும், உங்களோட வார்த்தை இன்றைக்கு ஜெபத்தின் மூலமாக நன்றாக அந்த விடுதலையை எல்லாரும் பெற்றிருக்கிறார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். தேங்க்யூ, காட் பிளெஸ் யூ. நிறைய டெஸ்டிமனிகளையும் நாங்கள் அவர்கள் கொடுப்பார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். தேங்க்யூ, காட் பிளெஸ் யூ சிஸ்டர்.
0: ஆமென், ஆமென். தேங்க் யூ சிஸ்டர். தொடர்ந்து நாம் தான் தேவனுடைய வல்லமையை, இன்னைக்கு நானும் நீங்களும் அவருடைய வல்லமைய வெளிப்படுத்த முடியாது. இந்த உலகத்தின் வெளிச்சமாய் தேவன் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். இது விடவே கூடாது. நம் கடைசி நாட்களிலே அநேக அற்புதங்களும் அதிசயங்களையும் நம்ம ஊடாக தேவன் செய்ய விரும்புகிறார். சோ வாஞ்சித்து அறிக்கையிட்டு பரவாயில்ல, யாரு என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நம்ம தான் பிரச்சனைங்கிறத ஒப்புக்கொண்டு நம் தேவனுக்கு இதை அறிக்கையிட்டு தேவனை முதன்மைப்படுத்தி அவரை ஸ்தூத்தரித்து நன்மை நன்றி எடுதல் உள்ளவர்களாய் நாம் எப்ப மாறுறோமோ அடுத்தடுத்து நம்மளுக்கு நல்ல செய்திகள் நம்மள தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆமேன்,
1: ஆமேன். கர்த்தர் உங்களோட வாஞ்சையை பார்க்கிறார், அதன்படி அவர் உங்களை நடத்துவார், உபயோகிப்பார். ஆமேன். தேங்க்யூ, காட் பிளெஸ் யூ சிஸ்டர் பிருந்தா. ஆமேன். அடுத்ததாக நாங்கள் சிஸ்டர் சுபாவை அழைக்க போகிறோம். அவர் தான் இந்த புதன்கிழமையும் கிழமையும் வியாழக்கிழமையும் தொகுப்பாளனியாக இருந்து நடத்துகிறவர். அவருடன் நானும் சேர்ந்து இன்றைக்கு பாதி தொகுப்பாளினியாக இருந்து நடத்துகிறேன் என்றபடியால் அவரை நான் இப்பொழுது அழைக்கப் போகிறேன். அவரும் வந்து அடுத்த வார்த்தையை கொடுப்பார். கர்த்தர் அவரை நடத்துவாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அவரை இப்பொழுது வரவழைப்போம். காட் பிளெஸ் யூ சிஸ்டர் சுபா, பாருங்க.
2: நன்றி சொல்லியத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த ஊழியங்களை செய்த எல்லா தெய்வ பிள்ளைகள், கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், மறுபடியும் இருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் கத்திரி நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். கத்திரப்பார கிருபை, அந்த கிருபை என்றும் என்னை தாங்குகிறது, உங்களையும் தாங்குறது. இந்த மகாபெரிய கிருபைக்காக நாங்கள் ஒரு விஷயத்தை நன்றி செலுத்தி செபித்து துதித்து நாங்கள் வாழ்த்துக்களாய் கடந்து செல்வோம். செபிப்போம். சோஸ்ரமாண்டவரே, இரக்கமும் உருக்கமும் நெறிய சாந்தமும் பொறுமையும் உடையவரே, எங்கள் மீது இவ்வளவு தயவு வைத்தீரே, அந்த கிருபைக்காக நன்றி அப்பா. என்னாலிடம் இந்த நேரத்தை அந்த கிருபைக்காய் சோசரிக்கிறேன், நன்றி செலுத்துறேன். தடைகளை தகர்த்து காரியத்தை வாய்க்கு போன்ற கத்தர் இடத்துல அப்பா அடிமையை ஒப்பு கொடுக்குறேன், இந்த நேரத்தை ஒப்பு கொடுக்குறேன் அப்பா. அந்த சங்க வானொலி ஒப்பு கொடுக்குறேன், ஊழியர் சிறு எல்லா பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்குறேன். தொகுத்து வழங்குற ஊழியர்கள், கேட்டு வார்த்தையை கொடுக்குற ஊழியர்கள் அப்பா, ஜபிக்கிற துதிக்கிற எல்லா ஊழியர்கள், கேட்கிற நேர்கள், மறுவழிப்பை கேட்கப்படுற நேர்கள் எல்லாரையும் இடத்திருக்கிறது தருகிறேன் கேட்டால், ஒவ்வொரு உள்ளத்தை நீங்க உள்ள திரியங்களையும் ஆராய்ந்து அறிகிறது, தூரத்திலேருந்து நினைவுகள் அறிகிறது, எதனாலும் நீங்க அறிகளை நடத்துகிறார். இந்த காலங்கள் பொல்லாதவர்களாயிருக்க, பதி நாட்கள் பொல்லாதவர்களாயிருக்க, ஆனாலும் காலங்களை உமக்கென்று பயன்படுத்தி கொள்ள, இந்த நாட்களை உமக்கென்று நாங்கள் விசேஷித்துக் கொள்ள, நீ எங்களோடு கூட இருக்கிறதே விசேஷித்தவங்கப்பா. அந்த கிருபைக்காக நன்றி செலுத்த, வெள்ள கரத்திலே ஒப்புவிக்கிறேன் ஒவ்வொருத்தனையும் பேர் பேர் ஆசிரியங்க, குடும்பம் ஆசிரியங்க, சபை ஊழியங்கள் ஆசிரியங்க, என்னை உமக்காக எழுந்து பிரகாசிக்க, எழுந்து பிரகாசிக்க, எழும்பி பிரகாசிக்க வெளிப்படுவீராக. என் வாயின் வார்த்தைகளும் என் இதயத்தின் தியானம் உடைய சமூகத்துக்கு பிரதியா இருப்பதாக எவ்வளவேனும் பெருகன்னு நான் சொல்றேன். கற்றுக்கொடுங்க, பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நான் ஒன்றை மையப்பட ஒரு சுய பாடலை பாடுகிறேன். ஆமேன். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், பயப்படாதே, நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய். நண்பனே நீ பயப்படாதே, பயம் வேண்டாம், தீயில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், தீயில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. அதிசய கல்வாரி நிலுவையிலே அனைத்தையும் செய்து முடித்து விட்டார். அதிசய கல்வாரி சிலுவையிலே அனைத்தையும் செய்து முடித்து விட்டார். தழும்புகளால் நீ சுகமானாய், தயவினால் மறுபடி பிறந்து விட்டாய். தழும்புகளால் நீ சுகமானாய், தயவினால் மறுபடி பிறந்து விட்டாய். பயம் வேண்டாம், தீயில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், தீயில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. ஆமென். கேத்தனா ஒன்றையோடு மகிமைப்படுவதாக. இந்த நாளில் என்னோடு பேசின வார்த்தை உங்களோடு பேசும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இது பேசுகிற தெய்வம், பேசுகிற தெய்வம், அழியாத வார்த்தை, அழிவில்லாத வித்தினால் நாங்கள் ஜெனிக்கப்பட்டிருக்கின்றோம். அந்த அழியாத வார்த்தை அப்படியாக சொல்கிறது, என்ன வார்த்தையாம்? ஆளை உருவாக்கினேன், ஆயுதத்தையும் உருவாக்கினேன், எதுவும் உன்னை மேற்கொள்ள முடியாது. ஆளையும் உருவாக்கினேன், ஆயுதத்தையும் உருவாக்கினேன், எதுவும் உன்னை மேற்கொள்ள முடியாது. ஆமே. இந்த வார்த்தைக்கு நாங்கள் நான் ஆதாரபூர்வமாய் எடுத்துக்கொண்ட வசனமானது எசாயா புஸ்தகம் 54 அதிகாரத்தில் அங்கே சில வசனங்கள், அதாவது 15 வசனம், 16 வசனம், 17 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆளை உருவாக்கினேன், எப்படி உருவாக்கினேன் என்று சொன்னால், நிச்சயமா உங்களுக்கே தெரியும், ஆதாமே ஆண்டுகொள்ளும்படியாக, கல்வி பெருகும்படியாக ஆசீர்வதித்து தோட்டத்தையும் கொடுத்தார். நீங்கள் பண்படுத்தி கல்வி பெறுங்க என்று ஆசீர்வதித்தார். இது ஆதியாம புஸ்தகத்துல 1 அதிகாரத்துல 2 அதிகாரத்துல நீங்கள் வாசிக்கலாம். ஆதியாமத்தில் அவர் வார்த்தையினாலே என்ன செய்தார்? எல்லாவற்றையும் உண்டாட்டும் என்று சொல்லி உண்டாக்கினார். 6ஆம் நாள் மனுஷனை உண்டாக்கினார், 7ஆம் நாள் ஓய்ந்து இருந்தார். இதுவே சத்தியம். ஆமென். அப்போ ஆளையும் உருவாக்கினார், ஆயுதத்தையும் உருவாக்கினார். என்ன ஆயுதங்கள்? நிச்சயமாக ஏன் ஆயுதங்களை உருவாக்கினார்? நிச்சயமாக எங்களுக்கு எதிராக வர சூழ்ச்சிகள், எதிராக வருகிற சத்துருடைய தந்திரங்கள், அந்த அக்கினியினால் அவித்து போட, எரித்து போட, சுட்டெரிக்க, தவிடு பொடியாக்க ஆயுதங்களை உருவாக்கி, அந்த ஆயுதங்கள் தான் நம் கரங்களில். அந்த சர்வாயுத வைக்க ஆயுதங்களை நாங்கள் தரித்து கொண்டவர்களாய் இந்த நாட்கள்ல யுத்தத்தை மேற்கொள்ள கர்த்தருங்களுக்கு கிரியை செய்வாராக, கிருபி அளிப்பார், அந்த பலனை சத்துவத்தை தந்து நடத்துவாராக. அவ எதுவும் எங்களை மேற்கொள்ள முடியாது, எதுவும் ஏன் பலமே அவர். எங்கள் பலவீனத்தினுடைய பலன் பூரணமாய் விளங்குகிறார். அந்த பலத்தை அது அடியத்தால் எங்கள் பலவீனங்கள், எங்களுக்கு ஒரு சில சில பலவீனங்களை கர்த்தரே அனுமதிக்கிறார். அதனால நான் பலவீனன், நான் சோர்ந்து போனேன், நான் தள்ளாடுகிறேன், எனக்கு முடியல என்று நாங்கள் இதை அறிக்கை பண்ண கூடாது. மாம்சம் பலவீனம் உள்ளதான், ஆவியோ உற்சாகம் உள்ளது. அந்த உற்சாகத்தின் ஆவியானவர் எனக்குள்ளே உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அப்ப இந்த பாருங்கள், இதுக்கு நான் ஆதாரப்பூர்வம் எடுத்துக்கொண்டு வார்த்தையை வாசிக்கின்றேன். ஏசாயா புஸ்தகம் 55:15 இப்படி சொல்கிறது, இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் ஆளை உருவாக்குறார். எந்த ஆக்களை உருவாக்குறார்? எதிராய் எழும்புறாய், எதிராய் எழும்புற கூட்டம். அந்த எதிராய் எழும்புற கூட்டம் கூடினால் அது என்னால் கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். அப்ப எங்களுக்கு எதிராய் கூடுகிற கூட்டத்தையும் தான் கர்த்தர் உருவாக்குறார்கள். ஆளையும் உருவாக்கினேன், ஆளையும் உருவாக்கினேன். அப்ப ஆளை உருவாக்குற எப்படிப்பட்ட ஆளை உருவாக்கினார் என்று சொன்னார், அவருக்கு சார்ந்த ஆட்களையும் உருவாக்க அவர் எல்லா சிறங்களையும் தான் உருவாக்கினார். அவரை அறிந்தவர்களும் இருக்கிறார்கள், அவரை அறியாதவர்களும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்திலே தான் இருக்கிறோம் நானும் நீங்களும், ஆனா நாங்கள் உலகத்தவர்கள் அல்ல. பிரியமானவர்கள், நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், வேறு பிரிக்கப்பட்டவர்கள். அவருடைய சொந்த சரங்கள், பரிசுத்தாரிய ரட்சிப்பின் கூட்டங்கள், அதாவது ரஜினி சந்தோஷத்தின் உரிமையாளர்கள். இப்படியாக நாங்கள் பல்வேறுபட்ட தரப்பினராய் நாங்கள் என்ன செய்கிறோம், இருக்கின்றோம். எங்கே இருக்கின்றோம்? உலகத்துக்குள் தான் வாழ்கின்றோம். அப்ப எங்களுக்கு விரோதமாய் உருவாக்குற கூட்டங்கள், எழும்புற கூட்டங்களால அவர்கள் என்ன செய்வார்களோ, விரோதமாய் கூடினாலும் ஆனால் அவர்கள் எப்படி வருவார்களாம்? உன் பட்சத்தில், அவர்கள் என் பட்சத்தில், உங்கள் பட்சத்தில் வருவார்கள். அவர்களால எதிராக எழும்புற கூட்டத்தால எதுவுமே எங்களுக்கு என்ன செய்யாது, செய்ய முடியாது. எங்கள் மாம்ச பலவீனத்தில் ஒருவர் அந்த எதிராக எழும்புற கூட்டத்தை நாங்கள் ஒருவளை என்ன செய்யலாம், அவர்கள் பெரியவர்கள் என்று பார்க்கலாம், படைப்பலம் உள்ளவர் என்று பார்க்கலாம், தகுதியுடையவர்கள் என்று பார்க்கலாம், தராதரமுடையவர்கள் என்று நாம தான் பார்ப்போம். தேவன் அப்படி பார்க்க பார்ப்பதில்லை. அப்ப நாங்க ஏன் பாக்குறோம்? பலவீனத்துல பாக்குறோம். அதுதான் என்ன செய்ய ஆசா பார்த்தான். எப்படி பாக்குறான்? சங்கீதத்துல, அங்க சங்கீத புஸ்தகத்துல சொல்ற ஆசா, அவர்கள் சுகித்திருக்கிறார்கள், வானமிட்டளவு பேசுகிறார்கள். அப்ப அவர்கள் எப்படி இருக்கிறார்கள், அப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லி ஆசா வர்ணிக்கிறான். வர்ணித்தாலும் கடைசியில சொல்லுகிறான், தன்னுடைய கால் சச்சே இல்லாவிட்டால் தான் என்ன செய்யறாராம், விழுந்திருப்பேன். அங்கே பாருங்கள் ஆசா சொல்லுகிறார் எப்படி. ஆசா 23:2, ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிச்சு. அப்போ ஒரு ஆசா ஆசாரியன் என்ன செய்ய ஊழியம் செய்கிறவன் எப்படி பாக்குறான், எப்படி இந்த கால் தப்பிச்சது ஏன் என்று சொன்னா, நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். அப்ப துன்மாக்கர் வாழ்ற வாழ்வை பார்த்து நாங்கள் அப்படியாக எடை போட்டு விடலாம். அவர்கள் மரண பரியந்த முறலுக்கு துன்பம் இல்ல, இடுக்கன் இல்ல, உறுதியா இருக்குது. அவர்கள் வாழ்ந்து சுயித்திருக்கிறார்கள். அப்போ அப்படி அப்படி இப்படி கண்கள் கொழுப்பினால் என்ன செய்யுது, பேசுகிறது, பார்க்கிறது. அவர் பார்க்கிற பேசுற நடக்கிற எல்லாம் அவர் பார்த்தாலும், ஆனா ஆசா சொல்லுறான் கடைசியாக, நான் தப்பித்தது ஏன்னு சொன்னால், நான் இன்னும் எப்போதும் மோடி இருக்கிறேன். உடைய வலதுகரம் என்னை தாங்கிறது. உடைய ஆலோசனைப்படி நீர் என்னை நடத்தி முடிவில் என்னை என்ன செய்வீரா, மகிமையிலே ஏற்றுக்கொள்வேன். அப்ப என்னுடைய மாம்சம் பலவீனம் தான் இப்படி பார்த்து விட்டது. யாரை பார்த்து விட்டது? துன்மாக்கரை. அப்ப ஆளை உருவாக்க எப்படி உருவாக்கினான்? யோசிப்புக்கு சகோதரங்களை உருவாக்கி எதிராயலும் பச்சை கூட்டம் கூட வச்ச அந்த கூட்டம் சகோதர கூட்டமா இருக்குது. அந்த ஆயுதம் இப்படிப்பட்ட ஆயுதமா இருக்குது. அங்கே அவனுக்கு விரோதமா எழும்புற பொறாமையின் ஆயுதங்கள், பொறாமையின் இடிச்சலின் ஆயுதங்கள், அவனை முடித்து விடுவோம் என்று நினைக்கிற ஆயுதங்கள். அப்ப அப்படியான சகோதர கூட்டம் எழும்பி அவனை என்ன செய்யுது, அப்பன் சொல்லுகிறான், சகோதரங்களை பார்த்து விட்டு வா என்று சொல்லி அவனிடத்தில் அப்பங்களையும் கொடுத்து ராட்சசங்களையும் கொடுத்து அனுப்பிவிடுகிறார் யோசேப்பு. யாக்கோவு, ஆனா யாக்கோவு அனுப்பிவிட்டோன்னு யோசேப்பு கீழ்ப்படிந்து போறான். கீழ்ப்படிந்து போய் அங்கே என்ன செய்யான், செயல்படுகிறான். அங்கே சகோதரர்கள் தூரத்திலே கண்டு என்ன சொன்னார்கள், சொப்பனக்காரன் வருது. உங்களுடைய சொப்பனம் எப்படி நிறைவேறும் என்று சொல்லி ஒரு கை பார்த்து விடுவோம் என்று சொல்லி அவருடைய பொறாமையின் எரிச்சலின் ஆயுதங்கள் அங்கே எழும்புறது. அந்த ஆயுதங்களை வைக்காதே போறது. எப்படி அவர்கள் பச்சத்துல வந்தார்கள், இப்படி வந்தார்களாம், பச்சத்தில் இப்படி ஆகும். அங்கே யோசேப்பு என்ன செய்தார்கள், குழியிலே போடுகிறார்கள். எதிராக எழுமின கூட்டம் கூடுகிறார்கள், அந்த குழியிலே போடுகிறார்கள். சகோதர கூட்டம், எரிச்சலின் கூட்டம், பொறாமையின் கூட்டம், வஞ்சனையின் கூட்டம் எழும்புறது. பேச்சாலும் சொல்லாலும் செயலாலும் செய்து முடிக்கிறது. அங்கே என்ன நடக்குதா, அவனை குழியிலேயே போட்டார்கள். ஒரு யூதாவின் ஆலோசனையின் படி அவர்கள் என்ன செய்தார்களாம், பிச்சு போடுகிறார்கள். பாருங்கள், ஆதி புஸ்தகம் 37 என்று உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசிக்க ஆசைப்படுகிறேன். 26 வசனத்தில், அப்பொழுது யூதா தன் சகோதரனை நோக்கி, நாம் நம்முடைய சகோதரனை கொன்று அவன் ரத்தத்தை மறைப்பதனால் லாபம் என்ன? இதனால இங்க வருகிற அந்த யாருக்கு, வியாபாரக்காரருக்கே நாம வச்சு விடுவோம் என்று சொல்லி ஆலோசனை கொடுக்கிறான். அதே அதிகாரம் 37 அங்கே பாருங்கள், 28 வசனத்தை உங்களுக்கு வாசிக்கின்றேன். பாருங்கள், அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போறது, அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்ரவேல் கையிலே 20 வெள்ளி காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போனார்கள். எப்படிப்பட்ட ஆளை உருவாக்கினார் பார்த்தீங்களா? ஏ அப்படிப்பட்ட ஆக்களை உருவாக்கு, அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். அவர்கள் எதிராக எழும்புற ஆயுதம் உனக்கு வைக்காதே. ஆயுதத்தையும் உருவாக்கினவர்கள், ஆளையும் உருவாக்கினார்கள். ஆனால் என்ன நடக்குது, கடைசியா மீதியானே கொண்டு போய் பார்வோனுடைய பிரதானிய தலையாரிய அந்த தலை அதிகாரியாகிய போத்தி பார் வீட்டில கொண்டு போய் அவனை வைக்கிறார்கள், கொண்டு போய் வைக்கிறார்கள். அங்கே போத்திபாருடைய மனைவி என்ன சில தகாத விதமாய் அவனோடு உறவு கொள்ளும்படி கேட்கிறார். ஆனால் அவனோ அந்த பாவத்தை விட்டு ஓடி போறான். வழியில் யோசேப்பு ஓட்டி போய் என்ன சாதி, அடுத்த அதிகாரம் 39 அதிகாரத்தை பார்ப்பீங்கடா. அப்பொழுது அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்த என்னோடு பாவம் செய்ய என்று சொன்ன அந்த ஸ்திரியை விட்டு அவன் தன்னுடைய வஸ்திரத்தை விட்டு விட்டு அவன் என்ன செய்யறான், அவன் தன் வஸ்திரத்தை, பாருங்க அந்த வஸ்திரத்தை வாசிக்கிறேன், 13, அவன் தன் வஸ்திரத்தை அவன் கையிலே விட்டு விட்டு வெளியே ஓடி போய் அவன் ஓடி போறான். ஓடி போயோன போன அந்த சகோதரி மனுஷர்களெல்லாம் கூப்பிட்டு இவன் இப்படியாக பாவம் செய்ய தன்னை அழைத்தான் என்று சொல்லி ஒரு பொய்ச்சாட்சியை சொல்றார். ஆனால் சொன்னாலும் அந்த ஆயுதம், அந்த பொய்ச்சாட்சியாக கிட்ட அந்த ஆயுதம் வைக்காதே போகுது. ஏன்னு சொன்னார், யோசேப்போட இருந்து அவனே கிருபை வைத்து சிறைச்சாலை தன்னுடைய கண்கள்ல தயவு கிடைக்கும்படி செய்தார். அல்லேலூயா. அங்கே வசனம் சொல்லுகிறது, ஆதி அப்புஸ்தகம் 39:21 வசனம் சொல்லு, 21 வசனம் இப்படி சொல்லுவது, ஆதியாகமம் 39:21 வசனத்தை தான் வாசித்து, அங்கே தலைவனுடைய கண்கள்ல தயவு கிடைக்கும்படி செய்கிறது. சிறைச்சாலை தலைவன் சிறையிலே வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வதெல்லாவற்றையும் யோசேப்பும் செய்தான். கர்த்தர் அவனோடு இருந்தபடியால் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியாலும் வாய்க்கப்படின அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. அல்லேலூயா. அப்ப பாருங்கள், அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் கூட்டம் கொண்டால் அவர்கள் என்ன செய்வார்களாம், உன் பட்சத்துல வருவார்கள். அடுத்தது சொல்ற அதே சாயபுஸ்தகம் 55 அதிகாரம் அங்கே 16 வசனம் சொல்றது, இதோ கரி நெருப்பை ஊதி தன் கிரியைக்கான ஆயுதத்தை உண்டு பண்ணுற கொல்லனையும் நான் சிருஷ்டித்தேன், கெடுத்து நிற்பிரமாக்குறவனையும் நான் சிருஷ்டித்தேன் உருவாக்கினேன். அடுத்த வசனத்தை சொல்லுற 17 வசனம், உனக்கு விரோதமா உருவாக்கப்படுவது எந்த ஆயுதமும் வைக்காதே போகும், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். நான் சொல்லல, வார்த்தை சொல்கிறது. ஆமே. அப்ப யோசேப்புக்கு எதிராக எழும்பினார்கள் சகோதரர்கள், எழும்பினார்கள் போத்திபாரின் மனைவி, பொய்யான சாட்சி சொல்லி, பொய்யான சாட்சி சொல்லி. ஆனா யோசேப்புக்கு ஒரு வேலை வந்தது, அதுதான் அந்த சொற்பனத்தின் வேலை. சொற்பனத்துக்கு பதில் கொடுக்கும் வேளை அந்த ஞானத்தை கர்த்தர் யோசேப்புக்கு கொடுத்தார். கொடுத்ததுல அங்கே சிறையில் இருந்த இரண்டு பேர் வானபத்திரக்காரன் சுயம்பாய் சொற்பனம் காண்கிறார்கள். அந்த சொற்பனத்துக்கு யோசேப்பு விளக்கம் கொடுக்கிறார். விளக்கம் கொடுத்தது நித்தம். அதே மறுநாள் அப்படியாக பானபாத்திரக்காரன் உயர்வடைகிறான். அங்கே பார்வோனி முன்னிலையில அரண்மனையில் மீண்டுமாக பானம் கொடுக்கிறான். சுயம்பாவிக்கோ அங்கே மரண தண்டனை கொடுத்து அவன் இறந்து போகிறான். இந்த காரியங்கள் நடந்தது. ஆனால் யோசிப்பு சொல்லி வைத்தான் பானபத்திரக்காரனுக்கு, என்னை நினைத்துக் கொள்ளண்டு. ஆனால் பானபத்திரக்காரன் மறந்து விடுகிறான். அந்த வேளை வர வேண்டும் அல்லவா? அங்கே கத்தரங்களை உயர்த்த வேண்டும் அல்லவா? அந்த வேளையின் காலமும் பார்வோன் கண்ட சொற்பனம். அங்கே பார்வோனுக்கு ஒரு சொற்பனம் உருவாகிறது. அந்த சொற்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல எல்லா மந்திரிகைகளையும் அந்த அமைச்சரவையும் அங்கே சுற்ற சுற்ற இருந்த எல்லாரையும் கூட்டினார்கள். ஒருவராலும் என்ன செய்ய முடியல, அந்த சொற்பனத்துக்கு சரியான விளக்கம் கொடுக்க முடியல. அதனால பார்வோனுக்கு தீயிலும் வேதனையும் உண்டாயிச்சு. ஆனா என்ன நடக்கு சொல்லுங்க பாப்போம். அங்கே அப்பொழுதுதான் பாலபத்திர கணக்கு நினைவுறுது. ஒரு எகிப்தியன் இருந்தவன் எபிரேயர், எனக்கு இப்படிப்பட்ட என்னுடைய சொற்பனத்துக்கு அர்த்தத்தினால் அவனை கூட்டிக் கொண்டு வருகிறேன் சொல்லி அங்கே பார்வோன் கூட்டிக் கொண்டு வான்னு சொல்லி அவ்வளவு காலம் இருந்த ஊட்டியெல்லாம் கலற்றப்பட்டு அவனுக்கு நல்ல சுத்தி அவனுக்கு ஒரு சுத்தம் செய்கிற ராஜ முன்னிலையில் போகிற ஒரு ஆசீர்வாதம், அதாவது அவனுடைய பழைய ஊட்டியெல்லாம் கலைக்கப்பட்டு சிறையிருப்பின் வாழ்க்கை மாறப்பட்டு புதிய வாழ்க்கைக்கு புதிய படிக்கு புதிய உயர்வுக்கு அங்கே யோசிப்ப அழைத்து செல்ற பார்வோனின் முன்னிலை. அங்கே அழைத்து செல்லும் போது பார்வோனின் முன்னிலையில அங்கே சுயோசிப்பு கொண்டு வரப்படுகிறான். சுறையிருக்கிறவன் அங்கே என்ன செய்கிறான், இவர் கொண்டு வரப்படுகிறான். அங்கே பார்வோன் கண்ட சொற்பன் சரியான விளக்கத்தை கொடுத்தான். அச்சத்தை கொடுத்தது மட்டுமல்ல, எதிராய் எழும்பின எந்த ஆயுதம் வைக்காதே, எந்த மனைவியால் எந்த பார்வோனி மனைவியால குற்றம் சாட்டப்பட்டு சிறைக்கப்பட்டானோ அதே பார்வோனு முன்னிலையில நிரபராதியாக உயர்த்தப்பட்டு அவன் என்ன செய்யறான், இரண்டாம் தரத்தில் ஏற்றப்பட்டு ஒரு அந்த ஜனங்க அந்த தேசத்துக்கு ஒரு அதிபதியாக அங்கே மாற்றப்படுது. அப்போ எவ்வளவு அங்கேதான் தாக்குதல்கள் பஞ்சத்தினால வந்து அடி பண்ணுகிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேறுகிறது. சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்கள் என்னை வணங்குவது போல சொப்பனம் கண்டானல்லவா, அங்கே தகப்பன் கொடுத்த வார்த்தை நிறைவேறுகிறது. அந்த உயர்ந்த வஸ்திரத்தை யாராலும் கிழிக்க முடியல. உருவாக்கப்பட்ட ஆயுதங்களும் வைக்காதே போயிச்சு. அவர்கள் உனக்கு ஒருவாய் கூட்டம் கூடுகிறார். அவர்கள் உன் பட்சத்துல கூட்டத்தை கூடினார்கள், பட்சத்துல வந்தார்கள். எதுவுமே மேற்கொள்ளல, ஆயுதங்கள் வைக்காதே போயிச்சு. பிரியமானவர்களே, அப்பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை எதிராய் எழுகிற கூட்டங்கள், எதிராய் பேசுகிற மனிதர்கள், எதிராய் எழும்புற சூழ்ச்சிகள், தந்திரங்கள், வியாதிகள், விளைவினங்கள் எதுவுமே எங்களை மேற்கொள்ள முடியாது. மேற்கொள்ற அதிகாரத்தை யாருக்கும் கர்த்தர் கொடுக்கல, எனக்கும் உங்களுக்கும் தான் தந்திருக்கிற. லூக்காயின் புத்தகம் 10-19 வசனம், சர்ப்பங்களின் தேர்களை மிதிக்கும் சகல சத்துருவின் வல்லமை மேற்கொள்ளவும் அதிகாரம் கொடுத்து அதிகாரம் கொடுத்தவர் என்ற அதிகாரத்தை மீண்டுமாக எங்களை தட்டி எழுப்பும்படியாக என்னோடு உங்களோடு பேசுகிற அந்த அதிகாரத்தோடு அண்ணல் மூட்டை எல்லாம் பலவீனங்களும் கைத்தறிந்து பலவான் என்று சொல்லும்படியாக அவருடைய சமூகத்தில் நிற்கும்படியாக கிரியை செய்யும்படியாக நாம மகிமைப்படும்படியாக அவருடைய சமூகத்தை தேடுவோமா? ஆலையும் உருவாக்கினேன், ஆயுதத்தையும் உருவாக்கினேன், எதுவும் உன்னை மேற்கொள்ள முடியாது, முடியவே முடியாது. செய்திருந்த தகப்பன் நம்முடலவா இருக்கிற அந்த ஜெயத்தின் தகப்பன் இடத்துல நாம அர்ப்பணிப்போம், அதிகாரத்தை எடுத்து பயன்படுத்துவோம், எல்லாவர்கள் ஆயுதங்களை முறியடிப்போம். நாமத்தை மயமைப்படுத்தோமா? சோசரமானவரே, நன்றி தகப்பனே, நல்ல வேலைக்காக உமக்கு கோடி கோடி சோசரம் கத்தால் எல்லாவற்றையும் உருவாக்கினவர் நீங்கப்பா. எதனாலும் எதுவும் எங்களை மேற்கொள்ளாத படிக்கு அப்பா தகப்பனே, நீங்க எங்களுக்கு அந்த அதிகாரத்தின் வல்லமையும் கொடுத்திருக்கிறீங்க. அந்த அதிகாரத்தை எடுத்து பயன்படுத்தி நாங்கள் எங்களுக்கு எதிராக எழும்புற எல்லாவற்றையும் முறியடித்து நாங்கள் ஜெயமுள்ளவாக்கி வாழ எங்களை அழைத்திருக்கிறீங்க என்ற சத்தியத்தை இந்த நாளும் மீண்டுமாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. அதுக்காக நன்றியாண்டு சோஸ்திரம். அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி எல்லாவற்றையும் ஜெயித்து நாங்கள் தலை நிமிடத்தக்க கருவியை எங்களுக்கு இன்னும் ஊற்ற வேண்டுமா, பலப்படுத்த வேண்டும், விடுதலையாக நடத்த வேண்டும் என்று நல்ல கருத்தங்களை தாழ்த்துறோம் முயத்துறோம் கற்றுக் கொடுத்த பாடத்துக்கு நன்றி செலுத்துறோம் அடிமையை கேட்டு ஒவ்வொருத்தரும் அவ்வளவு நம்ம ஆசீர்வதித்து மகளிர் பண்ணுங்க இயேசுவின் நாமத்தில் நிதியான வார்த்தை போதி ஆசீர்வதித்தாங்க வழி நடத்துங்க உங்க வெள்ளக்கரம் தாங்கி நடத்தட்டும் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் அப்புறம் நல்ல தகப்பன ஜெபத்து இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் ஜெபத்தை கொள்ளும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். நன்றாக ஒரு பகுதியை நீங்கள் எடுத்து யோசேப்பையும் ஒரு உதாரணமாக எடுத்து கத்தரை அறியாதவர்களுக்கு இந்த உலகத்திலே எத்தனையோ எதிர்ப்புகள் இருக்கு. கத்தரை அறிந்தவர்களுக்கே இருக்கிறது என்றால் இல்லாதவர்களுக்கு இதை எப்படி அவங்களோட வாழ்க்கையிலே அதை கத்தர் இல்லாமல் பயன்படுத்தலாம் என்று அவர்களுக்கும் தெரியாது என்றபடியாக நல்லா அந்த வார்த்தையை கொடுத்து நீங்கள் அவர்களுக்கு அறிவித்திருக்கிறீர்கள். ஒரு வாய்தம் ஒரு ஆயுதம் கத்தரை தெரிந்தவர்களுக்கு அது வாய்க்காது, அதுக்கு மேலாக மேலாக நோக்கி ஒன்றும் பெற முடியாது என்றபடியால் அந்த வார்த்தை நன்றாக கத்தர் உபயோகிப்பார். அந்த வசனத்தை அறியாதவர்களுக்கு இன்றைக்கு அவர் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேங்க்யூ, காட் பிளெஸ் யூ சிஸ்டர். அத்துடன் நீங்கள் கொடுத்த வார்த்தை என்னை கூட தொட்டது முதற் பகுதியிலே என்றபடியால் காட் பிளெஸ் யூ. அடுத்த முறை உங்களை சந்திக்கும் மற்றும் கத்தர் உங்களை அபரீகமாக உபயோகிப்பாராக. அடுத்ததாக இதை தொடர்ந்து நாங்கள் பாஸ்டர் ஆண்டன் ராசநாயகத்தை அழைக்கப் போகிறோம். அவர் இப்பொழுதும் கர்த்தரின் ரட்சிப்புக்குரிய வார்த்தையை கொண்டு வந்து தருவார் என்றபடியார் இப்பொழுதும் அவர் அவளாக இருக்கிறார், நாங்களும் அவளாக நிற்கிறோம். அவருடைய வார்த்தையை கேட்பதற்கு அவரை இப்பொழுது நாங்கள் அரவழைப்போம். பாஸ்டர் ஆண்டன் ராசநாயகம் அன்மியூட் பண்ணிவிட்டு பாருங்க.
3: ஓ ப்ரைஸ் தி லார்ட் சிஸ்டர்,
1: ப்ரைஸ் தி லார்ட் பாஸ்டர். வாருங்கள், கத்தர் கொடுத்த வார்த்தையை வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள். நாங்களும் அவளோடு இருக்கிறோம் கேட்பதற்கு 200 நாடுகளுடன். கத்தர் இப்பொழுதும் உங்கள் மூலமாக ஒரு ரட்சிப்புக்குரிய வார்த்தையை கொண்டு வருவார், அதிலையும் கத்தர் உபயோகிப்பாராக எதிர்பார்க்கிறோம். வசனத்தை கொண்டு வாருங்கள். காட் பிளஸ் யூ.
3: காட் பிளஸ் யூ சிஸ்டர். இன்னைக்கு நாங்கள் இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருந்து ரட்சிப்பை பெற்றுக் கொள்வதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் தேவனுடைய கோபாக்கினை ஒரு பிசாசை தண்டிக்கிற இடத்துக்கு போக வேண்டி இருக்கும். இன்றைக்கு நாங்கள் எல்லோரும் இன்றைக்கு மதத்தில் வாழுகிறவர்கள் பாவத்தில் வாழுகிறவர்கள் எல்லோரும் எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானமாக இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக் கொள்வது நாங்கள் ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். பெருமையும் இரக்கமும் பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இது எவ்வளவு இரக்கம் உள்ளவரப்பா, மனுக்குலத்தின் பாவங்களுக்காக நீர் சிலுவையில் இரத்தம் சிந்தி மறித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கு நீர் உயிரோடு இருக்கிற தெய்வம், நீர் இனி வந்து எங்களை அழைத்து செல்கிற தேவனாக இருக்கிறேன். யார் யார் ரட்சிப்பை பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று அந்த ஒன்றான மெய்த்தேவனாகிய உண்மையும் நீர் அற்புறவராகி இயேசு கிறிஸ்துவை அறிந்து அந்த நித்திய வாழ்விலே எங்களை அழைத்து செல்ல நீர் வருகிறவராக இருக்கிறீர். இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒருவருக்கு எல்லாருக்கும் நீர் ரட்சிப்பை தந்த அந்த பரலோக பாக்கியத்தை தெரிந்த தேவனாக இருக்கிறீர். இந்த மரங்களில் வாழ்கிற மக்கள் ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளும்படியாக இந்த கடைசி கால ஊழியக்காரன் மூலமாக எங்களுக்கு ஒரு கட்டளையை தந்திருக்கிறீர். அவர்கள் நரகத்துக்கு போகக்கூடாது, அந்த பிசாசுக்காக ஒதுக்கப்பட்ட இடத்துக்கு போகக்கூடாது. ஆண்டவரே, இந்த வாத்தியத்தை கூடாக நீர் பேசும்படியாக அந்த இடம் பொருளாதது, போனால் திரும்பி வராதது, திரும்பி வர முடியாதது, அந்த விழிகிற ஒரு கடலான ஒரு இடமாக மதங்கள் அதற்கு ஒரு வழி அல்ல, இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனும் என்பதை ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொள்ள இந்த காலத்தில் அவர்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி இயேசுடத்தில் நீர் அவர்களோடு பேசும்படியாக நீர் அவர்களை எல்லா மனிதர்களையும் உருவாக்கின தேவர், நீர் இரக்கம் உள்ளவர், கிருபை உள்ளவர், மன்னிக்கிறதுக்கு தயவு பெற்றவர் எங்களை மன்னித்தது போல நாங்களும் உண்மை அறியாத காலத்தில் பாவ சாப உணர்வோடு வாழ்ந்தோம். எங்களை தெரிந்து கொண்டிரு இந்த மதங்களில வாழ்கிற மக்கள், பாவத்தில வாழ்கிற மக்கள், ஹோமோசெக்சுவல் படியான தவறான பாவ காஞ்சியங்களில வாழ்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் எழுந்து படுகிறார்கள். உங்களுடைய இரக்கத்தை கிருபையை காண்பிக்கும்படியாக நீர்தான் ஒரே வழி என்பதை ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொள்ள, இந்த அறியாத மக்களுக்கு நீர் அறிந்து கொள்ள செய்வீராக. துதியான மகிமை ஒன்றாக வைத்தவனால் உமக்கே செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமானிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அவர்களையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை பற்றி நேசிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நாங்கள் ஒன்று தெசலோனிக்கேயர் ஐந்தாம் அதிகாரம் 9வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் இரட்சிப்பு அடைவதற்கென்று நியமித்தார். பாருங்கள், ஆதாம் ஒருவாள் பாவம் செய்தார்கள், தேவனுக்கு தேவனுடைய கட்டளையை மீறி நடந்தார்கள். அதன் நிமித்தமாக இந்த உலகத்துக்கு பாவம் வந்தது. பாருங்களாக அம்மாவின் சந்ததியாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் இன்றைக்கு பாவ உணர்வோடு தான் இந்த உலகத்தில் பிறக்கிறோம். தாயின் வயிற்றில் பிறக்கும் பொழுது ஒரு பாவ உணர்வோடு ரோமர் 3:23 சொல்கிறது, எல்லோரும் பாவம்

பரலோக பாக்கியத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். பாருங்கள், அவர் சொல்லியிருக்கிறார், என்னிடத்தில் வருகிறவர்களை நான் ஒரு பொழுதும் புறம்பே தள்ளுவதில்லை. யாராக இருந்தால், நீங்கள் எந்த மத இனமாக இருந்தால், எந்த பாவத்தில் வாழ்ந்தாலும் இதய பூர்வமாக அவரிடத்தில் வர வேண்டும். இதயத்தில் இருந்து நீங்கள் ஜபிக்க வேண்டும், அதன்படி செய்ய வேண்டும். செய்யும் பொழுது அவர் அந்த ரட்சிப்பை உங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். நாங்கள் அவர் வரும் பொழுது, முதன் முறை வரும் பொழுது ரட்சகராக வந்தார், மீண்டும் வந்து எங்களை அழைத்து செல்கிறவனாக வருகிறார். அவர் அழைத்து செல்ல வரும் பொழுது எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் நாங்கள் முழு பரிசுத்தமாக இருக்க வேண்டும். தெசலோனிக்கேயர் 5:23 சொல்லுகிறது, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவானாக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. பங்களுக்கடி அவர் பரிசுத்தமாக்குற கர்த்தராக இருக்கிறார். நாங்கள் எங்களுடைய சரீரத்தை அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது 12:22 நாங்கள் உங்களுடைய சரீரத்தை பாவத்துக்கு எதிர்த்திருக்க வேண்டும், ரட்சிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். இயேசுதான் ரட்சகர் என்பதை ஏற்றுக்கொண்டு அவரிடத்துல பாவ மன்னிப்பை நாங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். பாருங்கள், நாங்கள் தொடர்ந்து பார்க்கும் பொழுது நாங்கள் 18 பார்க்கும் பொழுது, யோன் 3:17-21 பார்க்கும் பொழுது, யோன் 3:17-21 உலகத்தை ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்துக்கு அனுப்பாமல் அவராலே இயேசுவாலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். இயேசுவை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். இயேசுவை விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பரான குமாரனுடைய நாமத்தினால் விசுவாசம் உள்ளவனாக இராதபடியால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டார்கள். இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால், நீங்கள் மதத்தில தொடர்ந்து வாழ்கிறீர்கள், பாவத்தில தொடர்ந்து வாழ்கிறீர்கள், நீங்கள் பொய்யாக செய்கிறவர்களாகவே இருக்கிறீர்கள், சத்தியத்தின்படி நடக்க விருப்பம் இல்லாதவர்களாக நீங்கள் வாழ்கிறீர்கள். இப்படி தொடர்ந்து வாழும் பொழுது நீங்கள் உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும். இதற்காக தான் இயேசு ஒவ்வொரு மனிதனுக்கும், நாங்கள் எல்லோரும் பாவிகளாக இருந்தவங்களை எடுத்துக் கொண்டார், ரட்சிப்பை தந்தார், அவருடைய பரலோகத்திலே நிரம்பப்பட்ட பரிசுத்த ஆவியை தந்து எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு வருகிறார். இயேசுவை போல எங்களை மாற்றிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு இந்த சுவிசேதத்தை அறிவிக்கப்படியாக, இன்னும் ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவருக்கும் அறிவிக்கப்படியாக, இயேசு இந்த ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவர் மூலமாகவும் நீங்களும் அந்த பரலோக பாக்கியத்தை அடைய வேண்டும் என்று தேவன் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். பாருங்க, நாங்கள் 19 பார்க்கும் பொழுது, யோவான் 3:19 ஒளியானது, இயேசுதான் இந்த ஒளி, ஒளியானது உலகத்திலே வந்திருந்த மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவர்களாக இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கணும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது. பாருங்கள், நீங்கள் அந்த ஒளிதான் இயேசு, நன்மைதான் இயேசு, ஆசீர்வாதம் தான் இயேசு, பரலோகம் வழிதான் இயேசு. நீங்கள் இயேசு வேண்டாம் என்றால் நீங்கள் மறுபக்கத்துல பிசாசை ஏற்றிக் கொள்கிறீர்கள், பாவத்தை விரும்புகிறீர்கள், பொல்லாங்காய் விரும்புகிறீர்கள், தீமையை விரும்புகிறீர்கள், அன்பை வெறுக்கிறீர்கள். இதனால்தான் இயேசு இடத்துல வரும் பொழுது அவர் அன்புதான் அவருடைய பிரதான கட்டளையாக இருக்கிறது. தேவன் தேவன் எங்களை படைத்த தேவனை அன்பு கூறுவது, பிறரை அன்பு கூறுவது. பாருங்க, பொல்லாந்து செய்கிறவர் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளி இடத்தில் வராதிருக்கிறான். நாங்கள் இயேசுவை ஈட்டிக் கொண்டவர்கள் சத்தியத்தின்படி வேதாங்கம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி நாங்கள் செய்ய வேண்டும். செய்யும் பொழுது இயேசுவுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறோம். எங்களுக்கு தேவன் பரிசுத்த பரலோக பாக்கியத்தை தருகிறார். சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியிடத்தில் வருகிறார். நாங்கள் இயேசு இடத்துல எங்களுக்கு ஒளி வேண்டும், அவரோடு வாழ்வுகளை வாழ்வு வேண்டும். இருள் என்பது இருளில் மனிதன் ஒன்றுமே செய்ய முடியாது. அப்படித்தான் பாவ இருள் சூழல்

பொழுது பிசாசு எளியத்தை கொண்டு நரகத்துக்கு செல்லும் பாவ இருந்து விடுவிக்கிறவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போஸ்தலர் 4:12 வசனம் சொல்லுகிறது, இயேசுவாலே அன்றே வேறொருவரால் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படிக்கு வானத்து கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே இயேசுடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமமும் கட்டளையிடப்படவில்லை. மதம் எந்த மதத்தில் உள்ள ஒரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. மதத்தில் நீங்கள் கிருபைகள் செய்ய வேண்டும், அவர்கள் அவர்களை தொட்டு தொட்டு கொஞ்சுவது, அப்படியாக புல்லாய் புழுவாய் பாம்பாய் இப்படி ஒரு ஒரு சோழியான சோழியானத்தான் அவர்கள் எழுதியிருப்பார்கள். பயன்படுத்த போவதிய இதிலேயும் சில காரியங்களை கிரிகைகள் நீங்கள் வேலை செய்கிறது போல அவர்கள் ஆறு காரியங்கள் இருக்கிறது. மெக்காவுக்கு கடைசியாக போய் வர வேண்டும். அவர்கள் இந்த உலகத்து காரியங்கள் அதுதான் அவர்கள் அவர்களுடையதாக இருக்கிறது, மதங்களாக இருக்கிறது. எப்படி உருவாக்கின தேவன் தான் இந்த பைபிளை தந்த தேவன். மனிதனை எப்படி நான் உருவாக்கினேன், மிருகங்கள் பறவைகள் சூரியன் சந்திரன் எல்லாவற்றையும் உருவாக்கின தேவன் தான் உங்களிடத்துல சொல்லிச்சடுகிறார். தேவனுடைய குமாரன் தான் இயேசுவாக இந்த உலகத்துல வந்து எங்களுக்காக மறித்தவர். 1 ஆசீர்வாதம் பரலோக ராஜ்யம் இயேசு ரட்சகராக ஏற்றுக்கொள்வது, கிருபை நாளை நேற்றத்தை கொண்டு ரட்சிக்கப்படுவது. நீங்கள் இதுவும் அவர்களுக்கு கொடுக்க தேவையில்லை. இயேசுதான் இந்த உலகத்தின் சொந்தக்காரர். இந்த உலகத்தை உருவாக்கின தேவனோடு கூட இருந்தவர் தான் இயேசு. நானும் தேவன் ஒன்றாக இருக்கிறோம் என்று பல இடங்களில் சொல்லியிருக்கிறார். லெட் அஸ் மேக் அவர் இமேஜ். இயேசு தேவனும் கூட இருந்துதான் எங்களை உருவாக்கிறவர். அவரை நீங்கள் ரட்சகராக ஏற்றிக்கொள்ளும் பொழுது இந்த பரலோக பாக்கியத்தை நீங்கள் பெற்றுக் கொள்கிறீர்கள். அவரை எங்களுடைய தேவன் பரலோகத்தில் ஆவியாயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து மனுஷ உருவத்தில் இங்க வந்து பரிசுத்தம் உள்ள மனிதனாக வாழ்ந்து 33.5 வாலிப வயதுல 33.5 தன்னுடைய உயிரை பாவம் இல்லாத இயேசு எங்களுக்காக பாவமானார். சாபம் இல்லாத இயேசு எங்களுக்காக சாபமானார். நாங்கள் யோவான் 4:23-24 வசனத்தில் பார்க்கும் பொழுது, உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வதாக வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். 24 வசனத்திலே தேவன் ஆவியாயிருக்கிறார். எங்களுடைய தேவன் ஆவி, அவருக்கு சரீரம் இல்லை. இயேசுதான் இந்த உலகத்துல வரும் பொழுது சரீரத்தோடு எங்களை போல பரிசுத்த சரீரத்தோடு வந்தவர். பரிசுத்த ஆவினால கற்பத்தரிக்கப்பட்டு பரிசுத்த மனிதனாக வாழ்ந்து வாழ்ந்து மறித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் உயிரோட பிதாவின் வலது பக்கத்திலே இருக்கிறார். மீண்டுமாக எங்களை வந்து அழைத்து கொண்டு செல்ல வருகிறார். தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அதில் இப்படித்தான் அவர் வருவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாங்கள் 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 வசனத்தில் பார்க்கும் பொழுது, கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ காலத்தோடும் வானத்தில் இருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்கள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பாருங்கள், கிறிஸ்து வானத்துக்குள்ள எடுத்துக் கொள்ளப்பட்டார். மீண்டும் வரும்பொழுது வானத்தில் இருந்து வருவார். கிறிஸ்துவுக்கள் மறித்தவர்கள் கிறிஸ்துவ இரட்சகராக ஏற்றுக் கொண்டவர்கள், அந்த மெய்யான தேவனை இரட்சகராக ஏற்றுக் கொண்டவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்க நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இதுதான் நாங்கள் எங்களுடைய தேவனோடு வாழ்கிற வாழ்வை அவர் எங்களுக்கு தருகிறார். அவர் அந்த வேதாகமத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அதை தருகிறவராக இருக்கிறார். நாங்கள் கொலோசியர் 3:3 வசனத்துல பார்க்கும் பொழுது, ஏனென்றால் நீங்கள் மறித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. பாருங்க, நாங்கள் மறுபடியும் பிறக்கும் பொழுது எங்களை பாவம் மறித்து நாங்கள் பரிசுத்த ஆவியை பெற்று மறுபடியும் பிறக்கிறோம். எங்களுடைய ஜீவன் கிறிஸ்து உடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. இந்த ஜீவனோடு தான் வருகிறார். எங்களை வந்து எங்களை பரிசுத்தமாக்கி
எங்களை அவர் அழைத்து செல்கிற தேவனாக இருக்கிறார். அடுத்த வசனத்திலே பார்க்கும் பொழுது நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது எங்களை ரட்சிக்காக எடுத்துக்கொள்ள வரும் பொழுது நீங்களும் அவரோட கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள். இப்படியான வாழ்வை இயேசு எங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். எங்களை சிறி செய்தவர் அவர் தான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மனிதனை மண்ணிலிருந்து உருவாக்கி ஜீவ சுவாசத்தை தந்து எங்களோட உயிரோடு எங்களை வைத்திருக்கிறார். உயிரை தந்த தேவனைத்தான் நாங்கள் அவருக்கு அவரைத்தான் நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டும், துதிக்க வேண்டும், கனப்படுத்த வேண்டும், மகிமையை கொடுக்க வேண்டும். இயேசு உயரவும் நாங்கள் செருகவும் வேண்டும். இயேசுதான் தேவன், தேவன் தான் இயேசு, இயேசுதான் இயேசு ப்ரொஃபிட்டாக செயற்படுவார், தேவனாக செயற்படுவார். மீண்டும் அந்த ராஜாவாக அவருடைய ராஜ்யத்துல வாழ்கிற வாழ்வை எங்களுக்கு தருகிறவராக, கிங் ஆஃப் கிங், லோர்ட் ஆஃப் லோர்ட்ஸ், அவர் தான் இந்த உலகத்தை படைத்தவர். தேவன் இயேசு ஒன்றாக இருந்து படைத்தவர்கள். மீண்டும் முடிவை புதியவான புதிய பூமியை உருவாக்குறவரும் எங்களுடைய தேவன் தான். இப்படியான தேவனை தேவனுடைய சாயலாகத்தான் நாங்கள் படைக்கப்பட்டவர்கள். தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் அவருடைய அபிஷேகத்தை பெற்ற ஒவ்வொருவரும் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். பாருங்கள், நாங்கள் யோவான் ஒன்று செயல்படுகிறது, அதிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. இந்த வார்த்தை மாம்சமாகி இயேசுவாக இந்த உலகத்துல வந்து வார்த்தை படி வாழ்ந்து காட்டினார். வார்த்தை தான் இயேசு, இயேசு தான் வார்த்தை, தேவன் தான் வார்த்தை, தேவன் தான் இயேசு. இப்படி இயேசுவும் தேவனும் ஒன்றாக இருக்கிறார்கள். எப்பொழுதும் ஒன்றாக இன்றைக்கு வலது பார்சத்துல இயேசு இந்த உலகத்துல தன்னுடைய மிஷன், மனிதனாக வந்து மரிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய மிஷன். மிஷன் வந்து மறித்து இன்றைக்கு தேவனுடைய வலது பார்சத்துல இருக்கிறார். திரும்ப எங்களை எடுத்துக்கொள்ள வரும் பொழுது அவர் தன்னுடைய பரிசுத்தவான்கள் தூதர்களோடு வந்து எங்களை எடுத்துக்கொள்கிறவனாக இருக்கிறார். இதனால நாங்கள் பாருங்கள், நாங்கள் பார்க்கும் பொழுது தன்னை சிகிச்சவருடைய சாயல கோப்பாய் பூரண அமைவடையின்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தந்தி கொள்ளுகிறோம். நாங்கள் பழைய மனுஷன், பாவ மனுஷன், இவன் செத்து விட்டான். பாருங்கள், எங்களுடைய பேரில எங்களுடைய அம்மா அப்பா அப்பா வைத்த பேருள்ள உள்ள மனுஷன் இறந்து விட்டான். புதிய மனுஷன், பரிசுத்தமாக வாழுகிற மனுஷன், இயேசுடைய தேவனுடைய பரிசுத்தாவியை பேசி இயேசுவை போல வாழுகிற மனுஷன் தான் இன்றைக்கு நாங்கள் ஒவ்வொருவரும். இந்த அபிஷேகம் பெற்றப்பட்டு அவருடைய அபிஷேகத்தை பெற்ற ஒவ்வொருவரும் புதிய மனுஷனாக, புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறோம். இயேசுவை போல நாங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு வரும் பொழுது நாங்களும் இயேசுவை போல மாறி விடுவோம். இயேசுவை போன்ற காரியங்களை நாங்களும் செய்வோம். என்னை விசுவாசிக்கிறவன் என்னை போன்ற காரியங்களையும் செய்வான், என்னிலும் பெரிதான காரியங்களையும் செய்வான் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். பாருங்கள், இந்த காலத்தில் உங்கள் பல இன்றைக்கு மதங்களில் வாழ்கிற மக்கள் இப்படியான கேள்வியை அதிகமாக கேட்கிறார்கள். இப்படியான கேள்விகளை கேட்கும் பொழுது அவருடைய வருகை சமீபமாகிவிட்டது. இன்றைக்கு நாங்களும் ஊழியம் செய்யும் பொழுது பலர் இப்படி கேட்கிறார்கள். முந்தின காலங்களில் இப்படி கேட்பதில்லை. இதுதான் வேதாக வந்து எழுதப்பட்டிருக்கிறது. ரெண்டு பீட்டர் மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே இருந்து பார்க்கும் பொழுது, முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவென்றால், கடைசி நாட்களில் பரியாசைக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படி நடந்து இயேசு வருவார் என்று சொல்லுகிற வாக்கு தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். இந்த கேள்வியை உங்களிடத்துல பலர் கேட்டிருப்பார்கள். இந்த காலங்களில நீங்கள் ஊழியம் செய்யும் பொழுது அதை பலர் உங்களுக்கு இந்த மதங்களில வாழ்கிற மக்களை நீங்கள் சந்திக்கும் பொழுது ஊழியம் செய்யும் பொழுது இப்படியான கேள்விகளை கேட்பார்கள். பாருங்கள், பூர்வ காலத்திலே அவர்கள் அறியாததுனால சிறுசிரிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறது என்று சொல்லுவார்கள். பாருங்கள், நாங்கள் ஐந்தாவது வசனத்தில் பார்க்கும் பொழுது, பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தைகளினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமையும் உண்டாயினது என்பதையும், அப்பொழுது இருந்த உலகம் ஜல பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதால் அறியாமல் இருக்கிறார்கள். பாருங்கள், நோவாவின் காலத்துல இந்த உலகம் அழிக்கப்பட்டது.
குடும்பம் மட்டும்தான் பாதுகாக்கப்பட்டது. இந்த யெகோவாவின் காலத்திலே நடந்ததுதான் இந்த கடைசி காலத்திலே நடக்கும் என்று எங்களுடைய தேவன் எழுதி இருக்கிறார். நீங்கள் மனம் திரும்பும்படியாக உங்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். பாருங்கள், இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் வார்த்தைகளினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழித்து போகும் நாட்கள் எங்கேக்காகப்பட்டிருக்கிறது. ஒரு அழி கொண்டு வரப்போகிறது, புதிய வானம் புதிய பூமி உருவாக போகிறது. நீங்கள் தேவ பக்தி இல்லாதவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று எங்களுக்கு ஒரு கட்டளை தந்திருக்கிறார். அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியான கட்டளையை. இப்படியான ஒரு இணக்கம் உள்ள தேவன் தான், அன்புள்ள தேவன் தான், பரிசுத்தம் உள்ள தேவன் தான் எங்களுடைய தேவன். பாருங்கள், பழையற்பாட்டு காலத்திலே இந்த பார்வோன் ராஜாவின் கிழங்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள் 400 வருடங்களாக. பாருங்கள், அவருடைய கூக்குரல்களை கேட்டு ஆபிரகாமின் சந்ததி சந்ததி 400 வருடம் அடிமைகளாக இருந்தார்கள். இந்த மனிதர்களின் கூக்குரல்களை கேட்டு பாருங்கள், அவர்களை அந்த செங்கடலை பிளந்து பாலந்தேகமோடுகிற இந்த உலகத்துக்கான தேசத்துக்கு அழைத்து சென்றார். இங்கு நாங்கள் போகிற இடம் பரமகான தேசம், ஈசியர்களை மீண்டும் வந்து அழைத்து செல்கிற தேசமாக இருக்கிறது. நீங்கள் என்ன மத இனமாக இருந்தால் இதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இது இந்த இதுதான் பரம கானான் தேசமாக இயேசுவை ரட்சகராக ஏற்றுக் கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் தேவன் தருகிற நித்திய வாழ்வாக இருக்கிறது. இப்படியாக பாருங்கள், பழைய பாட்டு காலத்திலே அந்த செங்கடலை பிளந்து அந்த அந்த ஜாதி அந்த பார்வோனையும் அவனுடைய சேனைகளையும் அந்த கடலில் மூழ்கடித்து இஸ்ரவேல் சந்ததியை பாலும் தேனும் ஒழுகிற ராஜ்யத்தில கொண்டு போய் சேர்த்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பழைய பாட்டு காலத்துல அந்த நீடர்கள் மூலமாக தான் தேவன் வழிபட்டு மோசை மூலமாக கிரியோ நியாயாதிபதிகள் மூலமாக இப்படியாக தீர்க்கதரிசிகள் மூலமாக செயற்பட்டு தேவன் அவர்களை வழிநடத்தினதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் எங்கள் எல்லாருக்கும் அவர் வழிபாட்டை தருகிற தேவனாக இருக்கிறார். நாங்கள் பார்க்கும் பொழுது நாங்கள் சங்கீத 33:17 பார்க்கும் பொழுது ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்பியாது தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. பாருங்கள், 4:6 பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல அவருடைய ஆவியினாலே எல்லாமாகும். பாருங்கள், செங்கடலை பிளக்க அவராலே ஆகும், யோர்தானை பின்னிட்டு வைக்க, எரிகோ கோட்டையை விழுத்த எங்களுக்காக யுத்தம் செய்கிறவர் தான் எங்களுடைய தேவன். நீங்கள் சும்மா இருங்கள், நான் உங்களுக்காக யுத்தம் செய்கிறேன். இப்படியான ஒரு இரக்கம் உள்ள தேவனை நீங்கள் நீங்கள் அவரை இரட்சகராக ஏற்றுக் கொள்வதன் மூலமாக இந்த பரலோக பாக்கியத்தை அடைந்து கொள்ள முடியும். பாருங்கள், நாங்கள் இப்படியாக நாங்கள் 8:35 8:35 தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், இந்நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். பாருங்கள், எங்களை உருவாக்கின தேவனிடத்தில தான் நாங்கள் அவருக்காக மறிக்க வேண்டி வந்தால் கூட எங்களை அவர் அவருடைய பலிபீடத்தில வைத்து எங்களுக்கு எங்களுக்கு இந்த பரலோக சரீரத்தை தந்து அவரோட வாழ்கிற வாழ்வு. பாருங்கள், இயேசு இந்த உலகத்திலே இருக்கும் பொழுது இந்த ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்தில் அழிக்க வல்லவர் எங்களுடைய தேவனுக்கு தான் வல்லமை கூட. பிசாசு மனிதனை நரகத்துக்கு இழுத்து செல்கிறவன் தான் பிசாசாக இருக்கிறார். ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்தில் அழிக்க வல்லவர் எங்களுடைய தேவனாக இருக்கிறார். அவருக்கு தான் பவர் கூட, அவருக்கு தான் நாங்கள் பயப்பட வேண்டும். மாமிசத்தை இந்த சரீரத்தை அழிக்க வல்லவருக்கு பயன்படாது என்று இன்னைக்கு மதங்களின் மூலமாக
பிசாசு இந்த சரீரத்தை தான் கொல்ல பார்ப்பான். அவர் அப்படி நாங்கள் சரீரத்திற்காக இயேசுக்காக மடித்தால் கூட எங்களுடைய ஆத்மாவை அவர் எடுத்துக்கொண்டு அவர் பரலோகத்திலே அவருடைய பலிபீடத்திற்குள்ள எங்களுடைய ஆத்மாவை அவர் பாதுகாக்கிறது அவர் நம்பி இருக்கிறார். பரலோகத்தில் சுவிசேஷம் விதைக்கப்படுகிறது. இந்த சங்கம ரேடியோ கூடாக இன்றைக்கு ஸ்ட்ரீட் மினிஸ்ட்ரி கூடாக உலகத்தில் எல்லா நாடுகளிலும் இந்த கடைசி காலம் என்ற ஒரு உணர்வோடு கிறிஸ்தவர்கள் இந்த சுவிசேஷத்தை இன்றைக்கு எல்லா நாடுகளிலேயும் நீங்கள் இந்த யூடியூப் அதை பார்க்கலாம். எல்லா நாடுகளிலேயும் ஸ்ட்ரீட்டில ஒரு தேவன் இந்த காலம் ஒரு கடைசி காலமாக இருக்கிறது. இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கப்படியாக எல்லா நாட்டு மக்களுக்கும் அவர் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியான கட்டளை ஏற்படுத்திருக்கிறார். இந்த காலத்துல பலர் எழும்பி சுவிசேஷம் சொல்லுகிறார்கள். நாங்கள் லூக்கா 8:12 இந்த சுவிசேஷம் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள், அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்தில் இருந்து எடுத்து போடுகிறார். இன்றைக்கு இந்து மக்களுக்கு சுவிசேஷம் விதைக்கப்படும் பொழுது அவங்க பிசாசானவன் அந்த மாதிரி மற்ற குடும்பங்களை கூடாக அந்த மத வழிபாடுகள் உள்ளவர்களுக்கு கூடாக அந்த வசனத்தை அந்த இருதயத்திலிருந்து எடுத்து போடுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. போவரியன் அப்படித்தான் இந்த சுவிசேஷத்தை விதைக்கும் பொழுது அவருடைய காதை அடைத்துக் கொள்வார்கள், இந்த ரக்ஸை வாங்க மாட்டார்கள். இப்படியான தெய்வங்கள் பிசாசினாலே அவர்களுடைய சுவிசேஷம் அறிவிக்காதபடி அந்த அவர்களுடைய பிசாசு அவர்களுக்கு ஒரு தடையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர்களுடைய ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்தில் இருந்து எடுத்து போடுகிறார். பாருங்கள், பிசாசு நரகத்திற்கு இழுத்து செல்கிறவனாக இன்றைக்கு மதத்தில் வாழ்கிற மக்கள் பாவத்தில் வாழ்கிற மக்களை அவர் நரகத்தில் இழுத்து செல்வதற்காக அந்த வசனங்களை தேவனுடைய வசனம் இந்த உலகத்தை படைத்தவருடைய வசனத்தை அவன் திருடி போடுகிறவனாக இருக்கிறான். இதற்குத்தான் நீங்கள் தான் சுயமாக இந்த வசனத்தை ஈற்றிக் கொண்டு ஒரு புதிய ஏற்பாட்டை நீங்கள் வாங்கி அதை படித்து அதில் சத்தியம் எழுதப்பட்டிருக்கிறது. சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பாருங்கள், இயேசு எங்களுக்கு கற்றுத்தந்த ஜபத்தில லூக்கா 11:4 எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும். இயேசுவின் ஜபத்தில சொல்லி தருகிறார், அவரிடத்துல நாங்கள் ஜபம் வேண்டும், நாங்கள் பாவிகள், எங்களுடைய பாவங்களை மன்னியும், நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே, எங்களை சோதனைக்குட்படாமல் தீமைகள் என்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். பாருங்கள், தீமைகள் வராமல் இயேசுதான் ரட்சிப்பை தருகிறவராக இருக்கிறார். தீமையை தருகிறவன் பிசாசாக இருக்கிறான். இந்த தேவனுடைய வசனத்தை அவன் கேட்காதபடி தடை செய்கிறவனாக இருக்கிறான். பாருங்கள்படியாக நாங்கள் லூக்கா 19 சகை என்ற ஒரு மனிதன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க ஒரு கட்டாத்தி மரத்தில் ஏறிக்கொள்ளுகிறான். பாருங்கள், இப்படியாக அவன் இயேசுவை அறிந்து கொண்டான். அறிந்து கொள்ளும் பொழுது இயேசு அவனை நோக்கி, நாங்கள் லூக்கா 19:9 பத்தாவது வசனத்துல பார்க்கும் பொழுது இயேசு அவரை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்புக்கு வந்தது இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறான். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். பாருங்கள், நீங்கள் இழந்த அந்த ஆதாம் ஏவாள் மூலமாக இழந்து போன ரட்சிப்பை இயேசு மூலமாக பெற்றுக் கொள்ளத்தான் இந்த உலகத்தை மொழியாக இயேசு வந்தார். பாருங்கள், நாங்கள் பார்க்கும் பொழுது யோவான் 12:48 பார்க்கும் பொழுது என்னை தள்ளி, இயேசுவை தள்ளி, இயேசுவின் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது, நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். இயேசுதான், இயேசுடைய வசனம் தான் உங்களை நியாயம் தீர்க்க போகிறது. நீங்கள் இப்படியாக தொடர்ந்து பாவத்தில் வாழும் பொழுது இயேசு கிறிஸ்துடைய வசனம் உங்களை நியாயம் தீர்க்கிறதாக இருக்கிறதுக்காகத்தான் basic instruction before leaving this இந்த உலகத்தை விட்டு
பிரியமன்பாக ஒவ்வொரு மனிதனும் கட்டாயமாக படிக்க வேண்டிய ஒரு புஸ்தகம் பைபிளாக இருக்கிறது. நிச்சயமாக புதிய ஏற்பாடு இயேசுவை பற்றியும் பழைய ஏற்பாடு ஒவ்வொரு தீர்க்கதரிசிகள் ஊழியர்கள் தேவனை பற்றிய அத்தனை காரியங்களும் இருக்கிறது. இப்படியாக ஆபிரகாமின் சந்ததியாக இயேசு மத்திய புதிய ஏற்பாட்டில் முதலாம் அதிகாரத்தில் அவர் பிறக்கிறார். யோவான் 10 அதிகாரம் 9 வசனத்தில் பார்க்கும் பொழுது இயேசு சொல்லுகிறார், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிடமே சிந்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். இப்படியாக இயேசு தான் டோர், அந்த டோர் தான் நீங்கள் தட்ட வேண்டும். இயேசுவே, இயேசு தட்டி கொண்டிருக்கிறார் உங்களை. நீங்கள் உங்களுடைய இறுதிய கதவை திறந்து அவரிடத்துல கொடுக்க வேண்டும். நாங்கள் ரோமர் 10 அதிகாரம் 9 10 வசனத்துல பார்க்கும் பொழுது என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அபிஷேகித்து தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். இருதயத்திலே விசுவாசிக்க வேண்டும். இயேசு மனிதனாக என்னுடைய பாவத்திற்காக சிலுவையில் மரித்தார் என்று நீங்கள் எழுப்பினார், ஏ தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார் என்று விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கையிடப்படும். நாங்கள் 11 வசனத்திலே ரோமர் 10:13 அதனால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனும் தட்டிக்கப்படுவான். 14 வசனத்தில் அவரை விசுவாசியாதவர்கள் படி தொழுது கொள்ளுவார்கள், அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் படி விசுவாசிப்பார்கள், பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார் என்று சங்கமோ கூட 24 மணி நேரமும் இன்றைக்கு ரட்சிப்பின் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. நாங்கள் எங்களுக்கு தேவன் தந்த இலவசமான கிஃப்ட் தான், தேவனுடைய ஒரு கிஃப்ட் என்று மறுக்குலத்தில் தந்த ஒரு ஒரு பரிசு, உயிரை கொடுத்து எங்களை மீட்டு கொண்ட பரிசு தான் இயேசு. அந்த சிலுவையில் ரத்தத்தினால, வெள்ளினாலும் பொன்னினாலும் அல்ல, அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை மீட்டு கொண்டார். பொருள் வெள்ளி பொன்னினால பணத்தினால மேலும் மீட்காமல் வெளியேறப்பட்ட ரத்தத்தினால மீட்டு கொண்டார் இலவசமாக. எபேசியர் 2:8-9 வசனத்தில் பார்க்கும் பொழுது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவாக இருக்கிறது. இலவசம், இலவசமாகத்தான் இயேசுவுடைய மெய்யான தேவனுடைய ரட்சிப்பை பணம் கொடுத்து நீங்கள் வாங்குவதில்லை. நான் ஒரு பாவி, என்னுடைய பாவத்தினால இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்தார். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை, என்னுடைய பாவத்தை கழுவுகிறது என்று நீங்கள் சொல்லி, அவர் இறுதிய பொருளாக சொல்லி அவரிடத்துல ஜெபம் பண்ணும் பொழுது அவர் ரட்சிப்பை உங்களுக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். இந்த சிலுவை நாங்கள் ஒன்று கொரிந்தியர் 1:18 வசனத்திலேயும், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவனாக இருக்கிறார், பெலத்தை தந்த தேவனாக இருக்கிறார். நாங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 12:10 வசனத்திலேயும், அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராட்சியமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது, இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ்த்தப்பட்டு போனான். பாருங்கள், நாங்கள் பாவம் செய்யும் பொழுது, தவறு செய்யும் பொழுது பிசாசு தேவனிடத்தில் போய் குற்றம் சாட்டுகிறவனாக இருக்கிறான், அவன் தள்ளப்பட்டான். இப்படியாக நாங்கள் ரட்சிக்கப்படுகிறோம், இயேசுடைய இலவசமாக எங்களை ரட்சிக்கிறார். நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன், என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னே

தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர். நான் குவிந்த இடத்திலே எந்த தலையை உயர்த்தினீர். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம்

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையா? நேசித்த எல்லாரும் வெறுத்து விட்டார்களா? கவலைப்படாதே, என் இயேசு உன்னை நேசிக்கிறார், என் இயேசு உன்னை அழைக்கிறார்.

பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று சொன்ன தேவன், நீ மறந்தாலும் அவர் உன்னை மறப்பதில்லை.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
1: நாம் மகிழ்ச்சியோடு பாடுவது மாத்திரமல்ல, அவருடைய நாமத்தை சொல்லி பாடுவதிலே எத்தனை ஆனந்தம். இப்பொழுதும் அவருடைய நாமத்தை சொல்லி அவரை மகிமைப்படுத்த போகிறோம்.

0: ஜபமே ஜெயம் 2014 சிறப்பு பிரார்த்தனை கூட்டம். நம் அன்பு சகோதரர் GPS ராபின்சன் அவர்கள் விசுவாசமுள்ள ஜபம் என்ற தலைப்பில் தேவ செய்தி அளித்து நமக்காக ஜெபிக்க உள்ளார்கள்.
1: இந்த மாலையில் உங்களை சந்திப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். சரி, இப்போது வேகமாக தேவனுடைய வசனத்துக்கு நாம் போவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் Matthew 21:22. மத்தேயு 21:22 வாசிக்க கேட்போம்.
2: மேலும்
1: நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ
2: அவைகளையெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்றார்.
1: மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகி உங்கள் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெறுவீர்கள் என்று இயேசு சொன்னார். இன்றைக்கு நான் உங்களோடு கூட விசுவாசமுள்ள ஜபம் என்ற தலைப்பில் பேச விரும்புகிறேன். விசுவாச ஜபம், ஜபத்தில் விசுவாசம். நீங்கள் வேதத்தில் குறிப்பாக அத்தனை சுவிசேஷத்தில் மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் ஆண்டவராக இயேசுவின் ஊழியங்களை பற்றி நாம் அறிந்து கொள்ளுகிறோம், கற்றுக்கொள்ளுகிறோம், பார்க்கிறோம். ஏராளமான அற்புதங்களை இயேசப்பா செய்ததாக வேதம் சொல்லுகிறது. இந்த புத்தகத்தில் எழுதியிராத இன்னும் அநேக அற்புதங்களை அவர் செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் எங்கெல்லாம் ஆண்டவர் அற்புதங்களை செய்தாரோ அங்கெல்லாம் ஆண்டவர் ஒரு கேள்வி எழுப்புவார். அது என்ன சொல்லுங்க பார்ப்போம், யாராவது? நீ விசுவாசிக்கிறாயா? எங்கெல்லாம் ஆண்டவர் அற்புதம் செய்கிறாரோ அங்கே ஆண்டவர் கேட்கிற ஒரே கேள்வி, நீ எந்த ஊர், எந்த சர்ச் மெம்பர், அதெல்லாம் ஆண்டவர் கேட்கல, நீ விசுவாசிக்கிறாயா என்று ஆண்டவர் கேட்பதை நாம் வேதத்தில் பல சந்தர்ப்பங்களில் பார்க்கிறோம். ஒரு முறை ஒரு பிள்ளையின் தகப்பனுடைய அந்த பிள்ளை அவனுடைய மகனை பிசாசு அலகழித்த போது சீஷர்களெல்லாம் ஜெபம் பண்ணாங்க. அந்த பிசாசை சீஷர்களால் துரத்த முடியாத பட்சத்தில் கடைசியில் அந்த தகப்பனார் ஆண்டவராக இயேசுவின் இடத்துல கொண்டு வந்து அந்த அவனுடைய மகனை நிறுத்தும்போது உன்னுடைய சீஷர்கள்லாம் ஜெபம் பண்ணி பார்த்தாங்க, பிசாசு போகல ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் இவனை சுகமாக்கும். இயேசு அவனை அந்த தகப்பனாரை பார்த்து என்ன கேட்டார்? இவனை சுகமாக்குவேன் என்று நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாலை நேரத்தில் ஜெபமே ஜெயம் என்ற இந்த கூட்டத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளப் போகிற முக்கியமான பாடம் விசுவாசம். விசுவாசம், விசுவாச ஜெபம், இது மிக மிக மிக முக்கியமான காரியங்கள். பரிசுத்தவான்கள், தேவ மனிதர்கள் இந்த நாட்களில் கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுவதற்கு காரணம் அவர்கள் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம். விசுவாசத்தினால்தான் கர்த்தர் அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் நமக்கு கொண்டு வருகிறார். விசுவாசம் என்றால் என்ன, அதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். நம்ம ஆலயத்துக்கு போகிறோம், பைபிள் வாசிக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், கூட்டத்துக்கு வரோம், எல்லாம் நான் ஆண்டவர், நான் விசுவாசி, இந்த சபை விசுவாசி, அந்த சபை விசுவாசி என்று நாம் சொல்லிக்கொள்ளுகிறோம். ஆனால் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஃபெய்த், விசுவாசம் என்றால் என்ன? நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். எபிரேயர் எழுதின நிருபம் 11 Hebrews 11:1. எபிரேயர் 11 முதல் வசனத்தை வாசிக்க கேட்போம்.
2: விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும்,
1: காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. விசுவாசம்னா என்ன? நம்பப்படுகிறவர்களின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். இப்போ ஒரு காரியத்தை நீங்கள் பிரசங்கிக்க கேட்கும்போது முதல்ல நம்ம அதை நம்ப வேண்டும். ஆமேன். நம்ப வேண்டும், நம்பிக்கை வைக்கணும். நம்பிக்கை இல்லைன்னா ஒரு காரியம் சாதிக்க முடியாது. ரெண்டாவது, உங்கள் கண்களால் இதுவரைக்கும் காணாத ஆசீர்வாதங்களை நான் காண்கிறேன், காணப்படாதவைகளின் நிச்சயம். இப்பொழுது உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் தேவைப்படுகிறது என்றால் உங்கள் கையில் அது இல்லை, ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் அதை எனக்கு தரப்போகிறார் என்று ஒருவன் சொல்லுகிறான் என்றால் காணப்படாதவைகளின் அது நிச்சயம். ரோமர் கழுதன நிருபத்தில் 8 ரோமன் சாப்டர் 8, நீங்கள் வேத வசனத்தை திறந்து நான் சொல்ல சொல்ல நீங்கள் அந்த வசனத்தை கவனிக்க வேண்டும். 25 வசனத்தை வாசிக்க கேட்போம்.
2: நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோட காத்திருப்போம்
1: நாம் பார்க்காததை நம்பினோம் என்றால், இதுவரைக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்கல, நீங்க விரும்புகிற ஆசீர்வாதத்தை இதுவரைக்கும் நீங்க பார்க்கல, சரி, ஆனா நான் நம்புகிறேன் அந்த ஆசீர்வாதம் வரும் என்று ஒருவன் சொல்வார் என்றால் அதற்கு பெயர் தான் விசுவாசம். அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள எப்போது கிரியை செய்யும் என்றால், நான் பார்க்காததை நம்பினோம் என்றால் அது வருகிற வரைக்கும் நாம் பொறுமையோட காத்திருப்போம். கையை உயர்த்தி கத்தரை மயப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியானால் இன்றைக்கு பரிசுத்தாவியானவர் நம்முடைய வாழ்க்கையினுடைய விசுவாசத்தை சற்று தட்டி எழுப்ப வேண்டும் என்று விரும்புகிறார். இதுவரைக்கும் நீங்க விசுவாசிக்காவிட்டாலும், ஒருவேளை விசுவாசம் அந்த தகப்பனார் சொல்லுகிறார் பாருங்க, நீ விசுவாசிக்கிறாயா, உன்னுடைய மகனை நான் சுகமாக்குவேன் என்று விசுவாசிக்கிறாயா என்று கேட்டபோது தகப்பனார் என்ன சொன்னார், நான் விசுவாசிக்கிறாண்டவரே, அப்புறம் ஆகிலும் என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். இதிலிருந்து அதை ரொம்ப நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் விசுவாசம் அனுபவிக்க முடியும். ஆமேன். விசுவாசம் என்பது ஒரு வரம் என்று 1 கொரிந்தியர் 12 ஆவியின் வரங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற பட்டியலில் இந்த விசுவாசத்தையும் பரிசுத்த ஆவியானவர் இணைத்து வைத்திருக்கிறார். அதை 1 கொரிந்தியர் 12 நீங்கள் காண முடியும். இன்றைக்கு அநேக ஆசீர்வாதங்களை பெற்று வல்லமையாய் பிரசங்கிக்கிற தேவ மனிதர்கள் என்ன சொல்லுகிறார்கள், நாம் விசுவாசிக்கும் போது கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். ஆமேன். நம்முடைய விசுவாசம் பார்த்தீங்கன்னா, சில நேரங்களில் பணத்தின் மேல் விசுவாசம் இருக்கிறது, நம்முடைய விசுவாசம் நம்முடைய படிப்பின் மேல் இருக்கிறது, சிலருடைய விசுவாசம் அவங்க அப்பா அம்மா மேலே இருக்குது, எங்கள் அப்பா இதை தருவாங்க, எங்கள் அம்மா அதை தருவாங்க, எங்கள் இவங்க அவங்க தருவாங்கன்னு அவங்க நம்பியிருந்தேன், இவங்க பணம் கொடுப்பான்னு அவங்கள நம்பியிருந்தேன். நம்ம ஒரு பக்கம் ஜெபம் பண்ணுவோம், இன்னொரு பக்கம் மனுஷர் மேலே நம்பிக்கையோடு போவோம். அவங்க இந்த பணத்தை தருவாங்கன்னு நம்பியிருந்தேன், அவர் எனக்கு இந்த வேலை வாங்கி தருவார்னு நம்பியிருந்தேன், எனக்கு தருவேன் என்று சொன்னார், அவருடைய வார்த்தையை நம்பியிருந்தேன், ஆனால் கடைசியில் அவங்க தராமல் போயிட்டாங்க என்று நம்ம மனுஷனை பற்றியே நம்ம குறை சொல்லி கொண்டிருப்போம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்க போகிறார். நீங்கள் பைபிளை திருப்புங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 11 மார்க் எழுதின சுவிசேஷம் 11 எல்லாரும் திருப்பி வைத்துக் கொள்ளுங்க. 22 வசனத்தை வாசிக்க கேட்கலாமா?
2: இயேசு அவர்களை நோக்கி
1: தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். திரும்ப வாசிங்க,
2: அதேசு
1: அவர்களை நோக்கி
2: தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள்.
1: இயேசு அவர்களை நோக்கி என்று அந்த வசனம் துவங்குகிறது. இயேசு யாரை நோக்கி, எவர்களை நோக்கி என்றால், தம்முடைய சீஷர்களை, தம்முடைய சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பின்னால வந்துட்டீங்க, எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்துட்டீங்க, உங்களுடைய விசுவாசத்தை நான் பாராட்டுறேன், உங்களுடைய நம்பிக்கையை நான் பாராட்டுறேன், நீங்கள் என்னை விசுவாசிக்கிறீங்க, என்னை ஃபாலோ பண்ணுறீங்க, என் உபதேசத்தை கேட்குறீங்க, எல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் உங்கள் விசுவாசம் யார் மேலே இருக்கணும்னா, ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனிடத்தில் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். நம்மளும் விசுவாச கிறிஸ்தவளாக மாறிட்டோம், இயேசு ஏற்றுக்கொண்டோம், ரட்சிக்கப்பட்டோம், ஞானசன சபையில் போகிறோம், அபிஷேகம் பெற்றோம், அந்நிய பாஷையெல்லாம் பேசுகிறோம், ஜெபிக்கிறோம், எல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் நம்ம சில அற்புதங்களை பெற முடியாமல், சில ஆசீர்வாதங்கள் நமக்கு வராமல் இருப்பதுக்கு காரணம் என்னென்னா, என்னுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். இதை இன்னொரு ஒரு மொழிபெயர்ப்பில் எப்படி எழுதுகிறாங்கன்னு கேட்டால், தேவனுடைய விசுவாசம் உடையவர்களாய் இருங்கள். ஆமேன். தேவனுடைய விசுவாசம், எல்லாம் சொல்லுங்க, இன்னொரு முறை சொல்லுங்க, தேவனுடைய விசுவாசம். சில சொல்லுவாங்க, எங்க மனைவிக்கு இருக்கிற விசுவாசம் எனக்கு இல்லை, எங்க அப்பாவுக்கு இருக்கிற விசுவாசம் எனக்கு இல்லை, எங்க பாஸ்டருக்கு இருக்கிற விசுவாசம் எனக்கு இல்லைன்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அத மாதிரி இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய விசுவாசம், அந்த அப்படிப்பட்ட விசுவாசம் உடையவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லுகிறார். அப்ப இந்த இடத்துல ஒரு கேள்வி, தேவனுடைய விசுவாசம்னா என்ன பிரதர், தேவனுடைய விசுவாசம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உதாரணமாக ஆபிரகாமை பார்த்து தேவனாகிய கர்த்தர் சொல்லுவார், அவன் வீட்டுக்குள் இருக்கிறவனை வெளியே வா என்று கூப்பிட்டு ஆண்டவர் சொன்னார், ஒரு நாள் வானத்தை அண்ணாந்து பார், எதை பார்க்கிறாய் என்று கேட்டார். உடனே ஆபிரகாம் என்ன சொல்லுகிறார், நட்சத்திரங்கள் எல்லாம் பார்க்கிறேன், அழகாய் மின்னி கொண்டிருக்கிற நட்சத்திரங்களை நான் பார்க்கிறேன் ஆண்டவரே என்று அவன் சொன்னான். சரி, அடுத்த கேள்வி, ஆண்டவர் என்ன கேட்டார், இந்த நட்சத்திரங்களை உன்னால எண்ண முடியுமா, கவுண்ட் பண்ண முடியுமா? அது எப்படி முடியும் ஆண்டவரே, இவ்வளோ நட்சத்திரங்களை என்னால கவுண்ட் பண்ணவே முடியாத அளவுக்கு திரளாய் பெருகி இருக்கிறதுன்னு சொன்னார். உடனே ஆண்டவர் என்ன சொன்னார், இந்த நட்சத்திரங்கள் எப்படி பெருகி இருக்கிறதோ அதை போல உன்னுடைய சந்ததி பெருகும் என்று தேவனாகிய கர்த்தர் சொன்னார். ஆமேன். ஒரு தேவ மனிதன் பிரசங்கிக்கும் போது அவர் சொல்லுகிறார், ஒவ்வொரு நட்சத்திரங்கள் மின்னுகிறதை ஆபிரகாம் அந்த நிமிஷத்திலிருந்து ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் ஒவ்வொரு பிள்ளைகளைப் போல அவன் பார்த்தானா. ஆமேன். ஏனென்றால் தேவனுடைய விசுவாசம் அவனுக்குள்ளே வந்து விட்டது. தேவனுடைய விசுவாசம் என்னென்றால், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். ரோமர் 4:17 நீங்க எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கு இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கும் கர்த்தர். கையை வைத்து கர்த்தரை தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தருடைய விசுவாசம். இங்க உதாரணத்துக்கு நான் மிகுந்த தாழ்மையா அன்பா சொல்றேன், இப்போ நம்ம பிரேயர் சென்டருக்கு வருகிற ஊழியக்காரர்கள், தேவ பிள்ளைகள், நண்பர்கள், மற்ற ஜப வீரர்கள் வரும்போது இதை எப்படி நீங்கள் கேட்டீங்க, யார் ஆர்கிடெக்ட் இதுக்கு, எந்த யார் என்ஜினியர், யார் பிளான் போட்டாங்க அப்படின்னு அவங்க கேட்பாங்க, ஒவ்வொருத்தரும் கேட்பாங்க. அப்போ நான் சொல்லுவேன், இதுக்கு எந்த என்ஜினியருடைய பர்சனல் பிளானே கிடையாது, பரிசுத்த ஆவியானவர் என் இருதயத்தில் இப்படிப்பட்ட ஒரு வரைபடத்தை வச்சார், அதை நான் என்ன செஞ்சேன், என்ஜினியருக்கு ஷேர் பண்ணேன், இது இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி. ஏன் இப்போ தான் வெளியே ஒரு உதாரணமாக நல்ல சுவர், சுற்றி வர சுவர் இருக்க, இது எப்போ ஏன் இதுக்கடையில் இந்த கிளாஸ்லாம் போட்டு இப்படி நீங்கள் இந்த இடத்த சின்னதாக வச்சுருக்கீங்க? பரிசுத்தாவியானவர் அதை அந்த படத்தை தரிசனத்தில் எனக்கு காண்பித்தார், இதை இப்படி கட்டணும், இதுக்கு இத்தனை கதவுகள் வைக்கணும், இந்த மாதிரி ஃப்ரண்ட் எலிவேஷன் இப்படி இருக்கணும். ஒரு முறை இந்த ஸ்டேஜை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேஜை வந்து டிசைன் பண்ணுறதுக்கே 3 மாதத்துக்கு மேலே ஆச்சு. அப்போ என்ஜினியர் சொன்னாங்க, இப்படிலாம் பண்ண முடியாது, இதெல்லாம் நீங்கள் அமெரிக்காவிலையோ இங்கிலாந்துலேயோ ஆஸ்திரேலியாவிலையோ பார்த்துருப்பீங்க, நம்ம ஊருக்கு இது ஒத்து வராது, இதெல்லாம் இங்கே கெட்டவே முடியாது பிரதர் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவர் ஒரு என்ஜினியர் சொல்கிறாருன்னு சொன்னால் அதை பொதுவாக நம்ம ஏற்றுக்கொள்வாங்க, ஆனால் என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனால் என்னுடைய கண்களில் நான் பார்த்த ஸ்டேஜ் வந்து அவர் சொல்கிற மாதிரி இல்லை, இங்கே இருக்கிற மாதிரி தான் நான் பார்த்தேன், கர்த்தர் உணர்த்தினது இல்லை பிரதர் இப்படி இருக்கணும், சரி நான் 2 நாள் கழித்து வரேன், திரும்ப ஒரு மீட்டிங் போடலாம். இப்படியே இழுத்து இழுத்து இழுத்து 3 மாதத்துக்கு மேலே கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து 1 லட்சம் ரூபா கொடுங்க, நான் வந்து தரேன், 2 நாள் கழித்து தரேன்னு போனவர் தான் அதே ஒரே புகை போயிட்டார். புரியுதா உங்களுக்கு? அப்போது ஆனாலும் நம்முடைய போராட்டங்கள் வந்தது, கஷ்டங்கள் வந்தது, இயற்கை சீற்றங்கள். எப்போதெல்லாம் இங்கே கட்டடம் கட்ட தோங்குவோமோ பயங்கர மழை வந்துடும், மழைக்காக தான் ஜோம் பண்ணுவோம், கடைசியில் மழையை நிறுத்துங்கன்னு ஜோம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துடும். சில நேரத்தில் பணம் இருக்கும், ஆட்கள் இருக்க மாட்டான், சில சில இந்த பணத்தையாவது முழங்கால் போட்டு அழுது ஜோம் பண்ணி வாங்கிடலாம், ஆனால் இந்த வேலைக்காரங்களோட படுற பாடு பயம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. ஆனாலும் இது இப்படி தான் வரணும், இது இங்கே வரணும், இது இப்படி இருக்கணும், இது இப்படி அமையணும், என்று கர்த்தர் சில ஆண்டுகளுக்கு முன்பு கொடுத்த தரிசனத்தை அதை காணவில்லை என்றாலும் அது வரும் என்று பொறுமையோடு காத்திருக்க கர்த்தர் கிருபை செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ வேதத்தில் இன்றைக்கு நம்ம சொல்ற மாதிரி அந்த பிதாவினுடைய தேவனாகிய கர்த்தருடைய விசுவாசம் என்ன, இல்லாதவைகளை அது இருக்கிறதாக இருக்கிறதாக அவர் அழைக்கிற கர்த்தர். ஆமென். அப்போ அதே போல இன்றைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்லுகிறேன், தேவனுடைய விசுவாசம் முதலாவது உங்களுக்குள்ளே வரணும். தேவனுடைய விசுவாசம்னா என்ன, இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக. ஒருவேளை இன்றைக்கு நீ ஒரு பலவீனத்தோடு இருக்கலாம், இந்த பலவீனம் என்னை விட்டு மாறும், நான் விசுவாசிக்கிறேன் என்று முதல்ல நம்ம சொல்லணும். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு இன்னைக்கு உள்ள சூழ்நிலையை வச்சு நீங்க உங்க எதிர்காலத்தை நீங்க நிர்ணயிக்க கூடாது. இன்னைக்கு என் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நாளைக்கு கர்த்தர் இதை தலைகீழாக மாற்றப் போகிறார். ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். இன்னார் இந்த ஊர்க்காரர், இந்த ஆண்டவர், இந்த வல்லமை பெற்றவர் இன்னார், அவரிடத்தில் என்ன இருக்கிறது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று நீங்க விசுவாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமீன் சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, இரண்டாவதாக நீங்க திரும்ப மார்க் எழுதின சுவிசேஷம் 11 நீங்க திருப்பி 23
2: இந்த மலையை பார்த்து
1: நீ பெயர்ந்து
2: சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்.
1: நல்ல கவனிங்க. இன்னும் கொஞ்சம் ஆழமா ஆண்டவர் போதிக்கிறார், தேவனுடைய விசுவாசத்தை பற்றி போதிக்கிறார். ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு ஓமை சொல்லுகிறார். என்ன ஓமை சொல்லுகிறார்? எவனாயிலும் ஒருவன், சொல்லுங்க அந்த வார்த்தையை, இவர்தான் அவர்தான் இல்லை, புரியுதா உங்களுக்கு? எவனாயிலும் ஒருவன். சில சொல்லுவாங்க, எங்களாலெல்லாம் அதெல்லாம் செய்ய முடியாது பிரதர், எனக்கெல்லாம் செய்ய முடியாது, நாங்கள் ஒரு சாதாரண விசுவாசிகள், நாங்கள் ஒரு சாதாரண சர்ச் மெம்பர், நான் இப்போதான் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிருக்கேன், இப்போதான் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிருக்கேன், எங்களாலாம் முடியாது, இப்போதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிஞ்சிருக்கிறேன், நாங்கள்லாம் அப்படிலாம் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்கிறோமே, ஆண்டவர் சொல்கிறாரு, எவனாயிலும் ஒருவன் இந்த மலையை பார்த்து, சொல்லுங்கள், வாய் திறந்து பார்த்து, இன்னொரு முறை சொல்லுங்கள், சரி பார்த்து பாருங்கள் அப்படின்னு நான் ஒன்று சொல்கிறேன், பாருங்க இப்போ இந்த நோட்டை பாருங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் சரீர உறுப்பில் எந்த உறுப்பு வேலை செய்யணும்? கண் வேலை செய்யணும், கண். அப்போ ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறாரு, உங்கள் இருதயத்தில் விசுவாசம் இருந்தால் போதாது, அந்த விசுவாசம் உங்கள் கண்களில் இருக்கணும், இந்த பார்வை ஒரு விசுவாச பார்வையாக இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. உதாரணமாக நம்ம இந்தியாவில் 5 அப்படின்னு சொல்லுவாங்க, 5 சொல்லி 5 இப்போ இந்த இடத்துல நம்ம ரோடை வந்து ஒரு பெரிய ஒரு பாலம் வரப்போகுது 5 5 முன்னாலே பிளான்லாம் போட்டுருவாங்க. அவன் சொல்லலாம், இந்த இடத்துல 5 இப்படிப்பட்ட பெரிய ஒரு பாலம் கட்ட போகிறோன்னு. நான் ஒரு முறை ஆஸ்திரேலியா நாட்டுக்கு போயிருந்தேன், அந்த நாட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஊரில் 5 திட்டம், அங்கே 20 திட்டம். அப்படின்னா என்ன அர்த்தம், 20 பின்னால் இந்த இடத்துல என்னென்ன வரும்னு அங்கே அழகாக படம்லாம் வரைஞ்சி அங்கெல்லாம் அங்கங்கே வச்சுருக்கிறாங்க. 20 பிறகு இந்த இடம் இப்படி இருக்கும்னு. நான் போன வருஷம் இந்த அரபு நாட்டில் கத்தார்னு ஒரு நாடு இருக்குது, அந்த நாட்டுக்கு போயிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா 2020 அப்படின்னு பெரிய போர்டு வச்சு பக்கத்தில், பயங்கரமாக இருக்குது அந்த படங்கள்லாம் பார்த்தா, பெரிய பெரிய பெரிய கட்டடங்கள், பெரிய பெரிய பயங்கரமான ட்ரெயின்லாம் ஓடுது. அந்த ஊரில் ட்ரெயினே கிடையாது, கடலுக்குள்ள தோண்டி ட்ரெயினை போட்டு இன்னொரு நாட்டுக்கு ட்ரெயின் ஓடப்போகுது. எப்போ 2020 வரும்போது இதெல்லாம் இங்கே இருக்கும் அப்படின்னு எங்கே பார்த்தாலும் ஏர்போர்ட்டில், பெரிய பெரிய ஷாப்பிங் சென்டரில் இந்த படங்களெல்லாம் அங்கே வச்சுருக்காங்க, மக்களுடைய பார்வைக்கு வச்சுருக்காங்க. 2020 இப்படி வரப்போகுது என்று ஜனங்களுக்கு சொல்கிறாங்க. இன்றைக்கு நான் உங்களை உங்களுக்கு என்ன சொல்லுகிறேன் என்றால், இன்னைக்கு உங்க நீங்க ஒரு சின்ன வீட்டில் இருப்பீங்க, இதுக்குள்ளேயே தான் நான் இப்படி இருக்கணும் என்பது தேவ சித்தம் இல்லை. ஆமேன் சொல்லுங்க. கர்த்தர் உங்களுடைய எல்லை விரிவாக்குவார். நம்முடைய ஏன் அப்படி நீங்க சொல்றீங்க விரிவாக்குவார்னா, நம்முடைய ஆண்டவர் விரிவாக்குகிறவர். நம்முடைய ஆண்டவர் குறுக்குகிறவர் அல்ல, சுருக்குகிறவர் அல்ல, மட்டுப்படுத்துகிறவர் அல்ல, கட்டுப்படுத்துகிறவர் அல்ல. நம்முடைய கர்த்தர் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை தருகிறவர். ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு இந்த வசனம் சொல்லுகிறது, எவனாகில் ஒருவன் இந்த மலையை என்ன செய்யணும், முதல்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்றார். இப்போ விசுவாசம் இருக்கு, விசுவாசிக்கிறீங்களா, விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறதில்ல. இல்லை, ஆண்டவர் சொல்றார், நீ என்ன செய்யணும், எதை பார்க்கணும், மலையை பார்க்கணும். அதான் ரொம்ப முக்கியம், மலையை பார்க்கணும். இப்போ மலைக்கு கீழே நின்ன மலை எப்படி பார்க்க முடியும், அப்படிதான் அண்ணாந்து பார்க்க முடியும். ஒரு அளவுக்கு தான் மலை தெரியும், பிரம்மாண்டமான மலை. மலை என்பது நல்லா கவனிங்க, இப்போ இமயமலை மட்டும் இல்லைன்னா சீனாவில் இருக்கிற குளிர் பயங்கரமாக இந்தியாவுக்குள்ளே வந்துடுமா. ஆனால் அந்த இமயமலை தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கங்க, தடுத்து நிறுத்தி வச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மலை வந்து, மலைன்னா என்னென்னா அது ஒரு தடை சுவர். மலை என்பது ஒரு தடை, மலை என்பது என்னது, ஒரு தடை. இன்னொன்று கூட சொல்லலாம், முன்னேறி செல்ல முடியாதபடி இடைஞ்சலை உண்டாக்கி கொண்டிருக்கிற காரியம் அதுதான் மலை. இப்போ உங்கள் வீட்டில் ஏதாவது மலை இருக்கலாம், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் நல்ல ஜெபம் பண்ண முடியலங்கிற ஏதாவது ஒரு மலை இருக்கலாம், ஏதாவது தடைகள் இருக்கலாம், ஏதாவது இருக்கும், தடை இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த தடையை நீ என்ன செய்யணும், ஐயோயோ பயமாக இருக்குது, அந்த பிரச்சனையை பார்க்குறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நம்ம திரும்பிக்கிட்டோன்னா, நம்முடைய விசுவாசத்தில் நம்ம வளர்ச்சி அடையலைன்னு அர்த்தம். அந்த மலையை நான் பார்க்க வேண்டுமானால் என் கண்களில் ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எங்க விசுவாசம் இருக்கணும், கண்களில் விசுவாசம் இருக்கணும். என் பார்வை ஒரு விசுவாச பார்வையாக இருக்கணும், விசுவாச பார்வையாக இருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு வீட்டை கட்டுறீங்க, ஒரு வீடு கட்டுறீங்கன்னு வைங்களேன், ஒரு வீடை கட்டும்போது முதல்ல பள்ளம் தோண்டுவாங்க, குழியை தோண்டுவாங்க, அங்கே வந்து ஃபவுண்டேஷன் போடுவாங்க, அங்கே ஜல்லி, மணல், கல், செங்கல், குழி, குண்டெல்லாம் அங்கே இருக்கும். அங்கே போவீங்களா போக மாட்டீங்களா, கேட்குற டக்குன்னு பேச, போவீங்களா போக மாட்டீங்களா, அங்கே குழி இருக்குமே, செங்கல் இருக்குமே, அங்கே போவீங்களா போக மாட்டீங்களா, போவோம். ஏன்னா குழி இருந்தாலும் பார்த்துவாங்க, அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், அப்படி அங்கே நின்றுவாங்க, அப்படி பார்த்து வாங்கன்னு தான் சொல்ல, வராதிங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னு கேட்டால், இன்றைக்கி இந்த குழியும் குண்டுமா இருக்குது, இன்னும் ஒரு மாதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே அழகான கட்டடம் எழும்ப போகிறது. அந்த கட்டடம் எப்படி எழும்ப போகுதுன்னு உங்களுக்கு தெரியும், அதனால தான் பார்த்துவான்னுவீங்க. அந்த கட்டடத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஆட்கள் என்ன சொல்லுவாங்க, என்னப்பா இது குழியும் குண்டுமா, ரோட்டில் செங்கலை வச்சுருக்கான், அங்கே வச்சுருக்கான், இங்கே வச்சுருக்கான், இப்போ போகிறதுக்கு இடைஞ்சலாக இருக்குன்னு இப்போ சண்டை கூட வந்துடுவாங்க. புரியுதா உங்களுக்கு? ஆனால் கெட்ட ஆளுக்கு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இல்லை, அது எப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி உள்ளே போய் அதை பார்ப்பாங்க. காரணம் என்னென்னா, அவங்க அந்த வீட்டை கட்டுறாங்க. கையை உயர்த்தி ஆண்டு மயப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு அந்த கரடு முரடான இடமா இருந்தாலும் அவங்க அந்த இடத்துக்கு போவதை விரும்புவாங்க. இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, உங்கள் விசுவாச வாழ்க்கையில் பல தடைகள் போராட்டங்கள் வரும், அதை தாண்டி செல்லும்போது தான் கர்த்தரங்க அற்புதங்களை செய்வார். கையை வைத்து கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமேன், ஹல்லேலூயா. அப்ப அதை பார்க்கிறதுக்கு ஒரு பார்வை, விசுவாச பார்வை இருக்கணும். ஆமேன். இப்ப பயங்கரமான ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளை கடல் பிரவாகித்து, பயங்கரமான கடல்ல இப்படி அந்த பக்கம் போறதுன்னு தெரியாம தடுமாறி கொண்டிருக்கிற நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சாரி யோர்தான் நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியருடைய உள்ளங்கால்கள் அந்த யோர்தானில் போய் ஓரத்தில் பட்டா யோர்தான் என்ன செய்யும், ரெண்டாக பிளக்கும். கையை வைத்து ஆமைன்னு சொல்லுங்க. இப்போ ஆண்டவருடைய சித்தம், யோர்தானை கடந்து நீங்க கானானுக்கு போறீங்க, இதுதான் ஆண்டவருக்குடைய திட்டம், ஆண்டவருடைய பிளான். இப்போ அதை முன்னேறி செல்ல முடியாதபடி ஒரு தடை சுவர் மாதிரி அங்கே யோர்தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ அதே போல உங்களுடைய விசுவாச வாழ்க்கையில நீங்க முன்னேறி செல்ல முடியாதபடி, உங்க ஜப வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை, மற்ற வாழ்க்கையில முன்னேறி செல்ல முடியாதபடி ஒரு யோர்தான் ஏதாவது ஓடிக்கிட்டு இருக்கும். இப்போ இதை துரத்துங்க, இதை பழங்க, இதை மாற்றுங்க அப்படின்னு நீங்க ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஆனா மாறல. ஏன் மாறலன்னா, ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொன்னாரு, உங்களுடைய கால் போய் அந்த உள்ளங்கால் அந்த யோர்தானின் கரையில தண்ணீர்ல பட்டா அந்த தண்ணீர் என்ன செய்யும்? ரெண்டாக பழக்கும். ஆமென், ஹல்லேலூயா. இது வந்து இது நாம் செய்ய வேண்டியது. ஆனா இந்த காலத்தில் அப்படி ஒன்று ஓடினா நம்ம உடனே ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், யோர்தானே நீங்க தானே உண்டாக்குனீங்க ஆண்டவரே, நீங்க சொன்னீங்கன்னா அந்த யோர்தான் என்ன செஞ்சிடும், ரெண்டாக பிளந்துரும் அப்படி டக்குன்னு அப்படி சொல்லி ஜெபம் பண்ணக்கூடிய அளவுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசத்துல அற்புதங்களை பார்க்கணும்னா உனக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை செயல்படுத்தணும். ஆமேன். கிரியையில கொண்டு வரணும். கிரியை இல்லாத விசுவாசம் என்ன விசுவாசம்? செத்த விசுவாசம். ஹல்லேலூயா. அப்ப இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மலையை முதலாவது பார்க்கக்கூடிய ஒரு விசுவாச பார்வைய ஆண்டவரே எனக்கு நீங்க கொடுங்க. என்ன பார்வை கொடுங்க? விசுவாச பார்வை. ஒரு நிமிஷம் அப்படி கண்களை மூடுங்க. ஒரு நிமிஷம் கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து நம்ம கேட்போம், ஆண்டவரே எனக்கு விசுவாச பார்வையை தாங்க. என் கண்ணில் ஒரு விசுவாசம், என் கண்ணில் விசுவாசம், என் கண்ணில் என் வீட்டில் இருக்கிற குறைய தான் தெரியுது. எங்கெங்கே குறை, வீட்டில் என்ன குறை, அந்த ரூமில் என்ன குறை, சாப்பாட்டில் என்ன குறை, நான் உடுத்துகிற உடையில் என்ன குறை, இந்த குறை தான் என் கண்ணுக்கு தெரியுது. நிறைவு என் கண்ணுக்கு தெரியவே மாட்டேங்குது. இன்று முதல் என் பார்வையை விசுவாச பார்வையாக மாற்றுவீராக. இன்று முதல் என் பார்வையை விசுவாச பார்வையாக மாற்றுவீராக. இன்று முதல் என் கண்களை விசுவாச கண்களாக மாற்றுவீராக, மாற்றுவீராக, மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கண்களில் ஒரு விசுவாசம் வரட்டும். என் பார்வையில் இருக்கிற அவிசுவாசம் போகட்டும் இயேசுவின் நாமத்தில், விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். தகப்பனே, இந்த ஜெபத்தை நீர் கேட்டு எங்கள் கண்களில ஒரு புதிய விசுவாசத்தை நீர் கொடுக்கிற தயவுக்காக கரங்களை தட்டி நன்றியோடு உமை ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. திரும்ப அந்த வசனத்திற்கு வாங்க. 11 மார்க் சாப்டர் 11 அந்த 23 வசனம், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி. எல்லாம் சொல்லுங்க, சொல்லி. இப்போ சொல்லுங்கள், பேசுங்கள்னா நமக்கு என்ன என்ன என்ன என்ன உறுப்பு வேலை செய்யணும்? கண்ணா, வாய். இப்போ நல்லா கவனிங்க, விசுவாச ஜீவியத்தில் நிறைய உறுப்புகள் வேலை செய்யணும். உள்ளத்தில்

0: கேட்குறோம், ஆனால் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறது இல்லை. இப்போ ஒரு வார்த்தை நீங்கள் அடிக்கடி நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த வார்த்தை உங்கள் இருதயத்தில் அப்படியே பதியும். ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரே நீர் வாக்குத்தத்தம் கொடுத்துரு, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொன்னீரே. அந்த வாக்கு தத்தத்தை, அது என்ன தத்தம்? வாக்கு தத்தம், வாக்கு. இந்த வாயை திறந்தாதான் வரும் அது. அப்போ இருதயத்திலே அப்படி வச்சுக்கிட்டு இருந்தா போதாது. ஆண்டவர் சொல்றாரு, வாயை திறந்து நீங்க அறிக்கை பண்ணணும், விசுவாச வார்த்தைகளை பேசணும். கையை வைத்து ஆண்டவர் மேம்படுத்துங்க. என்ன வார்த்தை பேசணும்? விசுவாச வார்த்தை. கர்த்தர் தருவார், கர்த்தர் செய்வார், கர்த்தரால் ஆகாதது ஒன்றும் இல்லை. ஒவ்வொருடைய விசுவாசத்தின் அளவின்படி கர்த்தர் அற்புதம் செய்வார். ஆமேன், ஹல்லேலூயா. அவர் அவனுக்கு அதே நேரத்தில் மத்தேயு 6:8 அடிக்கடி நான் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் எனக்கு உணர்த்துகிற வசனம், எனக்கு இன்னது தேவை என்பதை என் பரமபிதா அறிந்திருக்கிறார். என் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். ஆமேன். எனக்கு உணவை தருவார், எனக்கு நன்மையானதை தருவார், அவரே எனக்கு தருவார். நான் யார்கிட்ட போய் கேட்க வேண்டிய அவசியமே இல்லவே இல்லை. கையை வைத்து கத்தரி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. பல வருஷத்துக்கு முன்னால் கர்த்தருடைய பிள்ளைகளை ஸ்டீவுக்கு இந்த இதே 10 ஆம் தேதி அவனுடைய பர்த்டே, அந்த வாரத்தில் நான் பெங்களூர் கூட்டத்துக்கு புறப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ ஸ்டீவ் சொன்னா, எனக்கு பர்த்டே வருது, எனக்கு ட்ரெஸ் வாங்கி தரணும் அப்படின்னா, சரி உனக்கு ஏசப்பா தருவார், நீ ஜோம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நமக்குள்ளே இருக்கிற விசுவாசம் பிள்ளைகளுக்குள்ளும் நம்ம சொல்லணும். ஆமேன், சொல்லி கொடுக்கணும். அது ஏற்ற நேரத்தில் கர்த்தர் கிரியை செய்வார். இதை சொல்லிட்டு நான் பெங்களூர் போயிட்டேன். 3 நாள் கூட்டம் முடிச்சுட்டு பெங்களூரில் 10:30 ட்ரெயின். அப்போ அந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்தவங்கெல்லாம் வந்து ட்ரெயினில் என்னை வழி அனுப்ப வந்தாங்க. ட்ரெயினில் ஏறி நான் உள்ளே போகும்போது அந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்த பிரதர் ஒரு பேக் ஒன்று என் கையில் கொடுத்துட்டு, நீங்கள் வீட்டில் கொண்டு போய் உங்கள் மகங்கிட்ட கொடுங்கன்னாரு. நான் வாங்கி ட்ரெயினுக்கு கீழே சீட்டு கீழே வச்சுட்டு ரொம்ப பயங்கர டயர்ட் படுத்து தூங்கிட்டேன். காலையில் வீட்டுக்கு வந்து நான் கிறிஸ்டிகிட்ட அதை கொடுத்தா, திறந்து பார்க்கும்போது ஒரு புதிய ஒரு ட்ரெஸ் ஒன்று இருந்துச்சு. அது அவனுக்கு போடும்போது அவனுக்குன்னு ஸ்டிச் பண்ண மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. அவங்களுக்கு அவங்க பர்த்டேன்னா அவங்களுக்கெல்லாம் யாருக்குமே தெரியாது, ஒருத்தருக்கும் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. அப்போ அவனுக்கு உடனே சொன்னேன், ஆண்டவர் உன் ஜபத்தை கேட்டிருக்கிறாரு, உனக்கு இந்த துணியை தந்திருக்கிறாரு. ஆமேன், ஹல்லேலூயா. இப்படி நிறைய பாடங்களை நான் ஊழியத்தில் படிச்சிருக்கிறேன். அதனால் பண விஷயத்தில் மட்டும், பண விஷயம்னு இல்லை, எந்த விஷயம்னு இல்லை, நான் விசுவாசிப்பேன், ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் தருவார். அதுக்காக பல கஷ்டங்கள் நஷ்டங்கள்லாம் வரும், ஆனால் அதுக்காக நம்ம பொறுமையோடு காத்திருக்கும்போது 1 மாதம் வர்றது 2 மாதம் கழித்து வரும், ஆனால் கட்டாயம் வந்தே ஆகும். கையை வைத்து கத்திரை மையப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஆனால் என்ன செய்வேன்னா, வாயை திறந்து அடிக்கடி அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணுவேன். ஆண்டவரை நீங்கள் தரப்போகிறீங்க, நீங்கள் கொடுக்க போகிறீங்க, நீங்கள் செய்ய போகிறீங்க, அதற்காக உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, நீ செய்ய போகிறீங்க ஆண்டவர், அதற்காக ஸ்தோத்திரம். இப்போ அதே பாடத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் என்னென்ன அற்புதங்கள் வேணும் நீங்கள் விரும்புகிறீங்களோ, அந்த அற்புதத்துக்காக தேவ சமூகத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணது மாத்திரம் இல்லை, நீங்கள் விசுவாச வார்த்தைகளை சொல்லி, உங்கள் வீட்டில் யார் யார் ரட்சிக்கப்படலையோ அவங்க ரட்சிக்கப்பட போகிறாங்க, யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அதை நடக்க போகுது, கர்த்தர் செய்ய போகிறார் சொல்ல சாத்தானுக்கு பயங்கர எரிச்சல் வரும். ஆண்டவர் அந்த விசுவாச வார்த்தையை பார்த்து நம்மை கனப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே நேரத்தில் இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லாமல் இருக்க முடியாது. 1 யோவான் 5:14, 1 John 5:14, அதை எடுத்து வாசிக்கிறீங்களா? சீக்கிரம்.
1: நாம்
0: எதையாகிலும்
1: அவருடைய
0: சித்தத்தின்படி கேட்டால்
1: அவர்
0: நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற ஒரு தைரியம். கையை வைத்து ஆண்டு மையப்படுத்துங்க. அப்போ நாம் எதையாகிலும் அப்படின்னா எதை வேணா கேட்கலாம் அப்படின்னு அர்த்தம் இல்லை. அதை புரிஞ்சுக்கணும். சில நேரத்தில் சிலர் தகாத விண்ணப்பமாக விண்ணப்பம் பண்ணுவாங்க. தேவனுக்கு சித்தம் இல்லாத

0: காரியத்தை போய் கேட்டுட்டு இருப்பாங்க. அப்படி கேட்கும்போது அந்த ஜபத்துக்கு பதில் வராது. உடனே நம்ம என்ன நினைச்சிருவோம்னா, ஆண்டவர் ஜபத்துக்கு பதில் தரல, ஆண்டவர் என் ஜபத்தை கேட்கல அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிடுவோம். ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுகிறது, நீங்கள் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்டால். அப்போ நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, விசுவாசிக்கும் போது இது தேவனுக்கு சித்தமானு பார்க்கணும். கையை வைத்து ஆண்டவர் மயப்படுத்துங்க. ஹல்லேலூயா. தேவன், நான் சுகமாக இருப்பது தேவனுடைய சித்தம், நாம் ஆரோக்கியமாக இருப்பது தேவ சித்தம், நாம் பலனாக இருப்பது தேவ சித்தம், நாம் ஐஸ்வர்யவான்களாக மாறுவது தேவ சித்தம். புரியுதா உங்களுக்கு? அதுக்கெல்லாம் வசனம் இருக்கு, அது தேவ சித்தம். அதே நேரத்தில் ஆண்டவர் விரும்பா தகாத ஒரு காரியத்தை போய் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன்னா அங்கு அந்த இடத்துல ஆண்டவர் கிரியை செய்ய மாட்டார். இன்னொன்று, ஆண்டவர் உயர்த்துறார்னு வைங்களேன், படிப்படியாக தான் உயர்த்துவார் கர்த்தர், படிப்படியாக தான். இப்போ திடீர்னு, இப்போ ஒரு நாள் ஒரு கூட்டத்தில் ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தார், ஒரு ஊழியர் கூட்டம். அதில் முதல் வரிசையில் இருக்கிற ஒரு ஊழியரை பார்த்து, பிரதர் கொஞ்சம் எழும்புங்க அப்படின்னாரு. எழும்பிட்டு அவரை பார்த்து சொன்னார், இந்த பாஸ்டர் சொன்னார், இன்னைக்கு 1 கோடி ரூபாய் உன் கையில் கொடுத்தா நீ என்ன செய்வீங்க? உடனே அவர் எதிர்பார்க்கவே இல்லை, அவர் அப்படி சொல்வார்னு. என்ன என்ன சொன்னீங்க சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. 1 கோடி ரூபாய் உன் கையில் கொடுத்தா நீ என்ன செய்வாய்? என்ன, 1 கோடியா? எனக்கா? என்ன செய்வேனா? நீ ஒன்றுமே செய்வேனா, நீ உட்கார் அப்படின்ற. காரணம் என்னன்னு கேட்டா, அப்போ அவர் 1 கோடினா ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டார். அப்போ அதே நேரத்தில் 5 கோடி ரூபாய்க்கு ஒரு ஆலயம் கட்டணும் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன 1 கோடின்றீங்க அப்படின்னு அவன் சொன்னானா, அவனுக்கு ஒரு திட்டம் இருக்குது, ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, ஒரு பிளான் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? அது பிளான், ஒரு நோக்கம் இருக்குது. அப்போ ஒரு நோக்கம் இல்லாதவன் கையில் கொண்டு போய் 1 கோடியை கொடுத்தா என்ன செய்வான்? ஏற்கனவே சரிவர பைபிள் வாசிக்கலாம் ஜெபம் பண்ணுறதில்ல. அப்போ அந்த எதை வாங்கலாம், அதை வாங்கலாம், இந்த காரை வாங்கலாமா, அந்த வீட்டை வாங்கலாமா, எங்கே வட்டி கூடலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கெட்டு போயிடுவான். ஆண்டவர் ஒரு மனுஷனை உயர்த்துறாருன்னா அவனை படிப்படியாக தான் கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் எடுத்த உடனே அதை தாங்க இதை தாங்க, உடனே அதுக்கேற்ற மாதிரி, நம்ம ஆண்டவர் பெரியவர், பெரிய காரியங்களை தான் செய்யணும். அந்த காரியத்துக்கு நான் தகுதியான்னு பார்க்கணும். ஆமே, அந்த தகுதி உள்ளவனை தான் கர்த்தர் அந்தந்த இடத்துக்கு அனுப்புவார். கையை உயர்த்தி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ எனக்கு சைக்கிள் தான் ஓட்ட தெரியும்னா, நான் விசுவாசத்தில் கார் ஓட்டுவேன்னு ஓட்டினா என்ன ஆகும்? நான் போய் எங்கேயாவது மோதுனா கூட பரவாயில்ல, எழுத்தாப்பில் வரவனுக்கெல்லாம் பெரிய டேஞ்சர் ஆயிடுச்சு அது. அதை கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம சில நேரத்தில் நம்முடைய விசுவாசத்தை நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் சில நேரத்தில் சில பிரச்சனைகளில் சிலர் மாட்டிக்கிறாங்க. ஆகவே இன்றைக்கு இதுக்கு என்ன செய்யணும், நல்ல பைபிள் வாசிக்கணும், வசனத்தை வாசிக்கணும். வசனம் என்ன சொல்லுது அதன்படி நாம் ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். ஹல்லேலூயா. சில நேரத்தில் உங்கள் ஜெபத்துக்கு பதில் வராமல் இருக்கலாம். அப்போ நீங்கள் நினச்சிருவீங்க, நம்ம ஜெபத்தில் ஒரு வல்லமை இல்லை போல இருக்கு, அதனால தான் பதில் வரல. ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, டிஎல் ஆஸ்பான் என்ற ஒரு பெரிய தேவ மனிதர் அமெரிக்காவில், அவர் பார்த்தீங்கன்னா அவர் ஜெபத்தில் நிறைய உயிரோடு மரித்தவங்களை உயிரோடு எழுப்பியிருக்கிறார். அவர்கிட்ட போய் ஒருத்தர் கேட்டாரா, ஐயா நீங்கள் இத்தனை பேர் உயிரோடு எழுப்பியிருக்கீங்க, ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் ஒருத்தருக்காக ஜெபம் பண்ணுறீங்க, ஜெபம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்ட, நீங்கள் வீட்டுக்கு வந்தோடனே அவர் மரித்து விட்டார் அப்படின்னு தகவல் வருது, நீங்கள் என்ன செய்வீங்கன்னா? அப்போ வேறு யாராவது வியாதியாக இருக்காங்களான்னு பார்ப்பேன், அவங்களுக்கு போய் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாராம். உடனே அந்த ஆள் இன்னொரு கேள்வி கேட்டாரா, நீங்கள் ஜெபம் பண்ணி முடித்த உடனே டக்குன்னு ஹார்ட் அட்டாக்ல வந்தால் இறந்துட்டார், நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா? இன்னொரு பேஷண்ட் இருக்காரா, அவருக்காக நான் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னாராம். என்னையா, முதல்ல ஜெபம் பண்ணால் செத்துட்டாரு, அடுத்த ஜெபம் பண்ணவர் கொஞ்ச நேரத்துக்குள்ள செத்துட்டாரு, நீங்கள் என்ன திரும்ப ஜெபம் பண்ணுவேன்றீங்களா, அது எப்படி? அப்போ தான் டிஎல் ஆஸ்பான் சொன்னாரா, என் வேலை ஜெபம் பண்ணுற வேலை. என் வேலை என்ன வேலை? ஜெபம் பண்ணுற வேலை. என் ஆண்டவர் ஜெபத்தை கேட்குறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் எத்தனையோ பேரை உயிரோடு எழுப்பினாலும் ஆண்டவர் வாழ்ந்த நாட்களில் எத்தனையோ பேர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நல்ல கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்மேல் ஆண்டர் மேல் வைத்திருக்கிற அன்பெல்லாம் வேத வசனத்தோடு ஒப்பிட்டு நம்ம பார்த்து வசனத்தின்படி நம்ம எமோஷனலாக போகாமல் ஒரு அனுபவ ரீதியாக வேத வசனத்தை வாசித்து ஜெபம் பண்ணி விசுவாசத்தோடு அற்புதங்களை காண வேண்டும். கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹலேலூயா, ஹலேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், முதல்ல நீங்க பார்க்கணும், ரெண்டாவது என்ன செய்யணும், பேசணும். விசுவாச வார்த்தை தான் பேசணும். அவிசுவாசமான வார்த்தை ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அவிசுவாசமான வார்த்தைனா என்ன, முடியாது, கஷ்டம், ரொம்ப தூரம், இது நான் நினைக்கல, இதெல்லாம் முடியாது, எப்படி ஜெபம் பண்ணா போதுமா, அப்படியா இப்படியா, இப்படியே பேசிகிட்டே இருந்தேன்னா அந்த அவிசுவாசமான ஆவி நமக்குள்ளே கிரியை செஞ்சால் அற்புதங்களை அது தடை பண்ணோம். பைபிளில் சொல்லியிருக்கு, அங்கே அநேகர் விசுவாசிக்காதபடியினால் கர்த்தரால் அங்கே அற்புதங்களை செய்ய முடியலன்னு சொல்லியிருக்கு. அப்போ இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால பரிசுத்தாவியானுடைய ஒத்தாசையோடு நான் உங்களோட என்ன பேசுகிறேன்னா, அந்த 24 வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, என்று அந்த தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று அவன் இருதயத்தில் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். கையை வைத்து கர்த்தரை தோத்திரம் பண்ணுங்க. 3 அந்த வசனத்தில் நான் சொல்லி கொடுக்க போகிற வார்த்தை, இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால். முதல்ல கண்ணு, கண்ணில் கை வைங்க, முதல்ல, ரெண்டாவது வாய், 3 இருதயம். விசுவாசம் வேலை செய்கிறதுக்கு, அற்புதங்கள் நடக்கிறதுக்கு இதெல்லாம் ஒன்றா வேலை செய்யணும். முதல்ல கண்ணு, 2 வாய், 3 ஹார்ட். இந்த இருதயம் ரொம்ப முக்கியம், இந்த இருதயம் ரொம்ப முக்கியம். யாக்கோபின் நிருபத்தில் உங்களுக்கு தெரியும் என்றால் அந்த வசனத்தை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். 1 யாக்கோபு 1 நீங்கள் திருப்புங்க, ஜேம்ஸ் சாப்டர் 1:6 6 வசனத்திலிருந்து வாசிங்க.
1: ஆனாலும் அவன் எவ்வளவாயிலும்
0: சந்தேகப்படாமல்
1: விசுவாசத்தோட கேட்க கடவன் சந்தேகப்படுகிறவன்
0: காற்றினால் அடிபட்டு
1: கடலின் அலைக்கு
0: ஒப்பாயிருக்கிறான்.
1: அப்படிப்பட்ட மனுஷன்
0: தான்
1: கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று
0: நினையாதிருப்பானாக. போதும், நல்ல கவனிங்க. சந்தேகத்தை பத்தி யாக்கோபு சொல்றார், சந்தேகம். இந்த சந்தேகத்திற்கு அவர் எதை ஒப்பிட்டு சொல்லுகிறார்னா, கடலின் அலைகள். எல்லாம் வாய்த்தர் சொல்லுங்க. இப்ப கடலின் அலைகள், காலையிலிருந்து மத்தியானம் வரைக்கும் அலை வீசிட்டு அதுக்கப்புறம் அந்த அலை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்குமா, ரெஸ்ட் எடுத்து 3 வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் திரும்ப ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லுமா, இல்லை. அப்படி அதே போல அலைகள் ஓய்வது இல்லை, அலைகள் என்ன செய்யாது, ஓயாது. அதே போல இந்த சந்தேகம் என்ற ஆவி உள்ள வந்துட்டுனா அது உள்ள இருந்து நம்முடைய அவிசுவாசத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். அதான் யாக்கோபு சொல்லுகிறார், சந்தேகப்படுறவன் கர்த்தரிடத்திலிருந்து எதையாகில் ஒன்றை பெறலாம் என்று நினைச்சு கூட பார்க்காதப்பா, உனக்கு எதுவும் கிடைக்கும்னு சொல்லி நினைச்சு கூட பார்க்காத சந்தேகப்படுகிற ஆட்கள். இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ சில ஊர்களுக்கு போகும்போது அங்கே அற்புதங்கள் சர்வசாதாரணமாக, உதாரணமாக என்னால் மறக்கவே முடியாது, அங்கே ஊழியத்தில் ஆப்பிரிக்காவுக்கு போய் கர்த்தர் என்னை அனுப்பினார். ஆப்பிரிக்கா நாட்டுக்கு போயிருந்தேன், தான்சானியா என்ற இஸ்லாமிய நாட்டுக்கு. ஊழியத்தில் இத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சுருக்கேன், அந்த மாதிரி ஒரு மிராக்கிள்ஸ், அந்த மாதிரி ஒரு ஊழியத்தை நான் பார்த்ததே இல்லை. காரணம், அந்த ஆட்கள் என்ன பார்த்ததில்லை, நான் அவங்கள பார்த்ததில்லை. அவங்க யாரும் நான் யாரை தெரியாது, அவங்களுக்கு அவங்க எல்லாம் ஆண்டவர் அறியாத இஸ்லாமிய மக்கள். அதில் 2% தான் கிறிஸ்டியன்ஸ், ரோமன் கேத்தலிக் கிறிஸ்டியன்ஸு. அந்த மைதானம் முழுவதும் மக்கள், ஒரு 15-20 தான் பிரசங்கம் பண்ண முடியும், அதுக்கு மேலே பிரசங்கமே பண்ண முடியாது. அதுக்குள்ளே அசுத்தாவிகளெலாம் பயங்கரமாக சத்தம் போட்டு அலற ஆரம்பிக்கும். நான் நினச்சேன், ஒவ்வொரு பிசாசை துரத்துனா இத்தனை பிசாசை துரத்துறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுமோ தெரிலன்னு. ஆனால் கொஞ்ச நேரத்தில் எல்லா பிசாசும் ஓடிடுச்சு, நான் துரத்தவே இல்லை. அந்த பிசாசுகள்லாம் பிடிச்ச ஆட்கள்லாம் ஒரு இடத்துல கொண்டு வந்து போடுறாங்க. கூட்டம் முடிஞ்ச உடனே அவங்கெல்லாம் வரிசையாக வந்து நின்று சாட்சி கொடுக்குறாங்க, 30 வருஷம் வியாதி, 20 வருஷம் வியாதி, 15 வருஷம் வியாதி, காது கேட்காதவன், கண்ணு தெரியாதவன், நடக்காதவன், எல்லாரும் எழுமி நடந்து வந்து பயங்கரமா சாட்சி கொடுக்கிறாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. காரணம் என்னன்னா, அந்த ஜனங்கள் ஒரு இன்னசென்ட் பீப்புள், அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஐயோ இந்த வியாதியை இயேசு குணமாக்குவார், இயேசு உன்னை தொடுவார் என்று அந்த சத்தியத்தை பேச ஆரம்பிச்ச உடனே அவங்க விசுவாசிக்கிறாங்க. உடனே கர்த்தர் அவர்களுக்கு அற்புதங்களை செய்கிறார். ஹல்லேலூயா! கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நேற்று இரவில் கூட ஒரு சகோதரன் நல்ல ஒரு சாட்சி கொடுத்தார். அவர் சொன்னார், பயங்கரமான இந்த மஞ்சக்காமால வியாதி வந்து பயங்கர கஷ்டப்பட்டேன். நேற்று அவர் சொன்ன சாட்சி அநேகருக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது. நீண்ட காலமாய் தலைக்குள் இருந்த போராட்டத்தை கர்த்தர் மாற்றி ஒரு பூரண சுகத்தை கர்த்தர் அவருக்கு கொடுத்தார். நேற்று இரவு சாட்சி கொடுத்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு இரவு நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னு கேட்டா, உங்கள் இருதயத்தில் பிசாசு சந்தேகத்தை கொண்டு வருவதற்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்காதீங்க. ஆமென். நீங்க எந்த ஒரு காரியத்தை குறித்து ஜெபம் பண்ணும் போதும், அந்த ஜெபத்தை என் ஆண்டவர் கேட்டார், அந்த ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுப்பார். அது வரைக்கும் நான் பொறுமையோடு காத்திருப்பேன். ஆமென். பொறுமையோடு காத்திருப்பேன் சொல்லும் போதே எனக்கு ஞாபகத்துக்கு வருகிற வசனம், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டிய நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரனுடைய கண்கள் தன் எஜமானை நோக்கி இருக்குமா போல, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எனக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் என் கண்கள் அவருடைய முகத்தையே பார்த்து கொண்டிருக்கும். கையை வைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு நீங்க நினைச்சது நடக்காம இருக்கலாம், ஆனால் கட்டாயம் அது நடந்தே ஆகும். அதுக்குன்னு ஒரு வேலையை கர்த்தர் வச்சிருப்பாரு, ஒரு நேரத்தை வச்சிருப்பாரு. எப்படி நான் சொல்றேன்னா, சீஷர்கள் நடுக்கடலில் தத்தளித்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களால படகு கவிழ்ந்து விடும் போல இருக்கிறது. எவ்வளவு நேரம் தத்தளித்து கொண்டிருந்தாங்கன்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது, பைபிள்ல போடல. ஆனா தத்தளித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு கடலின் மேல் நடந்து போன நேரத்தை குறித்து சொல்லுகிறது, இரவிலே இயேசு நடுக்கடலில் 4 ஜாமத்தில் இயேசு நடந்து போனார். ஆமென். ஆண்டவர் அற்புதம் செய்வதற்கென்று ஒரு வேளையை வைத்திருக்கிறார். அந்த வேளை வரும்போது ஆண்டவர் சரியாய் செய்து முடிச்சிருவார். அது வரைக்கும் இந்த இருதயத்தில் சாத்தான் சந்தேகத்தை கொண்டு வருவான். நடக்குமா, நடக்காதா, முடியுமா, முடியாதா, வருமா, வராதா என்ற சந்தேகத்தை கொண்டு வருவான். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், விசுவாசம் உள்ள ஜபத்தில் ஜபம் பண்ணி சந்தேக ஆவிய நம்ம துரத்தணும். ஆமேன். சந்தேகப்படுகிற ஆவிய இயேசுவின் நாமத்தில் நான் உன்னை துரத்துறேன், என் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று விசுவாச வார்த்தை நீங்க சொல்லி சொல்லி சொல்லி ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவர் என்ன செய்வார்னா, அடுத்த வசனத்தை பாருங்க. அந்த மார்க் எழுதின சுவிசேஷம் 11:24 வசனம், வேகமாக.
2: ஆதலால்
0: நீங்கள் ஜெபம் பண்ணும் போது
2: எவைகளை
0: கேட்டுக் கொள்வீர்களோ
2: அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள்,
0: பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள்,
2: அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன்.
0: எப்பொழுது உண்டாகும், எப்போது உண்டாகும், இல்ல இல்ல, பெற்றுக்கொள்வேன் என்று விசுவாசிக்கும் போது. ஆமேன். சும்மா விசுவாசிக்கும் போது விசுவாசம் சொல்லக்கூடாது, பெற்றுக்கொள்வேன், நான் பெற்றுக்கொள்வேன். ஆமேன். இப்போ என்னுடைய அனுபவத்தை நீங்க கேட்டீங்கன்னா, நான் சில காரியத்துக்காக ஜெபம் பண்ணும் போதே இருதயத்துக்குள்ள ஆண்டவர் நல்ல உணர்த்துவார், இது கட்டாயம் நடக்க போகுதுன்னு, அதை நான் விசுவாசிப்பேன். ஆமேன். அதில் ஒரு கஷ்டமே இருக்காது, ஒரு பயமே இருக்காது, அதில் ஒரு டென்ஷனே இருக்காது, ஒரு பிரச்சனையும் வராது. அமைதியாக இருக்கும்போது கர்த்தர் அதை ஸ்மூத்தாக நடத்தி முடிக்கிறார். கையை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அதான் பெற்றுக்கொள்வோம் என்ற விசுவாசம். இப்போ நீங்கள் ஒரு காரியத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கீங்க, உங்கள் உள்ளத்தில் ஒரு நல்ல தெளிவு இருக்குது, உங்கள் உள்ளத்தில் ஒரு பூரணமான இது இருக்குது, அது கட்டாயம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஆமீன் சொல்லுங்கள். ஆனா இதுக்கு நம்முடைய இருதயம் கர்த்தருடைய ஆவியானவருடைய இணைந்து கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை நாம் அடிக்கடி சொல்லிக் கொண்டே இருக்கணும். அது நடக்கிற வரைக்கும் கர்த்தர் செய்யறேன்னு சொல்லிட்டார், நான் தூங்கிட்டு இருக்க கூடாது. ஆண்டவர் செய்வார். உதாரணமாக எலியாவு, வேதம் சொல்லுகிறது, எலியாவின் காதுல பேர் இறைச்சல் உள்ள சத்தம், மழை பெய்ய போகிற சத்தம் கேட்கறதுன்னு சொல்லிட்டான். ஆனா மழை பெய்யல, கேட்குதுன்னு சொல்லிட்டேன் ஆகாப் கிட்ட, ஆனா பெய்யல. ஆனா மழை பெய்யற வரைக்கும் எலியா முழங்கால நின்று ஜெபம் பண்ணா. அப்போது ஏற்ற நேரத்தில் மழை என்ன செய்ததுங்க, மழை பெய்ததாக வேதம் சொல்லுகிறது. ஆமேன், ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் ஜெபம் பண்றதுக்கு முன்னால் இன்னொரு காரியத்தை சொல்றேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்போது உங்க நாவை இன்னையிலிருந்து இங்க வந்திருக்கிறீங்க, நீங்க ஜப வீரரா மாற போறீங்க. கர்த்தர் உங்களை ஜபிக்கிற பிள்ளைகளை மாற்ற போறாரு. உங்க நாவு எப்போதும் விசுவாச வார்த்தைகளை சொல்லணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்துல ஆதியாகமம் 17 அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசிங்க. 15, 16, 17 முடிக்க போறோம். 15, 16, 17 அதிகாரம், 15, 16 வசனங்கள்.
2: பின்னும் தேவன்
0: ஆபிரகாமை நோக்கி
2: உன் மனைவி சாராயை இனி சாரா என்று அழையாதிருப்பாய்,
0: சாரா என்று அழையாதிருப்பாயாக என்றார்.
2: சாராள் என்பது
0: அவளுக்கு பேராயிருக்கும்.
2: நான் அவளை
0: ஆசீர்வதித்து
2: அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன். உன்னை அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும்.
0: போதும், அவள் ஜாதிகளுக்கு தாய் இல்ல சொல்லுங்க, ஜாதிகளுக்கு. இன்னொரு முறை சொல்லுங்க. இப்போ ஆண்டவர் சொல்றாரு ஆபிரகாமை பார்த்து, அந்த அம்மாவுடைய ஒரிஜினல் பெயர் என்னது? சாராய். ஆண்டவர் சொல்றாரு, இனி அவளை சாராய் நீ கூப்பிடாத. எப்படி கூப்பிடு? சாராள்னு நீ ப்ரொனவுன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிரு, கூப்பிட ஆரம்பிச்சிரு. உன் இருதயத்தில் சந்தேகமே வேணாம். ஏன்னா அவள் யார்? சாராள் என்றால் என்ன அர்த்தமா? அநேக ஜாதிகளுக்கு தாய். அப்ப இவ இப்படி சொல்லும் போது, சாராள் தாயா மாறினாளா இல்லையா? மாறி இருந்தாளா இல்லையா? மாறல. அவள் சாராய் பிள்ளையே இல்லை, பிள்ளை இல்லாத ஒரு பெண்மணியா இருக்கிறாள். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறாள், அவர் அநேக ஜாதிகளுக்கு. அப்போ கிட்டத்தட்ட கணக்கு போட்டு பார்த்து பரிசுத்தவான்கள் சொல்றாங்க, சுமார் 25 ஆண்டுகள் சாராய் அவர் எப்படி கூப்பிட்டாரு? சாராள் கூப்பிட்டுட்டே இருக்கிறாரு, கையை வைத்து கத்தரை மயப்படுத்துங்க. அப்ப இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், கொஞ்ச காலத்துக்குள்ள உங்களுடைய விசுவாசம், நான் இவ்வளவு ஜோம் பண்ண, 1 மாசம் ஜோம் பண்ண நடக்கல, 2 வாரம் ஜோம் பண்ண நடக்கல, 2 வருஷம் ஜோம் பண்ண வரல கிடைக்கல அப்படி நீங்க சோர்ந்து போயிருந்தா, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறாரு, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து உங்களை ஜெபிக்கிற விஷயத்துல விசுவாச வீரர்களாய் மாற்ற போகிறார். இனி நீங்க ஜோம் பண்ணும் போது உங்களை அறியாமையே உங்க ஜெபத்துல விசுவாச வார்த்தைகளை சொல்ல போறீங்க. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஜெபம் பண்ண முடியும், எளிமையு இருக்கலாம். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். உங்களுக்கு அந்த கிருபையை கர்த்தர் கொடுக்கும்படி நம்ம ஜெபம் பண்ண போறோம். விசுவாசம் உள்ள ஜெபம். இன்னைக்கு தலைப்பு விசுவாச ஜெபம், விசுவாச ஜெபம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அவிசுவாசம், அவநம்பிக்கை, சந்தேகம், இருமனம், இந்த ஆவிகளெல்லாம் இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு நீங்குவதாக, நீங்குவதாக. என் வாயில ஒரு நாளும் ஒருபோதும் அவிசுவாசமான வார்த்தைகள் வரக்கூடாது. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஆவியானவரே, ஆவியானவரே, நான் ஆசீர்வாதமாய் இருப்பது உமக்கு சித்தம், சுகமாய் இருப்பது உமக்கு சித்தம், கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருப்பது உமக்கு சித்தம், உமக்கு சித்தம். என் தேவைகள் சந்திக்கப்படுவது உமக்கு சித்தம். க்ளோரி, க்ளோரி. இப்ப கையை உயர்த்தி, நான் ஜெபம் பண்ண மாட்டேன், இப்ப நீங்க ஜெபம் பண்ண போறீங்க. கையை உயர்த்தி இப்ப என்னென்ன காரியத்தை கர்த்தர் பேசினாரோ உங்க மனதுக்குள்ள அப்படியே நான் இங்க ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு ஒரு விசுவாச ஜெபத்தை, விசுவாச வரத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். அதற்கு முன்பு ஆண்டவரோடு ஒப்புரவாயிருங்க. இனி பழைய மனுஷியா, பழைய மனுஷனா, அவிசுவாசமான வார்த்தை, அவநம்பிக்கமான வார்த்தை, அனாவசியமான வார்த்தை, ஆண்டவரே நாவில வராதபடிக்கு வேலி அடைங்கப்பா, வேலி அடைங்கப்பா. விசுவாசம் உள்ளவனா இருந்து உங்கள் ஜபங்களில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு அருளப்படும். ஹல்லேலூயா. சந்தேகப்படாமல், இருதயத்தில் சந்தேகப்படாமல், அவன் சொன்னபடியே ஆகும், அவன் சொன்னபடியே ஆகும். சொல்லுங்க, வாய் திறந்து இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தினால நான் அறிக்கை பண்ணுகிறேன், இயேசுவின் நாமத்தினால விசுவாச வார்த்தை சொல்லுகிறேன். ஆவியானவரே, இயேசு ராஜா, என் தேவனே, அற்புதங்களை செய்கிறவரே, என் வாழ்க்கையை கட்டி எழுப்புங்க, விசுவாசத்தில் கட்டி எழுப்புங்க, விசுவாசம் உள்ள ஜபத்தை எனக்கு தாங்க. தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் அந்த கிருபை உங்களுக்கு தந்துகிட்டே இருக்கிறாரு. இப்ப கரம் உயர்த்தி அந்நிய பாஷைகளில் கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க, ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. அபிஷேகம் பெற்றவங்க ஆவியில நிரம்பி சொன்ன வார்த்தைகளை மனதில் வச்சு, சொன்ன வார்த்தைகளை மனதில் வச்சு, கபா லாக்கா தரா கபா நாமா லாக்கா தரா கா லோ செய்மே ராசை மே கோ கபா தரா கபா தரா கபா கபா கதா தரா கதா தரா கபா கரா கபா தரா கலா கபா தரா கபா கபா badala bala ba luba khabatara bushali me ho raha re me he se he le so lo ko so re ma ka to ro ko tu ro lo ho to ro ka ha bolla da avishwas aaviye bayatin aaviye sandegatin aaviye edirmarayana aaviye kattindu kondu jabikiren yesuvi naamathil stotram நாமத்தில் எத்தனை பேர் இப்பொழுது என்னோடு சேர்ந்து ஜபிக்கிறாங்களோ அவர்களுக்குள்ளே விசுவாச வரம், விசுவாச வரம் இறங்குவதாக, இறங்குவதாக. பிசாசை துரத்துகிற வரம், விசுவாசத்தில் அற்புதங்களை காண்கிற வரம், ஆண்டவரே விசுவாசத்தில் அடையாளங்களை செய்கிற வரம் இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக. விசுவாச வார்த்தைகளால் சாத்தானை துரத்துகிற ஆவி இறங்கி வருவதாக. ஒவ்வொரு சகோதரிகள் மேல், ஒவ்வொரு சகோதரன் மேல் இப்பொழுது இறங்குகிறது. ஆவியானவருடைய அக்கினியை கட்டவிழ்த்து விடுகிறேன். புது கிருபை வருகிறது, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. அந்த விசுவாசத்தை கர்த்தர் தருகிறார், பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. அவிசுவாசம் மறைந்து போய்விட்டது. கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் நடத்துவார். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே.

0: இன்று முதல் இந்த விசுவாசம் வரும், உங்களுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கும். நல்ல விசுவாச வார்த்தைகளை பேசி, நல்ல விசுவாசத்தோடு ஜபம் பண்ணி, எதிர்மறையான ஆவிகளை துரத்தி, ஜப வாழ்க்கையில் ஒரு படி முன்னேறி வர கர்த்தர் நீ உங்களுக்கு கிருபை கொடுத்துட்டாரு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லிருங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. கர்த்தர் உங்களை ஒரு சேனையா எழுப்பி கொண்டிருக்கிறார், ஒரு சேனையா எழுப்பி கொண்டிருக்கிறார். ஜப வீரனாய், ஜப வீராங்கனையாய், விசுவாசத்தில் வல்லவர்களாய் கர்த்தர் உங்களை எழுப்பி கொண்டிருக்கிறார். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உமக்கு ஒருவருக்கே ஸ்தோத்திரம். எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல ஆண்டவரே, அப்பா இன்றைக்கு நீர் சொல்லிக் கொடுத்த நல்ல பாடங்களுக்காக நன்றி. விசுவாசம் உள்ள ஜபம் என்ற தலைப்பில் விசுவாசத்தை குறித்து நீர் போதித்த சத்தியங்களுக்காக ஸ்தோத்திரம். அவங்க நோட்ஸ்ல மட்டும் இல்ல, இருதயத்தில் பதிச்சு கொள்ள நீ கிருபை கொடுத்துட்டீங்க ஆண்டவரே. நீர் கொண்டு வந்த அன்பு சகோதரிகள், சகோதரர்களுக்காய் நன்றி. தொடர்ந்து வழி நடத்துங்கப்பா. வீடு திரும்பும் போது நம்முடைய சமூகம் முன் செல்லட்டும். சீக்கிரமாய் வீடு போய் சேர உதவி செய்யுங்க. இந்த இரவில் அவங்களோடு பேசுங்க, சொப்பனத்தின் மூலம் இடைப்படுங்க. கர்த்தர் சித்தமான நாளை மாலை சரியாய் 6 மணிக்கு நாங்கள் சந்திக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே, கர்த்தரை ஸ்தோத்ரி, ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய வழி நடத்துதலும் பாதுகாப்பும் நாம் அனைவரோடும், நம்முடைய குடும்பத்தோடும், கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15, மத்தேயு 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் உலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம் டெஸ்டினி.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

அவனிலும் நிலைக்கும் போது அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான்னு பார்த்திருக்கிறோம் ஐயா. அண்டவரே, அவமானத்தோடு நிந்தையோடு நடந்தபோது யாரும் இல்லாத வேலையில் அண்டவரே என் தேவனுடைய கரம் எங்களை தாங்கினது, எங்களை வழி நடத்தினது. நீ மாத்திரம் எங்களுக்கு போதும்ப்பா, நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேயர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

பரிசுத்த ஆவியே, பிரசன்னரே, நீர் இங்கே இறங்கி கொண்டிருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் உம் மகிமையாலே நிரப்பி சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அதனுள் பிறப்பிக்க செய்கிறீர். உம்மை எங்கள் நாவு எப்பொழுதும் துதித்து கொண்டே இருக்கும். நீர்தான் எங்கள் அன்பர் அப்பா, நீர்தான் என்றுமே எங்கள் அன்பர்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 என்படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, அதிகாலை எழுந்து பிறருக்காக தேசத்துக்காக மன்றாட வேண்டும் என்ற இயக்கம் எனக்குள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. ஆம், அருள்நாதர் இயேசுவின் இயக்கமும் அதுதானே. மத்தேயு 13:25 மனிதர்கள் தூங்கும் போது பகைவன் வந்து கோதுமைகளுக்கு இடையே களைகளை விதைத்து விட்டு போய்விட்டான் என்று ஒரு கதையை வாசிக்கிறோம். இன்றைக்கு இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டிய நாமும் நமது சபைகளும் அதிக நேரம் தூங்குவதால் நமது நாடு களைகளால் நிரம்பி உள்ளது. எதிரியாகிய சாத்தான் களைகளை விதைத்துக் கொண்டே இருக்கிறான். இதை தடுக்க ஒரே வழி ஜபம். ஆகவேதான் எப்பொழுதும் எல்லாருக்காகவும் எல்லாவித ஜபங்களோடும் பிரார்த்தனை செய்வதில் விழிப்பாக இருங்கள் என்று பவுல் எச்சரிக்கிறார். ஆம், நாம் ஜெபிக்கும் போதுதான் கர்த்தர் செயல்படுகிறார். இன்றே அதிகாலை ஜப நேரம் ஒதுக்குங்கள். ஆவியில் நிறைந்து ஜெபிக்கும் ஒரு நல்ல ஐக்கியத்தில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். ஜபத்தில் வளர ஒப்பு கொடுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்கள் மந்தாட்டுகளை எப்பொழுதும் கேட்கிற நல்ல தகப்பனே, உம்மை மனதார போற்றுகிறோம் ஐயா. ஒருவன் என் மீது அன்பு கூர்ந்தால் அவனை விடுவிப்பேன், என்னை நோக்கி மன்றாடும் போது அவனுக்கு பதில் கொடுப்பேன் என்று வாக்கொடுத்திருக்கிறீரே. இந்த ஒலி நாடாவை கேட்கும் அத்தனை பேரும் மன்றாட்டு வீரர்களாக மாறுவார்களாக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: Yes, hallelujah.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
1: லூக்காஸ் நற்செய்தி 4:8 உன் கடவுளாகி ஆண்டவரை வணங்கி அவரை மட்டுமே ஆராதிப்பாயாக, நாமும் சேர்ந்து ஆராதித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோமா?

ஊற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறதற்காக மக்கள் நன்றிகளை நான் ஏறி நிற்கிறேன். பரிசுத்தமாக வாழ

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

நாம் கர்த்தரை தெய்வமாய் கொண்டதுதான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரையே தெய்வமாய் கொண்ட ஜனங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி இந்த காரியத்தை பாடலாய் பாட வருகிறார்கள் நம் அன்பு சகோதரி சிஸ்டர் ஹேமாஜான் அவர்கள்.

0: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், உன்னை தாங்குவேன். ஏசாயா 41:10. பிரியமானவர்களே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று தேவன் உறுதியளிக்கிறார். மனிதர்கள் எங்களை பற்றி என்ன நினைப்பார்கள் என்றோ, அவர்களின் பாராட்டையோ எதிர்பார்க்கிறவர்களாகவோ அல்லாமல், தேவன் என்னை குறித்து என்ன நினைக்கிறார் என்பதை முக்கியப்படுத்தி அவர் பிரசன்னத்தையே நாடுவோம். இன்று அநேகர் தேவனுக்காக ஒளியாக வாழவும் அவருடைய ஊழியத்தில் முழுமனதோடு நிற்கவும் தயங்குகின்றார்கள். ஊழியத்தில் வரும் குற்றச்சாட்டுக்கள், விமர்சனங்கள், எதிர்ப்புகள் மற்றும் போராட்டங்களைக் கண்டு பயப்படுவதுதான். எனவே பயத்தை அல்ல, தேவனையே நோக்குவோம். சோர்ந்து போகாமல் விசுவாசத்தோடு உலகத்திற்கு அவரின் ஒளியாக பிரகாசித்து முன்னேறுவோம். எம்மோடு இருக்கும் தேவன் எல்லாவற்றையும் ஜெயமாக மாற்றுவார். விசுவாச சோதனை வரும்போது பரிசுத்த ஆவியால் நம்மை பலப்படுத்தி கொண்டு அவரின் சித்தப்படி அவருக்கு ஒளியாக பிரகாசிக்க நம்மளை ஆயத்தப்படுத்தி கொள்ளுவோம். வாழ்க்கையில் மகிமையை வெளிப்படுத்துவோம். சாட்சியாக இருக்க வேண்டுமென்று கிறிஸ்துவுக்குள் நாம் வல்லமையாக பயன்படுத்தப்படுவோமாக. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you.
1: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்குள் இருக்கிற ஜீவ வார்த்தை மத்தேயின் புஸ்தகம் 15:28. நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே கர்த்தர் உங்களுக்காய் எவையெல்லாம் உங்களை கடினப்படுத்தியதோ அவற்றை எளிதாக்குகின்ற நாளாய் ஆசீர்வதிக்கின்றார். இதுவரையில் நீங்கள் கடந்து வந்த சூழ்நிலைகளில் காணப்பட்ட போராட்டங்கள், பிரச்சனைகளில் மீள முடியாமலும் தோல்விகளையும் நஷ்டங்களையும் அவமானங்கள், நிந்தைகள், குழப்பங்கள், பிரிவினைகள், கசப்புகள் போன்றவற்றில் போராடி கொண்டும் இவைகளிலிருந்து விடுதலை வேண்டி தெய்வ சமூகத்தில் நீண்ட நாட்களாய் ஆத்துமாவிலே நொறுங்குண்டவர்களாய் விடாய்த்து போய் சோர்வுற்று இருக்கிறவர்களே, இன்றைக்கு உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகின்றார், நீ காற்றையும் காண மாட்டாய், மழையையும் காண மாட்டாய், ஆனாலும் உன் பள்ளத்தாக்கான சூழ்நிலைகள் யாவையும் நான் மாற்றுவேன், ஆசீர்வாதங்களால் நிரப்புவேன் என்கிறார். நீண்ட நாட்களாய் எவைகளுக்காக போராடி ஜெபித்தீர்களோ அவைகள் உங்கள் பார்வைக்கு முடியாததாக காணப்பட்டாலும் கர்த்தரின் பார்வைக்கு அது அற்ப காரியம். ஆகவே இன்றைக்கு உங்களின் ஜபங்கள், காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றை ஜெயமாக மாற்றித்தந்து ஆசீர்வதிக்கின்றார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை விசுவாசியுங்கள். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஆச்சரியமான வழிகளில் நடத்தி நம்ப முடியாத நன்மைகளை செய்து உங்களை ஆசீர்வதிக்கிறதை குறித்து தியானிப்போம். பார்க்கலாம், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3 அதிகாரத்தை நாம் வாசிக்கையில், அங்கே 3 ராஜாக்களும் தங்களுக்கு எதிராக எழும்பின மோவாபியரை முறியடிக்கவும் தங்கள் தேசங்களை காப்பாற்றும்படியாகவும் ஆலோசனைகளை கேட்பதற்கு தீர்க்கதரிசியாகிய எலிசாவின் இடத்திற்கு புறப்பட்டு போகிறார்கள். போகிற பாதையோ வனாந்தரமாக இருப்பதினால் அநேக உபத்திரவங்களை, பாடுகளை சந்திக்க நேரிடுகிறது. தங்களுக்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமல் போகிறது. அடுத்தடுத்து பிரச்சனைகளை கடந்து எலிசாவின் இடத்துக்கு போகிற பொழுது எலிசா அந்த வனாந்தரத்திலே அவர்களும் மிருக ஜீவன்களும் அவர்கள் பிழைத்திருக்கும்படி வாய்க்கால்களை வெட்ட சொல்லுகின்றார். காற்றும் மழையும் பெய்யாத, எதிர்பார்க்க முடியாத வனாந்தரத்தில் 3 ராஜாக்களும் தீர்க்கதரிசியின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாய்க்கால்களை வெட்டினார்கள். வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிற்று. அந்த தண்ணீர் அவர்களுக்கு மாத்திரம் போதுமானதாக அல்ல. வசனம் சொல்லுகிறது, தண்ணீர் ஏதோம் தேசம் வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று என்று. அப்படியாக கர்த்தர் 3 ராஜாக்களை வனாந்தரத்தில் அவர்களுக்கு அரிதான காரியங்களை அற்பமான காரியமாக மாற்றி அதை தொடர்ந்து பெரிய வெற்றியை கொடுத்து ஆசீர்வதித்தார் என்பதை வாசித்தறிகின்றோம். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் கடந்து போகின்ற பாதைகள் வனாந்தரம் போன்றும் தண்ணீர் இல்லாத பள்ளத்தாக்குகளை போன்றும் காணப்படுகிறதா? எந்த நன்மையும் காணப்படவில்லையே. போராட்டங்களும் பிரச்சனைகளும் பலவீனங்களும் பற்றாக்குறைகளும் வியாதியின் கூறுகளினால் மனச்சோர்வுகளும் வந்து வந்து உங்களை வேதனைப்படுத்துகிறதா? இதிலிருந்து எப்படி எனக்கு விடுதலை கிடைக்கும் என்று தெய்வ சமூகத்தில் நீண்ட நாட்களாய் ஜெபித்து வருகிற எனக்கருமையானவர்களே, உங்களுக்கு கடினமாய் தோன்றுகின்ற காரியங்களை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். ஆகவே சூழ்நிலைகள் உங்கள் கைகளில் எடுத்துக்கொண்டு போராடாமல் கர்த்தரின் கரத்தில் விட்டுவிடுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்கிற வார்த்தையை விசுவாசியுங்கள். மூன்று ராஜாக்கள் வனாந்திரத்திலே வாய்க்காலை வார்த்தையை விசுவாசித்து வெட்டினார்கள். பெரிய நன்மையை ஜெயத்தை பெற்றுக்கொண்டார்கள். நீங்களும் உங்கள் வனாந்தரமான சூழ்நிலைகளில் விசுவாசமாகிய கர்த்தரின் வார்த்தையை அறிக்கை செய்யும் பொழுது நன்மைகளை பெற்றுக்கொள்வீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கு மெனக்கருமையானவர்களே, உங்களின் வாழ்க்கையில் எவையெல்லாம் கடினமாய் கடக்க முடியாததாய் குணமாக்கப்படாததாய் கட்டுகள் அவிழ்க்க முடியாததாய் அரிதாக கடினமாக காணப்படுகிறவற்றை கர்த்தரின் சமூகத்தில் விசுவாசத்துடன் பெற்றுக்கொண்டோம், நன்மையை ஆசீர்வாதங்களை ரட்சிப்பை என்று விசுவாச அறிக்கை செய்து ஜெபியுங்கள். கர்த்தரின் பார்வைக்கு உங்கள் காரியங்கள் எல்லாம் அற்ப காரியமாகும். கர்த்தரின் வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மறித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், விசுவாசியுங்கள். இயேசு உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றி விடுவித்து வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே.
2: என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் புதிய வாக்குத்தத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் 17ஆம் தேதி செப்டம்பர் மாதம் வியாழக்கிழமை 2026வது ஆண்டு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் இந்த நாளிலும் இந்த காலை வேளையிலும் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் வேத தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட பகுதி ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 33வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்க கேட்போமா? இருந்தால், அவன் உயர்ந்த இடங்களிலே வாசம் பண்ணுவான், கண்மனைகளின் அரண் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்று சொல்லி இந்த வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, கர்த்தருடைய பரிசுத்த வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக இந்த வேளையிலும் இந்த நாட்களிலே வருகிறதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிற காரியம், முதலாவது அவன் உயர்ந்த இடங்களிலே வாசம் பண்ணுவான் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதையும், இரண்டாவதாக கண்மலைகளின் அங்கே அரண்கள் அவனுக்கு உயர்ந்த அடைக்கலமாகும் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதும், மூன்றாவதாக அவனுடைய அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், நான்காவதாக அவன் தண்ணீருக்கு தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும் என்று சொல்லி இந்த நான்கு வார்த்தைகள் இந்த வார்த்தையிலே அடங்கி இருக்கிறதுக்காக சூத்திரம். ஒருவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற வேளையிலே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவன் இந்த நாட்களிலே தெரிந்து இந்த நாட்களிலே அவர்தான் ஜீவனுள்ள தேவன் என்று அறிந்து அங்கே அவரை தேடி நாடி அவருடைய சமூகத்திலே இருந்து அவரை ஆராதித்து இந்த நாட்களிலே துதித்து அவருடைய சமூகத்தை தேடுகிற ஒவ்வொருவருக்கும் இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட இந்த நான்கு ஆசீர்வாதங்களையும் தேவன் இந்த நாட்களிலே தர தேவன் வல்லவராய் இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலே பாருங்கள், அவரை தெய்வமாக கொண்ட ஜனங்கள் பாக்கியவான்கள். வேதத்திலே பாருங்கள், ஒரு கூட்ட ஜனத்தை இந்த பூமியிலே அவர் வைத்துக்கிறார், அவருடைய நாமத்தை ஆராதிக்கும்படியாகவும் அவருடைய நாமத்தை துதிக்கும்படியாகவும். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று நான் ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஜனத்தை குறித்து இந்த நாட்களை ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் அப்படியாக சொல்லுகிறார் என்றால், உண்மையான இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் இந்த நாட்களே அவரை தேடி நாடி ஆராதித்து இந்த நாட்களே அவரிடத்திலே இருந்து இந்த நாட்களே ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிற ஒரு கூட்ட ஜனங்களை இந்த நாட்களே அவர் தெரிந்து வைத்திருக்கிறார் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், தன்னுடைய ஜனங்களை அவர் வனாந்திரத்திலே அழைத்து வருகிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பாருங்கள், அங்கே பார்க்கிற வேளையிலே அவர்களை சிவந்த சமுத்திரத்தின் ஊடாக அந்த வனாந்திரத்திலே அழைத்து வந்த தேவன் வனாந்திரத்திலே அவர்களை எப்படியாக பராமரித்தார் என்பதுதான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே கூட இன்றைக்கு ஒரு சில வேளைகளிலே ஆண்டவரை அறிந்ததற்கு பின்பாக நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வனாந்திர வாழ்க்கை இந்த நாட்களில் இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எப்படிப்பட்ட வனாந்திரத்து சூழ்நிலையில இந்த நாட்களிலே வாழ்ந்தாலும் வேதம் சொல்லுகிறது உயர்ந்த இடங்களிலே நீ வாசம் பண்ணுவாய், அது மட்டுமல்ல கண்மலைகள் அரண்கள் உனக்கு அங்கே உயர்ந்த அடைக்கலமாக இருக்கும், அது மட்டுமல்ல உன்னுடைய அப்பம் இந்த நாட்களிலே உனக்கு கொடுக்கப்படும், உன்னுடைய தண்ணீர் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும், அப்படியானால் உன்னுடைய தாகம் இந்த நாட்களிலே நிச்சயமாக தீர்க்கப்படும். அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, வாக்குத்தத்தங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற என் பிள்ளைகளே, இந்த நாளிலும் நீங்கள் என்ன தாகத்தோடு இந்த நாட்களிலே என்ன வேண்டுதலோடு இந்த நாட்களிலே அந்த கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி இந்த நாட்களிலே விண்ணப்பம் பண்ணுகிறீர்களோ அவர் இந்த நாட்களிலே உங்களுடைய தாகத்தை இந்த நாட்களிலே தீர்க்க வல்லவராயிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது பாருங்கள், கல்வாரியிலே அவர் புலவுண்ட கண்மலையாக இந்த நாட்களிலே இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி விழாவிலே இருந்து பாருங்கள், விழாவிலே குற்றப்பட்டு விழாவிலே இருந்து வருகிற அந்த இரத்தமும் தண்ணீரும் இந்த நாட்களிலே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய ஒரு மனுஷனுடைய தாகத்தை இந்த நாட்களிலே தீர்க்கிறதாக இருக்கிறது. அவனுடைய அக்கிரமங்கள் பாவங்கள் அவனுடைய சாபங்கள் எல்லாவற்றையும் முறித்து அவனை இந்த நாட்களில் ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளே இந்த நாட்களை நடத்தி செல்லுகிற காரியமாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கணும். அப்படியானால் இந்த நாட்களில் அவரை முதலாவதாக நாங்கள் இந்த நாட்களை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி அவரை ஏற்றுக்கொண்ட அந்த ஜனங்களுடைய வாழ்க்கையிலே இந்த நான்கு ஆசீர்வாதங்களும் எப்படிப்பட்ட தடைகள் இருந்தாலும் தடைகள் இல்லாதபடி இந்த நாட்களிலே அந்த ஆசீர்வாதத்தின் மூடாக அந்த நாட்களிலே அவர்களை சந்திக்க அவர் வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் ஒரு மாற்றத்தையும் கொண்டு வரும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவனிடத்தில் இந்த நாட்களை திரும்புங்கள், கர்த்தர் உங்களை நிறைவாக நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.

0: ஆமீன் ஆமீன். இன்று 17ஆம் தேதி 9ஆம் மாதம்
1: சொன்னாங்க.
0: இன்று 17ஆம் தேதி 9ஆம் மாதம் 17ஆம் தேதி ஐப்பசி மாதம் 17ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை காலவேளையிலும் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8 மணி, அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒருவரையும் அதே வேளையில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். புதிய நாளையும் புதிய ஆசீர்வாதங்களோடு கத்தர் வழி நடத்துவாராக. கத்தரிக்கிறத்திலே எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இன்றைய நாளுக்கான வசனத்துக்கூடாக கடந்து செல்வோம். பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள், கத்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன் என்று சங்கீதம் 34:11 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். நாங்கள் எல்லோரும் கத்தருடைய பிள்ளைகள். இந்த பிள்ளைகளாகிய எங்களைக்கு கத்தர் தருகின்ற அறிவுரை, வந்து எனக்கு செவி கொடுங்கள், கத்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன், ஆமேன், உங்களுக்கு போதிப்பேன் என்று கூறுகிற கத்தர், ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுவோம். அந்த வாழ்த்துக்களை பெற்றுக்கொள்வோம். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். பெற்றுக்கொள்வோம் என்ற அந்த விசுவாசத்தோடு கத்தரண்டை வருவோம், ஆமேன். இன்றைய நாளுக்கான வேத வாசிப்பு 2 ராஜாக்கள் 24-25, எசேக்கியேல் 13, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாடு, லூக்கா 9வது அதிகாரம். இவற்றை நேற்றைய நாளில் நாங்கள் பதிவு செய்து அனுப்பி தந்திருக்கிறோம். தேவனுடன் ஒரு நிமிடம், வாக்கு தத்தம், ஜீவ மன்னா, நற்சிந்தனை, ஜீவ வார்த்தை, இவற்றை நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க கத்தர் உதவி செய்வாராக. உங்களையும் ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். இந்த வயலை கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். புதிய நாளிலும் புதிய காலை வேளையிலே இணைந்திருக்கிறோம். எந்தெந்த நாடுகளிலிருந்து எந்தெந்த நேரத்தில் இணைந்திருந்தாலும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இந்த வேளையிலும் இணைந்திருக்கிற ஊழியர்களை வரவேற்போம். மாலை வேளையிலே எங்களுடன் சௌகரிய சாந்தி அவர்கள் நோர்வே தேசத்தில் இணைந்திருக்கிறார்கள். இரவு நேரத்தில் எங்களுடன் சௌரி மேகலா வாஸ் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்தும், இரவு நேரத்தில் சௌரி சுஜாதா அவர்கள் கிளிநொச்சி இலங்கையிலிருந்தும் இணைந்திருக்கிறார்கள். எங்களுடன் சகோதரி நஹோமி, நான் நினைக்க வேண்டும், சகோதரி டோலி அவர்கள் அணிய முடியவில்லை நினைக்கிறேன். அதே வேளையில் எங்களுடன் பஸ் நஹோமி லோகன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவருக்கும் காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். அவர் அபிஷேக ஆராதனையோடு வழி நடத்துவார். ஆராதனைகளோடு, துதிகளோடு, ஜபங்களோடு, வேத வார்த்தைகளோடு, சாட்சிகளோடும் வழி நடத்துகிற சகோதரி இந்த வேளையில் இணைந்திருக்கிறார்கள். அவரிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து நாங்கள் 8 மணிக்கு ஜப வேளையிலே கடந்து செல்வோம். 8:30 மணிக்கு ஜப வேளையிலே கடந்து செல்வோம். இந்த வேளை கத்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியரை வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம்.
2: ஆமேன்.
0: உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ்.
2: ஆமேன். ஹலிலூயா. இந்த வேளையிலே கூட ஒரு சில வசனங்களை நாங்கள் படித்து அதுக்கு பிற்பாடு நாங்கள் ஜெபங்களுக்கு கூட கடந்து போவோம். ஹலிலூயா. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்திலே அதற்கு தாவீதின் சகோதரரே, கர்த்தர் நமக்கு தந்ததை நீங்கள் இப்படி செய்ய வேண்டாம். கர்த்தர் நம்மை காப்பாற்றி நமக்கு விரோதமாய் வந்திருந்த அந்த தண்டை நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். இந்த காரியத்தில் உங்கள் சொற்கேட்க யார் சம்மதிப்பான்? யுத்தத்துக்கு போனவர்களின் பங்கு எவ்வளவோ அவ்வளவு ரஸ்துக்கள் அண்டையில் இருந்தவர்களுக்கு பங்கு வீதம் கிடைக்க வேண்டும். சரி பங்காக பங்கிடுவீர்களாக என்றான். அப்படியே அந்நாள் முதற்கொண்டு நடந்து வருகிறது. அதை இஸ்ரவேலில் இந்நாள் வரைக்கும் இருக்கும் கட்டளையும் பிரமாணமாய் ஏற்படுத்தினான். தாவீது சிக்லாக்கு வந்தபோது அவன் கொள்ளி ஆடினவைகளிலே தன் சிநேகிதராகிய யூதாவின் முப்பருக்கு சிலவற்றை அனுப்பி, இதோ கர்த்தருடைய சத்துருக்களின் கொள்ளைகளில் உங்களுக்கு உண்டாயிருக்கும் ஆசீர்வாத பாகம் என்று சொல்ல சொன்னான். ஹலேலூயா. அதாவது சிக்லாக்கிலே அங்கே தாவீதையும் தாவீதோடு கூட இருந்தவர்களுடைய மனைவிமார்கள், பிள்ளைகள் எல்லோரையும் அந்த அமலைக்கு ஏற்படுத்தி கொண்டதுக்கு பிற்பாடு அங்கே தாவீது கடந்து போன பாதைகள் அதிகமாக அந்த பிரசங்கம் கேட்காத மனுஷர்களே இருக்க மாட்டார்கள். தாவீதும் அவனோடு கூட இருந்தவர்களும் அங்கே தங்களுடைய பிலம் இல்லாமல் பூ மட்டும் அழுதார்கள். அதற்கு பிற்பாடு தாவீதின் மேல் கல்லறிய முற்படுகிறார்கள். தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டார். அதுக்கு பிற்பாடு ஆண்டவரிடத்திலே அவன் கேட்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எல்லாவற்றையும் திருப்பி கொள்வாயின்னு சொல்லி. அதுக்கு பிற்பாடு அந்த கொள்ளையாடின பொருட்களிலே தான் இவன் அந்த ரஸ்துகளில் அண்டையில சண்டைக்கு வராத யுத்தத்துக்கு வராத ஜனங்களுக்கு அனுப்புகிறார். அது மட்டுமல்ல தூரத்தில் இருக்கிற ஜூதாவினுடைய மூப்பர்களுக்கும் அனுப்புகிறார். ஹல்லேலூயா. அதை நான் சிந்தித்து பார்த்திருந்த கொண்டிருந்த வேளையிலே தாவீதினுடைய இருதயத்திலே பாருங்கள், எப்பொழுதும் அவனுக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் வலுவாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அதை அது மட்டுமல்ல எல்லோரையும் சரி சமமாக நேசிக்கின்ற ஒரு அன்பும் அவனுக்குள்ளே இருந்தது. ஹல்லேலூயா. பாருங்கள், கொடுப்பது அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகள், அது ஆண்டவருடைய இருதயத்து உகந்த ஒரு காரியம். திக்கற்ற பிள்ளைகள் விதவைகளை விசாரிப்பது தேவனுக்கு உகந்த அது ஒரு பிரியமான காரியம். அவனுடைய கொடுக்கின்ற காரியங்களிலே நாங்கள் மிகவும் முழுமையாயிருக்கணும். அது மட்டுமல்ல அவன் கொடுத்தது மட்டுமல்ல, அதை இஸ்ரவேலிலே பாருங்கள் கட்டளையாகவும் பிரமாணமாகவும் ஏற்படுத்தினான். ஒரு புதிய கட்டளையை கொண்டு வருகிறான், அதாவது கொடுக்க வேணும். ஹல்லேலூயா. பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே கூட சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் அந்த கொடுக்கின்ற காரியத்தை நாங்கள் கற்பிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். அப்படி செய்த வேளையிலே அந்த 31 அதிகாரத்திலே பாருங்கள், அவனுக்கு விரோதமா அதுவரை காலமும் அந்த எத்தனையோ யுத்தங்களை செய்த காய்மாக்காரமாய் அங்கே தந்திரமாக பின்னாலே இருந்து எவ்வளவு காரியங்களை செய்த சவுல், அந்த பகைஞர் எல்லாரும் அழிந்து போகிறார்கள். கொடுப்பது நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துவது. ஹல்லேலூயா. துதி கூட தேவனுக்கு செலுத்துவது அது கொடுப்பதுதான். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலே நாங்கள் தீர்மானம் செய்து கொள்வோம், என்னென்ன காரியங்கள் நமக்கு தேவன் கொடுக்கிறாரோ அதில் எல்லாம் நாங்கள் கொடுப்பதை நாங்கள் எங்களுடைய வழக்கமாக்கி கொள்வோம். மூச்சு எப்படி நாங்கள் மூச்சு எடுத்து விடுகிறோமோ அது போல கொடுப்பது நம்முடைய வாழ்க்கையிலே அது மிகுந்த பிரதான இடத்தை அது பிடிக்கட்டும். தொடர்ந்து நாங்கள் ஆண்டவரை துதிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், எப்பொழுதுமே நல்லவர். ஹல்லேலூயா. என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணீ முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணீ முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஓ ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். பாடுவோம்.

நன்மைகளின் வாழ்வு செய்தீரே மனதாய் சுத்தரித்தேனா நன்மைகளின் வாழ்வு செய்தீரே மனதாய் சுத்தரித்தேனான் தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர் தயவாய் கரம் பிடித்து தூக்கினீராமேன் தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர் தயவாய் கரம் பிடித்து தூக்கினீர் தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர் தயவாய் கரம் பிடித்து தூக்கினீர் ஏசையா தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தீர் தயவாய் கரம் பிடித்து தூக்கினீர் விட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே முழு மனதாய் சுத்தரிப்பேன் விட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே முழு மனதாய் சுத்தரிப்பேன் உங்கள் பிள்ளைகளை

ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழுமனதாய் சுத்தரித்தேன். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே முழுமனதாய் சுத்தரித்தேன். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவராய் கர்த்தாவே அப்பா சபைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அங்க சுற்று வட்டாரங்கள் எல்லாம் சம்பூர்ணமான மழை பெய்யட்டும் ஆண்டவரே. அப்பா எங்கள் பிள்ளைகளை ஆண்டவரே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீர்தான் ஐயா. என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீர்தான் ஐயா. என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீர்தான் ஐயா. பாடுவோம். என்னை என்றும் கைவிடாத நேசர் என்னேசர் நீர்தான் ஐயா. ஓ என்னை என்றும் கைவிடாத நேசர் என்னேசர் நீர்தான் ஐயா. என் பிள்ளைகளை எங்களை என்றும் கைவிடாத நேசர் என்னேசர் நீர்தான் ஐயா. ஓ எங்கள் சபையை கைவிடாத நேசர் என்னேசர் நீர்தான் ஐயா. என்னை மறவாமல் என்னினைவாயிருப்பவரை முழுமனதாய் சுத்தரித்தேன். எங்களை மறவாமல் எங்கள் நினைவாயிருப்பவரை முழுமனதாய் சுத்தரித்தேன். சூத்திரம்

நன்மைகளுங்கள் வாழ்வில் செய்தவரை மனதாய் சுத்தரிப்பினான். உங்கள் செய்தீரே முழு மனதாய் சுத்தரிப்பினான். என்னை என்றும் நல்மேச்சல் நடத்தும் மேப்பர் நீர்தான் எங்கள் பாத்திரங்கள் ரொம்பி வழிகிறது. என்னை என்றும் நல்மேச்சல் நடத்தும் என்னேசர் நீர்தான் எங்கள் பரங்களை பிடியும் ஆண்டவரே. என்னை என்றும் நல்மேச்சல் நடத்தும் என் மேற்பர் நீர்தானையா. நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தவரை முழு மனதாய் சுத்தரிப்பினான். ஆமேன். நன்மை கிருபை என்றும் பின்தொடர செய்தவரை முழு மனதாய் சுத்தரிப்பினான். சுத்தரிப்பினான் சுத்தரிப்பினான் முழு மனதாய் சுத்தரிப்பினான்.

ஆராய்ந்து முடியாத நன்மைகளை செய்தவரை முழு மனதாய் சுத்தரிப்பினான். ஹாலிலூய தகப்பனே. அப்பா பிதாவே துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவராய தகப்பனே இந்த வேளையிலும் ஐயா ராஜா, ஆண்டவரே ஆடல் பாடல் சத்தம் தொலிக்கும் என்று சொல்லி இருக்கிறீங்களா ஐயா ராஜா? ஆண்டவராய தகப்பனே உமக்கு சூத்திரம் ஐயா, சூத்திரம் ஐயா ராஜா. தகப்பனாய தேவனே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். நீர் எப்பொழுதுமே எங்களுக்கு நல்லவரப்பா, நீர் எப்பொழுதுமே எங்களுக்கு நல்லவரப்பா ராஜா, நீர் எப்பொழுதுமே எங்களுக்கு நல்லவர். ஹாலேலூயா தகப்பனே. அப்பா கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அவைகள் முன்போல் நிலைப்படும். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடல் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. எங்களை வர்த்திக்க பண்ணுவேர், நாங்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. எங்களை மகிமைப்படுத்துவீர், நாங்கள் சிறுமைப்படுத்துவதில்லை. அவர்கள் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள், எங்கள் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள். எங்கள் சபை உமக்கு முன்பாக திடப்படும், எங்கள் சபை உமக்கு முன்பாக திடப்படும். எங்களை ஒடுக்கின யாவரையும் தண்டிப்பீர். ஹலேலூயா. நீங்களில் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். தகப்பனே நீர் இப்படி செய்கிறபடியால் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா, நன்றி சொல்லுகிறோம் ஐயா. ஹலேலூயா. உங்கள் குரல் உயர்த்தி பாடிடுங்கள், கொண்டாடிடுங்கள் பரிசுத்தர் சலத்தில்

பரிசுத்த ஸ்தலத்தில் ஹல்லேலூயா.

மரங்கள் கை கொட்டும் வயல்வெளியின் மரங்கள் கை கொட்டும் வயல்வெளியின் மரங்கள் கை கொட்டும் நீர் செல்லும் பாதைகளில் மகிழ்ச்சியாய் கொள்வீர் சமாதானம் கொள்வீர் பர்வத மலைகள் முன்பை முழங்கும் ஆனந்தம் பெருகும் இந்நாளுமே உன் துன்பம் சுகமாகும் வயல்வெளியின் மரங்கள் கை கொட்டும் வயல்வெளியின் மரங்கள் கை கொட்டும் வயல்வெளியின் மரங்கள் கை கொட்டும் நீர் செல்லும் பாதைகளில் கத்தரால் கிரமம் செய்வோம் அவரால் உண்டாகும் வெற்றி என்றுமே

மாமை முற்றும் ஜெயம் கொள்வோம். தந்தார் சத்திய வார்த்தையை தரித்தே நாமும் உயர்வோம். உங்கள் குரல் உயர்த்தி பாடிடுங்கள்.

ஆலிலூயா ஆலிலூயா துதியின் இதங்கள் இசைப்போம். ஹாலிலூயா தகப்பனே, அப்பா பிதாவே, முக்கு சூத்திரமையா சூத்திரமையா சூத்திரமையா சூத்திரமையா ராஜா ஆண்டவரே, அநேகருடைய ஸ்தோத்திரங்களினால் கிருபை பெருகும் அப்பா ராஜா ஆண்டவரே, முக்கு சூத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. இந்த கால வேளையில் உமக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அப்பா ராஜா. தகப்பனே முக்கு சூத்திரம் ஐயா ராஜா. சிறகுகளின் நிழல் தனிலே நான் நம்பி இழைப்பாருவேன், நீர் துணையாய் இருப்பதினால் நான் என்று மிழைப்பாருவேன். சிறகுகளின் நிழல் தனிலே நான் நம்பி இழைப்பாருவேன், நீர் துணையாய்

துதிகள் செலுத்துவேன் தூயவரே, தூய்மை மனதுடன் ஆராதிப்பேன். துதிகள் செலுத்துவேன் தூயவரே, தூய்மை மனதுடன் ஆராதிப்பேன்.

இருந்தவரே இருப்பவரே உம்மை ஆராதிப்பேன். என்னாலும் துதித்து என்றென்றும் போற்றி உம்மை நான் ஆராதிப்பேன். என்னாலும் துதித்து என்றென்றும் போற்றி உம்மை நான் ஆராதிப்பேன். இருப்பவரே வரப்போவகம் மகிமையின் ராஜாவே ஆராதிப்பேன். ஆதி முதல் இருந்தவரே இருப்பவரே உம்மை ஆராதிப்பேன். ஆதி முதல் இருந்தவரே இருப்பவரே உம்மை ஆராதிப்பேன். ஹாலேலூய தகப்பனே, ஆண்டவரே முக்கு சோத்திரம் ஐயா ராஜா. ஹாலேலூயா தகப்பனாய தேவனே, நம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் ராஜா. ஹாலேலூயா சோத்திரமையா சோத்திரமையா சோத்திரமையா ராஜா. ஹாலேலூயா தகப்பனே, நம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துகிற கிருவைக்காக உமக்கு சோத்திரம் ஐயா ராஜா. தகப்பனே, உமக்கு துதிகள் செலுத்துகிறோம் ஐயா ஆண்டவராய தகப்பனே.

மீண்டுமாய் உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் ராஜா. உம்முடைய ரத்தத்தை பாராஜா இலங்க தேசம் முழுவதும் தெளிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நீங்கள் சொல்லி இருக்கிறீங்கள் ஐயா ராஜா. ஆண்டவரே ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் சத்ருவை ஜெயித்தார்கள் என்று ஆண்டவராய தேவனே சாட்சியின் வசனத்தை அறிக்கையிடுகிறோம் ஐயா. ஆண்டவரே எங்கள் இலங்கை தேசமே சமாதானமாயிரு, சமாதானம் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி நாங்கள் உனக்கு அறிக்கையிடுகிறோம். ஹல்லேலூயா. இலங்கை தேசத்தின் அதிபதிகளோடு டிபார்ட்மெண்ட் மெம்பர்ஸோடு கூட இரும் ஐயா. சிங்களவர்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையே இருக்கிற பகைய சிலுவையினால் கொன்று சிங்களவர்களையும் தமிழர்களையும் ஒப்புரவாக்கினதற்காக சூத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவராகி தேவனே துதிக்கிறோம் ஐயா. ரெண்டு குடிகளுக்கும் இடையில இருக்கிற மீட்டிமைகள், அகம்பாவங்கள், விக்கிரக ஆராதனைகள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் அகன்று போகும்படி செபிக்கிறோம் கத்தாவே. இலங்கை தேசத்தை ரட்சிக்கும்படி செபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே இலங்கையில் இருக்கிற ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஒவ்வொரு ஊர்களிலும் ஆண்டவரே ஒவ்வொரு ஆத்துமாக்கள் மேலும் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. ஆண்டவராய தேவனே அப்பா, தமிழர்களுக்கு விரோதமாக தமிழர்கள் ஆண்டவரே பிரச்சனைகள் உட்படாதபடி ஆண்டவரே ஒவ்வொரு தமிழர்களுடைய இருதயத்திலே நீங்கள் ஆண்டவரே உம்முடைய சமாதானத்தை கட்டளையிட விடுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக ராஜாங்கள் தமிழ் பகுதிகள் இருக்கிறார் ஆண்டவரே. போத மருந்துகள் இயேசுவின் நாமத்தினால் ஒழிக்கப்பட விடுமா செபிக்கிறோம் கத்தாவே. அரசியல்வாதிகள் ஆண்டவரே அப்பா இதை எடுத்துக்கொண்ட ஐயா ராஜா, எங்கள் தமிழ் பிரதேசங்களில் ஐயா போத மருந்துகளை ஒழிக்கின்ற நடவடிக்கைகளை எடுக்க உதவி செய்யும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே ஸ்கூலுக்கு அனுப்புகின்ற வேளையில ஐயா தகப்பினி அந்த பிள்ளைகளுக்கு நீர் காவல் போட வேணும் ஐயா. ஆண்டவரே ஆசிரியர்கள் ஆண்டவரே தேவனே தகப்பனே பெற்றோர்கள் இவர்களுக்கு இந்த பிள்ளைகள் கீழ்ப்படிந்து நடக்க, பெரியவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க உதவி செய்யும்படி செபிக்கிறோம் கத்தாவே. இரக்கத்தின் பிதாவே உடைய கரத்தில் ஐயா இந்த அமெரிக்கா, கனடா தேசத்தை, யூரோப் தேசங்கள் இருக்கிற ஒவ்வொரு குடிகள் மேலும் ரத்தத்தை தெளிக்கிறோம். அவர்களை நீங்க ரட்சித்துக் கொள்ளும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. என் பிசினஸ் பிளேஸ்ல வருகின்ற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் நீங்க ரட்சிங்கோ. அவர்களை எப்படி அணுகுவது, எப்படி ஆண்டவரே அவர்களை உமக்குள்ளே நடத்துவது என்கிற ஞானத்தை எனக்கு அருளும்படி செபிக்கிறேன் கத்தாவே. உமக்கு சூத்திரம் ஐயா. தகப்பினே உடைய கரத்திலே ஐயா ராஜா எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் இயேசு நாமத்தினால். ஆமேன், ஆமேன்.

0: செய்தீரே.
1: நன்றி நன்றி ஐயா, எஸ் ஐயா பல கோடி நன்மை செய்தீரே. நன்றி நன்றி.

தத்தம் எனக்கா சிந்தி சிலுவையில் எனக்கா ஜீவத்தன் உந்த நன்பை என்ன சொல்லுவேன் பாவம் எல்லாம் மன்னித்தீரே சாபம் எல்லாம் நீக்கீரே

0: நன்றி ஐயா. எஸ் ஐயா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா, சோத்தரிக்கிறோம் ஐயா ராஜா. தாப்பனே முடிக்கிறபுள்ள கரத்தில் இந்த நாளை நாங்கள் வளர்ந்திருக்கிறோம் இயேசு நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். இதுவரை நேரமும் கத்தருடைய கத்தரண்டை துதிகளோடு பாடல்களோடு கத்தருடைய நாமத்தை உயர்த்தி உங்களையும் கத்தர்தாமே உயர்த்தி ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. ஜபங்களிலே துதிகளிலே வாசம் பண்ணுகிற கத்தரும் துதிகளிலே துதிகளை நுகர்ந்து ஏற்றுக்கொண்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எடுத்து வந்த உங்களையும் இந்த காலை வேளையில் இணைந்து அவருடைய நாமத்தை உயர்த்தி உங்களையும் கத்தர் ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. போக்கிலும் வரத்திலும் குடும்ப காரியங்கள், பிசினஸ் காரியங்கள், சபை காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கத்தர் கூட இருந்து வழிநடத்துவாரா என்று வாழ்த்தி கொண்டு கத்தர் சித்தமான நாளை காலை வேளையில் இதே வேளையிலே சந்திப்போம். இன்னும் ஒரு அபிஷேக ஆராதனையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. நன்றி அம்மா. God bless you. Amen.
0: Amen. Bless you. Bless you, bless you.
1: ஆமேன், ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் பசனகோம் இலோகன் அவர்கள் அபிஷேக ஆராதனையோடு வழி நடத்தினார். உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். கத்தர் தாமே அவருடன் கூட இந்த எல்லா காரியங்களிலும் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலை வெளிச்ச நேரம். நாங்கள் இந்த வேளையிலும் மீதியான ஜபங்களுக்கூட கடந்து செல்ல இருக்கிறோம். ஆயத்தமாவோம். இன்று 17ஆம் தேதி 9ஆம் மாதம் 17ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி அப்பசி மாதம் 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை காலை வேளையிலும் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8:30 அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் அதே வேளையில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரைக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கத்தடை கரத்தில் உங்களை ஒப்பு வைத்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் ஜப வேளை கூட கடந்து செல்ல இருக்கிறோம். கத்தர் தாமே இந்த நாட்களையும் ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன். இன்றைய நாளுக்கான வசனம், பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கத்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். சங்கீதம் 34:11 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். எங்களுக்கு போதிக்கிற கத்தர், ஆமேன். அவரிடத்தில் செல்லுகின்ற பொழுது அவர் எங்களை பிள்ளைகளே என்று கூப்பிட்டு அழைத்து எனக்கு செவி கொடுங்கள், நான் உங்களுக்கு கத்தருக்கு பயப்படுதலை போதிப்பேன் என்று கூறுகிற கத்தர். ஆமேன். நன்றிகள், நன்றிகள். வார்த்தைகளை பெற்றுக்கொள்வோம். இன்றைய நாளுக்காக பரிசுத்த வேதாம் புத்தகத்தை 365 ஆளில் வாசித்து முடிக்கத்தக்காக தொகுத்து வழங்குகின்ற அதிகாரங்கள் 2 ராஜாக்கள் 24:25, எசேக்கியேல் 13, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்து லூக்கா 9வது அதிகாரம். இவற்றை நாங்கள் நேற்று நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். தேவனுடன் நிமிடம், ஜீவ வார்த்தை, நற்சிந்தனை, வாக்கு தத்தம், ஜீவமன்னா இவற்றையும் நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். அவற்றையும் கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேலை கூட கடந்து செல்ல இருக்கிறோம். இணைந்து ஜெபிக்க ஆயத்தமாக வந்திருக்கிற உங்கள் எல்லோரையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்பு வைக்கிறோம். எங்களுடன் காலை வேளையிலே பாஸ்டர் அண்டன் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மாலை வேளையிலே எங்களுடன் சகோதரி சாந்தி அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார். காலை வேளையிலே எங்களுடன் சகோதரி அருந்ததி அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இரவு வேளையிலே எங்களுடன் சகோதரி சுஜாதா அவர்கள் நொச்சி இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அதே வேளையிலே சகோதரி மேகலாவாஸ் கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் தொகுத்து வழங்க சகோதரி ஜானட் அவர்கள் மாலை வேளையிலே ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மீதியாக இணைகின்றவரையும் நாங்கள் இணைத்து ஜபங்களை கூட கடந்து செல்வோம். கத்தர் வழி நடத்துவாராக. ப்ரைஸ் லார்ட் சிஸ்டர் ஜானட். ஆமீன். உங்களுக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த வேளையிலும் ஜபங்களை தொகுத்து வழங்க ஆயத்தமாக வந்திருக்கிறவங்களையும் கத்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. எல்லா குடும்பங்களையும் கத்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. உங்களையும் குடும்பத்தாரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சகோதரி சாந்தி அவர்கள் வேலைக்கு செல்ல வேண்டி இருப்பதனாலே பாஸ்டர் அண்டன் ராசனத்துக்கு அடுத்ததாக அவர்கள் கொடுங்கள், அவர் வேலை செய்க்கு போக இருக்கிறார். அதனாலே சகோதரி டாலிவுட் வேலைக்கு போய்விட்டார். ஆனாலும் சௌரி சாந்திக்கு கொடுங்கள். இந்த வேளையிலும் உங்க இடம் படைக்கிறோம், வழி நடத்துங்கள். ஆமென். காட் பிளஸ்.
2: Recording in progress.
1: சவுண்ட் கட் பண்ணி கட் பண்ணி வருதனமா அவருக்கு ரீஸ்டார்ட் பண்ணிக்கொண்டு பாருங்கள், அல்லது வேறு இடத்தில் நின்று செய்யுங்கள். சிக்னல் காணாத நினைக்கிறேன். ஆமீன். நாங்கள் தொடருங்கள்.
0: சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வந்தாமே எங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் லேசியனா குடும்பத்தையும் அவர் சொந்ததையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்திலே இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் எல்லாரோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் நன்மைக்கு எதுவாய் செய்து முடிப்பாராக. இன்றைய நாளிலே நாங்கள் ஏபேசிய முதலாவது அதிகாரம் 3 வசனத்திலே உன்னதங்களின் ஆசீர்வாதத்தினால் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே அவைக்குரிய சகல ஆசீர்வாதங்கள்லாம் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றா தமக்கு முன்பாக நாம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் அற்றவர்களாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை எங்கள் பிதா தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றா நம்முடைய தயவுள்ள அவருடைய தயவுள்ள சித்தம் எங்களை அங்கு கிருபை கூடாக ரட்சித்தது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றா அங்கு உன்னதங்களின் ஆசீர்வாத தேவனுடைய வாசத்தலமாகிய பல்லோகத்தில் இருக்கிறது. இந்த பூமியிலே ஒரு ஆவிக்குரிய மனுஷன் மத்தியிலே தேவனுடைய ஆட்சி, அங்கு தேவனுடைய ஆட்சியை எதிர்த்து சாத்தான் நிற்கிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிற தேவன் அங்கு உயரமான வானங்களில் இருந்து அவருடைய 7 கண்கள் பூமியை நோக்கி கொண்டிருக்கிறது. அதே நேரம் சாத்தானும் அவனுடைய விசுவாசின் தூதர்களும் விசுவாசிகளோடு போராடி கொண்டிருக்கிறார். அது மாமிச கண்களால் அங்கு காணக்கூடாமல் அங்கு கண்ணுக்கு தெரியாத, கண்ணுக்கு புலன்படாத அந்த பொல்லாத ஆவிகள் எல்லாம் இந்த விசுவாசிகளோடு போராடி கொண்டிருக்கிறது. அதிலே நாங்கள் ஜெயம் எடுக்க வேண்டியவர்களாக இன்றைய நாட்கள்ல இருக்கிறோம். ஜெயம் எடுக்க அங்கு தேவனுடைய வார்த்தை எங்களுக்குள்ளே அங்கு அவர் எழுதி கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தை எங்கள் இருதயத்துக்குள்ளே வரும்போது தான் நாங்கள் ஜெயத்தை எடுத்துக்கொள்ள முடியும். ஏனென்றால் யோவான் 1:1 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் அந்த வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து எங்களிடத்தில் இருக்கும் போதுதான் நாங்கள் அந்த உன்னதத்தில் உயர்ந்த அந்த ஆசீர்வாதத்தை பெற முடியும். ஏனென்றால் பிதா எங்களை தெரிந்து கொண்டார், இயேசு கிறிஸ்து எங்களை மீட்டு கொண்டார், பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு முத்திரை போட்டிருக்கிறார். ஏனென்றா தன்னுடைய பிள்ளை என்ற முத்திரை எங்களுக்கு அச்சாரமாய் முத்திரையாய் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அச்சாரம் என்றால் அதை உறுதிப்படுத்தி அடையாளப்படுத்தி இருக்கிறார் என்பது கருத்தாயிருக்கிறது. ஆகவே பிதாவின் தெரிந்தெடுப்பினால், கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தினால், அவருடைய இரத்தம் சிந்துதனால் பாவ மன்னிப்பு எங்களுக்கு உண்டாகிறதினால் அல்லோகத்தில் அடிக்கப்பட்ட வண்ணமாய் எங்களுக்கு இப்பொழுது பரிந்து பேசுற எங்கள் தேவன் அந்த உன்னத ஆசீர்வாதத்தை இன்று எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கும் அவர் அடிக்கப்பட்ட வண்ணமாய் எங்களுக்காக எல்லாருக்காக பெரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அதுதான் இன்றைய கிருபையாய் எங்களுக்கு இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே அப்படியே நாங்கள் காணவில்லை, ஆனால் இப்பொழுதோ எங்கள் இயேசு கிறிஸ்துவானவர் எங்களுக்காக பரிந்து பேசுறோம் மட்டுமல்ல, எங்களுக்கு ஒரு தீர்த்தர வாழனாகிய பரிசுத்தாவிய அச்சாரமாய் முத்திரையாய் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நாங்கள் தேவனுடைய தெரிந்தெடுப்பிலே, அவருடைய குமாரனுடைய மீட்பிலே நாங்கள் நின்று அங்கு கர்த்தருக்கு நீராய் நீத்தியாய் உன்னத ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக் கொள்வோமாக. நாங்கள் இந்த வேளையிலே பாஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு உன்னத ஆசீர்வாதங்களால் எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட, ஏனென்றால் அங்கிருந்து தான் எங்களுக்கு ஆசீர்வாதம் கடந்து வர வேண்டும். ஏனென்றால் அவர் ஐஸ்வர்யத்தின் தேவன். அந்த ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கும்படி, இந்த பிசாசின் போராட்டத்தில் இருந்து ஜெயம் எடுக்கும்படி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
3: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உலக தோற்றத்துக்கு முன்பாக தேவனால தெரிந்து எடுக்கப்பட்ட நாங்கள் ஒவ்வொரு ஊழியக்காரரும் விசுவாசிகளும் ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க, உம்முடைய வசனத்தின்படி நடக்க உம்மை உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை இந்த பூமிக்கு அறிக்கை இடுகிறோம். நீர் இயேசு ஒருவரே இரட்சகர் என்று இந்த உலகத்துக்கு அறிக்கை இடுகிறோம். ஆவியானவரே நீர் எவ்வளவு இரக்கம் உள்ளவரப்பா. இயேசுவே நீர் எங்களுக்காக அந்த சிலுவை மரணத்தை ஏற்றி கொண்டு எங்களை மீட்பு அடைய செய்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உலக தோற்றத்துக்கு முன்பே நீர் எங்களை தெரிந்து கொண்ட பிதாவுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவினால எங்களை நிரப்பி இருக்கிறதற்காக, பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை தேற்ற வாழராக, எங்களுக்கு ஆலோசனை கர்த்தராக இயேசுவே எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துகிற கிருபைக்காக உமக்கு நன்றி. ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும் எப்படி இயேசு அந்த பிசாசின் சோதனைகளிலே இருந்து வெற்றி சிறந்தாரோ, அதே போல நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய வார்த்தையினால வெற்றி சிறந்து, அந்த வார்த்தை ஆதியில் இருந்த வார்த்தையாக இருக்கிறது. அந்த வார்த்தையின் மூலமாக மனுஷன் அப்பத்தினால மட்டுமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வசனத்தினாலும் நாங்கள் பிழைத்து, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் உலகத்தில் உள்ள லோகாதிபதிகளோடும் எங்களுக்கு போராட்டம் உண்டு. இந்த போராட்டத்துல நாங்கள் உம்முடைய வார்த்தையின்படி, நீர் எப்படி வார்த்தையின்படி ஜெயித்தீரோ, அதே போல நாங்களும் வார்த்தையின்படி நடந்து இந்த பரலோக ஆசீர்வாதங்களை எல்லாம் ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும் கட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களும் சுதந்திரித்துக் கொள்ள உடைய பரிபூரண ஆசீர்வாதத்தினால் எங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குற தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு குறைவுகளையும், என்னென்ன குறைவுகள் ஊழியக்காரர்களுக்கு விசுவாசிகளுக்கு இருக்கிறதோ அத்தனை குறைவுகளை உம்முடைய ஆசீர்வாதத்தினால் எங்களை நிறைப்பதற்காக நன்றி, எங்களை ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி. இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்ட லெஸ்லி ரீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்களோடு கூட இருந்து உம்முடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர்களை இன்னும் இந்த ஊழியத்தில இந்த பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் இந்த ஊழியம் பிரசங்கிக்கப்பட, இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட நீர் அவர்கள் குடும்பத்தோடு இருந்து, பிள்ளைகளோடு இருந்து, பெற பிள்ளைகளோடு இருந்து, ஒவ்வொருவரோடும் கூட இருந்து உம்முடைய ஐஸ்வர்யத்தினால நிரப்பி, பரிபூரணத்தினால நிரப்பி வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஜெனக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய கணவனோடு கூட இருந்து, மகனோடு மகளோடு கூட இருந்து, உமக்கு பிரியமான இந்த கடைசி காலத்துல நாங்கள் நடக்க வேண்டிய அந்த வார்த்தைகளை கொடுத்து எங்களை பெல்லப்படுத்தி, சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் விசுவாசிகளையும் நடத்துவீராக. ஒவ்வொரு இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும், ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் உம்முடைய கரம் கூட இருந்து ஒவ்வொரு நாட்களும் உம்முடைய வருகை வரைக்கும் எங்களை நடத்துவீராக. துதி கன மகிமை ஒன்றானமைத்தவனாய் உமக்கே செலுத்தி, ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன்,
4: ஆமீன், ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம், நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் ஊழியங்களோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமீன்,
3: ஆமீன். காட் பிளஸ் யூ சிஸ்டர், காட் பிளஸ் யூ எவ்ரிபடி.
4: ஆமீன், ஆமீன். நாங்க சாந்தி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு, பிரைஸ் லார்ட் சிஸ்டர். சாந்தி சிஸ்டர், பிரைஸ்
5: லார்ட்.
4: இருக்கிற குறைவுகள் நிறைவாக வேணும் என்று சொல்லியும், தேசங்களிலே ஆசீர்வாதங்களுக்கு தடையா இருக்கிற தடை காரியங்கள் எல்லாம் நிவித்தி செய்யப்பட, நீங்கள் தேவனுடைய தயவுள்ள சித்தம் வெளிப்பட நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
5: ஆமாம் தாப்பனே, அப்பா உமக்கு இந்த வேலையில நன்றி சொல்லுறோம் ஐயா. கோடானக்கு சோஸ்திரம் ஐயா தப்பா உமக்கு நன்றி ராஜா. இந்த வேலையில இந்த விண்ணப்பத்தை எங்களுக்கு தந்தக்கா ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுறோம் ஆண்டவரே. எங்கள் அப்பா எங்களோடு நீங்க கூட இந்த எங்களை நீங்க தேர்ந்தெடுத்தாக்காக நன்றி சொல்லி அப்பா அப்பா உமக்கு நன்றி சொல்லுறோம் அப்பா. வேலையில இந்த நேரங்களுக்காகவும் ஆண்டவரே அப்பா இன்னுமா இந்த நாளை எங்களுக்கு கூட்டி தந்ததுக்காக இதுல இருக்கிற அண்ணவருக்கும் ஆண்டவரே அப்பா அப்பா இந்த நாளை எங்களுக்கு இன்னுமா இந்த நாளை கூட்டி தந்ததுக்காக உமக்கு நன்றி சொல்லுறோம் ராஜாதி ராஜா. உமக்கு சோத்திரம் ஐயா சோத்திரம். நீர் ஒருவரே எங்களுக்கு தேவனாய் இருக்கிறீர், நீர் ஒருவரே எங்களுக்கு பலனாய் இருக்கிறீர், நீங்க ஒருவரே எங்களுக்கு எல்லாமாய் இருக்கிறீங்க ஐயா. எங்களுக்கு எல்லா அடைக்கலமும் நீர் தான். நிறைவு குறைவுகளை ஆண்டவரே அப்பா தகப்பனை சரிவர செய்கிறவர் நீராய் இருக்கிறீர் ஆண்டவரே அப்பா. குறைகள் எல்லாம் தீக்கிற தேவாதி தேவன் நீர் அப்பா. உமை நோக்கி கூப்பிடுறோம் ராஜா. நீர் ஒருவரே எங்களுக்கு நல்லவராய் இருக்கிறீர், உண்மை உத்தமனுமாய் இருக்கிறவர் அப்பா. நீர் மட்டுமே ஆண்டவரே எங்களை தேர்ந்தெடுத்தக்காக உமக்கு கோடான கோடி நன்றி ராஜா. சிறுமைப்பட்டிருந்தோம் அவ்வேளையிலேயும் ஆண்டவரே, அனாதியாய் நின்றோம் அவ்வேளையிலேயும் ஆண்டவரே அப்பா. எங்களை தேர்ந்தெடுத்து இவ்வளவு ஜனங்களுக்குள்ள இவ்வளவு சௌரங்களுக்குள்ளையும் ஆண்டவரே இருக்கிற கூடியிருக்கிற ஒவ்வொரு சௌரங்களையும் உங்க கரத்துல கொடுக்குறோம் ஆண்டவரே அப்பா. நிறைவு குறைவுகளை ஆண்டவரே அப்பா தகப்பனே நீர் எல்லாத்திலையும் நின்று காரியங்களை வாய்க்க பண்ற தகப்பன் நீர் அப்பா. உமக்கு கோடான கோடி நன்றி சொல்லுகிறேன் ராஜாதி ராஜா அப்பா. உமக்கு நன்றி. சமாதானத்தை கட்டளை இடுகிறவராய் இருக்கிறீங்க, ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு வீடுகளுக்கும் அனுப்புறவராய் இருக்கிறீங்க ஆண்டவரே. செழிப்பை கொடுக்கிறவராய் இருக்கிறீங்க தகப்பனே. உமது வல்லது கரத்தினால் ஆண்டவரே நீங்க வழி நடத்துறதுக்காக சோத்திரம் ராஜா. உங்க வல்லது கரத்தினாலே அப்பா நாங்க பெல்ல நடந்து இருக்க ஆண்டவரே, நாங்க பெல்லமிட்டவர்களாய் இருக்கிறோம் ஆண்டவரே. நாங்க சோர்ந்து போகாம நாங்க ஜெபிக்கிறதுல ஆண்டவரே எங்களை கூட்டி சேர்த்ததுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி ராஜா. இதுல இருக்கிற சுஜாதா ஜன்னத் சௌரி ஒவ்வொருவரையும் மறந்ததி ராஜன் பிரதர் லிசி பிரதர் ஒவ்வொருவரையும் மேகலாவாஸ் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் நிர்மலா ஆல்போன்ஸ் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இரே ஐரின் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே அப்பா. இதுல வராத இருக்கிற பிள்ளைகளையும் ஆண்டவரே உங்க கரத்துல தருகிறோம் ராஜா. கோடான கோடி அப்பா நிறைவுகளை தருகிறவராய் இருக்கிறீ. குறைகளை நீர் அகற்றி எறிகிற தேவனாய் வளம் வந்து வாரத்துக்காக சோத்திரம் அப்பா. நீர் நன்மையைத்தானே செய்கிறீ ராஜா அப்பா. நன்மையை சுற்றி செய்கிறவருக்காக உமக்கு நன்றி. எங்களை வளம் பெறுகிறதுக்காக நன்றி. ஒவ்வொரு வீடுகளை நீங்க வாசம் பண்றதுக்காக சோத்திரம் அப்பா. ஒவ்வொருடைய ஜெபங்களை ஏறெடுக்கிறதுக்காக சோத்திரம் ராஜாதி ராஜா. ஒவ்வொருடைய ஜெபங்களையும் ஏறெடுங்கப்பா அப்பா அப்பா. கட்டளையிடுங்கப்பா, எங்களை வழி நடத்துங்க ராஜா அப்பா. உங்க வலது கையால எங்களை ஒவ்வொருவரையும் பிடித்து நடத்துறதுக்காக நன்றி. அதிகாலை வேளையில ஜெபத்தை தரவரே உமக்கு நன்றி ராஜா. அதிகாலை வேளையில ஒவ்வொருவரையும் ஆண்டவரே குறைகளை நீக்கி ஒவ்வொருவரையும் நிறைவாக நிறைவாக்குறவராய் இருக்கிறேன். நீர் நிறைவானவர் அப்பா. நீர் குறைவானவரே இல்லை தகப்பனே. நீர் நிறைவான தகப்பனப்பா. எங்கட அப்பா நீங்க அப்பான்னு கூப்பிடுற உரிமை எங்களுக்கு தந்தவராய் இருக்கிறீங்க ராஜா அப்பா. நாங்க பிளஸ்டுன்னு சொன்னீங்க அப்பா. அப்போ இதுல இருக்கிற ஒவ்வொரு சௌர சௌரியலும் பிளஸ்டுன்னு சொன்ன தகப்பன் உமக்கு அப்பா உமக்கு நன்றி. ஒவ்வொருடைய வீடுகளும் விடுதலையாக்கப்படட்டும் ராஜா. ஒவ்வொரு வீடும் செழிப்பாக ஆசீர்வாதம் பண்ணுங்க தகப்பன். ஒவ்வொரு வீட்டிலையும் சமாதானம் சந்தோஷம் நிறைந்து வழிவதாக. அவர்களுடைய தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்க, அவர்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறீங்க அப்பா. குறைவெல்லாம் நீக்கி அப்பா நிறைவாய் தருகிற தகப்பனாய் இருக்கிறீங்க. ரட்சிப்புகளை கொண்டு வர தகப்பனாய் இருக்கிறீங்க அப்பா. தகப்பனே அப்பா தகப்பனே நீர் அப்பா. அவ்வளவோ கடுதல்கள் இந்த நாடுகள்ல ஒவ்வொரு இந்த வெளிநாட்டு தேசங்கள்லையும் ஆண்டவரே, இலங்கை தேசங்களையும் ஆண்டவரே உங்க கரத்துல தருகிறோம் ஆண்டவரே அப்பா. அந்த கவி கவிதாச சௌரிய உங்க கரத்துல தருகிறோம் ராஜா. சுகபலத்தோட இன்னுமா இந்த ஜெபத்துல கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக, சுகபலத்தை கொடுத்து கட்டளை இடுகிறதுக்காக நன்றி. உங்க தள்ளும்புகளால சுகமாக்குறதுக்காக நன்றி தகப்பனே. அப்போ ஒவ்வொரு வெளிநாடுகளையும் ஆண்டவரே, இந்த குழந்தை பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாக்கிறதுக்காக நன்றி. ஒவ்வொருவரையும் தொட்டாத எவ்வளும் தொட்டாதபடி யாரும் தொட்டப்படாத தகப்பனே இந்த பிள்ளைகளே ஆண்டவரே அப்படியா இந்த இன்னுமா விசேஷமா இந்த பெண் குழந்தைகள் வாலிப பிள்ளைகளை ஆண்டவரே உங்க கரத்துல தருகிறோம் ராஜா. ஒவ்வொருவரையும் அத்தி பாத்தி கட்டி வேலையை அடைக்கிறதுக்காக உங்களை விட எங்களுக்கு வேற யாரும் பாதுகாப்பு இல்ல ராஜா. அந்த பூமியிலே ஆண்டவரே அப்பா, இந்த பூமியில நடக்கிற ஒவ்வொன்றையும் பார்க்க ஆண்டவரே ஆண்டவரே பயமா இருக்கின்றது ராஜா. ஆனாலும் பயப்படாத நீ தைரியம் கண்டிரு, திட்டம் கண்ணுமாலே என்று சொல்லி வாக்குத்தத்தை தந்ததின் படி ஆண்டவரே நாங்க கள்ளங்காமல் இருக்கிறவங்களை பெல்லனாய் வைத்திருங்க ஒவ்வொரு வரையும் ஆண்டவரே. அப்பா அந்த ஜெப கூட்டங்களை தந்ததுக்காக நன்றி. சங்கம வாழ எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி. இதை நடத்தி வர லெசி பிரதரை அப்படியே பொத்தி பாதுகாக்கிறதுக்காக போய்க்கையும் வரைக்கையும் ஆண்டவரே நீர் பாதுகாக்கிறதுக்காக உமக்கு சோத்திரம் ராஜா. அதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா இயேசப்பா நாமத்துல ஜெபம் கட்டி நிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்
4: ஆமென் ஆமென். ஜெபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி சிஸ்டர். கத்தர் உங்களோடு கூட இருந்து கைவிட்டு செய்யும் காரியங்களோ எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்து
5: நடத்துவார்.
4: நாங்க ஐரீன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட்.
0: ஐரீன்
4: பிரைஸ் தி லார்ட். நீங்கள் தேசங்கள்ல இருக்கிற பாவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இந்த பாவங்கள் எல்லாருக்குள்ளும் மன்னிக்கப்படவும் தேவனை அறிகிற அறிவு அவர்களுக்குள்ள உண்டாக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
6: ஹலேலூயா. ஸ்தோத்திரமானவரை நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. பான நேரத்துக்காய் நன்றி தகப்பனே. பா எங்களை தேவன் மட்டுமாய் நடத்தி வந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா அப்பா தேசங்களையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தேசங்களை கத்தாவே அப்பா அந்த பாவ சைட்டிலே இருந்து ஒவ்வொருவரையும் தேவன் நீங்க தூக்கி எடுக்கும்படியாச்சு பீக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தேசங்களிலே இருக்கிற கத்தாவே அப்பா அநேகமான காரியங்கள் பாவ காரியங்களா இருக்கிறது கத்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஜனங்கள் பாவத்திலே விழுந்து விடாதபடிக்கு தேவன் தூக்கி நிறுத்தும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த பாவமான காரியங்கள் எல்லாம் இந்த தேசத்திலிருந்து தேவன் நீங்க எடுத்து போடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி அப்பா போதை வஸ்துகள் கத்தாவே. அப்பா விபச்சாரங்கள் கத்தாவே. அப்பா ஆள் கடத்துறதுகள் கத்தாவே. இப்படியாய் அநேக கொலைகள் கத்தாவே. அப்பா திருடு களவு இப்படியான கத்தாவே. அநேக பாவ காரியங்கள் இந்த உலகத்திலே நடந்து கொண்டு இருக்கிறது கத்தாவே. இப்படி செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளும் மனம் திரும்பணும் ஆண்டவரை. மனம் திரும்பி உடைய ரட்சிப்பை காண தேவன் நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அநேக பிள்ளைகள் கத்தாவே தெரிந்தும் தெரியாமலும் கத்தாவே அநேக பாவத்திலே விழுந்து கிடக்குறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்களை எல்லாம் தேவன் நீங்க தொடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய ஜனங்களை தேவன் மீட்டுக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை நல்ல ஆலோசனைகளை தேவன் நீங்க கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த பாவ காரியங்களில் ஈடுபடுகிற ஒவ்வொருவரும் மனம் திரும்ப தேவன் உதவி செய்ய தகப்பனே. அப்பா மால் கூடாத காரியங்கள் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. எல்லாம் மால் கூடும் தகப்பனே. அப்பா அந்த மனம் திரும்புதலுக்கான தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உணர்வுகள் சிந்தைகள் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் தேவன் நீங்க கூட இருக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நல்ல சிந்தைகளை கொடுங்க. நல்ல எண்ணங்கள் கத்தாவே. அப்பா ஸ்தோத்திரம். நல்ல ஆலோசனைகளை கொடுங்க. அந்த பிள்ளைகள் நல்ல தீர்மானங்களை எடுக்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அநேக பிள்ளைகளை தவறி விழுந்து கத்தாவே எழும்ப முடியாதபடிக்கு இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சூழ்நிலை காரணமாக அநேக பாவ காரியங்களில் விழுந்து போயிருக்கிறாங்க தகப்பனே. இவர்கள் எல்லாரையும் தேவன் நீங்க மீட்டுக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் மனம் திரும்ப தேவன் நீங்க உதவி செய்ய தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த கடைசி நாட்களிலே கத்தாவே அப்பா நாங்கள் யாருமே கைவிடாத படிக்கு கத்தாவே உம்முடைய சமூகத்துக்கு வரத்தக்கதாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தாவே இந்த பாவ கட்டுகளிலே இருந்து தேவன் விடுதலையை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா நன்றி தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேசம் எங்கிலும் இருக்கிற எல்லா பாவ கட்டுகளையும் தேவன் நீங்க நிவர்த்தி ஆக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேசங்களை தேவன் நீங்க சுத்திகரிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு ஜனங்களையும் தேவன் நீங்க தொடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தேசங்களிலே கத்தாவே அப்பா எழுப்புதலை உண்டாக்குங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் கத்தாவே ஜனங்களுக்குள்ளாய் கடந்து செல்ல தேவன் உதவி செய்யுங்க. அநேக சுயசேஷர்களை எழுப்புங்க. யார் யாருக்கு என்னென்ன வார்த்தைகள் தேவையோ அதை அனுப்புங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேசத்தின் தலைவர்கள் ரட்சிப்புக்குள்ளாய் வர தேவன் உதவி செய்யுங்க தகப்பனை. ஒவ்வொரு தேசமும் கத்தாவே அப்பா நீங்க மீட்டு கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த பாவ காரியங்கள்ல இருந்து கத்தாவே ஒவ்வொரு ஜனங்களையும் தேசங்களையும் தேவன் நீங்க மீட்டு கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி நன்றி தகப்பனே, நீர் அப்படி செய்ய போறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா எங்களுடைய ஜபங்களுக்கெல்லாம் தேவன் பதில் கொடுக்கிறபடியா நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா சூத்திரம் ஆண்டவரே, நினாலும் கத்தாவே எங்களுடைய சங்கமம் வானொலியை கூட மது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இதை ஆசீர்வதிங்க கத்தாவே. இந்த இணைப்பினூடாக அநேக பிள்ளைகள் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க அப்பா. இதை வழி நடத்துகிற கத்தாவே லஸ்லியன்னா நிம்ரிதா சகோதரி பிள்ளைகள் பேர குழந்தைகள் மருமக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவங்களுடைய குடும்பத்தின் தேவைகள் ஊழிய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கும்படியா ஜெபிக்கிறேன். இந்த இணைப்பிலே இணைந்து ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஜன சகோதரிக்கா ஜெபிக்கிறேன். கண்ணவர் பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. அவங்களுடைய கத்தாவே மன விருப்பங்கள் அப்பா எல்லாவற்றையும் தேவன் நிறைவேற்றி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஊழியத்திலே இன்னும் அதிகமாய் ஓட நல்ல சுக பல ஆரோக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மட்டுமாய் நடத்தின எபினேசரே மக்கோடான குறி ஸ்தோத்திரங்கள். இனி வரும் கால நேரங்கள் எல்லாவற்றிலும் கூட தேவன் தாமே எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து வழி நடத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்
4: ஆமேன் ஆமேன். நாங்கள் ஜெபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஊழியங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்
6: ஆமேன். நன்றி சிஸ்டர்.
4: ஆமேன். நாங்கள் சுயாதா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் சிஸ்டர். நீங்க இந்திய நாட்கள்லயே இந்த தேவனுடைய உன்னத ஆசீர்வாதத்தை பெற முடியாதபடி சத்துருவின் திட்டங்கள் அங்க இருக்கிறது, அதை முறியடித்து நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
6: ஆமேன் ஆமேன். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அன்பின் தந்தையே, இந்த அருமையான இந்த காலை தொடக்கம் மாலை தோறும் சுவாமி எங்கெங்கெல்லாம் எங்கள் ஒன்று இணைந்து சுவாமி எங்கள் அன்பான சகோதரர் உறவுகளோடு ஒன்றிணைந்து ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு இந்த நேரத்தையும் தந்ததற்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறோம் தகப்பனே. தந்தையே, எங்களுக்கு எவ்வளவோ இன்பங்கள் துன்பங்கள் வந்தாலும் எங்கள் குடும்ப தலைவனாக நீங்க இருந்து எங்கள் ஒவ்வொருதரையும் நீங்க பத்திரப்படுத்தி பாதுகாத்து வருகிற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த விண்ணப்பத்தை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தேசங்கள் சாபங்களினால் சூழப்பட்டிருக்கின்றன தகப்பனே. சந்ததி சந்ததியான சாப தோஷங்கள் ஆண்டவரே இந்த தேசங்களில் காணப்படுகின்றன. பல்வேறு விதமான பாவ இச்சைகளை சத்ருவானவன் ஆண்டவரே இந்த தேசத்திலே ஆண்டவரே அவனுக்கு விரும்பியபடி ஆண்டவரே ஒவ்வொரு மாணாக்கரையும் சுவாமி சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டு ஆண்டவரே பலவீனப்படுத்தி ஆண்டவரே எத்தனையோ ஆத்துமாக்கள் ஆண்டவரே பாவத்தின் இச்சைகளுக்குள்ளே ஆண்டவரே இழுப்புண்டு செல்கின்றார்கள். தூய ஆவியானவரே இந்த சத்ருவானவனின் பிடியிலிருந்து சுவாமி என்னை விடுவிக்க யார் வருவார் என்று எத்தனை எத்தனை பிள்ளைகள் ஆண்டவரே இந்த இருளில் ஆண்டவரே எத்தனைய பிள்ளைகள் தவித்து கொண்டிருக்கிறார்கள். என்னை இந்த பாவத்திலிருந்து மீட்க யாரும் வரமாட்டார்களா என்று ஏங்கி ஏங்கி இருக்கின்றார்கள் தகப்பனே. தந்தையே, இந்த பாவ சாபங்கள் தோஷங்கள் யாவும் ஆண்டவரே சந்ததி சந்ததியாக மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் ஆண்டவரே கடத்தப்படாதபடி தூய் ஆவியானவரே நீங்கள் அன்று சிலுவையிலே எங்கள் சாப தோஷங்களை ஆண்டவரே நீங்கள் உங்களோடு எங்கள் சாப தோஷங்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்க தகப்பனே. உம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினால எங்களை மீட்டு கொண்டீங்க தகப்பனே. இதை அறியாமல் இந்த ஜனங்கள் உலகத்திலே சுவாமி அலை மோதி கொண்டிருக்கின்றார்கள். பிதாவே, கண்ணோக்கி பாருங்கள். எல்லோருடைய உள்ளத்திலும் இருக்கிற ஏக்கங்களை எல்லோருடைய உள்ளத்தில் இருக்கின்ற வியாகுலங்களை நீங்க காண்கிற தேவன் சுவாமி. பிதாவே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே இந்த சத்ருவானவன் பிடியில் இருந்து ஆண்டவரே மீட்டு கொள்ளுங்க தகப்பனே. ஆண்டவரே, இவனுடைய
7: இவனுடைய கொடுமைகள் யாவும் ஆண்டவரே ஒரு நாள் ஒளிந்து போகும். உம்முடைய நித்திய நித்திய காலமான ஜீவ காலங்கள் உண்டு தகப்பனே. அந்த நாட்களை அனுபவிக்க முடியாமல் எத்தனை பிள்ளைகள் இந்த சாபத்திற்குள் உள்ளாக்கப்படுகிறார்கள். இயேசப்பா, உம்முடைய ரத்தத்தினால இந்த சாப பாவங்களை இயேசுவின் ரத்தத்தினாலே எடுத்து போடுங்கப்பா. சந்ததி சந்ததியான பாவ சாபங்களை இயேசுவின் நாமத்தினாலே எடுத்து போடுங்கப்பா. இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு உம்முடைய ஒளியை கொடுத்து ஆண்டவரே உம்முடைய வெளிச்சத்தை காண செய்யுங்க தகப்பனே. அன்று ஆண்டவரே யுத்தங்களை காண்பீர்கள், இயற்கை அழிவுகளை காண்பீர்கள், சந்ததி சாபங்களை எல்லாம் அறிவீர்கள் என்று சொன்னது போல ஆண்டவரே இந்த நாட்களிலும் ஆண்டவரே எங்களுக்கு மனிதர்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த பெரிய ஆயுதமாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே வாய்க்காமலே போகும் என்று சொன்னீங்க தகப்பனே. ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் மீட்டு கொள்ளுங்க. இந்த தேசத்துல இருக்கிற எல்லா தோஷங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே எடுத்து போடுங்க. நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுங்க தகப்பனே. எல்லா ஜனங்களும் ஆண்டவரே உம்முடைய கரங்களிலே ஆண்டவரே கண்ணோக்கி பார்க்க அல்ல, உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்க ஆண்டவரே எல்லாருடைய இருதயங்களையும் தூய்மைப்படுத்துங்கப்பா. கரங்களை அல்ல, உம்முடைய முகத்தை பார்க்க வேண்டும். அன்று சகேயு உம்முடைய முகத்தை தேடினான், அவனுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு கிடைத்தது தகப்பனே. அதே போல இந்த மானிட மக்களும் உம்முடைய முகத்தை தேடி வர வேண்டும் தகப்பனே. இந்த தேசத்துக்கு ஆண்டவரே உம்முடைய ஆசி எப்பொழுதும் ஒவ்வொருத்தர் மீதும் இருக்க வேண்டும். குடும்பம் குடும்பமாக ஆசீர்வதிங்க ஆண்டவரே. குடும்பத்துக்குள்ளே வன்முறையை கொண்டு வருகின்றான் மது பிசாசுகள் ஆண்டவரே. குடும்பத்தில் நிம்மதி இல்லாத சூழ்நிலைகளை உருவாக்குகின்றான். பிள்ளைகள் மத்தியில் அன்பில்லாமல் குடும்பங்களை சிதறடிக்கின்ற பிசாசானவனை இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். கினி வேலி அடைத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பத்திரப்படுத்தி பாதுகாக்க வேண்டும் என்று கெஞ்சி கேட்கிறேன். தேசத்தை நீங்க நிறைவாக நிறைவாக ஆசீர்வதிங்க தகப்பனே. நீங்க உருவாக்கிய இந்த உலகம் எப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் இந்த மக்கள் ஒவ்வொருத்தரோடும் கூடவாக இருக்க வேணும். இவன் போடுகின்ற எல்லா திட்டங்களையும் உம்முடைய பரிசுத்த நாமத்தினாலே எடுத்து போடுவீங்க தகப்பனே. ஆண்டவரே இந்த நேரத்திலும் சுவாமி உங்களோடு இணைந்து என் அன்பான சகோதர உறவுகளோடு ஆண்டவரே சங்கம வானொலியை உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. தகப்பனே இந்த வார்த்தைகளை கொண்டு செல்லும் இந்த ஒவ்வொரு தேவ தாசர்களை உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. பலவீனத்தின் ஆவியை எடுத்து போடுங்க, உற்சாகமான ஆவியை கொடுங்க சுவாமி. அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளோ அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயல் திட்டங்களை யாவையும் நிறைவாக நிறைவாக ஆசீர்வதிங்க தகப்பனே. இவர்கள் கால்பட்ட தேசமெல்லாம் கர்த்தருக்கே சொந்தம் என்று சொன்னீங்க தகப்பனே. இவர்கள் எங்கெங்கெல்லாம் சென்று ஆண்டவரே இவர்களுடைய வார்த்தைகள் எங்கெங்கெல்லாம் பிரஸ்தாவிக்கப்படுகின்றதோ அங்கெல்லாம் உம்முடைய பிரசன்னத்தினாலே ஆண்டவரே நிரப்பப்படுவதாக. உம்முடைய கிருபை இவர்களை விட்டு விலகாமலும் கைவிடாமலும் இருக்க வேண்டும் தகப்பனே. ஒவ்வொருதரையும் பேர் பேராக குடும்பம் குடும்பமாக ஆசீர்வதிங்க தகப்பனே. இவர்கள் புதிய புதிய காரியங்களை ஆண்டவரே உமக்காக செய்கின்ற ஒவ்வொரு பணிகளையும் ஆண்டவரே சோர்ந்து போகாமல் உம்முடைய பலனை ஆண்டவரே ஒவ்வொருதற்கும் கொடுத்து வழி நடத்துங்க. வாதை உன் கூடாரத்தை அணுகாதென்று சொன்னது போல எங்கள் இணைப்பில் இருக்கின்ற அத்தனை ஊழிய தாசர்கள் கூடாரங்களையும் எந்த சத்ருவானவனும் ஆண்டவரே எந்தெந்த வாதைகளை போட்டு விடாதபடி பலவீனப்படுத்துகின்ற எல்லா தீய சக்திகளையும் இயேசுவின் நாமத்தினாலே எடுத்து போடுங்க பிதாவே. நீங்க பிதாவின் வலது பரிசுத்தில் இருந்து ஆண்டவரே எங்களை கண்ணோ நோக்கி பார்க்கிற தேவனாக இருக்கிறீங்க. உங்களுக்கு கொடான கோடி நன்றி சுவாமி, நன்றி அப்பா. ஒவ்வொருதரையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். பேர் பேராக தொட்டு ஆசீர்வதிங்க. எங்கள் ஒவ்வொருவருடைய தேவைகளை நீங்க சந்திக்கிற தேவன். எங்கள் இருதயத்தின் யோசனைகளையும் விருப்பங்களையும் ஆண்டவரே நீங்க அறிகிற தேவன். எல்லாவற்றையும் அறிந்து ஒவ்வொருதருடைய குடும்பங்களையும் நிறைவாக நிறைவாக நீங்க ஆசீர்வதிச்சு வழி நடத்துங்க. இதை கேட்கின்ற இந்த செய்திகளை கேட்கின்ற ஒவ்வொரு ஆத்துமாக்களுடைய இருதயங்களிலும் ஆண்டவரே ஒவ்வொரு விதையாக விதைக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. அந்த விதையை சத்ருவானவன் திருடி விடாதபடி உம்முடைய ஞானத்தின் கண்களை திறக்க வேண்டும் தகப்பனே. ஒவ்வொருதரே நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் என்று யேசுபாவின் நாமத்தினாலே மிக தாழ்மையாய் வேண்டி நிற்கின்றேன் என் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன்.
4: அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென்.
7: தேங்க் யூ சிஸ்டர், தேங்க் யூ.
4: ஆமென். நாங்கள் அருந்ததி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.
8: பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட்,
4: பிரைஸ் லார்ட். நீங்கள் நாங்கள் இருக்கிற தேசங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இன்றைய நாட்கள் எத்தனையோ பிரச்சனைகளை தேசம் கண்டு கொண்டிருக்கிறது. விரோதமாக எழும்பிக் கொண்டிருக்கிறது. இந்த காரியங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இந்த தேசங்கள் ஒரு சீரடிய, தேசங்களிலே ஒரு சமாதானம் விளங்க நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
8: நேசிக்கிற தகப்பனே, இந்த வேளையில ஆண்டவரே அமைதலான ஜீவனம் பண்ணும்படி ராஜாக்களுக்காகவும் அதிகாரிகளுக்காகவும் வேண்டுதல் செய்யுங்கள் என்று சொன்ன அன்பு தகப்பனே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி துதிக்கிறோம். உம்முடைய ஆளுகை எங்களுடைய தேசத்திலே வரும்படி செபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே உம்முடைய காரியங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துரு போடுகிற சகல திட்டங்களை நசரனாகிய இயேசுவின் நாமத்திலே முறியடித்து துடத்துகிறோம் சுவாமி. துரைத்தனங்கள், அதிகாரங்கள், பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகளின் சக்திகள், வான மண்டலங்களிலிருந்து கிரிய சேர பொல்லாத அசிஸ்த வல்லமைகள், வான சேன மண்டலத்திலிருந்து கிரிய சேர பொல்லாத துரைத்தனத்தின் ஆவிகள், அசு தாவியின் கிரியைகளை நசரேனாய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டளையிட்டு திட்டத்துகிறோம் அப்பா. உம்முடைய நாமம் உயர்ந்த நாமம், உம்முடைய நாமம் அதிசய நாமம், உம்முடைய நாமம் ஆலோசனை கத்தராம், வல்லமை மிக்க நாமம் சமாதான பிரபு. ஆண்டவரே உம்முடைய சமாதானத்தை கட்டவிழ்த்து ஜெபிக்கிறோம். தேசமெங்கும் உம்முடைய ஆளுகை வருவதாக, தேவ சித்தம் நிறைவேறுவதாக. அதிகாரிகளோடு பேசுங்கப்பா, ஆளுகிறவர்களோடு பேசுங்க ஆண்டவரே. நல்ல ஆலோசனையை நீங்க கட்டளையிடுங்க. ஜனங்கள் அமைதலாய் ஜீவனம் பண்ணும்படி, சமாதானமாய் வாழும்படி, சந்தோஷமாய் கத்தாவி குடும்பங்களை நடத்தும்படி உம்முடைய ஆளுகை வரும்படி ஒப்புக் கொடுக்கிறேன். தேசத்து வாலிபர்களை ஒப்புக் கொடுக்கிறேன். அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. வாலிபர்கள் கத்தரை அறியட்டும் ஆண்டவரே. குழந்தைகளும் துதிக்கட்டும் ஆண்டவரே. சபைகளிலே எழுப்புதல் உண்டாகட்டும். சபைகளில் இந்த வெளிச்சம் தேசங்களுக்கு கடந்து செல்லும்படி செபிக்கிறேன். ஊழியக்காரர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, விசுவாசிகளை ஆசீர்வதிங்க. அதே போல் ஒவ்வொரு பிரஜைகளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று கண்டுகொள்ளும்படி இந்த நாட்களில் சத்தியம் அங்கு அறிவிக்கப்படும்படியா செபிக்கிறோம். இப்படி வாழும் தேசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். அதே போல் நாங்கள் வாழ்ந்த தேசத்துக்காக வருகிறோம். இலங்கை தேசத்தையும் பொறுப்படுங்க. நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. உம்முடைய ராஜ்யம் வருவதா சித்தம் அங்கு செய்யப்படும்படி ஒப்புக் கொடுக்கிறேன். குழந்தைகள், வாலிபர்கள், வயதுவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். வேத வசனங்களை வாசித்து தியானித்து அன்பு கொண்டு உமக்கு பயப்படும் பயத்தினால் நடக்கும்படியா நாங்கள் ஆண்டவரை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. கர்த்தருடைய ராஜ்யம் பெறுவதாக. ஆத்துமாக்கள் பரலோக ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்ளப்படுவார்களாக. உடைய சித்தம் நிறைவேறும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த இணைப்பில இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை நினைவு கொண்டு துதிக்கிறோம். ஆண்டவரே உடைய சித்தமும் திட்டம் அவருடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும். ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க. சமாதானம் எப்பொழுதும் இருப்பதாக. அவருடைய அரண்மனைக்குள்ளே சந்தோஷம் இருப்பதாக. அவங்களுடைய குடியிருப்புக்குள்ளே உம்முடைய ஆளுகை இருப்பதாக. ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுத்து சகல துதிகன மகிமை யாவும் உமக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜபித்து ஆசீர்வாதங்களின் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் ஒவ்வொரு நாட்டு மக்களுக்காக பெற்றுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
4: ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்க சிசிலி அம்மாவை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட். சிசிலி அம்மா,
9: பிரைஸ் லார்ட்.
4: நீங்கள் எங்கள் தேசங்கள்ல இருக்கிற உலக தலைவர்கள், ஐக்கிய நாட்டு தலைவர்கள், யூத்த நாட்டு தலைவர்கள், இவர்களுக்குள்ளே ஒரு மனம் திரும்புதல், தேவனுக்கு பயப்படுற பயம், தங்கள் தேசங்களை காப்பாற்ற வேணும் என்ற ஒரு இரக்கம் அவர்களுக்குள்ள வர வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
9: இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜபிக்கிறேன். நல்ல பிதாவே, இரக்கத்தின் ஐஸ்வர்யம் இயேசுவே சுவாமி என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா விதாவியே, உண்மை நோக்கி இந்த நாளும் கூவி அழைக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரையே, இந்த தேசங்கள் எல்லாவற்றையும் நீர் காண்கிற தெய்வம் அப்பா. அப்பா பிதாவே, நீர் படைத்த தேசம் அப்பா. ஆவியானவரையே, இந்த ராஜாக்கள் மந்திரிமார்களை ஆசீர்வதியின் தகப்பனே. ஒவ்வொரு தேசமா ஆசீர்வதியின் தகப்பனே. அன்பான தகப்பனே, உமது மக்கள் சிதறடித்து போகிறார்கள் தகப்பனே. அப்பா, அவர்கள் கூவி அழைக்கிறார்கள் தகப்பனே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்கள் தகப்பனே. ஆவியானவரே, அவர்களின் கண்ணீரை காண்கிற தேவனப்பா, உம்மால் காண முடியும் அப்பா, நீர் காண்கிற தேவனப்பா. அப்பா பிதாவே, அவர்கள் கண்ணீரை துடையும் தகப்பனே. இந்த தேசங்களில் ஒரே எல்லாத்தையும் ஆசீர்வதியின் தகப்பனே. இந்த அரசாங்கத்தை, எல்லா அரசாங்கத்தையும் ஆசீர்வதியின் தகப்பனே. உமது கரங்களில் வைத்துக் கொள்ளும் தகப்பனே. அப்பா, ஒரு நீதி நியாயம் சமாதானம் கிடைக்க செய்திருந்த தகப்பனே. அன்பான தகப்பனே, அவர்களை அழிவுக்குள்ளாக்காதபடி காத்துக் கொள்ளும் தகப்பனே. அப்பா, அவர்கள் கதறிக்கொண்டு நிற்கிறார்களே, சின்ன பாலகர்கள் கூட சாப்பிட வழி இல்லாமல் அப்பா தஞ்சம் ஊறுகிறார்களே தகப்பனே. ஆவியானவரே, இந்த ராஜாக்கள் மதின்பார்களே ஆசீர்வதியும் அப்பா, அவர்களுக்கு ஒரு நல்ல எண்ணங்களை கொடுந்தகப்பனே. அப்பா, இந்த ஜனம் இவ்வளவு தூரம் கஷ்டப்படுகிறார்கள் என்று அவர்களுக்கு ஒரு நல்ல உதாரணம் இதை காட்டும் தகப்பனே. அவர்களை யோசிச்சு நடக்க வழி செய்யும் தகப்பனே. அப்பா, உமது கரம் அவர்கள் மேல் இருப்பதாக, உமது நாமம் அவர்கள் மேல் இருப்பதாக, உமது அக்கினி அவர்கள் மேல் இருப்பதாக. அப்பா பிதாவே, உமது இரத்தத்தால் கழுவும் தகப்பனே, அவர்கள் மேலே உமது அக்கினியை ஊற்றும் தகப்பனே. அப்பா, அவர்கள் தேவ சமயத்திலே அவர்கள் ஈடுபட வழி செய்யும் தகப்பனே. அப்பா, இதுதான் அவர் சமாதானம் ஒற்றுமை. அப்பா, நிலவும் தகப்பனே. ஆவியானவரே, அப்பா தகப்பனே, உண்மை கூவி அழைக்கிறோம் தகப்பனே. இந்த அரசாங்கம் எல்லாத்தையும் ஆசீர்வதியும் சமாதானத்தை கூடும் அப்பா. ஒரு நீதி நியாயமும் வழங்க செய்யும் தகப்பனே. அப்பா, இப்பிள்ளைகளை அநியாயமாக இறந்து போக பண்ணாதே தகப்பனே. அப்பா, அவர்கள் சாப்பாடின்றி உணவின்றி அப்பா உடுக்க உடையின்றி தவிக்கிறார்கள் தகப்பனே. அப்பா பிதாவே, அவர்களை ஆசீர்வதியின் தகப்பனே. இந்த ராஜாக்கள் மந்திரிமார்களை ஆசீர்வதியின் தகப்பனே. அப்பா, உமது ஆலோசனை அவர்களுக்கு குடும் தகப்பனே. அப்பா, உமது ஆலோசனை அவர்கள் மேல் பொழிவதாக. அன்பான தகப்பனே, நான் கெஞ்சி கேட்கிறேன் தகப்பனே, எங்களை வார்த்தைகளை நீ செவிமடுத்து எங்களுக்கு நீர் உதவி செய்யறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா, ஒவ்வொரு நொடிப்பொழிலும் எங்களையும் பாதுகாத்து வழி நடத்துறதுவனே. ஒவ்வொரு நிமிடம் எங்கள் நாட்களை கூட்டி தந்ததுவனே உமக்கு நன்றி, கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா பிதாவே, அப்பா குடும்பத்தை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அவரை பாதுகாத்து வழி நடத்தும் தகப்பனே. அவருக்கு எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் அப்பா இந்த சங்கம் வானொலியை நடத்துறதுக்காக உமக்கு நன்றி, கோடான கோடி நன்றி அப்பா. அன்பான தகப்பனே, கனா சிஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதியும் தகப்பனே. கணவர் பிள்ளைகள் எல்லாவற்றையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அவர்களுக்கு எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் நீர் அவரை பாதுகாத்து கொண்டு வரதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நான் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமே
4: ங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி அம்மா. கத்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
9: ஆமேன். உங்களோடும் இருப்பாராக.
4: ஆமேன். ஆமேன். நாங்க மேகலா பக்ஸ் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
10: பிரைஸ் தி லார்ட்.
4: நீங்க இஸ்ரவேல் தேசத்துக்காக இந்திய நாக்கள்ல யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு அழுகையும் புலம்பலுமாயிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக நீங்க கத்ததாமே அவர்களை ஆறுதல் படுத்த வேணும், அவர்களை ரட்சிக்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்தணும்.
10: இரக்கத்திலும் உள்ள ஜீவன் உள்ள தேவனே, இந்த மாலை வேளை காலை வேளை இரவு வேளைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். நீங்க சர்வ வல்லமை உள்ள தேவனா எங்கள் மத்தியில கடந்து வந்திருக்கிறீங்க அப்பா, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வேளையில் ஆண்டவரே, யுத்தங்கள் காணப்படுகிற எல்லா பிரதேசங்களையும் அப்பா ஆண்டவரே, உலகத்தின் ஒவ்வொரு பகுதிகளிலையும் அநேக இடங்களில் இன்னுமாய் ஆண்டவரே வரட்சி கணக்காய் யுத்தங்கள் ஓயாதபடி காணப்படுகிறது. அதே போல இஸ்ரவேலையும் ஆண்டவரே ஆண்டவரே காசா பகுதிகளிலையும் ஆண்டவரே யுத்தங்கள் தொடர்ந்து நடக்கிறது. அதன் மத்தியில ஆண்டவரே அழிவுகளும் இடிபாடுகளும் ஆண்டவரே பஞ்சங்களும் பட்டினிகளும் நோய்களும் ஆண்டவரே அநேகமாய் காணப்படுகிறது. தேவாதி தேவன் இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் சூழ பாளையம் இறங்கும். அதே போல ரஷ்யா யுக்ரைன்லையும் ஆண்டவரே யுத்தங்கள் காணப்படுகிறது. அந்த இடத்துல கூட உம்முடைய கிருபை இறங்குவதாக கேத்தாவே ஆண்டவரே. ஒரு ஒரு மனிதன் ஆண்டவரே கஷ்டப்பட்டு செய்கிற வேளையில நீர் தாமே கரண் நீட்டி உதவி செய்கிற தேவன் அப்பா, உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நீர் பதில் கொடுக்கிற தேவன் என்று சொன்னீரே தகப்பனே. ஆண்டவரே, இந்த யுத்தங்கள் காணப்படுகிற பகுதிகள் முழுவதுமாய் முரத்து கோட்டைகளாய் மூடிக்கொள்ளும், வந்து ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளும். விசேஷமாய் அந்த இடத்தில் ஆண்டவரே உம்மை அறிந்த ஜனங்கள் அநேகர் இருக்கிறார்கள் தகப்பனே, அவர்கள் நிமித்தமாய் அந்த இடத்துல யுத்தங்கள் நிறுத்தப்பட உதவி செய்வீராக. அதே போல் ஆண்டவரே இடிபாடுகளுக்குள்ளேயும் ஆண்டவரே உடைந்த கட்டளங்களுக்குள்ளேயும் வாழுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே பெற்றோரையும் ஆண்டவரே கத்தாவும் இரத்த கோட்டைகளாய் மூடிக்கொள்ளும் ஐயா. அவர்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுங்க தகப்பனே. அவர்களுடைய காயங்கள் ஆண்டவரே கட்டப்படத்தக்கதான மருந்துகள் ஆண்டவரே கிடைக்கத்தக்கதாக உதவி செய்வீராக. அவர்களுக்கு ஆண்டவரே நல்ல பாதுகாப்பான இடமும் ஆண்டவரே நீர் கொடுத்து அவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே, அவர்கள் ஒருவேளை உண்மை அறியாதவர்களாய் இருந்தாலும் ஆண்டவரே நீர் அவர்களுக்கு உதவி செய்கிற தேவன். நீதாமே நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிற அற்புதமான தேவன் அல்லவோ அப்பா. ஆண்டவரே அந்த இடத்துல ஒரு உம்முடைய கிருபையின் கரம் நீட்டப்படத்தக்கதாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே விசேஷமாய் அந்த இடங்கள் முழுவதிலும் இயேசுதான் மெய்யான தேவன் என்பதை அறிந்து கொள்ள அந்த இடத்துல ஆண்டவரே உம்முடைய கிருபை அந்த இடத்துல இறங்கி உண்மை யார் என்ற அந்த ஜனங்கள் கண்டுகொள்ளத்தக்கதாக உதவி செய்யுங்க. ஒருவரும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை அறியாதபடி மறிக்க கூடாது. ஒவ்வொருவரும் அற்புதமான காரியங்கள் நடப்பதாக. ஆண்டவர் இஸ்ரவேலை குறித்து நீ வைத்திருக்கிற திட்டங்கள் நோக்கங்கள் ஆண்டவர் இஸ்ரவேலுடைய ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் ஐயா. ஆண்டவரே கத்தா இயேசுவை அறியாதபடிக்கு பழைய கொள்கைகளை ஆண்டவரை பிடித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் மனம் திரும்பி எங்களுடைய இரட்சகர் எங்களுடைய மெசியா வந்து விட்டார் என்று சொல்லி அவர்கள் உணர்ந்து அறிந்து கொள்ள திறந்து விடுப்புதம் செய்யுங்கப்பா. உம்முடைய நாமத்தினாலே செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள தகப்பனே. ஆமேன்,
4: ஆமேன், ஆமேன். எங்கள் ஜபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஊழியங்களோடு கூட இருந்து நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் நிர்மலா மரியா அவர்களை வரவேற்று கொண்டு பிரைஸ் லார்ட் சிஸ்டர், பிரதர்
11: பிரைஸ் லார்ட் சிஸ்டர், பிரைஸ் லார்ட்ங்க,
4: பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். நீங்க கடைசி கால எழுப்புதலுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. இந்த நாட்கள்ல இந்த தேசம் முழுவதும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட அங்கு கேட்காத காதுகள் இந்த நாட்கள்ல திறக்கப்பட அன்றைக்கு லிதியாளுடைய இருதயத்தை திறந்த தேவன் இன்றைக்கு இந்த சுவிசேஷத்துக்காக மக்கள் குடும்பங்கள் நாடுகள் எல்லாம் காதுகள் திறக்கப்பட கத்தர் உதவி செய்ய வேண்டும். ஜெபத்திலே வழி நடத்துங்க.
12: ஸ்தோத்தரிக்கிறோம் கத்தாவ, ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தர் தாமே பெரியவரும் பலவரும் நல்லவருமா இருந்து மாறாத தெய்வமா இருந்து வழி நடத்துகிற தயவுக்கு உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் பா. அப்பா இது அந்த வேளையில் கொடு கத்தாவே, இமட்டமாய் காத்த தேவன் இனியும் கடு கத்தாவே, ஒவ்வொருவரையும் காத்து நீ வழி நடத்துவீர். உண்மை விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நோக்கி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் அப்பா நீ துணையாயிருந்து வழி நடத்தும்படியாகி செபிக்கிறோம். இந்த நேரத்திலே ஆண்டவரே ஒவ்வொரு தேசத்தையும் சமூகத்துல கொடுக்கிறோம். உலகத்தில இருக்க அத்தனை தேசங்களிலும் வாழ்கிறதான மக்களை ஆண்டவரும் சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம்ப்பா. கர்த்தர் தாமே ஆண்டவரே இந்த வேளையில் ஆண்டவரே அப்பா அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து அறிந்து கொள்ளவும் இயேசு கிறிஸ்து ஆண்டவரே நடந்த பாதையில் அவர்கள் நடக்கவும் அதே வேளையில் தேவனுடைய வார்த்தை முதலாவது அவர்கள் கேட்டு ஆண்டவரே மனம் திரும்பி ரட்சிப்படையும் கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அநேக ரட்சிப்பு பெற்ற ஜனங்கள் கூட கர்த்தாவே இந்த நாட்களிலே ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே மறுபடியமாய் ஆண்டவரே சுவிசேஷங்களை கேட்கவும் படிக்கவும் அது கூடாத ஒரு காரியமா இருக்கிறபடியால் ஏதோ பேருக்கு ஒரு கிறிஸ்துவனை போல வாழ்கிறதான அந்த கிறிஸ்துவ மக்களை ஒவ்வொருவரையும் சந்திக்கும்படி ஆய்ச்சபிக்கிறோம். ஆண்டவரே எத்தனையோ இடங்களில் தேவ வார்த்தைகள் வெளிப்படுகிறது, தேவனுடைய பிரசங்கம் வெளிப்படுகிறது. தேவனுக்கு ஆண்டவரே பயந்து வாழ்கிற அந்த வாழ்க்கையை ஆண்டவரே மறந்து வாழ்கிற ஒவ்வொரு மக்கள் மத்தியிலும் அப்பா அடைக்கப்பட்டிருக்கிற செவிகளை திறந்து ஆண்டவரே இவர்கள் எல்லாம் ஆண்டவரே தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படியாய் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்க்குடைய செபிக்கிறோம். பல தேசங்களிலே ஆண்டவரே எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே நிராகரிக்க

0: பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் பெரிய காரு அப்பா, அந்த பிள்ளைகளை எழுப்பி ஆண்டவரே நீ பிரகாசிக்க செய்யும்படி ஆய்ச்சபிக்கிறோம். உன்னுடைய ஆண்டவரே, கிருபை ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் இவர்களை தாங்கி வழி நடத்துகிற தயவே மிக பெரிதா இருக்கிறபடியா இந்த நேரத்தில் இந்த உலக மக்கள் எல்லோரும் ஆண்டவரே, உலகத்தில் இருக்க ஒவ்வொரு தேசத்தினுடைய மக்களும் ஆண்டவரே இந்த சுவிசேஷத்தை அறிந்து கொள்ளவும். கர்த்தர் ஆண்டவரே அவர்களுக்கு தந்திருக்கிற அந்த ஈவை, அந்த ஆண்டவரே அந்த நேரத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும் கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கடைசி காலத்தில் ஆண்டவரே நீர் வந்தபோது, ஆண்டவர் வரும் பொழுது ஆண்டவரே கர்த்தாவே கர்த்தாவே என்று இவர்கள் எல்லாம் சொல்லாதபடிக்கு கர்த்தர் ராமே ஆண்டவரே இவர்கள் எல்லாம் ஆண்டவரே அப்பா எழுந்து பிரகாசிக்கவும், அநேக தேசங்களில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ஆண்டவரே ரட்சிக்கப்படவும், அதன் மூலமாய் ஆண்டவரே இந்த உலகத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகவும் கர்த்தராகிய தேவன் வழி வாசல்களை திறக்கும்படியே ஆய் சுபிக்கிறோங்க தாவே. இவள் இருடி இருதய கதவுகளை திறங்குங்க, அங்கே தேவன் வாசல் செய்யக்கூடிய ஸ்தலமா இருக்கிறபடியா அந்த இருதயத்திலே முதலாவது ஆண்டவரே தேவனுக்கு ஒரு இடத்தை கொடுக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய் சுபிக்கிறோம். அதுக்காக ஆண்டவரே இவர்கள் ஆண்டவர் முதலில் தேவனுடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவரே தேவன் செய்கிற ஆண்டவரே அநேக நன்மைகளை பெற்றுக்கொண்டு கூட சிலர் பாராமுகமாய் வாழ்கிறதை பார்க்கிறோம். அப்பா அப்படியா இல்லாதபடி விசுவாசத்திலையும் நம்பிக்கையிலும் எப்போதும் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் உம்மை நோக்கி பார்த்து பார்க்கிறவர்களாக ஆண்டவரே அநேக ஜனங்களையும் பக்கமாய் திருப்புறவர்களாக மாற்றுங்கப்பா. அப்பொழுது தான் ஆண்டவரே இந்த உலகத்திலே ஆண்டவர் பெரிய எழுப்புதல் உண்டாகி இந்த ஜனங்கள் எல்லாம் ஆண்டவரே இயேசுவின் பின்னால் செல்ல அவர்கள் சித்தமா இருப்பார்கள் கர்த்தாவே. அப்படியாய் ஒவ்வொரு தேசத்தையும் அந்த தேச மக்களையும் இந்த சமூகத்துல கொண்டு வருகிறோம் தேவன் ஆண்டவரே. அப்படியாய் ஆண்டவரே இவர்கள் கேட்கக்கூடாதபடிக்கு இவர்கள் செவியெல்லாம் மந்தமாயிருக்கிறபடியா அவர்கள் எல்லாம் திறந்து ஆண்டவரே இந்த பிள்ளைகள் தேவ வார்த்தையை கேட்கவும் ஆண்டவரே தேவ வார்த்தையை படிக்கவும் அதன் மேல் ஒரு விசுவாசத்தை வைக்கவும் நம்பிக்கை வைக்கவும் தேவன் ஒருவரே ஜீவன் தந்தவர் என்பதை ருசிக்கு பார்க்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சபிக்கிறோம். இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் ஆண்டவரே அப்பா கெட்டு நரகத்துக்கு போகாதபடிக்கு நரகத வாசல் மூடி ஆண்டவரே சொர்க்கத்தின் வாசல் திறக்க இந்த பிள்ளைகள் எல்லாம் தன்னை மனதை மாற்றிக்கொண்டு வழி நடத்தும்படி ஆய்ச்சபிக்கிறோம். அப்படியே ஆண்டவரே பல்லோக ராஜ்யத்தை இவர்கள் ஆண்டவரே சேர்ந்தவர்களாய் மாற கர்த்தர் உதவி செய்து வழி நடத்தும்படி ஆய்ச்சபிக்கிறோம். அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம்ப்பா. வேளையில் உடுக்கத்தாவே ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் சமூகத்துல கொண்டு வரும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. அந்த பிள்ளைகளை ஆண்டவரையும் இன்னும் ஆண்டவர் உற்சாகமா எடுத்து பயன்படுத்துங்க. அதே வேளையில ஜெபிக்க காத்திருக்கிறதான தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். கர்த்தர் தாமே அவர்களுக்கு நீர் துணையாயிருந்து வழி நடத்தி ஆண்டவரை இந்த பிள்ளைகளும் ஆசீர்வதித்து உம் சித்தத்தை போல வழி நடத்துங்கப்பா. அப்படியே என் தேவன் செய்து வழி நடத்த போவதற்காக கொடானபடி ஸ்தோத்திரம். இந்த வேளையில் கொடுக்கத்தாவே இந்த அருமையான ஆண்டவர் ஜெப வேளையை நடத்தி வருகிறதான ஆண்டவர் சங்கமம் ஊடகத்தை நடத்தி கொண்டு வருகிறதான அருமையான சகோதரர் லெஸ்லி சகோதரரையும் ஆண்டவரின் சமூகத்துல கொண்டு வருகிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரின் மகனுக்கு நல்ல ஆயுசை நல்ல பலனை நல்ல ஆரோக்கியத்தையும் தந்து வழி நடத்த முடியாது. அவரோடு கூட தேவனாகி கர்த்தர் நீர் ஆண்டவரே அப்பா உம்முடைய சமூகத்திலே ஆண்டவர் எப்போதும் இருந்த ஆண்டவரே வழி நடத்தும்படி ஆய்ச்சபிக்கிறோம். அவர்கள் கையிட்டு செய்யற வேலை ஒவ்வொன்றிலும் ஆசீர்வதிங்க. கையிட்டு செய்யற வேலையை தேவனாகி கர்த்தர் நீங்க ஆண்டவரே அப்பா வழி நடத்தி அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே சந்தோஷமாய் சமாதானத்தோடு இருந்து வழி நடத்தும்படி ஆய்ச்சபிக்கிறோம். அப்படி ஆய்கொடி இவர்களுக்காக கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் நீங்க ஆசீர்வதித்து வழி நடத்தும்படி ஆய்ச்சபிக்கிறோம். அருமையான ஜப வேலையை தொகுத்து வழங்குறதான அருமையான ஜரத் மகளையும் அவருடைய கணவனையும் மகளையும் மகனையும் தேவனாகிய கர்த்தர் இவர்களை ஆசீர்வதித்து ஆண்டவர அப்பா இவர்களே ஆண்டவர் நம்ம சமூகத்திலே ஆண்டவர ஒவ்வொரு நாளும் நிற்கிறபடியா இவர்கள் விண்ணப்பங்களை கேட்டு தேவன் வழி நடத்தும்படி ஆய்ச்சபிக்கிறோம். அப்படியே தேவன் செய்யப்பட்டால் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமையும் யாவற்றையும் ஆண்டவர ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் கட்சியுள்ள நல்ல பிதாவே ஆமென்.
1: ஆமென்ங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி மரதா கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்கள் நேர்மலா

0: நிர்மலா அமரி அவர்களை வரவேற்றுக் கொண்டு நீங்கள் எங்கள் இலங்கை தேசத்துக்காக இலங்கை தேச ரட்சிப்புக்காக ஜபத்திலே வழி நடத்துங்க.
1: ஹாலேலூயா, ஸ்தோத்ரம் பா, ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம் ராஜா, துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிகளின் மத்தியிலே வாசமாயிருக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுவதுமா எங்களை நீர் கண்ணின் மணியை போல பாதுகாத்து கொள்ளும்படியாய், பூக்கு வரவு செய்கிற வேலைகள் எல்லாவற்றிலும் திருக்கரம் இருக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. நீரே பொறுப்பெடுத்து எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இப்பொழுது கூட கர்த்தாவே, கொடுக்கப்பட்டதான ஜெப குறிப்புக்காய் மது பாதப்படியிலே வருகிறோம் அண்டவரே. இலங்கைக்காய் ஜெபிக்க வந்திருக்கிறோம் தகப்பனே. இலங்கை மேல தேவனுடைய அனுகிரகம் இருக்கும்படியாகவும் ஆசிர்வாதக்காரம் அமரும்படியாகவும் கூட ஜெபிக்கிறோம். அங்க வாழ்கிறதான எல்லா மக்களையும் தேவரே நீர் ஆசிர்வதிங்க. அங்க இருக்கிறதான எல்லா ஏழை மக்களை கூட விசேஷமா நீர் ஆசிர்வதிக்கும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோப்பா தேவன். அந்த எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவரே, சிறியோர் முதல் பெரியோர் வரை ஆண்டவரே, ஒருவர்த்தனே ஆசிர்வதிங்கப்பா. அப்படியாக கூட ஆண்டவரே எல்லா அந்த தேசத்தின் தலைவர்களை ஆசிர்வதிங்கப்பா, எல்லா அதிகாரிகளையும் ஆசிர்வதிங்க தகப்பனே. அப்படியாக அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை செய்ய, சேமமான காரியங்களை செய்ய தேவன் தாமே நீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு சோத்திரம். தேசத்திலே நல்ல பா விளைச்சல் உண்டாயிருக்கட்டும். மக்கள் கைட்டு செய்கிற வேலைகள் எல்லாம், மீன்பிடி தொழில், சிறு குறு தொழில், எல்லா தொழில்களையும் தேவன் வியாபாரங்களை ஆசிர்வதித்து பெருக செய்யும்படியாய் ஒப்பு கொடுக்கிறப்பா. இருக்கிற எல்லா பொருளாதார நிலைகளை எல்லாவற்றையும் ஆசிர்வதித்து பன்மடங்கு பெருக செய்யுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் ஒரு ஆசிர்வாத கரம் அமரட்டும் தகப்பனே. நீரே அந்த தேசத்தின் மீது அப்பா கண்ணோக்கமா இருங்க. உமது பரிசுத்த ரத்தம் அந்த தேசத்தின் எல்லை எங்கிலும் தெளிக்கப்படும்படியா ஜபிக்கிறோம் ராஜா. உமக்கு சோத்திரம். ஒன்றுக்கும் குறைவில்லாதபடிக்கு நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தியாய் இருப்பீர்கள் என்ற வார்த்தையின்படி இலங்கை மக்களை தேவரீர் நீங்க ஆசிர்வதிங்க. எல்லா வறட்சி எல்லாம் மாறட்டும். முன்மாறி பின்மாறி ஏற்ற வேலையிலே ஊற்றி செழிப்பாய்கள் இந்த தேசத்தை நீர் ஆசிர்வதிக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறப்பா. இங்க இருக்கிறதான எல்லா ரிசோர்ஸையும் தேவன் நீங்க ஆசிர்வதிங்க. இங்க இருக்கிறதான எல்லா காரியத்திலும் இந்த கரம் இருந்து செழிப்புள்ள தேசமா அதை ஆசிர்வதிங்கப்பா. இழந்த யாவற்றையும் இரட்டிப்பாய் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்காண்டவரே. அப்படியாக தேவன் செய்து ஆசிர்வதித்து இலங்கை இன்னும் அதிகமாக, இன்னும் அதிகமான தேசங்களுக்கு ஆசிர்வாதமாக வைத்து வழி நடத்துற அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஒரு விசை கூட ஆண்டவரே சங்கமம் ஊடகத்தை முத கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தேவன் தாமே. இதனை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார் எல்லோரையும் ஆசிர்வதிங்கப்பா. சொந்த பந்தங்களே ஆசிர்வதிங்க. இணைந்து பணிபுரிகிற எல்லா ஊழியர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஆசிர்வதித்து பெருக செய்வீராக. இந்த ஜபத்தை தொகுத்து வணங்குறதான மகள் ஜானட்டியும், மகளுடைய கணவன், மகனை, மகளையும் தேவரீர் நீங்க ஆசிர்வதிங்க, வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. அதே வேலையிலே ஜபித்த எல்லோருக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்னுமாய் ஜபிக்க காத்து கொண்டிருக்கிற வருகிறதான எல்லா பிள்ளைகளையும் தேவன் நீர் அளவில்லாமல் ஆசிர்வதிக்க முடியாத ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் தேவரீர். அப்படியே செய்து ஆசிர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருத்தருக்கே ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே, ஆமேன், ஆமேன்.
0: இவங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி சிஸ்டர். கத்தரங்களோடும் ஊழியங்களோடும் உன் குடும்பத்தோடும் ஆசீர்வாதம் நிரப்புவாராக, ஆமேன்,
1: ஆமேன். அப்படி உங்களையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமேன்.
0: நான் ஜெபத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு நாமத்தினால் ஆண்டவரே தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் நடத்தி தந்தி அதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே கத்தாவே, நீர் கண்ணோக்கி பாரும் வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகள் வாஞ்சைகள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்து நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே தங்கள் தங்கள் வேலைகளுக்கு போன பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும் வந்தும் வராமல் இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே வந்து ஜெபிக்க கூடிய ஒரு ஆற்றலையும் கிருபையும் கொடுத்து நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஜெபிக்க வேணும் என்ற ஒரு மன விருப்பம் தாகத்தை ஆண்டவரே அவர்கள் மத்தியில வைக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சங்கமா வானொலிக்காய் லேசியனா மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காயும் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இந்த ஊழியங்களை ஆசீர்வதியும் அங்கு ஊழியன் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் கத்தாவே. சகல துதிகன மகிமை உமக்குரியது, உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே, ஆமே.
2: ஆமீன் ஆமீன். இதுவரை நேரமும் தொகுத்து வழங்கிய சௌரி ஜானட் அவர்களையும் அவருக்கு கொடுத்த தாளந்துகளை கத்தடி நாம மகிமைக்காகவும் ஆத்தும் ஆதாயத்துக்காகவும் எடுத்து வந்து வழிநடத்துகிற அவரை கத்தர் தாமே வழி நடத்துவாராக. அதேபோல இணைந்து ஜபித்த ஒருவரையும் கத்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கத்தருடைய கருத்திலே எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். அது காலவேளையிலே மாலை வேளையிலே இரவு வேளையிலே இணைந்து ஜபித்த ஒருவரையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். இணைய முடியாதவர்களையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம், கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு சௌதரி நாங்கள் திரும்பமாக வேதாக மக்கள் எழுவதன் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றியம்மா, கோட் பிளஸ் யூ. ஆமேன் ஆமீன். அருமையானவர்களே, நாங்கள் இதுவரை நேரமும் ஜெப வேளையில் இணைந்திருந்தோம். சௌதரி ஜெனட் அவர்கள் தொகுத்து வழங்கினார்கள். கத்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. ஆமேன் ஆமீன். நாங்கள் இந்த வேளையிலும் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். விடுதலையின் வெளிச்ச நேரத்திலே அடுத்து எங்களுடைய தேவ ஊழியர் சௌரன் பாலன் அவர்கள் இணைந்திருக்கிறார். ஜபங்களோடு பாடல்களோடு வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக. ஆமீன் ஆமீன். நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியரை வரவேற்போம். காலை வணக்கங்களை கூறுவோம்.
3: வரவேற்போம்.
2: பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் வாழ்த்தி வரவேற்போம். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். இந்த வேளையிலும் உங்களுக்கும் மாலை வணக்கங்களை கூறிக்கொண்டு இந்த ஜபத்தோடு ஜபங்களோடு பாடல்களோடு கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வாராக. உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களா. காட் பிளஸ்.
4: காட் பிளஸ் யூ பிரதர். கத்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். அன்பான தகப்பனே, மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த கிருபைகளுக்காக இயேசு ராஜனுக்கு உள்ள திண்ணாளத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை எடுத்துக்கொண்டு அன்பான தகப்பனே, எமது சங்கமோடு எடுத்து நடத்துகின்ற அன்பான சகோதரிய குடும்பத்தையும் இவர்களோடு ஊழியர் செய்கின்ற அன்பான சகோதரியர் குடும்பங்கள் சகோதரர் குடும்பங்கள் மற்றும் உலகளால் ரீதியில் சங்கமம் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்க உறவுகள் எல்லோருக்கும் மறித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேராக கிடைக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெப விண்ணப்பங்களை எடுத்துக்கொண்டு தகப்பனே, அஜப்பிரியான மார்க்கமாக உங்களது பிள்ளைகள் எந்தெந்த வாகனங்களில் வழியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ மற்றும் செல்ல இருக்கின்றார்களோ மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் அப்பா அவனுடைய பிரசன்னம் பாதுகாப்பு தயவு இருக்க மனு ஜபிக்கிறேன் தகப்பனே. ஒரு ஆத்மாக்களுக்கு கூட இந்த சில பிரச்சனைகள் பெற்றுக்கள் ஆபத்துக்கள் கொள்ளிடம் அணுகாத வேண்டும் ராஜா. எல்லோரையும் உலகளால மூடி அணுவினாடி நீங்கள் பாதுகாப்பாக வழிநடத்த முடிஞ்சு ஜபிக்கிறேன் தகப்பனே. அப்படியே ராஜா நீங்கள் தினமும் பாதுகாத்து வருகிறமைக்காகவும் இந்த நாளிலும் பாதுகாப்பாக வழிநடத்து கொண்டிருப்பதற்காகவும் இயேசு ராஜாவுக்கு மீண்டும் ஒரு முறை கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நன்றி ராஜா. மற்றும் ராஜா உலக அறிதி தகப்பனே நிரந்தரமான சமாதானத்தை கொண்டு வந்து ஜபிக்கிறேன் ராஜா. தகப்பனே இந்த நாடுகளில் போர் முகங்கள் நடக்கும் ராஜா, அந்த நாடுகளின் அதிபர்களோடும் இராணுவ தளபதியுடன் நீங்கள் பேசுங்க ராஜா. நீங்கள் பேசி நிரந்தரமான சமாதானத்தை கொண்டு வாங்க ராஜா. மற்றும் தகப்பனே பேச அவங்களுக்கு காத்திருக்க சகோதரிகளுக்கு சுகமான பிரவசத்தை கொடுங்க ராஜா. சுகப்பிரவசத்தை கட்டிடுங்க தகப்பனே. சுகப்பிரவசத்தை கட்டிடுங்க ராஜா. தாயும் சேயும் மறுபடியும் இந்த உலகத்துல சந்தோஷமாக வாழ வைங்க.
5: பாவி என் மீது ஏனுந்த அன்பு ஒன்றும் பொறியலையே சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே இன்னும் வாழ தெரியலையே பாவி என் மீது எழுந்த அன்பு ஒன்றும் புரியலையே சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும்

உம் பிள்ளையாய் நான் வாழ கூடுமா, உம் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா, உம் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா, பாவி என் மீது எழுந்த அன்பு ஒன்றும் புரிய

உன்னத தேவன் நீர் என்னை தேடலாகுமா? உன்னத தேவன் நீர் என்னை தேடலாகுமா? உம்மோடு நான் வாழ முடியுமா? உம்மோடு

நீர் என்னை பயன்படுத்த முடியுமா? நீர் என்னை பயன்படுத்த முடியுமா? பாவி என் மீது எழுந்த அன்பு ஒன்றும் புரியலையே. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ

0: Amén, brother.
1: பிரதர், அந்த பாடலை திரும்ப சொல்லுங்கள். என்ன ஸ்டார்ட்? பாவி என் மேல் இந்த அன்பு,
0: பாவி என் மீது ஏன் இந்த அன்பு? ஒன்றும் புரியலை.
1: அவருங்க வார்த்தை.

0: நன்றி பிரதர். கத்தர் தாமே உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். காட் பிளஸ் யூ. ஆமென்.
1: அதேபோல் பிரதர், உங்களுடைய குடும்பத்தினரையும் உங்களுடைய ஒளிஞ்சியர் எல்லா குடும்பத்தினருக்கும் எல்லோருக்கும் மற்றும் உலகில் சங்கம் சுகமெடுக்க எல்லோருக்கும் இயேசுராஜனுடைய ஆசீர்வாதங்கள் 109 கிடைக்கும் நாமத்தில் வாழ்த்திக்கொண்டு. God bless you all.
0: ஆமீன். ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சௌரன் பாலன் அவர்கள் இணைந்து அருமையான பாடலுக்கூடாக வழிநடத்தினார். கத்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கத்தருடைய கரத்திலேயே போய்ப்போம். கத்தர் தாமே அவருடனும் கூட இருந்து வழிநடத்துவாராக. ஆமீன். ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்து ஆசீர்வதிக்கிறோம். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர் தாமே ஒவ்வொன்றையும் வழி நடத்துவாராக. ஆமீன். ஆமீன். நாங்கள் இந்த வேளையிலும் தேவனிடம் ஒரு நிமிடம் தேவனுடன் ஒரு நிமிடம் செய்தி கேட்போம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமீன். ஆயத்தமாவோம். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமீன். ஆமீன். தேவனுடன் ஒரு நிமிடம் தேவனுடன் ஒரு நிமிடம் கேட்போம். ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வோமா? ஆமீன்.
2: Recording in progress.
3: Good morning. With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look into our word meditation for today. Today is Thursday, 17th of September 2026, and the topic for today is the Holy Spirit, God's final solution. The opening scripture is taken from John 14 verses 16 to 17. And I will pray the Father, and he shall give you another comforter, that he may abide with you forever, even the Spirit of truth, whom the world cannot receive, because it seeth him not, neither knoweth him, but ye know him, for he dwelleth with you, and shall be in you. The Christian life is impossible without the Holy Spirit. No one can truly fulfill the will of God, walk in consistent victory, or live effectively for the Lord without the ministry of the Holy Spirit in their lives. This is why the gift of the Holy Spirit is one of the greatest blessings ever given to humanity. The Holy Spirit is more than an influence or a spiritual experience. He is God's final solution. It doesn't matter what challenges, limitations, or difficulties a man may face in life. God answered them all in His gift of the Holy Spirit. When the Holy Spirit came into your life, you ceased to be ordinary. You became an associate of the God kind. This is what the Apostle Paul understood when he said, "I can do all things through Christ which strengthens me," in Philippians 4 verse 13. The Holy Spirit is your strength, your wisdom, your guide, and your helper. He causes you to function with divine capacity. Furthermore, He brings you into deep fellowship with the Father and guides you into the path of righteousness. He helps you know and walk in God's perfect will. Hallelujah. With Him, you'll never walk with confusion, uncertainty, or defeat. He'll conduct you with divine wisdom and lead you in perpetual victory. This is why the Bible enjoins us to be perpetually filled with the Spirit. Don't get drunk with wine because it makes you lose control. Instead, keep on being filled with the Spirit. Ephesians 5 verse 18. Hallelujah. Notice, it's a continuous instruction. He doesn't want you filled occasionally or only during special meetings. The infilling of the Holy Spirit is for your everyday life. Every day, maintain the consciousness of His presence and yield yourself to be continually filled with Him. speaking tongues often, meditate on the word, yield to his guidance, walk in love. The more filled you are with him, the more you will manifest the glory, wisdom and excellence of the divine life. Let's pray. Please repeat after me. Dear Father, thank you for the precious gift of the Holy Spirit, your final solution to the needs of all men. I am filled with the Spirit and guided in wisdom, victory and excellence. I walk in the fullness of the blessings of the gospel and in your perfect will. And I will manifest the life and glory of Christ today, everywhere, everywhere. In Jesus' name, amen. God bless you all. See you tomorrow. ഗുഡ് മോർണിംഗ്. എൻ്റെ ആണ്ടവരും രക്ഷകരുമായ യേശു ക്രിസ്തുവിക്ക് എല്ലാ മഹിമയും ചെലുത്തി ദൈവസിദ്ധത്തിൻപടി ദേവനുടൻ ചില നിമിടങ്ങൾ என்ற இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று வியாழக்கிழமை செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி 2026. இன்றைக்குரிய தலைப்பு பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய இறுதி தீர்வு. ஆரம்ப வசனமாக யோவான் 14 வசனங்கள் 16-17 வரை பார்ப்போம். நான் பிதாவை வேண்டுக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும் படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள் இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். பரிசுத்தாவியானவர் இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வது சாத்தியமில்லை. பரிசுத்தாவியானவரின் ஊழியம் ஒருவருடைய வாழ்க்கையில் இல்லாமல் யாராலும் தேவனுடைய சித்தத்தை உண்மையாக நிறைவேற்றவோ, தொடர்ந்து வெற்றியில் நடக்கவோ, கர்த்தருக்காக பயனுள்ள வாழ்க்கை வாழவோ முடியாது. இதனால் தான் பரிசுத்த ஆவியானவரின் வரம் மனித குலத்திற்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஆசீர்வாதங்களில் ஒன்றாகும். பரிசுத்த ஆவியானவர் வெறும் ஒரு செல்வாக்கோ அல்லது ஆவிக்குரிய அனுபவமோ அல்ல. அவர் தேவனுடைய இறுதி தீர்வு. ஒரு மனிதன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சவால்களையோ வரம்புகளையோ அல்லது கஷ்டங்களையோ எதிர்கொண்டாலும் அது ஒரு பொருட்டு அல்ல. பரிசுத்த ஆவியானவரை தந்ததன் மூலம் தேவன் அவை அனைத்திற்கும் பதிலளித்து விட்டார். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கைக்குள் வந்தபோது நீங்கள் சாதாரணமானவராக இருப்பது முடிவடைந்தது. நீங்கள் தேவனுடைய வகையை சேர்ந்தவராக, அவரோடு ஐக்கியப்பட்டவராக ஆனீர்கள். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் இதைத்தான் புரிந்து கொண்டு பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று கூறினார். பரிசுத்தாவியானவர் உங்கள் பலன், உங்கள் ஞானம், உங்கள் வழிகாட்டி மற்றும் உங்கள் உதவியாளர். அவர் உங்களை தெய்வீக திறனோடு செயல்பட செய்கிறார். மேலும் அவர் உங்களை பிதாவோடு ஆழமான ஐக்கியத்திற்குள் கொண்டு வந்து நீதியின் பாதையில் உங்களை வழிநடத்துகிறார். தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை அறிந்து கொண்டு அதில் நடக்க அவர் உங்களுக்கு உதவுகிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களோடு இருக்கும் போது நீங்கள் ஒருபோதும் குழப்பத்திலோ, நிச்சயமற்ற நிலையிலோ அல்லது தோல்வியிலோ நடக்க வேண்டியதில்லை. அவர் தெய்வீக ஞானத்தோடு உங்களை நடத்தி இடைவிடாத வெற்றியில் வழிநடத்துவார். இதனால் தான் நாம் எப்பொழுதும் ஆவியில் நிறைந்திருக்க வேண்டும் என்று வேதாகமம் நமக்கு அறிவுறுத்துகிறது. எபேசியர் 5:18 துன்மார்க்கத்திற்கு எதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து என்று. இது தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டிய ஒரு அறிவுறுத்தல் என்பதை கவனியுங்கள். நீங்கள் எப்போதாவது ஒரு முறை அல்லது விசேஷமான கூட்டங்களில் மட்டும் ஆவியினால் நிறைந்திருக்க வேண்டும் என்று அவர் விரும்பவில்லை. பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்திருப்பது உங்கள் அன்றாட வாழ்க்கைக்குரியது. ஒவ்வொரு நாளும் அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவராக இருங்கள். தொடர்ந்து அவரால் நிறைந்திருக்க உங்களை அவருக்கு ஒப்பு கொடுங்கள். அடிக்கடி அந்நிய பாஷைகளில் பேசுங்கள். தேவனுடைய வார்த்தையை தியானியுங்கள். அவருடைய வழிநடத்தலுக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். அன்பில் நடவுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு அவரால் நிறைந்திருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு தெய்வீக வாழ்க்கையின் மகிமையையும் ஞானத்தையும் மேன்மையையும் வெளிப்படுத்துவீர்கள். ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிப்போம். நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். அன்பான பிதாவே, எல்லா மனிதர்களுடைய தேவைகளுக்கும் உம்முடைய இறுதி தீர்வாகிய பரிசுத்த ஆவியானவரின் விலையேற பெற்ற வரத்திற்காக உமக்கு நன்றி. நான் ஆவியினால் நிறைந்திருக்கிறேன். ஞானத்திலும் வெற்றியிலும் மேன்மையிலும் வழி நடத்தப்படுகிறேன். சுவிசேஷத்தின் ஆசீர்வாதங்களின் பரிபூர்ணத்திலும் உம்முடைய பரிபூர்ண சித்தத்திலும் நான் நடக்கிறேன். இன்று நான் செல்லும் எல்லா இடங்களிலும் கிறிஸ்துவின் ஜீவனையும் மகிமையையும் வெளிப்படுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். சீ யூ டுமாரோ.

0: ஆமீன் ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் வியாழக்கிழமைக்கான காலை நேர ஒலிபரப்பு. இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் சௌரி பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் இணைந்திருக்கிறார். மிஸ் அக்கா கனடாவிலிருந்து ஜபங்களோடு வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர் தாமே அவருடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. பிரைஸ் லோட்டம்மா.
1: சோத்திரம் இந்த புதிய நாளுக்கா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் துதிக்கிறோம் ஐயா துதிக்கிறோம் ஐயா. மானம் கொள்ளாதவரே பூமி கொள்ளாதவரே காணக்கூடாத ஒளி செய்யற கூடாத நாங்கள் மாத்திரம் சுவாமி நாங்கள் மாத்திரம் ஆண்டவரே உங்களை துதிக்கவும் உங்களை பாடவும் உங்களை உயர்த்தவும் நாங்கள் மாத்திரம் சுவாமி. கிருபையாப்பா கிருபையாப்பா கிருபையாப்பா கிருபையாப்பா கிருபை எல்லாம் கூட கிருபை தானப்பா. தகுதியற்ற மக்களுக்கு எங்களுக்கு தந்த கிருபை கிருபை கிருபை உங்களோட கிருபையினால் தானப்பா நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. நன்றி சொல்லுறோம் நன்றி சொல்லுறோம். இம்மட்டுமாய் காத்த கிருபை இனிமேலும் காக்க போறோம் கூட கிருபை தானப்பா. நன்றி சொல்லுறோம் ஐயா. கோடி நாவுகள் போதாதய்யா போதாதய்யா போதாதய்யா எங்கட பலன் போதாதய்யா போதாதய்யா போதாதய்யா. அவங்களுக்கு நன்றி சொல்ல உங்களை நாமத்தை உயர்த்தவும் உங்களை மாய்மைப்படுத்தவும் போதாதய்யா. எங்கட உங்களோட கிருபை தானப்பா உங்களை நடத்துகிறது கிருபை தானப்பா உங்களை தாங்குகிறது உங்களோட கிருபை தானப்பா உங்களை பலப்படுத்துறோம். நன்றி சொல்லுறோம் நன்றி சொல்லுறோம் நன்றி சொல்லுறோம். நான் ஒரு மனமா எங்கட பாதத்தில் வந்திருக்கிறோம் சுவாமி. உங்களுடைய இறக்கங்களுக்கா உங்களுக்கு மன்னிப்புகளுக்கா உங்களுடைய கிருபைகளுக்கா வந்திருக்கிறோம் சுவாமி. மன்னிக்கிறதுவன் நீங்க கிருபை செய்யறதுவன் நீங்க ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. நன்றி சொல்லுறோம். ஜபங்களும் உங்களுடைய சமூகத்தில் வந்து சேரக்கூடியதாக ஐயா நீங்க நடத்துகிறபடினால் நன்றி நன்றி. விசுவாசிக்கிறோம் சுவாமி உங்களை ஆண்டவரே. விசுவாச கடுகள விசுவாசம் இருந்தால் போதும் என்று சொன்னது நாங்கள் விசுவாசிக்கிறோம் விசுவாசிக்கிறோம் விசுவாசிக்கிறோம். உங்களால் தான் எல்லாமாகும் எல்லா முடியுமா ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி. அகப்பனே இந்த காலநிலைகளுக்காக இந்த கடைசி நாட்கள் இந்த சூழ்நிலைகளுக்காக கொடுத்து வந்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே மன்னிப்போல இறக்கங்களுக்காக கொடுத்து வந்திருக்கிறோம் சுவாமி. ஐயா அந்த நாட்களில் நடக்கிற எல்லா வித பாவங்களும் அக்கிரமங்களும் தகப்பனே மன்னிக்கிறது நீங்க ஒருவர் மாத்திரம்தான் சுவாமி மாத்திரம்தான் சுவாமி மாத்திரம்தான். பூமி கடையாந்திரங்கள் எல்லாம் பார்க்கறீங்க சுவாமி. ஆண்டவனே ஒன்றும் உங்களுக்கு மறைவாயிருக்க முடியாது சுவாமி. எங்கு பார்த்தாலும் குழப்பங்களும் கூச்சல்களும் பிரச்சனைகளும் இரக்கமற்ற செயல்களும் ஜனங்களுடைய வழிகள் எங்கு போவதென்று தெரியாமல் ஆண்டவரை போகிற வழிகள் ஆண்டவர் தகப்பனே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ள ஒரு விஷயம் தகப்பனே அப்பா அந்த ஜனங்கள் மீது இரக்கம் உண்டாகும்படியாய் வேண்டிக் கொள்றோம். திருப்பி கொண்டு வாங்க சுவாமி மனந்திரும்பட்டும் சுவாமி மனந்திரும்பட்டும். இந்த நாட்கள் இந்த கடைசி நாட்கள் இந்த வருகையின் நாட்கள் உணர்வுள்ளவர்களாய் ஐயா எல்லா சூழ்நிலைகளையும் நிதானித்து பார்க்கிறவர்களாய் இவர்களுக்கு ஆண்டவர் அந்த இருதயத்தை கொடுக்கும்படியாய் வேண்டிக் கொள்ளுறோம் வேண்டிக் கொள்ளுறோம் வேண்டிக் கொள்ளுறோம். தகப்பனே ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். தகப்பனே யுத்தங்களாப்பா யுத்தங்களின் பலப்படுகிற ஜனங்களுங்க எல்லாம் தவிக்கிறாங்க சுவாமி. கண்ணீரப்பா ரத்தம் சிந்துகளப்பா உயிர்களை போலப்பா வாழ்வாதாரங்கள் எல்லாம் இழந்து வழி தெரியா அப்பா அவர்களுக்கு ஐயா ஒரு இரக்கம் ஒரு கருவை ஒரு தயவு நீங்க தான் அப்பா. நீங்க இவர்கள் தங்களை தாழ்த்தி அப்பா உங்களோட முகத்தை தேடட்டும் சுவாமி முகத்தை தேடு. நீங்க தான் அப்பா வழி நீங்க தான் ஆசீர்வாதம் நீங்க தான் விடுதலை. ஜனங்கள் ஆண்டவரே உங்களுடைய திரும்பட்டும் நாங்களிட கண்ணீர்களுக்கு ஆண்டவரே நீங்க தான் பதில் ஆதரவு என்று சொல்லி திரும்பட்டும் ஆண்டவரே. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உதவியத்தாசு இல்லாமல் தவிக்கிற மக்களுக்கு கத்தாவே உங்களுடைய இரக்கத்தின் கண்கள் இவர்களை நோக்கி பார்க்குவதாகும். ஆண்டவரே இவர்களுக்காக வேண்டிக்கொள்ளும், ஜனங்களுக்காக வேண்டிக்கொள்ளுறோம் தகப்பனே. ஐயா தேசங்கள் ஆண்டவர் எல்லாவற்றையும் காண்கிற தேவன் சுவாமி, எல்லா தேசங்களிலும் குழப்பங்களும் கூச்சல்களும் பிரச்சனைகளும் பஞ்சங்களும் தகப்பனே. இந்த நாட்களில் ஆண்டவரே பொருளாதாரங்கள் எல்லாம் வீழ்ச்சி விட்டு ஜனங்கள் தவிக்கிற மக்களாயிருக்கிறாங்க. இவர்கள் எல்லாம் மனம் திரும்ப வேணும் சுவாமி, மனம் திரும்ப வேணும், மனம் திரும்ப வேணும், மனம் திரும்ப வேணும் சுவாமி. ஆண்டவரே மனம் திரும்பினால் இவர்களுக்கு ஆசை, உங்களை முகத்தை தேடினால் இவர்களுக்கு சிரமம். தவறுகளுக்காக வேண்டிக் கொள்வோம், தேசங்களுக்காக வேண்டி, தேசத்தை ஆளு தலைவர்களுக்காக வேண்டிக் தலைவர்கள் மத்தியில் ஒரு நீரியம் தேவ பயம் உண்டாகட்டும் சுவாமி, உண்டாகட்டும் சுவாமி. கொடுத்த ஆளுகை ஆண்டவரே, கொடுத்த ஆளுகை எல்லாம் நீங்கள் தான் அப்பா, நீங்கள் தான் ஆளுகையை கொடுத்த தேவன். உங்களுடைய வார்த்தையின்படி ஆண்டவரை ஆளுகை செய்கிறவளாய் மாறட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டி, இவருடைய குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தகப்பனே. இந்த நாட்களில் ஆண்டவரே இவர்கள் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஐயா அவங்களோட வார்த்தைகளின்படி நடக்கிறவளாய், தேசத்தை ஆளுகிறவளாய், அதிகாரம் செய்கிறவளாய் இருக்கட்டும். அதிகாரம் எல்லாம் நன்மை கேதுவான் இங்க கொடுத்த தேவன் சுவாமி. ஒன்றும் ஆண்டவரே அப்பா உங்களோட சித்தம் இல்லாமல் நடப்பதில்லை சுவாமி. தகப்பனே இந்த அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும், வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக்கிறோம். தேசத்தில் இருக்கிற ஆணை வீரர்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஆண்டவர்கள் எல்லாம் தேசத்தை காக்க வைத்த தேவ ஊழியர்கள் ஆண்டு ஆண்டவரே கொடுத்த பொறுப்பை ஆண்டவரை பயத்தோடும் உண்மையோடும் நீதியோடும் ஆண்டவர்கள் காத்துக் கொள்ளுவர் அழகாயிருக்கட்டும் சுவாமி. இவர்களுடைய குடும்பங்கள் பிள்ளைகள் எல்லாருக்காக வேண்டிக் கொள்றோம். இந்த நாட்களில் ஆண்டவரே அவர்கள் மனம் திரும்ப வேணும் சுவாமி, சாட்சி உள்ளவர்களாய் வாழ வேணும் சுவாமி. அப்பா தேவனுக்கு பயந்தவர்களாய் வாழ வேணும் சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்றோம். ஐயா தேசத்தில் ஆண்டவரே பஞ்சம் அப்பா, ஆண்டவரே ஜனங்கள் வேலையில் கூக்குற தடுமாற்றம், ஆண்டவரே பசி, ஆண்டவரே பட்டினி, ஆண்டவரே தேசத்தில் எல்லாம் இருக்கிற காரியங்கள் ஆண்டவரே, அவர்கள் எல்லாரும் தங்களை தாக்கி தங்களை தாக்கி உங்களை நோக்கி கூப்பிடட்டும் சுவாமி, கூப்பிடட்டும். அவர்களுடைய சொந்த பலத்தினால் அல்லாண்ட, அவருடைய மாமிச பிரகாரத்தினால் அல்லாண்டவரே. தேவனே நீங்க தான் அப்பா கழிப்பை கொடுக்கிற தேவன், நீங்க தான் வாழ்வாதாரத்தை கொடுக்கிற தேவன். அந்த ஆண்டவரே இவர்கள் மனம் திரும்பட்டும் சுவாமி, உங்களை நோக்கி கூப்பிடட்டும். ஒரு நேர உணவில்லாமல் தவிக்கிற பசி பசி பசி பசி தகப்பனே தவிக்கிறார்கள் ஆண்டவர். குழந்தைகள் என்று முதியோர்கள் என்று பசியின் கொடுமை ஆண்டவரே. நீங்க இந்த பூமியில மனுஷனாக வாழ்ந்த போது ஆண்டவரே எல்லாருக்கூடாம நீங்க சொன்ன தேவன், பசியெல்லாம் நீங்க அறிந்த தேவன் சுவாமி. இறக்கம் செய்யுங்க சுவாமி, இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம். ஐயா இந்த நாட்களில், இந்த காலங்களில், இந்த புல்லான காலத்தில் அவர்கள் உங்களை தொடட்டும் சுவாமி. நீங்க தான் அப்பா போஷிக்கிற தேவன், நீங்க தான் அப்பா சமாதானத்தின் தேவன். ஒவ்வொருவரும் உணர்ந்து எல்லாரும் மணந்து ரொம்ப சிலப்பை பெற்றுக் கொள்ளட்டும் சுவாமி. ஆசீர்வாதப்பட்டு விசேஷமாக ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளட்டும் சுவாமி. தங்களுடைய ஆத்மாவின் நிலையை ஆண்டவரே அவர்கள் உணர்ந்தவர்களாய் உங்களுடைய ஆத்மாவை தாழ்த்தி ஆண்டவர் உங்களோட வாய்ப்பு கொடுக்கட்டும் சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே, நகப்பனே வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே. நன்றி ஆண்டவர். அப்பா இந்த நாட்கள் ஊழியக்காரர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். கடைசி நாட்களில் நடக்கிற ஊழியங்கள் ஆண்டவரே, ஜனங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே இந்த நாட்களில் ஆண்டவரே விடுவிக்கப்படுகிற வார்த்தைகளாக ஆண்டவர்களை கொடுத்து ஆசீர்வதிங்க சுவாமி. இந்த ஊழியர்கள் கொடுத்த ஊழியத்தை ஆண்டவரே அப்பா உண்மையோடு ஆண்டவரே தங்களை தாழ்த்தி ஆண்டவரே செய்யத்தக்கதாய் இவர்களை நடத்துங்க, தாங்குங்க அப்பா, வெள்ளத்தை கொடுங்க. இந்த போராட்டத்திலும் ஆண்டவரே எந்த நிலையிலும் விழுந்து விடாதபடி ஆண்டவரை நிற்கத்தக்கதாய் அவர்களுக்கு ரொட்டிப்பான அபிஷேகம், தாங்களை முறிக்கிற அபிஷேகம் உண்டாகும்படியாக அப்பனே இந்த ஊழியக்காரர்களுக்காக வேண்டிக் கொள்றோம். எங்கெல்லாம் ஊழியம் செய்கிறார்களோ ஊழியம் செய்கிறார்களோ தகப்பனே தேவனே எங்களுக்காக ஆண்டவரே இவர் ஊழியம் செய்து ஆண்டவர் ஜனங்களை வழிநடத்துறவளாக இருக்கட்டும் சா இருக்கட்டும். எந்தவித போராட்டமா இருந்தாலும் கத்தம்பனே அப்பா அவர்கள் அவைகளில் இருந்து விலப்பட்டு நிக்கத்தக்கதான் ஆசீர்வாதத்தை கட்டுடு. விசேஷமாக சுகத்தை கொடுங்க. குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை கொடுங்க. பிள்ளைகளுடைய சாட்சியுள்ள ஜீவியத்தை கொடுங்க சுவாமியம். இவர்களுக்கா வண்டிக்கு அந்த ஊழியக்காரக்கா வண்டி கொள்ளும் சபைகளுக்கா வண்டி கொள்ளும் தகப்பனே. சபைகளெல்லாம் நீங்க எடுத்துக்கொள்ள போறோம். இதுதான் உங்களுடைய சம்பத்துன்னு சொல்லிருப்பீங்க அப்பா. நீங்க இதுக்காக கொடுத்தவில்லை அதிகம் ஆண்டவரே அப்பா. ஒவ்வொரு சபையும் ஆண்டவர் ரத்தத்தின் கிரயத்தினால் கொல்லப்பட்ட சபை ஆண்டவர் பூமியின் எங்கெல்லாம் உங்களுடைய ரத்தத்தினால் கொல்லப்பட்ட சபைகள் அத்தனை சபைகளும் ஆண்டவரே உங்களோட வருகையில கைவிடப்பட்டு போகாதபடி ஆண்டு நிற்கத்தக்கதாய் ஒவ்வொரு சபைகளும் ஆயத்தப்படட்டும் சுவாமி. ஆயத்தப்படட்டும் சுவாமி. பரிசுத்தப்படட்டும் சுவாமி. நீங்களோட வருகையில எடுத்துக்கொள்ள ஒரு சபைகளாக நிற்கட்டும் சுவாமி. அப்பா எனக்காகத்தானப்பா நீங்க வாரீங்க. உங்களோட சேர்த்து கொள்ளத்தானப்பா நீங்க வாரீங்க. சபைகளும் ஒன்றுக்காம நீங்க அப்பா சபைகளில் உள்ளவர்கள் ஒரு மனம் அன்பும் உள்ளவர்களாய் சபையிலே ஆண்டவரே நின்று ஆண்டவரே ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க சுவாமி. ஆசீர்வாதத்தை பெற கட்டளையிடுங்க சுவாமி. உங்களோட வேலை வேணும் சுவாமி. பல்லாத சத்ருவின் இருந்து ஆண்டவரே அப்பா நீங்க இவர்களை காத்துக்கொள்ள முடியாது வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. குடும்பம் குடும்பமாய் வந்து ஆண்டவரே கூட வருகை எப்பொழுது ஆயத்தப்படுத்தி எப்பொழுது எதிர்பார்த்து கொண்டுகளா இருக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே இப்படி இவர்களுடைய இருதயங்கள் ஆளுகை செய்யட்டும் சுவாமி. அப்பா பெற்ற ரட்சிப்பையை இழந்து விடாதபடி ஆண்டவர் இவர்கள் தங்களை காத்து கொள்ள பலனை கொடுங்க சுவாமி. அப்பா நன்றி சபைகளுக்கா அவன் சபையில் நிற்கிற போதருமா உதவிகளுக்காக வேண்டிக் கொள்ளுவோம். சபப்பனை சபையை நடத்தக்கூடிய ஆண்டவரே அப்பா ஒரு ஞானத்தை கொடுங்க சுவாமி. ஞானத்தை கொடுங்க சுவாமி. நல்ல மேய்ப்பர்களாக கீழ்ப்படி உள்ள மேய்ப்பர்களாக உண்மை உள்ள மேய்ப்பர்களாக சகப்பனை சபையை நடத்து ஜனங்களை நடத்த ஆண்டவர்களுடைய இருதயங்களை நிரப்புங்க சுவாமி. சகப்பனே இந்த வார்த்தைகளை கொடுங்க சுவாமி. உங்களுடைய வார்த்தை அவர்களுடைய சுயம் வேணாம் சுவாமி. அவர்களுடைய வார்த்தை வேணாம் சுவாமி. உங்களுடைய வார்த்தை எப்பொழுதும் சபையில கொடுத்து ஜனங்களை ஆயத்தப்படுத்த கிருபை செங்கப்பா. கிருபை செங்கப்பா அப்படியா சபைகளுக்காக வேண்டி ஒவ்வொரு சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். இன்னும் ஆண்டவரே வெளியில எவ்வளவோ பேர் நிற்கிறார்கள் சுவாமி. ஐயா இவர்களெல்லாம் சபையில சேர்த்துக்கொள்ள சில நாட்களில் நடந்த பிறவாரம் ஆண்டவர் 3000 5000 என்று இந்த நாட்கள் இந்த நாட்கள் இந்த உபத்திரவமான காலத்து இந்த கடைசி நாட்கள் ஐயா ஜனங்கள் மனம் திரும்பட்டும். வயலை சேர்த்துக் கொள்ளப்பட்ட இவர்களும் ஆண்டவர் உங்களோட ராஜ்யத்தின் பிள்ளைகளாக ஐயா உங்களோட வருகையை நடத்துக் கொள்ளப்படுறோம். மாற்றப்படுத்து சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் வேண்டிக் கொள்வோம். சபைகள் எல்லாம் நிரம்பட்டும் சுவாமி. நிரம்பட்டும் சுவாமி. ஆசீர்வதிக்கப்படட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக ஒவ்வொரு ரசிக்கப்பட்ட மகனுக்கா அம்மாளுக்கா வேண்டிக் கொள்ளுறோம் தவப்பனை. இன்னுமாய் ஆண்டவரை விழுந்து போன ஊழியர்கள் ஆண்டவர் உங்களோட மகத்துவத்தையும் மகிமையும் விட்டு கத்தாவே உதாசீனப்படுத்தி நாமத்தை தூசிக்கிறவர்களாய் போய்கொண்டுங்கிற ஊழியர்கள் விசுவாசிகள் சிக்கப்பட்டவர்களுக்காக இந்த நாட்கள் இவர்களுடைய கத்தாவே வழிகள் எல்லாம் ஆண்டவரே திரும்ப வேணும் அனுபவிக்கிறோம். திரும்ப வேணும் அனுபவிக்கிறோம். எங்கெல்லாம் விழுந்து கிடக்கிறார்களோ அந்த இடங்களில் எல்லாம் இருந்தவர்களை தூக்கி விடுகிற கர்த்தர் நீங்க. இவர்கள் ஆண்டவரை திரும்ப மாயங்கூடத்தில் வந்து சேர்த்து உங்களோட நாமத்தை மாயமைப்படுத்துகிறவரோ திரும்பமான புதிய நிலைக்கு வரத்தக்கதாக இவர்களை வழி நடத்துங்கள். ஐயா நீங்க எத்தனோ முறை மன்னிக்கிறவன் சுவாமி. சகப்பனே மன்னிப்போடு இறக்கங்களும் கூடத்தில் உண்டு என்று சொல்லி ஆண்டவரே இவர் உணர்வுள்ளவளாயும் கூடத்தில் வந்து உங்களோட மன்னிப்பை பெறட்டும் சுவாமி. உங்களோட கிருபைகளை பெற்றுக் கொள்ளட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே. எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ சுவாமி காண்கிற தேவன் சுவாமி நீங்க காண்கிற தேவன் சுவாமி இவர்கள் மாற வேணும் அனுப்பிக்கிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே நன்றி சொல்லுவோம், நன்றி சொல். எப்படியாக தேசங்களுக்காக, தேசத்தின் தலைவர்களுக்காக, ஊழியக்காரர்களுக்காக, சபைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. ஒரு நேர உணவு இல்லாம தவிர்க்கிற மக்களை இரக்கமாய் பாருங்க சுவாமி, இரக்கமாய் பாருங்க. தகப்பனே மன்னிங்க சுவாமி, மன்னிங்க சுவாமி. சாபங்களை எல்லாம் அடுத்து போடுங்க சுவாமி, ஆசீர்வாதத்தை கட்டில் விடுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம் சுவாமி, வேண்டிக் கொள்ளுவோம் தகப்பன். நன்றியார் ராஜ்யத்தின் சேஷம் சவலையாதிகளுக்கு அறிக்கப்படும். அப்பொழுதுதான் முடிவு வரும் என்று சொன்னது. அப்பா நீங்க வார்த்தை சொல்லி இருக்கிற சுவாமி, உலகத்தின் காரியங்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறீங்க சுவாமி. அப்பா உங்களோட முடிவு காலம் சகல மக்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படும் வரும் என்று சொல்லி இருக்கிறீங்க சுவாமி. ஆண்டவரே அந்த காலத்துக்குள் நிற்கிறோம், உங்களோட வருகையின் காலத்துக்குள் நிற்கிறோம். ஐயா எல்லா மக்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதுனா நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி. எவ்வளவு நல்ல தேவன் அப்பா, ஒருவரும் கெட்டு போக கூடாது உங்களோட சித்தமாண்டவர். எல்லா மக்களும் உங்களோட ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் என்பதை உங்களோட சித்தம். அதற்கான காலங்களை தந்திருக்கிறீங்க சுவாமி, அதற்கான காலங்களை தந்திருக்கிறீங்க அப்பாறு. மீடியோக்கள் ரேடியோக்கள் போன்கள் வந்து சொல்லி உங்களோட வார்த்தைகள் சொல்லு கொண்டிருக்கிறோம் சுவாமி. நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். ஐயா இவர்கள் தங்களுடைய காலங்களில் ஆண்டவர் இவர்களுக்கு கீழ்ப்படிந்து ரசிக்கப்பட வேண்டும் என்று இருக்கிறோம். இவர்களை நடத்துற இந்த ஊழியங்களை நடத்துற ஒருவருக்காக வேண்டிக் கொள்கிறோம். இவர்கள் சந்திக்கப்படாது வருமானமாய் ஒரே ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாய், ஒரே தேவனுக்கு ஊழியர்களாய், எல்லாரும் ஆண்டவர் ஒருமனப்பட்டு உங்களோட ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கட்டும் சுவாமி, அறிவிக்கட்டும் சுவாமி, அறிவிக்கட்டும் சுவாமி. இவருடைய தேவைகள் குடும்பங்கள் எல்லாம் நீங்க பார்த்துக் கொள்ளுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டி அப்பா இந்த நாட்களில் ஆண்டவரை அறுவடையோ மிகாக்களோ குறைவு சுவாமி. தகப்பனே ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் ஆண்டவரை உங்களை சுவிசேஷத்தை சொல்லுவர்களாய் மாறட்டும், மாறட்டும், மாறட்டும். பாடசாலைகள் வேலை ஸ்தலங்களில் காண்கிற மக்களுக்கு கத்தாவே உங்களோட ஊழியத்தை உங்களோட சுவிசேஷத்தை ஆண்டவரை அவர்கள் சொல்லுவர்களாய் ஒவ்வொருவரையும் மாற்றுங்க. இவருடைய பயங்கள் தாழ்வு மனப்பான்மை எல்லாம் எடுத்து எப்பொழுதும் ஆண்டவரே அந்த நாட்களில் ஆண்டவரே அப்போ அப்போஸ்தலர்கள் ஆண்டவரே எப்படி வார்த்தைகளை தைரியமாக சொன்னார்களோ சுவாமி, ஜனங்களுக்கு சொன்னார்களோ சுவாமி, அப்படியே ஒவ்வொருவரும் கர்த்தாவே தைரியமாய் ஒவ்வொருவருக்கு சொல்லத்தக்கதாய் அவர்களை வெல்லப்படுத்தி ஆசீர்வதித்து நடத்துங்க சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம், இவர்களுக்காக என்னமாய் ஆண்டவரே. அப்பா இரண்ட சேஷங்கள் அனைவரும் அழைக்கப்பட்ட பட்டணங்கள் கிராமங்கள் உண்டு சுவாமி. இந்த இடங்களில் நிற்கிற ஊழியரும் சொன்னார்களுக்கா நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். எவ்வளோ கஷ்டமான இடங்களும் சுவாமி, தகப்பனே தாங்குங்கப்பா, கண்ணீரப்பா தாங்குங்கப்பா, வியாதியப்பா தாங்குங்கப்பா, அப்பா சஞ்சலங்களப்பா தகப்பனே. அவர்களை தாங்கி விடப்படுத்தி அவர்களை அந்த இடங்களில் ஆண்டவரை நிலை நிறுத்துற தேவன் நீங்க சுவாமி. ஆசீர்வதிங்க சகப்பனே, பலப்படுத்துங்க சுவாமி. சேவைகள் சந்திக்கப்பட ஜனங்களை எழுப்பி கொடுங்க சுவாமி. கொடுக்கிற மக்கள் ஆரத்துவம் உள்ள மக்கள் எழுந்தட்டுங்க. பூமிக்காக அல்ல சுவாமி, பூமியிலெல்லாம் அழிந்து போகிற காலமாயிருக்கிற சுவாமி. இந்த பூமியில எதுவும் சேர்த்து வைத்து ஒரு பிரயோசனம் இல்லை. மனிதன் ஆண்டவரே உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் அவனுடைய ஆத்மா நஷ்டப்பட்டால் ஒன்றுமில்லை என்று சொன்னது அவனே. இந்த உலகத்துக்காக ஒன்றுமில்லை ஆண்டவரே, ஒன்றுமில்லை ஆண்டவர், ஒன்றுமில்லை ஆண்டவரே. அவர்கள் எல்லாம் ஊழியத்துக்கு கொடுக்கிறவளாய் மாறட்டும். எங்கெல்லாம் ஊழியர்கள் குறையோடு நிற்கிறார்களோ சுவாமி, தேவைகளோடு நிற்கிறார்களோ சுவாமி, அவர்களுக்கு உதவி சிறு மக்களாய் ஒவ்வொருவரும் மாறட்டும், மாறட்டும். இந்த கடைசி காலத்தில் ஒன்றும் வேணாம் சுவாமி. இப்படியான இருதயம் உள்ள மக்கள் எழும்பட்டும், எழும்பட்டு பூமியின் செல்வம் எல்லாம் ஆண்டவரே உங்களுடைய மகாத்மாக்களுக்கும் பரிசுத்த வாங்களுக்கும் சேரட்டும் சுவாமி. தகப்பனே, இந்த நாட்களில் பொருளாதாரங்கள் எல்லாம் தேவையப்பா, ஊழியத்துக்கு தேவையப்பா, ஊழியத்துக்கு தேவையப்பா. அப்பா எழுப்பி கொடுங்க, எழுப்பி கொடுங்க. ஊழிய ஸ்தாபனங்களை எல்லாம் ஆண்டு ஆசீர்வதித்துக் கொடுங்க சாமி. அந்த இடத்து மக்களும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பெறட்டும். இருந்த தேசங்களில் ஆண்டவரே அடைக்கப்பட்ட பட்டணம் கிராமங்களுக்கு மக்கள் பெரிய வெளிச்சத்திற்கான நீங்கதானப்பா அந்த வெளிச்சம், அந்த வெளிச்சம், அந்த வெளிச்சம். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்ற வார்த்தையின்படி அந்த காலத்தை நீங்க தந்தபடினா ஸ்தோத்திரமான இப்படியாக இருளில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பெரிய வெளிச்சத்தை காண்கிறபடினா நன்றி சுவாமி, நன்றி சுவாமி. அதனாலின் காலத்தில், அதனாலின் காலத்தில் நேர்த்தியா செய்துவார தேவன் நீங்க சுவாமி. நீங்க வாக்கு மாறாதவர், சொன்னதை செய்கிற தேவன் சுவாமி. வார்த்தை அப்பா ஒவ்வொன்றையும் நடப்பிக்கிறது சுவாமி. அக்கா நீங்க நீதியின் தேவன் சுவாமி, நீதியின் தேவன் சுவாமி. நீதியின் நியாயம் ஒரு சிங்காசனம், அதின்படி அதின்படி தேசங்களை நடத்தி வாரீங்க சுவாமி. நடத்தி வாங்க ஏற்ற கிரியைக்கு தகுந்த பலனை கொடுப்பேன்னு சொன்னார். அப்படியா உங்களை நீதியின்படி ஆண்டவரே நீங்க செய்வீர்கள் அப்படின்னா நன்றி. நீங்க நீதி தவறாது அக்கா வேண்டிக் கொள்ளுறோம், நன்றி சொல்லுறோம். அப்பா அந்த தேவை வந்து கிராமங்கள் பட்டணங்கள் எல்லாம் கிராமங்கள் ஆண்டவரே எங்களுக்கு தெரியாத பட்டணங்கள் உண்டு சுவாமி, கிராமங்கள் உண்டு சுவாமி, தேசங்கள் எல்லாம் உண்டு சுவாமி. நீங்க காண்கிறீங்க எல்லா தேசங்களிலும் எங்களை வெளிச்சம்.

காலமானவர். ஐயா நீங்க சொல்லி இருக்கிறீங்க, கொடிய காலங்கள் வரும், கொடிய காலங்கள். ஆனால் உங்களுடைய ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லி இருக்கிறீங்க சுவாமி தகப்பனே. ஆனால் உங்களுக்கு மன்னிப்புகளுக்காக இருக்கங்களுக்காக வேண்டி தயவுக்காக வேண்டி கொள்ளணும், கிருவைக்காக வேண்டி ஒரு ஆண்டவரே எங்களுடைய அன்பு. அப்பா இந்த நாட்களில் ஆண்டவரே ஞானங்கள் விட்டுப்பட வேண்டும் ஆண்டவரே. இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே இவ்வளவு துன்பங்கள், குடும்பங்கள் பிரிந்தனர், பெற்றோர்கள் ஆண்டவரை எப்படியாக இவ்வளவு பாடுகள் ஆண்டவர், கண்ணீர்கள் இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா. அன்பின் அவுத்தாரவர்களை மாற்றுங்க இந்த கடைசி நாட்களில். ஐயா அவங்களை வரவேற்கின்றா, அவங்களை அன்பின் ஆகியவர்களிடையே எங்களை ஊற்றட்டும், ஊற்றப்படட்டும், குடும்பங்கள் எல்லாம் சேரட்டும். ஐயா இந்த காலங்களில் சமாதானமும் சந்தோஷமும் இந்த ஜனங்களை நீங்க தானப்பா நிரப்புவேன், நீங்க தான். அவர்களால் அல்லாண்டவர், ஒரு மனிதர்களால் அல்லாண்ட தகப்பனே. உங்களை இறக்கமும் உங்களை தயவும் உங்க கிருவை தான் நம்மளோடு நாங்கள் எவிக்கிறோம் ஆண்டவரே. கண்ணீரோடு பார்த்து எவிக்கிறோம் சுவாமி, எவிக்கிறோக்கா வேண்டிக் கொள்ளுறோம் ஜனங்களுக்கு ஆண்டவரே. அன்பினாய் அன்பினாய் ஒவ்வொருவரே நிரப்பட்டும். அன்பில்லாமே நான் எவ்வளவு கொடுமைகளப்பா, எவ்வளவு இறக்கமற்ற செயலப்பா தகப்பனே. இங்கட அன்புதானப்பா சாலத்தையும் தாங்கும், சாலத்தையும் சகிக்கும், சாலத்தையும் நிர்வகிக்கும் என்று சொல்லப்பட்டவரா. அந்த நாள் நிரப்பும் ஜனங்களுக்காக வேண்டிக் கொண்டு வாலிய பிள்ளைகள் ஆண்டவர், இந்த வாலிய வயதில் ஆண்டவரே, இந்த வளமான வயதில் ஆண்டவரே தகப்பனே. அழிந்து போற வாலிய பிள்ளைகள் ஆண்டவர் சுவாசான கொஞ்ச காலம் என்று சொல்லி ஆண்டவரே. இந்த வாலிய பிள்ளைகள் இந்த நாட்களில் எவ்வளோ வழிகளூடாக கெடுத்து கொண்டிருக்கிறான் சுவாமி. அதற்குரிய காரியங்களை வாலிய பிள்ளைகளுக்கு காட்டி ஆண்டவர் அவர்களை விழுத்தி கொண்டிருக்கிறான் சுவாமி. ஐயா அந்த வாழ்வு வயல் என்னவருடைய பலம். ஐயா சிருஷ்டி காத்தரை நீனு வள்ளி இது வேதிலே நடவுங்கின்ற சத்தத்தை கேட்கிற வழிகளை ஆண்டவர் அவர் கண்டுகொள்ள தகப்பனே. திருப்பி கொண்டு வாங்க சுவாமி, திருப்பி. பிசாசனுடைய வழி அல்ல ஆண்டவனே, அவனுடைய எல்லா வலைகளுக்கும் கண்ணிகளுக்கும் பிள்ளைகளை காத்து தகப்பனே. நீங்க தானப்பா திருப்பி கொண்டு வாங்க சுவாமி. இந்த பிள்ளைகளுக்காக வேண்டி, எங்களோட வாழ்க பிள்ளைகளுக்காக, எங்களோட பேர பிள்ளைகளுக்காக வேண்டி கொள்வோம். உலகத்தின் எல்லா கிராமங்களுக்கும் வாழை பிள்ளைகளுக்காக வேண்டி கொள்வோம். ஐயா அந்த வாழ்வு தவிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த காலத்துல அநேகம் ஆண்டவரே சிசு தெரியாது, திக்கு தெரியாது, ஆண்டவர்களும் முடியாது இருக்கிற வாழ்க பிள்ளைகள் அந்த தகப்பனே. எந்த வப்பனே எந்த வப்பனே அப்பா விதாவே அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நீங்க தானப்பா தூக்கி விட முடியும். அவர் விஷயம் மன்னித்து மன்னித்து இவர்களுடைய குறிப்படியாமையெல்லாம் மன்னிங்க சுவாமி, மன்னிங்க சுவாமி, மன்னிங்க சுவாமி. இவர்களுக்காக நீங்க வாழிய பிள்ளைகளை நிறுத்துங்கள், ராட்சியத்தின் பிள்ளைகளாக நிறுத்துங்கள், உங்களோட ஊழியத்தை சிற பிள்ளைகளாக நிறுத்துங்க, சந்தோஷமும் சமாதானமும் பிள்ளைகளா நிறுத்துங்க ஆண்டவரே. இவருடைய பெற்றோர்களுக்காக வேண்டிக் கொள்ளணும், பெற்றோர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஆண்டவரே. இவர்கள் பெற்றோர்கள் ஜீவன் உள்ள தேவனை, பிள்ளைகளை மீட்கிற தேவன் நீங்க தான் என்று சொல்லி ஆண்டவரே. இவருடைய பெற்றோர்கள் உங்களுடைய சமூகத்தை தேடுகிறவர்களாய் நாம் மாறட்டும், இந்த பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறவர்களாய் மாறட்டும், கண்ணீரோடு வேண்டிக் கொள்கிறவர்களாய் மாறும் வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. ஆண்டவரே பெற்றோர்களும் கண்ணீரை நீங்க காண்கிற தேவன் சுவாமி, பெற்றோரும் கண்ணீரை காண்கிற தேவன் சுவாமி. அப்பா வனாந்திரத்துல கூட ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன் சுவாமி. ஆகார் தன்னுடைய மகனுக்காக ஆண்டவரே தவித்த போது ஆண்டவரே எனக்கு அவளுடைய கண்ணீரை கண்டீங்க சுவாமி. அதே தேவன் என்றும் இருக்கிறீங்க சுவாமி. நீங்க மாறுவதில்லை, நீங்க மாறுவதில்லை, நீங்க மாறுவதில்லை, இருக்கிறவரா இருக்கிறீங்க சுவாமி. இந்த பெற்றோரை திருப்பி கொண்டு வாங்க, அவர்களுக்காக நிற்கும் அப்பா தேசங்களுக்காக நிற்கும் சுஜமான சடாதேசத்துக்காக வேண்டிக் கொள்ளும் சுவாமி. உங்களுடைய சுவாமி இந்த கடாதேசம் ஆண்டவரே. ஐயா நாக்கள் ஆண்டவரே உங்களோட வார்த்தையினாலும் ஆண்டவரே ஊழியர்களுடைய ஜபக்கள் ஜபத்தினாலும் மிஷனர்களுடைய கண்ணீர்னாலும் கட்டப்பட்ட தேசம் ஆண்டவர். எத்தனையோ தேசங்களுக்கு இந்த வார்த்தைகளை கொண்டு போனது ஆண்டவரே. நாட்களில் ஆண்டவரே இருக்கிற நிலைமை ஆண்டவரே பாவம் அப்பா, பாவம் அப்பா.
ஐயா, நீங்க

0: பார்த்து பார்க்காத சுத்த கண்ணன் சொல்லியிருக்கிறேன். எவ்வளவோ பாவங்கள் நிறைந்த இந்த தேசத்துக்கு ஒரு விஷயம் இறங்கும்படியாய் வேண்டிக் கொள்வோம், இறங்கும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். இந்த தேசம் பாலுடைய அட்டம் பாலுடைய அறையில இருந்தது போல் ஆரம்பத்துல இந்த தேசம் எப்படி கட்டப்பட்டது அதே பிரகாரம் திரும்பமா கட்டுகிறது. நாய் நீங்க வாங்க சுவாமி, இந்த தேசத்தை திரும்பி கொண்டு தேசத்தின் தலைவர்கள் மத்தியிலே ஆண்டவரே இருப்பாயம் தேவப்பாயம் ஒரு நீதி தேசத்தை ஆளுகைக்கு கொடுத்த தேவனுடைய வழி வார்த்தை ஆண்டவரே வேதம் இவர்களை வழி நடத்தது சுவாமி, வழி நடத்தது அங்கையா. எங்களுடைய உறவுகளுக்காக வேண்டிக் கொள்றோம். இங்க வந்து ஆண்டவரே எங்களுடைய உறவுகள் எவ்வளவு ரட்சிக்கப்பட்டார்கள் நன்றி சொல்லுகிறோம் நன்றி. ஆனாலும் அந்த ரட்சிப்பை முழுமையாய் காத்துக்கொள்ள வேணும் சுவாமி, ரட்சிப்பை பெற்றுவிட்டோம் என்று சொல்லி ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே தங்களுடைய வழிகளில் போகாதபடி ஆண்டவரே இவர்களை உங்களுடைய வழிகளில் நடக்க நடத்த ஆண்டவரே கிருபை. இப்படியாவங்கெல்லாம் எங்களுடைய உறவுகள் சிலர் இருக்கிறார்களோ அந்த இடங்களில் ரட்சிப்பை பெற்று ரட்சிப்பின் மகத்துவத்தை காத்து கொள்ளட்டும் சா, காத்து கொள்ளட்டும் சா, காத்து இவர்களுக்காக வேண்டிக்கும் தகப்பனே. இப்படியா கனடா தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருந்த தேசங்கள் ஆசிரிக்கப்பட்டு கோடி மக்கள் வாழ இந்திய தேசம் ஆண்டவரே இந்த தேசம் ஆண்டவர் வெளிச்சத்தை காணட்டும், ரட்சிக்க மக்கள் ஆண்டவரை பெருகட்டும், பெருகட்டும், ஊழியர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு எங்களை இலங்கை சாப்பா இலங்கை தேசத்தை எங்களுக்கு அது தருவிடும் சுவாமி. உங்களுடைய கருத்துக்கு நீங்க தானப்பா தேசத்தின் தலைவராக மாற வேணும் மலராது மனிதனுடைய தலைமைத்துவம் வேணாம் சுவாமி, வேணாம் சுவாமி. நீங்க அந்த தேசத்தை ஆளுகை செய்யுங்கப்பா, நீங்க தேசத்தை ஆளுகை செய்யுங்கப்பா. ஆளுகை அந்தவரே அந்த தேசத்துக்கு வரு ஜனங்கள் கீழ்படிவார்கள், எல்லா மக்களும் மறுமக்களுமா எங்களை வார்த்தைக்கு கீழ்படி தேசத்தை ஆண்டவரே உங்களுடைய நாமத்தினாலே சுதந்திரித்துக் கொள்வார்களா, மந்திரி சபைகளையும் பாதுகாத்துக் கொள்ளு. நீதி நியாயம் ஆண்டவரே அவர்களுடைய ஆட்சியிலேயே நடக்கத்தக்க நாய் நடத்துங்க சுவாமி. அப்படியா வேண்டிக் கொள்ளும். எப்படியாக ஒரு தேசங்களுக்காகவும் ஒவ்வொரு ஆண்டவரே துபவர்களுக்காகவும் உங்களுக்கு வேண்டி அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க போட்டு சுவாரங்களை தந்தவர் ஐயானங்களை கூப்பிடுகிறோம் சுவாமி. அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறோம் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவர்கள் சங்கம் என்று வெளியுக்காக வேண்டி கொள்கிறோம் ஐயா. அதில் உள்ள குறைவுகள் தேவைகள் எல்லாவற்றையும் நீங்க காங்கிரசவனா இருக்கிறீங்க சுவாமி, எல்லாவற்றையும் நிறைவாக்குற தேவன் நீங்க. ஆண்டவரே ஆவியானவரே இந்த வழியில ஐயா செலுத்த முடியும் அந்த வழியிலே அவர்களுக்கு கொடுத்து ஆண்டவரே அந்த வழியை நடத்துங்க சுவாமி. குடும்பங்களை பார்த்து கொள்ளுங்க சுவாமி, நினைந்திருக்கிற ஊழியர்களையும் வழி நடத்துங்க சுவாமி, அவருடைய குடும்பங்களையும் இந்த பொல்லாத காலத்தில் பகப்பனை இவரை சிறகின்கள் மறைத்து காத்து கொள்ளுங்க சுவாமி. ஆண்டவரே இந்த பிள்ளையோட குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் நன்றி சொல்லுறேன். மட்டுமாய் நடத்தின எபினேசரே எபினேசரே எபினேசரே மட்டுமாய் நடத்தினவர் உங்களுடைய நாமம் கோடி நாமம் சுவாமி. எத்தனையோ நாமங்கள் உண்டு சுவாமி, அந்த நாமத்தினாலே அந்த நாமத்தினாலே அந்த வாய்மையுள்ள நாமத்தினால் எல்லாவற்றையும் நீங்கள் நடத்தி வாரீங்க சுவாமி, நடத்தி வாரீங்க. அப்பா நாங்கள் இவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள் ரட்சிக்கப்பட்ட சனமே நீ பாக்கியம் உள்ளவன் சொல்லி இருக்கிறீங்க. கத்தர் நோக்கு சகாயம் செய்யும் கீடமும் மாய்மை பொருந்திய பட்டயமா இருக்கிறான்னு சொன்னபடி எங்களுக்கு இவ்வளவு காரியங்கள் வைத்திருக்கிறீங்க சுவாமி. அதற்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாய் தகுதி உள்ளவர்களாய் கீழ்படிந்து இன்னும் இன்னும் இன்னும் ஆண்டவரே பெற்றுக்கொள்ள கிருபை செய்யப்பா, கிருபை செய்யப்பா. எங்களுடைய மனசீக பலன் எல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டவர், உங்களுடைய பலன் உங்களோட கிருபைதான் அப்பா வேணும், உங்களோட கிருபைதான் அப்பா வேணும். எங்களை தாத்துகிறோம், எங்க தலைவர் மட்டுமா தாத்து கேட்ட தொண்ணப்பங்கள் ஜபங்கள் ஒவ்வொன்றும் எங்களை சமூகத்திலே வைத்திருக்கிறோம் சுவாமி. எல்லாவற்றுக்கும் பதில் நீங்க தான் அப்பா, எல்லாவற்றுக்கும் இருக்கும் நீங்க தான் அப்பா, எல்லா கணமும் துணியும் நீங்க தான் அப்பா. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்வோம் நல்ல பிதாவே. ஆமே ஆமே ஆமே
1: ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்து ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே அந்த ஜபங்களை கேட்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு கர்த்தருடைய தேவங்களை ஒப்புவிக்கிறோம். அத்தோடு உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போமா? அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தரை கரத்திலே உங்களையும் குடும்பத்தாரையும் சந்ததியாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ அம்மா. ஆமேன்.
0: ஆமேன். ஆமேன். ஆமேன். உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். ஆமேன்.
1: ஆமீன். ஆமீன். இதுவரை நேரம் எங்களுடன் இந்த ஊழிய சௌரி பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் மிசாக்கா கனடாவிலிருந்து இணைந்து ஜபங்களுக்கூடாக வழி நடத்தினார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் சந்ததியாக ஆசீர்வத்து வழி நடத்துவாராந்து வாழ்த்தி கொண்டு வானொலி கூடாக இணைந்து ஜபித்த ஜபிக்க போகிற மறுபடியை கேட்கின்ற பொழுதும் ஜபிக்க போகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெற்று கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் வீதாக மக்கள் பதில் நிகழ்ச்சியில் இருக்கிறோம். ஆயத்தமாகவும் கத்திரதாமே
2: வழிநடத்தி.
1: ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இன்று 17ஆம் தேதி 9ஆம் மாதம், 17ஆம் தேதி ஐப்பசி மாதம், 17ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் 10:30 இப்பொழுது முதல் 12 வரை வீதாக கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இணைகிறோம். ஊழியர்கள் இணைந்திருக்கிறார்கள், அவர்களையும் வரவேற்போம். அந்த வேளையிலும் எங்களுடன் சௌரமாயந்தனையா விக்டோரியா பிரிட்டிஷ் கொலம்பியாவிலிருந்து அதிகாலை வேளையில் இணைந்திருக்கிறார். மாலை வேளையில் எங்களுடன் சௌரி ஜெனட் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார். அத்தோடு சிவ ஊழியர் சுவிசேகரேப்பின் மாணவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைவார் என்று விசுவாசிக்கிறோம். வீதியாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற இணைந்து ஊழியங்களை செய்ய இணைந்து கத்தருடைய காரியங்களை செய்ய இணைய போகிற ஒருவரையும் கத்தர் ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் இந்த வேளையிலும் சௌரம் மைந்தனையாவையும் சௌரி ஜெனட் அவர்களையும் வரவேற்று கொண்டு இந்த வேளையிலும் ஹோஸ்டாக பணிபுரிகிற சௌரி ஜெனட் இடம் படைப்போம். அவர் மீதியானவற்றை வழி நடத்துவார். பிரைஸ் லோர்டம்மா.
3: பிரைஸ் லோர்டனா.
1: ஆமீன். இந்த வேளையிலும் வீதாக மக்கள் இவர்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். கேள்விகளை எடுத்து வாருங்கள், பதில்களை பெற்றுக்கொள்வோம். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமீன்.
3: எங்களுக்காக மகேந்திரமண்ணா அவர்கள் செவ்வத்திலே வழி நடத்துவாராக.
4: ஆமேன். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, அநேக நாட்களுக்கு பிறகு இன்று இந்த வேதாம கேள்வி பதில் நிகழ்ச்சியை நீ கொண்டு வந்து நிறுத்திருக்கிறீ சுவாமி, அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஐயா, அந்த வேதாம கேள்வியில் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள நீ கிருபை செய்து கொண்டிருக்கிற கிருபைக்கான்றி இந்த கேள்விதில் நிகழ்ச்சியை தொகுத்து தந்த சங்கம வானொலியின் நினைவு கூறுகிறோம். கலந்து கொண்ட பிள்ளை, கலந்து கொள்ள போகிற பிள்ளை, அது மட்டுமல்ல மறுபடியும் கேட்குற பிள்ளைகளை ஆசீர்வதித்து இந்த நிகழ்ச்சி எல்லோருக்கும் ஆசீர்வாதமாக அமைய நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன். அநேக தேவ பிள்ளைகள் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு இந்த கேள்விதில் நிகழ்ச்சியில் கேட்கும் கேள்விக்கு ஆவியானவர் பதில் கொடுக்கும்படி நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபித்து இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வருகிற சிச ரஜனியை ஆசீர்வதித்து நீ வயர்த்த வேண்டுமாக. எல்லாம் இல்லை இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமத்துதாவே. ஆமேன். ஆமேன். ஆமேன்.
3: ஆமேன். ஆமேன். கர்த்தாமே உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமானின் மனைவியின் பெயர் என்ன?
4: ஆமான்
1: எல்லாரும் தூக்கில போட்டாச்சு தானே.
4: ஆமான. ஆமான்.
3: மனசின் பேர் என்ன?

0: Yeah.
1: Suresh.
0: ஸ்ரீ வந்து ஸ்ரீசா
1: சிறீசா ஆரம்பமே பெண்கள் தான்.
0: விருந்து கொண்டாடு நல்ல நாள் எது? எஸ்தர் எல்லாம் கிடக்குது. ஆதார் மாதம் எஸ்தர் 8-11 இருக்குது. யாருடைய கழுதை காணாமல் போனது?
1: சவுல். சவுல்
0: இல்லையே, சவுலின் இல்லையே. தகப்பனாகி கழுதை தான் காணாம போனது. 1 சாமுவேல் 9:3 கிடக்கு. மாறுபாடு உள்ளவனுடைய வழிகள் என்ன உண்டு? வழிகளில் என்ன உண்டு?
1: உபத்திரம் உண்டு
0: இல்லை.
1: நீதிமொழிகள்
0: நீதிமொழிகள் 22 இருக்கு.
1: நீதிமொழிகள் 22.

0: உண்டுக்கு முதவான்.
1: முள்ளும் கனிகளும் உண்டு.
2: ஆமீன் ஆமீன். நீதிமொழிகள் 22:5 இருக்குது.
1: மாறுபாடுகளுடைய வழியிலே முள்ளுகளும் கன்னிகளும் உண்டு.
2: ஆமீன்.
1: இந்த முள்ளுகளும் கன்னிகளும் உண்டு, இந்த மாறுபாடு வழியிலே
2: மாறுபாடு, அதாவது ஒரு வழியை விட்டு மற்ற ஒரு வழியில நின்று கொண்டு மற்ற வழியில பாயிரதா.
1: அது முள்ள இருக்கிற போல இருந்தாங்க.
3: முள்ளண்டாயா தடை
4: என்றதுதான்
3: தடை. கண்ணி என்றால் அந்த விதைச்சு வைப்பாங்களே
2: வைக்கிற காரியம்.
1: ஆசீர்வாதம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை.
2: பூமி எங்கும் இஷ்டவேர் தேவனை போல வேறு தேவனில் என்று அந்நிய மனிதன் சொன்னது யார்?
1: அந்நிய மனிதன்
3: என்ன சொன்னீங்க?
2: பூமி எங்கும் இஷ்டவேல் தேவனை போல் வேறு தேவன் இல்லை என்று அந்நிய மனிதன் சொன்னது யார்?
1: நேசரா?
2: இல்லை.
1: தானியல்ல வருது?
2: இல்லை. ரெண்டு ராஜா.

0: ഇല്ല, ഈ രണ്ട് രാജാക്കൾ എന്താവത് അധികാരം 15-ാമത് വർഷനാ.
1: രണ്ട് രാജാക്കൾ
0: രണ്ട് രാജാക്കൾ 5-ാമത് അധികാരം 15-ാമത് വർഷനാ.
1: 5, 15. അപ്പോഴത് അവൻ തൻ കൂട്ടത്തോടെ എല്ലാം തേവനുടേ മനുഷ്യനിടത്തേക്ക് തിരുമ്പി വന്ന് അവനുക്ക് മുൻപാക നിന്ന് ഇതോ ഇസ്രായേലിലിരിക്കുന്ന തേവനെ തവര ഭൂമിയെങ്കും വേറെ തേവൻ ഇല്ല എന്നതേ അറിഞ്ഞേൻ. ഇപ്പോഴും ഉമ്മത് അടിയാൻ കയ്യിൽ ഒരു കാണിക്ക വാങ്ങിക്കൊള്ള വേണ്ടും എന്നാൻ. ഇവർ
2: തന്നെ
1: ഇതയ്യാ ഇവൻ അന്യ നേബുകാരനെ അന്യ മനുഷ്യനാ.
2: அந்நிய மனுஷன் இல்லாம அந்நிய தளபதி சொன்னாட விளங்கி இருக்கும்.
0: அந்நிய மனிதன் இல்லையா அவர் நேபுகாத்நேச்சர் அந்நிய ராஜா. அவர் அந்நிய மனுஷன் இல்லத்த ராஜாவல்ல தன்னுடைய பாவத்தோடு மேறுதலை கூட்டியதாக குற்றம் சாட்டப்பட்ட உத்தமன்
1: கேள்வி தன்னுடைய
0: பாவத்தோடு மீறுதலை கூட்டியதாக குற்றம் சாட்டப்பட்ட உத்தமன்
1: யோபு.
0: யோபு உத்தமன். யோபு 34-37 இருக்குது. மூன்று தரம் சமாதானம் என்று ஒரே வசனத்தில் எழுதி இருக்கிறது. அது எங்கே இருக்கிறது?
1: சமாதானம் சமாதானம்
0: இதுவும் கேட்டனா தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆலயம் வந்து மூன்று தரம் இருக்குது.
2: சமாதானம் என்ன?
0: யா

0: மத்தையில் இருக்கு என்ன பத்து பாய் மூண்டா
1: இல்லை
0: மத்தையில இருக்கா
1: இல்லை இல்லை ஒன்று நாள் அகவத்தில் இருக்கு பன்னெண்டாவது அதிகாரத்தில்
2: மாப்பையில் வச்சா ஒன்று நாளாம் பதினாம் அதிகாரம் தான்
0: நாளாக பன்னெண்டு

0: உமக்கு சமாதானம் சமாதானம், உமக்கு உதவி செய்கிறவர்களுக்கு சமாதானம். முந்தைய கேள்வி கேட்டு குறிச்சு வச்சா அடுத்தவங்க சொல்லுறான். ரைட்,
1: அதெல்லாம் மறந்து போவியா?
0: வயது போனா இப்படித்தானம்மா?
2: வயது போனால் இல்லை, ரஞ்சினி நடத்துவான்னு சொன்னீங்க, அதனுடைய அக்செப்ட் பண்ணலாம்.
0: அது கனகாலமாக வராபடியாக பேர் எல்லாம் மாறுபட்டு போச்சு. நோட் பண்ணிக்கிறீங்களா?
2: நாங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டு தான் இருக்கோம்.
1: சியோன் குமாரதி எந்த தோட்டத்தில் உள்ள குடிசைய போல் அவள் இருக்கிறாள்?
0: சிமோ குமாரதி
2: சியோன் குமாரதி
0: இதில் இருக்கு. இன்னொரு பாட்டில்
1: இல்லை,
0: பிரசங்கியா?
1: இல்லை, உன்னத பாட்டுக்கு பக்கத்தில் இருக்கு.
2: ஹலோ
3: ஹலோ.
2: ஓ ஓ No, no, no, seven.
3: Seven?
2: Yeah, the four old one.
3: Four is the old one?
2: Yeah, the seven is the new one.
3: Seven is the new one. They packed only the 4 milligrams, 20 tablets in a box.
4: The other way around. So the 7 milligram, it's been changed to the 4 milligram.
2: Since when? Okay, that's fine. Okay, that's fine.
4: Okay. Well, it shows 4, but it's like it'll work the same way that the 7 milligram worked before.
0: Okay. Unnada paattu?
1: Unnada paattu illa.
2: ஐயா, நான் கால் என்ன கேள்வி?
1: சியோன் குமாரதி எந்த தோட்டத்தில் உள்ள குடிசைய போல் மீந்திருக்கிறாள்?
2: ஓ, இன்னும் அது எடுக்கலையா? சியோன் குமாரதி உன்னத பாட்டில் இல்லையா? ஓகே,
1: இல்லை.

0: Sí, Iván, ¿cómo va la tienda?
1: Esa es mi ley de
0: Que sea nada del mundo.
1: ley.
2: Sí, Iván, ¿cómo va la tienda?
0: Mundo para llenar.
1: Le esa ya un dertile
2: Trión Kumarati, திராட்சை
0: இருக்கு.
2: தோட்டத்தில் உள்ள ஒரு கொச்சு போலவும் வெள்ளரி தோட்டத்தில் உள்ள ஒரு குடிசை போலவும் முற்றுகை போடப்பட்ட ஒரு பட்டணம் போலவும் மீந்திருக்கிறாள்.
1: வெள்ளரி தோட்டத்தை போலவும்
2: ஒரு குடிசை போல வெள்ளரி தோட்டத்தில் உள்ள ஒரு குடிசை போல
1: யாருடைய வேர் கனி கொடுக்கும்?
2: யாருடைய வேர் கனி கொடுக்கும்? யாருடைய வேர் கனி கொடுக்கும்?

0: நிகழ்வு யா?
1: யாருடைய வேர் கனி கொடுக்கும்?
2: யாருடைய வேர் கனி கொடுக்கும்? இது ஒரு ராஜ தான்,
3: தாவீதின் வம்சம்.
1: இல்லை, நீதிமொழிகள் 12 அதிகாரத்திலே இருக்கு.
3: நீதிமொழிகள் 12
2: நீதிமான்களுடைய வேரோ?
1: யா, நீதிமான்களின் வேர் கனி கொடுக்கும்.
2: அப்படி போட இல்லையே, நீதிமான வேரோ அசையாந்தில போட்டிருக்கு.
3: எங்கடக்கு
2: நீதிமொழிகள் 12:2
1: 12:11 அண்ணா.
0: தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினால் திருப்பி அடுவான், வீணரை பின்பற்றவும் மதிய. துன்மார்க்கனுடைய துஷ்டனுடைய வலையை விரும்புகிறான், நீதிமான்களுடைய வேர் கனி கொடுக்கும்.
2: வேர் அசையாதான். சரி,

0: அடுத்த கேள்வி.
1: நெகேமியாவின் நாட்களில் தின்பண்டங்கள் விற்கிறவர்கள் எந்த பழங்களை எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள்?
0: அத்திப்பழம்,
1: அத்திப்பழம், திராட்சை பழம்.
0: அத்திப்பழம், திராட்சை பழம்.
1: ஆரோனின் அங்கிகளின் ஓரத்தில் சுற்றிலும் பொன் மணிகளுடன் இடம்பெற்ற பழம் என்ன?
2: மாதுளம்பழம்.
1: மாதுளம் பழம். யா, சமாரிய ராஜாவாகிய ஆகாப் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை தனக்கு கொடுக்கும்படி எதற்காக கேட்டான்?
0: தன் அரண்மனை பக்கத்தில் இருக்கிறபடியா?
1: இல்லை,
2: அது ஜேசபேல் விரும்பினோடி, ஜேசபேல் வேணுமெண்டவா விரும்பினோடி.
1: இல்லை, ஆகாப் தான் விரும்பினது, எசபேல் அதுக்கு துணை நின்று வாங்கினது,
0: ஜேசபேல்
1: எத்தனையோ இதுகள் போட்டு வேண்டினது.
2: தன்னை பெருமையை காட்டுறதுக்காக,
1: ஓ,
2: தன்னை பெருமையை காட்டுறதுக்காக.
0: பெருமையில
1: ஆசை
0: ஆசை
1: வச்சுட்டா,
0: வச்சுட்டான், அந்த காணியில ஆசை வச்சுட்டான்.
1: ஆமாம், என்னத்து கண்ட கண்டா கீரை கீரை இதை கொள்ளை ஆக்கும்படி. ஒன்று ராஜாக்கள் 21:2 இருக்கும்.
0: கீரைக்கொல்லி
1: ஒன்றும் செய்யலாது, அது அன்றைக்கு தொடங்கிட்டது.
0: செய்யலாதா, அசைக்க முடியாதா, என்ன செய்வ?
2: வானறையா மிதக்கிறார், இன்னும் வந்து செய்றேன்னு.
0: ஏதேன் தோட்டத்தில் உண்டு, இங்கே உண்டு, எவ்வளோ போராட்டம்.
1: அகங்காரமும் இடும்பும் உள்ளவன், அகந்தியான சினத்தோடே நடக்கிறவன் இவன் யார்? அகங்காரமும் இடுப்பும் உள்ளவன், அகந்தியான சினத்தோடு நடக்கிறவன் இவன் யார்?
0: வேதத்தை கேளாதவன்,
1: இல்லை,
0: நீதிமன்றங்கள் 12 இருக்கு. என்ன
1: நீதிமொழிகள் 21 இருக்கு.
0: என்ன கேள்வி?
1: அகங்காரமும் இடுப்பும் உள்ளவன், அகந்தியான சினத்தோடு நடக்கிறவன் இவன் யார்?
0: அகங்காரமும் இடுப்பும் உள்ளவனுக்கும் பரியாசக்காரன் என்று பெயர். அவன் அகந்தியான சினத்தோடு நடக்கிறான்.
1: ஆமென், பரியாசக்காரன். ஆபிராமின் பிள்ளைகள் எத்தனை பேர்? எனக்கும் கொஞ்சம் சந்தேகமா இருக்கு, சந்தேகத்தை தீர்க்கும்.
0: அன்றைக்கில கேட்ட நீங்கள்
1: அதை, இவர் இந்த வானர் என்ன கேட்டவர்?
0: ஆபிராம் பிள்ளைக்கு
1: எனக்கு கொஞ்சம் சந்தேகம் கிடக்குது, தீப்பவா.
0: இத்தனை பிள்ளைகளோ?
2: மூன்று பேரா?

0: தேராகு, நாகோர், ஆரோன்.
1: யாருக்கண்ணா? ஆபிரகாமுக்கா?
0: ஆதியாம் 12:31
1: இல்லை, ஆபிரகாமுக்கு ஈசா கொண்டு இஸ்மவேல் ஒன்று 2. ஆதிகாமம் 25, 2வது அதிகாரத்தில் 2வது, அவள் அவனுக்கு சிம்ரானையும் யக்ஷானையும் மேதானையும் மீதியானையும் இஸ்பாக்கையும் சூவாவையும் பெற்றாள். கொண்டு அங்கால இஸ்மவேல் உண்டு 8 புள்ளியல். சரியா?
0: கல்கோடுல போட்டிருக்கோம் பாப்போம். சரி சரி சரி.
1: ஈசாக்கு எத்தனையாம் நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டது?
2: யாருக்கு?
1: ஈசாக்கு.
0: 8 நாளா?
1: 8 நாள். யா, அதிகாரம் 21:4 இருக்குது. சிலுவையை பற்றிய உபதேசம் கட்டுப்போடலுக்கு வைத்தியமாயிருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனாயிருக்கிறது. இந்த வசனம் எங்கே இருக்கிறது?
0: இதுல இருக்கு.
1: ஒன்று கொரிந்தியர் 1:18 இருக்கு.
0: 1 Cor 2:18. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்பொருளுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுற நமக்கும் அது தேவ பலனாயிருக்கிறது. நல்ல ரசனம்.

0: சேனைகளின் கர்த்தர் கடும் வைராக்கியமும் மகா உக்கிரமான வைராக்கியம் கொண்டேன், யாருக்காக என்கிறார்? யாருக்காக?
1: இஸ்ரவேலருக்காக.
0: இல்லை, இஸ்ரவேலருக்காகத்தான், ஆனா இன்னொரு சொல்லில இருக்கு.
1: மறுதலிக்காக.
0: இல்லை
1: அந்நிய தெய்வங்களை.
0: இல்லை இல்லை, சேனைகளின் கர்த்தர் கடும் வைராக்கியமும் மகா உக்கிரமான வைராக்கியம் கொண்டேன், யாருக்காக என்கிறார்?

0: எங்க இருக்கின்றால் எரேமியாவா இருக்கு.
1: இல்லை, சகரியாவில் இருக்கு.

0: சகதியா விட்டுறேன்டா.
1: யா
0: நான் சியோனுக்காக கடும் வைராக்கியம் கொண்டேன், அதற்காக மகா உக்கிரமான வைராக்கியம் கொண்டேன் என்று சீர்கத்து சொல்லுகிறார்.
1: ஆமே. அநியாயத்தை விதைக்கிறவன் என்னத்தை அறுப்பான்?
0: தெரியாது பான் இல்லை.

0: நீதிமொழிகள் 22 இருக்கு.
1: இருபத்தி
0: யா
1: ரெண்டு நீதிமொழிகள் 22 அதை வாசிப்போம். நீதிமொழிகள் 22 எட்டவா, அநியாயத்தை விதைக்கிறவன் வர்த்தத்தை அறுப்பான், அவன் உக்கிரத்தின் மீளாறு ஒழியும். அநியாய
0: தேவனுடைய வசனம் எல்லாம் எப்படிப்பட்டது?
1: கருக்குள்ள பட்டயம்,
2: இதுபுறவும்
0: இல்லை
2: கருக்குள்ள பட்டயம், இதுபுறவும் கருக்குள்ள பட்டயம்.
0: இல்லை, அது வேற.
2: தேவனுடைய வசனங்கள் அப்படிப்பட்டதா?
0: எப்படிப்பட்டது?
1: காட்டு மிளகலை முறுக்குவாதா?
2: இல்லை இல்லை, அறுக்கிறவன்
0: இல்லை.
2: இல்லை, என்ன இருதயத்தை அறுக்கிறவன் சொல்லு.
0: நீதிமொழிகள் 30 அதிகாரத்தில் இருக்கு.
2: நீதிமொழிகள்

0: அட்டவைகள்.
1: 35.
0: துன்மார்க்கத்தின் எல்லை என்று தேவனால் கூறப்படும் ஜனம் எது? துன்மார்க்கத்தின் எல்லை என்று தேவனால் கூறப்படும் ஜனம் எது?
1: மீதியானியரா?
0: இல்லை
1: பாபிலோன்.
0: இல்லை, அவன் ஒரு பகுதி எல்லாரையும் சேர்த்தா எப்படி சொல்லப்படும்?
1: அந்நிய புத்திரர்
0: இல்லை, மல்கியா ஒன்று நாளில் இருக்கு.
2: ஏதோமியர் மல்கியா ஏதோமியர். நான் எளிமைப்பட்டோம், ஆனாலும் பாலானவர்களை திரும்ப கட்டுவோம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு கர்த்தர், அவர்கள் கட்டுவார்கள், நான் இடிப்பேன், அவர்கள் துன்மாக்கத்தின் நிலை என்றும் கர்த்தர் இன்றைக்கும் சினம் வைக்கிற ஜனம் என்று சொல்லப்படுவார் என்கிறார்.
0: ஏதோமியர்
2: ஏதோமியர்
1: ஏதோமியர் ஏதோமியர்
0: ஏசாண்ட பரம்பரை ஏதோமியர். ஏசா யாக்கோபு ஏசாண்ட பரம்பரை ஏதோமியர்.
1: ஏதோமியர்
0: நான் உங்களிடத்தில் உங்களை திக்கற்றராய் விடேன், உங்களிடத்தில் வருவேன். இந்த வசனம் எங்கே இருக்கிறது? இல்லை,
1: மத்தேயுவா?
0: இல்லை, யோவான் 14:18.
1: யோவான் யோவான் யோ யோ யோ எஸ் எஸ் எஸ் எஸ் எஸ்
0: சரி, லிஸ்னர் மகேந்திரமண்ணா, நீங்க கேளுங்க.
1: ஓகே, கேட்டா போச்சு. என்னுடைய கேள்வி சுமான கேள்வியை கேட்போம். ஆபிரகாமுக்கு தேவன் முதலாவது தேசமான இடம்
0: பேசுவா?
1: இல்லை,
0: மெசபத்தேனியா.
1: என்ன
0: ஊர்? ஊரா அல்லது மெசபத்தேனியா? மெசபத்தேனியாவில இருந்தான தரிசனம் ஆகி ஒழிக்கிட்டவர்.
1: வடிவா சொல்லுங்க.
0: மெசபத்தேனியா,
1: மெசபொத்தாமியா,
0: மெசபத்தேனியா, எல்லாம் ஒன்றுதான்.
1: ஆயிருமையான வீடு. வேதாகமத்தில் முதலாவது சொற்பனம் கண்டவன் யார்?
0: யோசேப்பு.
1: இல்லை, வேதாகமத்தில் முதலாவது சொற்பனம் கண்டவன் அபிமேலேக்கு. ஆதியாம் 23. இரண்டு பெண்களை விவாகம் பண்ண முதல்
0: மனிதன் அல்லது என்ன பேர் அவருக்கு? என்ன
1: அவர் ரெண்டு பேர் தான் கேட்கும்.
0: லாமேக்கின்ற தகப்பனா?
1: இரண்டு பெண்களை விவாகம் பண்ண முதல் மனிதன்
0: அவருக்கு ஒரு நீண்ட பேர் அண்ணா.
1: ஆஹா, இரண்டு பெண்களை விவாகம் பண்ண முதல் மனிதன்
0: வேறெண்டா? மெச்சுலாவா? மெச்சுலா
1: இல்லை, லாமேக்கு. ஆதால் சில்லாத கம்மறி வேணாம். ஆதால் சில்லாத
0: ஓகே.
2: இரட்டை பிள்ளைகளை பெற்ற முதலாவது பெண்மணி.
0: விவேகா.
2: சரியான விடை. வேதாகமத்தில் முதலாவது விருந்து செய்தவன் யார்? வேதாகமத்தில் முதலாவது விருந்து செய்தவன்
0: ஆபிரகாம்.
2: எப்ப?
0: அந்த தேவதூதர்கள் வர மத்திய பகலில் குளிர்ச்சியான வேலையிலே அந்த மரணில் இருந்து வாழ மூன்று பேர்.
2: அது அது மூன்று பேர் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் ஊழியர் பிரசங்கத்தில் சொல்கிறார். ஆபிரகாம் எப்போ செய்தவர் நம் விருந்து? என்னத்துக்கு அவன் செய்தவர்?
0: அவர் அவற்ற வீட்டை வந்து சாராளை ஆசீர்வதிக்கும்படி அந்த தூதர்கள் வந்தது. அவருக்கு வளமையா அவருக்கு அந்த வரவேற்கிறது அவருக்கு ஒரு கலை.
2: இல்லை, வேதாகமத்திலே முதலாவது விருந்து செய்த ஆபிரகாம். சரி, அந்த விருந்து என்னத்துக்கான செய்யப்பட்ட அந்த விருந்து? முதலாவது விருந்து
0: அதான் ஆசீர்வாதத்துக்காக.
2: விவேகாலின்
0: இந்த கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படும்படி.
2: ஈசாக்கு பால் மறந்த நாளில் ஆதியாகவும் 21:8 ஈசாக்கு
0: அதுக்கு முதல் வந்ததே அண்ணா ஆபிரகாம் வந்து சாராலை ஆசீர்வதிக்க வந்தவை எல்லாம் மூன்று பேர்.
2: அது அது அது பிதாகோ அது வேற.
0: யா அது பிதாகுமாரன் பரிசுத்தாவியன்றா? இல்லை இல்லை, அது மூன்று பேர் மூன்று தூதன் என்று தான் இருக்கு.
2: அதில் ஒரு பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணியிருப்பார், பிதா குமாரன் பரிசு சங்கம் வானொலியில் தான் பிதா.
0: அது அதை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, ஏனென்றால் அதில் பேர் ஒன்றும் இல்லை, அது மறைவான சத்தியம்.
2: மறைவான சத்தியம் அதான், அது கேள்விக்குறி. அவர் சொன்ன
0: மறைவான சத்தியம் எல்லாம் தேவனுக்குரியது, அதை நாங்கள் இதென்ன போகக்கூடாது.
2: யார் சொன்ன பிரசங்கி? சங்கம வானொலியெல்லாம் பிரசங்கம் பண்ண, அதான் குறிச்சு கேட்க பார்த்து தான் போகிற என்னத்துக்குன்னு விட்டுட்டேன்னா. முதலாவது எழுதப்பட்டிருக்கு மிருகத்தின் பேர் என்ன?
0: சர்ப்பம்.
2: இல்லை, மிருகம்.
0: மிருகம் அந்த அத்தி அது என்ன அந்த என்ன தோலை அடுத்து கொடுத்தவ. அப்போ அந்த தோல் என்ன தோல் ஏதேன் தோட்டத்தில் அந்த உரிச்சு போட்டு அந்த தோலை கொடுத்த அந்த அந்த அந்த மிருகத்தின் பேர் என்ன?
2: கேட்குறேன்.
3: ஆடு ஆடுதான். ஆடு
2: இல்லை. முதலாவது எழுதப்பட்டிருக்கும் மிருகம்.
0: என்ன என்ன என்ன என்ன என்ன என்ன

0: கூட்டத்தை உண்டாக்கினவன் யார்?
1: நோபா.
0: சரியான விடை. வேதாகமத்தில் முதலாவது சொப்பனம் கண்டவன்
1: யோசேப்பு.
0: இல்லை, முதலாவது சொப்பனம் கண்டவன் அவன் தான் முதல் முதல் சொப்பனம் கண்டான்.
1: அவலும் இல்லை, காயினும் இல்லை. அடுத்ததாக வரவர் நோவா. கொடுங்கோ.
0: ஆதியாகமம், ஆதியாகமம் 23. அபிமேலேக்கு,
1: எங்க கிடக்கான? முதலில் முதல் முதல் சொற்பனம் கண்டு
0: ஆதியாகமம் 23 வாசிங்கோ.
1: 23. தேவன் இரவிலே ஆபிராமுக்கு சொற்பனத்திலே தோன்றி நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய், ஒருவனுடைய மனைவியாயிருக்கிறாளே என்றார். ஓகே,
0: அடுத்த கேள்வி. யாக்கோப்புக்கு தேவன் முதலாவது தரிசனம் கொடுத்த இடம்
2: அந்த கல்லில் ஐயா என்ன?
0: கல்லு தவறான விடாய். பெத்தேல். சரியான விடை. காலேப்பின் ஒரே மகள் பேர் என்ன?
1: அச்சாள்.
0: அக்ஷார். சரியான விடை. பெத்லகேம் என்ற வார்த்தை முதலாவது எழுதப்பட்ட இடம் எங்கே? பெத்லகேம் என்ற வார்த்தை முதலாவது எழுதப்பட்ட இடம் எங்கே?
1: ஏசாயா தீர்க்கதரிசி.
0: இல்லை இல்லை,
1: வெளிப்படுத்தல. பழைய பாடம் புதிய பாடம்?
0: பழைய பாடம் ஆதியாமத்தில் இருக்கு.
1: அது
0: பெத்லகேம் என்ற வார்த்தை முதலாவது எழுதப்பட்ட இடம் ஆதியாகமம் 35:19.

0: அடுத்த கேள்வி. அப்போஸ்தலர் பவுலுக்கு கர்த்தர் இயேசு முதலாவது தரிசனமான இடம். அப்போஸ்தலர்
1: பவுல்
0: அங்க
1: தரிசு பண்றதுல
0: அப்போஸ்தலர் பவுலுக்கு கர்த்தர் இயேசு முதலாவது தரிசனமான இடம்.
1: அதான் தரிசு பட்டணத்தில் தான்
0: இல்லை, தமஸ்குவுக்கு சமீபம்.
1: அங்கே தான் அண்ணா, தமஸ்குவும் தரிசு பட்டணத்தில் தான்.
0: தமஸ்குவுக்கு சமீபம், பட்டணம் கூட இல்லை. அடுத்த கேள்வி. கைகளால் பிறக்கப்படாதவர்கள் அங்கே எழுதியிருக்கிறது புத்தகத்தில்.
1: தானியல்ல,
0: தானியல் 2:34. ஒரே கண்மலை அங்கே எழுதப்பட்டிருக்கிறது.
1: ஒரே கண்மலையில் தித்திப்பும் கசப்பும் சிறக்குமான் எழுதி இருக்குது. தீமேத்தியோ,
0: ஒரே கண்மலை
1: தீமேத்தியோ தீத்துவோ அங்காளி பக்கம் ஒரு இடத்துல எழுதி இருக்குது. ஒரே ஊற்றிலிருந்து
0: ஒரே கண்மலை கொண்டு கொடுத்து 14.
1: ஓகே ஓகே,
0: அடுத்த கேள்வி. தேவனோடு சஞ்சரித்து பிரசங்கித்து வந்த இரண்டு பேரை குறித்து யார்?
2: ஒன்று நோவா, மற்றது
1: ஏனோக்கு.
2: ஏனோக்கு நோவா,
0: ஏனோக்கு நோவா, சரியான விடை. தேவ தூதர்களுக்கு விருந்தெடுத்த இருவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது.
2: ஒன்று ஆபிரகாம்,
0: தேவ தூதர்களுக்கு விருந்து கொடுத்தவர்
2: ஒன்று ஆபிரகாம்.
0: ஒன்று ஆபிரகாம், சரி.
1: லோத்து,
0: லோத்து, சரியான விடை. தன் ஜென்ம நாளில் விருந்து பண்ண இரண்டு ராஜாக்கள்.
1: கணவன் தானே.
0: தன் ஜென்ம நாள் விருந்து இரண்டு ராஜாக்கள், ஒன்று ஏறுவது, சரி. மற்றவர்
1: அகஸ்வே ராஜா
0: இல்லை. ஜென்ம நாள் விருந்து வந்தார்.

0: மறப்பெயர்ந்து இரண்டு மனிதர் நான்கு கொண்டு செத்தார்கள். பேர் என்ன?
1: இன்னும் ஒரு பழி ஏற்பாட்டில்
0: தவறான விடை
1: மறந்து போனேன். அந்த ஆளை
0: அகித்தோப்பேல் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசி பொய் சொன்னதினால் செத்து இருவர். அனனியா சபீரான்னு சொல்லக்கூடாது.
1: அனனியா சபீரால் தான்
0: சரியான விடை. அப்படித்தான் இருக்க வரும். இரண்டு வெண்கல விலங்கு போடப்பட்டிருந்த இது இருவர். யா வெண்கல விலங்கு?
1: சிதேக்கியா ராஜா சிம்சோன்.
0: சரியான விடை. தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்ட இரண்டு ஸ்திரீகள். அத்தாலியால் ரைட். சரியான விடை. தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்ட இரண்டு அப்போஸ்தலர்கள். சரியான விடை. கஷ்டமான கேள்வி இருக்கும்.

0: ഈസാക്കിന്റെ ആശീർവദിക്കപ്പെട്ട സന്തതി ഇസ്മവേലിന്റെ വാനത്തുനക്ഷത്രവും മണലത്തനയും.
1: நான் கேட்ட கேள்வி என்ன? உலக மக்கள் அனைவரையும் ரெண்டு வித மக்கள் கூட்டமாக வேதம் வெளிப்படுத்துகிறது.
2: ரெண்டு அன்புள்ளவர், ரெண்டு அன்பில்லாதவர்.
1: இல்லை
0: பரிசுத்த ஜாதி, பரிசுத்தம் இல்லாத ஜாதி,
1: இல்லை
0: நன்மை செய்கிறவர்கள் தீ.
1: கேள்வி அப்படியா கேளுங்க. உலக மக்கள் அனைவரையில் உலகத்தில் உலகத்தில் ரெண்டு விதமான மக்கள் உலகத்தில் ரெண்டு விதமான மக்கள்
0: ஆண்கள் பெண்கள், ஆண்கள் பெண்கள்
1: இல்லை. உலக மக்கள் அனைவரையும் இரண்டு வித மக்கள் கூட்டமாக வேதாம் வெளிப்படுத்துது.
2: எட்டார் பெரியோர் இடாதவர்களையும் இழத்தோம்.
1: தேவனுடைய பிள்ளைகள் பிசாசின் பிள்ளைகள்.
2: ஓ,
1: அடுத்த கேள்வி கஷ்டமா இருக்கும். வேதாகமத்தை மூன்று பகுதிகளாக பகுத்து நாம் படிக்கலாம். வேதாகமத்தை மூன்று பகுதிகளாக பகுத்து நாம் படிக்கலாம். என்னென்ன?
2: புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு,
0: இல்ல என்ன என்னன்னு சொல்றது, இந்த இத
1: எதை
0: வரலாறு, சங்கீதம், புதிய ஏற்பாடு.
1: இல்லை, வேதாகமத்தை
0: பிதாக்களின் காலம்
1: பிரிக்கலாமா? பிரித்து படிக்கலாம்.
0: பிதாக்களின் காலம், குமாரனின் காலம், அப்படி என்ன ஒன்று வருது.
1: மூன்று பகுதிகளாக பகுத்து நாம் படிக்கலாம். வேதாமத்தை முழு வேதாமத்திலையும் மூன்று பிரிவு இருக்கு.
0: ஐயா, அதான் பிதாக்களின் காலம், மற்றொரு காலம், மற்றது மறந்து போனான். இது வேதாகம பள்ளியில சொல்லித்தாரது மறந்துட்டேன்.
1: சரித்திரம், உபதேசங்கள், தீர்க்கதரிசனங்கள். அடுத்த கேள்வி, ஆசாரிப்பு கூடாரத்தில் பயன்படுத்தப்பட்ட திரவ பொருள்கள் மூன்று. ஆசாரிப்பு கூடாரத்தில் பயன்படுத்தப்பட்ட திரவ பொருள்கள் மூன்று. திரவ பொருள்
2: ஒன்று பால்,
1: தவறு.
2: பாலை கொண்டு ஊத்துவாங்க கடல்ல.
1: ஆசாரிப்பு கூடாரத்தில்,
2: ஆசாரிப்பு கூடாரத்தில்
1: திரவ பொருள்
2: தண்ணி.
1: தண்ணி சரி,
2: ரத்தம்,
1: ரத்தம் சரி,
2: ரத்தம், குங்குலியம்
1: இல்லை,
2: கண்ணீர்,
0: திராட்சை ரசம்
1: இல்லை.
0: அதே பாவிக்க கூடாது.
1: ஆச்சாரிக்கு கூடாரத்தில் திரவ பொருள் ரத்தம் தண்ணி சரி, இன்னொன்று விடிய விடிய அறிய வேணும்.
2: ஓ, என்ன என்ன
1: அடுத்தது,
2: பந்துஜன் பர்த்டே.
0: யாருக்கண்ணா?
2: பந்துஜன், பந்துஜன்
1: வேங்கல,
2: பந்துஜன் பர்த்டே அவண்டைக்கு.
1: என்ன நெடுவும் கொண்டு வர்ற அன்றைக்கு? அது அனிவர்சரி,
2: அது சர்ச்சின் அனிவர்சரி.
1: பந்துஜனுக்கு அப்போ இன்றைக்கு யூஸ் பண்ணி விடுவோமா? அடுத்தது, இயேசு மருத்துவமனைக்கு மூன்று சீடர்களையும் கூட்டிக் கொண்டு போனார்.
2: யோவான்,
0: யாக்கோபு,

0: Johan, Jacopo.
1: Pedro.
0: Pedro, சரியானவரே. டக் டக்குன்னு போக சொல்றீங்களே. இயேசு பிறந்தபோது பரமசேனின் திரள் மூன்று வார்த்தைகள் சொல்லி தேவனை துதித்தார்.
1: உன்னதத்தில் மகிமை,
0: பூமியில் சமாதானம்,
1: சமாதானம், மனுஷன் மத்தியில பிரியம்.
0: உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக.
1: ஆமென்.
0: இயேசுவின் இரண்டாம் வருகையின் போது மூன்று விதமான மக்கள் மூன்று வித பணியில் ஈடுபட்டிருப்பார் என இயேசு கூறியிருக்கார்.
1: என்னென்ன திருப்பி கேளுங்க?
2: யந்திரமறைப்பவர்கள் ஒரு பகுதி யந்திரமறைக்கும்,
1: ஒரு பகுதி வயல்ல நிற்பார்கள்,
2: ஒரு பகுதி நித்திர கொள்ளும்.
1: அரை திருக்கையிலே அரைப்பார்கள், மாவரைப்பார்கள்.
0: அவங்க சொன்னா சரி, வேதாமரீதியிலே சொல்லவன் வயலில் இருப்பவர்கள், படுக்கையில் படுத்திருப்பவர்கள், இயந்திரம் அறுத்து கொண்டிருப்பவர்கள். அடுத்த கேள்வி, ஆதியாகமத்தில் மூன்று உலகங்களை காண்கிறோம் சொல்லுங்கோ. ஆதியாகமத்தில் மூன்று உலகங்களை காண்கிறோம்.
1: அப்படியா? என்னது, என்ன அர்த்தத்தில் கேட்குறீங்க அண்ணா?
0: வேதாமத்தில் கேட்கிறோம்.
1: மூணு
0: ஆதியாகமத்தில்
2: ஐயா,
0: மூன்று
2: நீர்.
0: உலகம் இருக்காம்.
2: ஐயா, வானம் பூமி, வானம் பூமி நீர். வானம்,
0: சிருஷ்டிக்கப்பட்ட உலகம், சீர் குலைந்த உலகம், சீராக்கப்பட்ட உலகம்.
2: ஓ,
0: அதெல்லாம் நீங்கள் சொல்ல மாட்டீங்க. ஆபிரகாமுக்கு மூன்று மனைவிமார் இருந்தார். பெயர்கள் என்னவோ?
1: ஆகார், சாராள்,
2: கேத்தூர்,
1: கேத்துராள்.
2: கேத்தூரா.
0: சாராள், ஆகார், சேத்துராள். சரியான விடை. கானான் தேசத்தை வேவு பார்க்க போனவர்கள் கொண்டு வந்த பழங்கள் மூன்று என்ன?
1: திராட்சைக்குலை,
2: மாதுளம்பழம்,
1: ஆதுளம்பழம், அத்திப்பழம்.
0: திராட்சைக்குலைன்ற நிறை எவ்வளவு?
2: ரெண்டு
1: அது
2: ரெண்டு பேர்
1: தெரியும்,
2: தூக்கப்பட கூடியது.
1: தூக்க முடியாமல் இதிலே தடியில குழுவியில கொண்டு வந்தவன்.
0: நிறையத்தான்
1: தெரியலையாண்ணா.
2: 50 கிலோ.
0: விடை வேதாமத்திலே
2: செக்கல்
0: குறிப்பிடப்படவில்லை, அதான் விட.
1: அப்ப நான் சொன்னது சரிதானே? தெரியவில்லையாண்ட.
2: 50 செக்கல்.
0: சரி, அடுத்த கேள்வி, மீகால் மூன்று புருஷர்களுக்கு மனைவியாக இருந்தார்.
1: என்னன்னா?
0: மீகால் மூன்று புருஷர்களுக்கு மனைவியாக இருந்தால் ஆதாருக்கு
1: தாவீதுக்கு,
0: தாவீது. சரி,
1: பிந்துவரே என்னும் ஒரு ஆளுக்கு அவன் பேரை
2: அந்த
1: மறந்துட்டேன்.
2: தளபதி போர்
1: தளபதியா?
2: வீரன், அவனுக்கு என்ன பேர்?
0: மீகால் மூன்று புருஷருக்கு மனைவி தான். ஒன்று தாவீது, அடுத்த ரெண்டு பேர்.
1: யோவாப்போ யோ என்ன ஒரு பேரண்ணா, அந்த யோவிலாம் வருது.
0: பல்திகு ஆதரியேல்
1: ஆதரியேல்
0: பல்திவு ஆதரியேல் மூணு பேர். அடுத்த கேள்வி, பிலிப்பு பட்டணத்து சிறைச்சாலையில் நடுராத்திரியில் பவுலும் சீலாவும் மூன்று காரியங்களை செய்தார்கள். நித்திரை கொண்டார்கள், கதறினார்கள், துதித்தார்கள். என்ன செய்தார்கள்?
2: துதித்தார்கள், பாடல் பாடினார்கள்,
1: பாடல் பாடி துதித்தார்கள்.
2: மூன்று காரியம், மூன்றாவது காரியம் மேளம் அடிக்காங்க.
0: அருமையான விடை. பிலிப்பு பட்டணத்து சிறைச்சாலையில் நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் மூன்று காரியங்கள் செய்த, அந்த மூன்று காரியம் என்ன?
2: ஜெபித்து துதித்து துதித்தார்கள், ஜெபித்து துதித்து பாடல் பாடினார்கள்.
0: வடிவாய் சொல்லுவோம், சும்மா அடகுறையா சொன்னால் விட சரியில்லை. ஜெபம் பண்ணினார்கள், தேவனை துதித்தார்கள், பாட்டு பாடினார்கள், அப்படி சொல்லுவோம். சரியா? லட்சுமி உங்கள்கிட்ட கேள்வி இல்லையோ?
2: கேள்வி இல்லை, கேள்வி இல்லை, என்னட்டே ஒரு கேள்வி இல்லை.
0: தானே கொண்டு ஊழியக்காரர் கேட்டுருப்பேன் கேள்வியல்.
2: ஐயா
0: சொல்லுங்க,
2: இந்த பாஸ்டர் பேர் போட்டியல் தானே?
0: ஓ,
2: அவர் தமிழ்நாட்டிலேருந்து நேபாளில் போய் வேலை செய்கிறாரா? நேபாளில்
0: நேபாள் நேபாளோ
2: நேபாளில் செய்கிறாரா?
0: இந்தியாவில் தான் நேபாள் பல பாலி பாஷையை பேசுகிறார்.
2: ஓ, தமிழ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. சாட்சி தான் சொல்லுவார் ரெண்டேர். நான் சொன்னேன், ஓகே சண்டே வந்து சாட்சி சொல்லுங்க, ரெண்டு கொஞ்சம் நேரம் பிரசங்கம்
0: செய்யலாம். சாட்சி தான் சொல்லப்படுறோம்னு சொன்னார். இதை அவன் சொல்லிட்டு போட்டோம். மற்றது வேற கேள்வி.
1: நீங்க தானே கணக்க கேள்வி வச்சிருந்தீங்க.
0: அந்த வெள்ள குதிரையில இயேசு வந்த பிசாசு வந்தது என்ன, அது எங்க குறிப்பிட்டிருக்கு?
1: வெள்ள குதிரை இல்லையா?
0: வெளிப்படுத்த விசேஷத்துல
2: ரெவலேஷன்லாம் வரும், வெளிப்படுத்தல.
0: வெள்ள குதிரையில இயேசு வந்த, அதே போல பிசாசும் வெள்ள குதிரையில வந்தது. எங்கேயும் சொல்ல முடியுமா?
2: வெளிப்படுத்தல தான் ஐயா.
0: ஓ,
2: இங்கே
0: இயேசு வெள்ள குதிரையில் வர, பிசாசு வெள்ள குதிரையில் வர, எப்படி கண்டுபிடிக்கிறது?
2: ஒன்று பிறக்குது, ஒன்று நடக்குது.
0: பிசாசும் மொழிய தூதனப்புல வருவேன் இருக்கு. பிசாசும் வெள்ள குதிரையில வருது, ஆண்டவரும் வெள்ள குதிரையில வாரார்.
1: வெள்ள சிங்காசனத்தின் நியாயத்தீர்ப்பு இருக்குது. வெள்ள குதிரையிலே அவனும் வந்தாலும் நியாயத்தீர்ப்பு வந்து தேவனுடைய வெள்ள சிங்காசனத்துல தான் இருக்கும்.
0: வெளிப்பட்ட விஷயத்தான் இருக்கு. ஆண்டவர் வெள்ள குதிரையில வாரார், அதே போல பிசாசும் வெள்ள குதிரையில வருது.
1: வெள்ள குதிரை வந்து 20வது அதிகாரத்தில்தானே 20வது அதிகாரம் அதில் தான் வெள்ள குதிரையை பற்றி வேது இதுனா. ஆண்டவர் அதுக்கு முதல் அண்ணா பரிசுத்தவான்களின் நெத்தியில முத்திரை போட்டு அந்த அதை அந்த முத்திரைய சேதப்படுத்தாதபடி காத்து கொள்ளுவார். அந்த முத்திரையை வந்து எங்களுக்கு அது நாங்கள் அந்த முத்திரையை கண்டுதான் அந்த தூதன் எங்களை ஆண்டவற்ற பிள்ளைகள்ன்றதை நிரூபிப்பான்னு நினைக்கிறேன். எங்களுக்கு முதலே அது ஆண்டவற்ற பிள்ளைகள் என்ற அந்த முத்திரை நெத்தியில போடப்பட்டிருக்கு தானே.
0: வெளிப்படுத்தல் 19:12 வெளிப்படுத்தல்
2: பின்பு
0: பரலோகம் திறக்க கண்டு இது ஒரு வெள்ளக்குதிரையில் காணப்பட்டது, அது மேல் ஏறி இருந்தவர் அது இயேசு.
2: ஓ மற்றது அது
0: மற்றது
1: நீங்க 19:11
2: 11 இருக்காது. எங்கடாக்கு சாத்தான் வந்தது
1: மிருகம் பூமியின் ராஜாக்களும் அவனுடைய சேனைகளும் குதிரை மேல் ஏறி இருக்கிறவரோடும் அவருடைய சேனையோடும் யுத்தம் பண்ண அது இல்லை. அது இல்லை
0: கேள்வி கேட்டிருந்தேன். நான் சொன்னேன் பரலோகம் திறந்து வெள்ளக்குதிரை ஆண்டவர் பிசாசு வெள்ளக்குதிரையில வந்ததான், அதுதான் இந்த கேள்வி.
1: அப்படி வந்து எனக்கு அவன் கருப்பு குதிரையில வந்தான்னு தான் இருக்குதான்.
0: கருப்பு குதிரை 3-4
1: குதிரை
0: வெள்ளக்குதிரையில வரையில என்ன
1: இல்ல சாத்தான் வரையில வெள்ளக்குதிரையில வெள்ளக்குதிரையிலே ஆண்டவர் தானே வேற ஆண்டவர்
0: வந்துருக்காரா சாத்தான் வந்துருக்காரா
1: அப்படி நான்
2: பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளக்குதிரையை கண்டேன், அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான், அவனுக்கும் ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது, அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெபிப்பவனாகவும் புறப்பட்டான் என்று
0: வெளிப்படுத்தல் 6:2 நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளக்குதிரை கண்டேன், அதன் மேல் ஏறி இருந்தவன் ஏறி இருந்தவன். ஆனால் வெளிப்படுத்தல் 19:11 வெள்ளக்குதிரை காணப்பட்டு அது மேல் ஏறி இருந்தவர், அது ஏறி இருந்தவர் ரெஸ்பெக்டபிள் வேர், ஏறி இருந்தவன் பிசாசு என்ன கேள்விய கேட்டு அப்ப அவனும் வெள்ளக்குதிரையில வந்துக்கிறான். இப்ப இந்த என்னென்ன கண்டுபிடிக்கிறது இப்ப இந்த கேள்வி, இயேசுவும் வெள்ளக்குதிரையில வாரார், பிசாசும் வெள்ளக்குதிரையில வருது, உண்மையான இயேசு எப்படி கண்டுபிடிக்கிறது?
1: அதுக்கு முதல்ல எங்க பரிசுத்தவான் சொல்லி அந்த முத்திரை எங்களுக்கு இடப்பட்டிருக்குந்தானே, அதுலதானே தூதர்கள் அடையாளம் கண்டு கொள்ளுவார்கள் இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று. அத அந்த அடையாளத்துக்கு தான் நான் முன்கூட்டியே அடையாளம் போடுறேன். அதுக்குத்தானே எங்களுக்கு இன்றைக்கு அச்சாரமும் முத்திரையாயி பரிசுத்தாவிய கொடுத்திருக்கிறார். ஏனென்றா அந்த இடத்துல பரிசுத்தாவியானவர் கிரியை செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன்.
0: அதான் நம்ம இப்ப ஒரு ஆள் வந்தா ஆண்டவர், அவனும் வந்ததுதான். இப்ப நான் கேட்கிறதில் எப்படி கண்டுபிடிப்பீங்கள் இவர் தான் வெள்ளக்குறையில வந்து இவர் இயேசு இவர் பிசாசுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது?
1: நீங்க கண்டுபிடிக்க தேவையில்லை தானியண்ணா, அவர் வேறே இல்லை, அவர் தன் பிள்ளைகளை சேர்த்து கொள்வார். மரித்தவர்கள் முதலாவது உயிரோடு எழுந்திருப்பார், உயிரோடு இருக்கிற நாமும் அவரோடு கூட போவோம் என்று தான் எழுதியிருக்கு.
0: அப்ப நாங்க பார்க்க மாட்டோம்,
1: நீங்க கண்டுபிடிக்க தேவையில்லையா? அவரே உங்களை தெரிஞ்சு கொண்டவர், அவரே தெரிந்தெடுத்தவர், அவரே அழைத்தவர். அதனால பரம அழைப்புக்கு பந்திய பொருளுக்காக இலக்கை நோக்கி நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அது எல்லாம் அறிந்த தேவன் எங்களை சின்ன இதுல கைவிட மாட்டேன். நிச்சயமா அதுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு காரியம் இருக்கும் என்றது, அது அந்தவற்ற வாதத்தில் இருக்கே அதை வெளிப்படுத்தி காண்பிப்பார். ஆனால் நான் என்னுடைய ஒரு இதன்படி அவர் நாங்கள் இதென்ன தேவை ஏனண்டோ கல்லறையில இருக்கிறவ அவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்றார். அவர்களுக்கு ஆண்டவர் தானே துணை செய்ய போறார், அல்லது தூதன் தானே துணை செய்ய போறார். அவர்கள் மரித்திருக்கிறார்கள், அவர்கள் உயிரோடு எழுப்புறதுக்கு ஏதோ ஒரு காரியம் வர வேணும். ஒன்று தூதன் வர வேணும், அல்லது தேவன் அடையாளப்படுத்த வேணும். அப்ப நாங்க உயிரோடு இருக்கிற நாமும் அவரோடு கொண்டு எதிர்கொள்வோம் என்று சொல்லித்தான் எழுதியிருக்குது.
0: அப்ப நாங்கள் சொல்ற சரி, நாங்க காண மாட்டோம் தானே
1: என்ன? அதாவது பாருங்க, மரித்தவர்கள் எல்லாம் எழும்பேக்குள்ள அவர்களுக்கோ ஏதோ ஒரு ஒரு உயிர்ப்பு இருக்கத்தான் வேணும். அது யாரு தூதர்கள் செய்வார்களோ, அல்லது ஆண்டவற்ற காரியமா இருக்குமோ, அல்லது அதை உடனடியா இனம் கண்டு கொள்வினமோ, ஒரு ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் இனம் கண்டு கொள்வினமோ, உடனடியா அதுகள் வந்து எங்களுக்கு மறைவான சத்தியம்தான். ஆனா இது பைபிள்ல இருக்கு, தெசலோனிக்கர்ல மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், நாமும் உயிரோடு அவருக்கு எதிர்கொண்டு போவோம் என்று சொல்லி எழுதி இருக்குது.
0: இப்ப 19 நாங்கள் காணலாம் அப்படித்தானு? அந்த 6:2 நாங்க பாக்கலாம்.
1: இல்ல இல்ல, அவர்தான், அவர் வந்து எங்களை இனங்கண்டு அவரே முதலாவது எங்களை எடுத்த பிறகுதான மிகுதி தாத்தாண்ட காரியம் நடக்கும். எங்களை என்ன தெரிஞ்சு எடுத்துக்கொண்டா பிற்பாடு தானே அவன் காரியம் வரும்.
0: அவற்ற கேள்வி என்னண்டாமா, எங்களுடைய கடந்த சனிக்கிழமை சிகிச்சையில ஒருத்தர் இந்த வெள்ள குதிரையை பற்றி சொன்ன. அப்ப நான் சொன்னேன், டெவில் ஆல்சோ கம் வித் வைட் ஹோர்ஸ், ஹவு டு யூ ஃபைண்ட் அவுட் ஹூ இஸ் ஜீசஸ் என்று கேளு.
1: ஓகே,
0: அவர் அதுக்கு அடுத்த நாட்டுக்குள்ள விட சொல்றேன்னு சொன்னார்.
1: ஓகே,
0: அந்த வெள்ள குதிரையில இயேசும் வாரார், வெள்ள குதிரையில பிசாசும் வருது. இதுல நாங்கள் என்னென்னு கண்டுபிடிக்கிறோம் அதுதான் இப்ப நாங்க அந்த கேள்வி என்னண்டா, என்னென்னு கண்டுபிடிக்கிறோம், இவர் தான் இயேசு, இவர் தான் பிசாசு, ரெண்டும் வெள்ள குதிரை. அப்ப இயேசுவ மாதிரி அவனும் வேஷம் போட்டு வெள்ள குதிரையில வரலாம் தானே?
1: ஆனா எங்களை தேவனுக்கு முன்பாக எங்களை ஏமாத்த முடியாது தானே? ஆனா
0: இல்ல, அவன் போலி வேஷம் போடலாம், பைபிள்
1: இருக்குதானே, மூன்றில் ஒரு பங்கு அவன் இழுத்துக்கொள்ளுவான் தானே அண்ணா? மூன்றில் ஒரு பங்கையும் அவன் இழுத்துக்கொள்ளுவான் தானே அண்ணா?
2: ஐயா, அது சொல்றது என்னண்டா, சொல்றது என்னண்டா, அது அதெல்லாம் நடக்கைக்கு நாங்கள் இருக்க மாட்டோம். அப்போ எங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. என்னண்டா, நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள் முதலே.
1: அதில் பாருங்க, சங்கீதத்தில் இதுன்ற வெளிப்பாடு சங்கீதம் 45:4 தான் நாளில் இருக்குது. சத்தியத்தின் நிமித்தமும் நீதியுடன் கூடிய சாந்தத்தின் நிமித்தமும் உமது மகத்துவத்திலே ஜெயமாக ஏறி வாரும் உமது வலது கரம் பயங்கரமானவைகளை உமக்கு விளங்க பண்ணும் என்று சொல்லி வெளிப்படுத்தல் 6:2, 6:2 சங்கீதம் 45:4 அங்கு இன வசனமா இருக்குது. ஏனென்றால் சௌந்தரியவானே, உமது மகிமையும் உமது மகத்துவமாகிய உமது பட்டியத்தை நீர் உம்முடைய அறையிலே கட்டி கொண்டு சத்தியத்தின் நிமித்தமும் நீதியுடன் கூடிய சாந்தத்தின் நிமித்தமும் உமது மகத்துவத்திலே ஜெயமாக ஏறி வாரும் உமது வலதுகரம் பயங்கரமானதை உமக்கு விளங்க பண்ணும் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. ஏனென்றால் எல்லா மனுபுத்திரத்திலும் மகா சௌந்தரியமானவர் அவர் எங்களிடத்தில் ஏறி வரும்போது சாத்தான் அங்கு நிக்க முடியாதவர். ஆண்டவர் வந்து இந்தலா காலத்திலும் அவருடைய சிங்காசனத்தில் இந்த இறங்கி வரைக்குள்ள ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் ஆளுக செய்யும் என்று நான் நினைக்கிறேன். மற்றது நடக்க போகுது. அந்த உபத்திரங்களை நீங்க இதுவீங்க. ஏனண்டா பாருங்க, ஒரு எதிரி வந்து ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணினா பிறகுதான் அடுத்த எதிரி வருவான். இன்னும் ரெண்டு கூட இதன்னை இதன்றதுக்கு அப்ப ஆண்டவரா இயேசு கிறிஸ்து வந்தா பிறகுதான் அடுத்த எதிரி எழும்புவான். ஏனண்டா அந்த ஆவேசம் அகோரம் அவனுக்கு ஏற்படும்.
0: இதுலயம்மா ஒரு ஒரு வசனம் பாருங்க, 6:2
1: அது நீங்க நினைக்கிறீங்க சாத்தான் அண்டு, ஆனால் அதில் அவனண்டு போட்டிருக்கிறபடியா சில வேளையில ஒரு பரிசுத்த பிள்ளை அல்லது ஒரு தேவனுடைய பிள்ளையும் அப்படின்னு இருக்கலாம் தானே.
0: அதில் ஏறி இருந்தவன் மற்ற
1: அது மனுஷனும் ஏறி இருக்கலாம் தானே, பரிசுத்த மனுஷனும் ஏறி இருக்கலாம் தானே. அது எனக்கு வடிவாது விளங்கலையானா, ஆனா அதை பற்றி நாங்கள் சிந்திப்போம்.
0: இல்லை கேட்ட கேள்வி அவர் இப்போ அதான் நான் கேட்ட கேள்வி என்றால், ஏறி இருந்தவர் உண்மை சத்தியம்
1: ஏறி இருந்தவர் என்று சொல்லி இருக்கு, இங்க ஏறி இருக்கிறவர் என்று சொல்லி
0: இருந்தவன். அது வந்து பிசாசுக்குரிய பெயர் அல்லோ
1: அது சொல்லாது. ஏனண்டா தூதர்களை கூட அப்படி சொல்லி இருக்கலாம். அந்த பரலோகத்தில் இருக்கிற தூதர்களை குறித்து கூட அவன் என்று சொல்லி இருக்கலாம் என்று சொல்லி நான்
0: நினைக்கிறேன்.
1: அன்பான பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே கர்த்தாவே என்று என்னால் கேள்வி பதில் நிகழ்ச்சி நேரத்தை நடத்தி தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் பரிசுத்தாவியானவரே, திரும்பமாய் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய வல்லமை இறங்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். என் தேவனே, வேதத்தில் உள்ள அறிவுகளை கர்த்தாவே அறிகிற அறிவை அவர்கள் கண்டுகொள்ள அப்பா அவருடைய இருதயங்களையும் சிந்தைகளையும் நீர் ஆளுக செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இணைந்து கொண்ட ஆண்டவரே, அப்பா தேஷ்டி அண்ணாக்காகவும் குடும்பத்துக்காகவும் ஆண்டவரே, மகேந்திரம் அண்ணாவுக்காகவும் குடும்பங்க பிள்ளைகளுக்காகவும் எங்களுக்காக நாங்கள் உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே.
2: இதுவரை நேரமும் வேதாகம கேள்விகள் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டோம். ஊழியர்கள் சௌரி மைந்தனையா விக்டோரியா பிரிட்டிஷ்கிழமையாளர் அதிகாலை வேளையில் இணைந்தார். சௌரி ஜானட் அவர்கள் மாலை வேளையில் ஜெர்மன் தேசத்தில் இணைந்தார்கள். வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருந்தவர்கள், மறு ஒலிப்பை கேட்கப் போகிறவர்கள், ஃபேஸ்புக் கூடாக, ட்விட்டர் கூடாக யூடியூப் கூட பார்க்க போகிறவர்கள் ஒவ்வொருவரையும் கத்துறதாமே இந்த கேள்விகள் கேள்வி பதில் நேரத்தை பயன்படுத்தி கொள்ள பிரயோஜனமாக்கி கொள்ள கத்தருடைய வேதத்திலே மென்மேலும் அறிவை கூட்டிக்கொள்ள ஞானத்தை கூட்டிக்கொள்ள கத்தர் உதவி செய்வாராக. வழி நடத்திய சௌரி ஜனத் சௌரன் மைந்தனை அவர்களையும் கத்தர்தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்தில் ஒப்புக்கிறோம். ஞானத்தை மென்மேலும் கூட்டி கொடுத்து அடுத்த வாரத்திலே இதே நேரத்தில் இணைகின்ற பொழுதும் கத்தர்தாமே அவர்களுடன் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வழியிலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் பிதாகுமாரன் பரசுத்தாவையான நாமத்தினாலும் கேட்டுக்கொண்டிருந்தவர்களையும் வழி நடத்திய சௌரம் மைந்தனையா சௌரி ஜனத் அவர்களையும் வாழ்த்தி கொண்டு இன்னொரு ஒளிபரப்பிலே நேரடி ஒளிபரப்பிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி. காட் பிளஸ்.
0: ஆமேன்.
2: நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேர ஒளிபரப்பு. இப்பொழுதும் டொரண்டோ நேரம் 11:50. அடுத்து நாங்கள் தேவ ஊழியர் சுயசகி செல்வி ராமச்சந்திரன் அவர்கள் பெண்களுக்கான வாலிபர்களுக்கான ஆலோசனை நினைவார்கள். அதுவரை நாங்கள் வேதாகம நாளைய நாளுக்கான வேதாகம முயற்சியிலே கடந்து செல்வோம். கத்தரதாமே வழி நடத்துவாராக.
3: ஆமேன்.
2: நாங்கள் இந்த வேளையிலும் 18
3: ரெக்கார்டிங் இன் ப்ராகிரஸ்
2: வாசிப்புடன் நினைவோம். கத்தர் வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமேன். ஆமேன்.

நாளாகமத்தின் முதலாம் புஸ்தகம், முதலாம் அதிகாரம். ஆதாம் சேத், ஏனோஸ், கேனான், மகலாலெயேல், யாரேத், ஏனோக்கு, மெத்துசலா, லாமேக்கு, நோவா, சேம், காம், யாப்பேத், யாப்பேத்தின் குமாரர் கோமர், மாகோகு, மாதாய், யாவான், தூபால்,

0: தஸ்ஸீஸ், கித்தீம், தொதானீம் என்பவர்கள். காமின் குமாரர் கூஷ், மிஸ்ராயிம், பூத், கானான் என்பவர்கள். கூஷின் குமாரர் சேபா, ஆவிலா, சப்தா, ராமா, சப்திகா என்பவர்கள். ராமாவின் குமாரர் சேபா, திதான் என்பவர்கள். கூஷ் நிம்ரோத்தை பெற்றான். இவன் பூமியிலே பராக்கிரமசாலியானான். மிஸ்ராயிம் லூதிமியரையும், ஆனாமியரையும், லெகாபியரையும், நப்தூகியரையும், பத்ரூசியரையும், பெலிஸ்தரை பெற்ற கஸ்லூகியரையும், கப்தோரியரையும் பெற்றான். கானான் தன் மூத்த மகனாகிய சீதோனையும், கேத்தையும், எபூசியரையும், எமோரியரையும், கிர்காசியரையும், ஏவியரையும், அர்கியரையும், சீனியரையும், அர்வாதியரையும், செமாரியரையும், காமாத்தியரையும் பெற்றான். சேமின் குமாரர் ஏலாம், அசூர், அர்பக்சாத், லூத், ஆராம், ஊத், கூல், கேத், தெர், மேசக் என்பவர்கள். அர்பக்சாத் சாலாமை பெற்றான். சாலா ஏபேரை பெற்றான். ஏபேருக்கு இரண்டு குமாரர்கள் பிறந்தார்கள். ஒருவன் பேர் பேலேகு, ஏனெனில் அவன் நாட்களில் பூமி பகுக்கப்பட்டது. அவன் சகோதரன் பேர் யொக்தான். யொக்தான் அல்மோதாதையும், சாலேப்பையும், ஆசர் மாவேத்தையும், ஏராகையும், அதோராமையும், ஊசாலையும், திக்லாவையும், ஏவாலையும், அபிமாவேலையும், சேபாவையும், ஒப்பீரையும், ஆவிலாவையும், யோபாபையும் பெற்றான். இவர்கள் எல்லாரும் எக்தானின் குமாரர். சேம், அர்பக்சாத், சாலா, ஏபேர், பேலேகு, ரெகு, செருகு, நாகோர், தேராகு, ஆபிராமாகிய ஆபிரகாம், ஆபிரகாமின் குமாரர் ஈசாக்கு, இஸ்மவேல் என்பவர்கள். இவர்களுடைய சந்ததிகளாவன இஸ்மவேலின் மூத்த குமாரனாகிய நெபாயோத், கேதார், அத்பியேல், மிப்சாம், மிஷ்மா, தூமா, மாசா, ஆதாத், தேமா, எத்தூர், நாபீஸ், கேத்மா என்பவர்கள். இவர்கள் இஸ்மவேலின் குமாரர். ஆபிரகாமின் மறுமனையாட்டியாகிய கேத்தூரால் பெற்ற குமாரர் சிம்ரான், யக்ஷான், மேதான், மீதியான், இஸ்பாக், சூவா என்பவர்கள். யக்ஷானின் குமாரர் சேபா, தேதான் என்பவர்கள். மீதியானின் குமாரர் ஏபா, ஏபோர், ஆனோக்கு, அபீதா, எல்தாகா என்பவர்கள். இவர்கள் எல்லாரும் கேத்தூராளின் குமாரர். ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான். ஈசாக்கின் குமாரர் ஏசா, இஸ்ரவேல் என்பவர்கள். ஏசாவின் குமாரர் எலிபாஸ், ரெகுவேல், எயூஷ், யாலாம், கோராகு என்பவர்கள். எலிபாஸின் குமாரர் தேமான், ஓமார், செப்பி, கத்தாம், கேனாஸ், திம்னா, அமலேக்கு என்பவர்கள். ரெகுவேலின் குமாரர் நாகாத், சேராகு, சம்மா, மீசா என்பவர்கள். சேயீரின் குமாரர் லோத்தான், சோபால், சிபியோன், ஆனா, தீசோன், எக்ஸோர், தீசான் என்பவர்கள். லோத்தானின் குமாரர் ஓரி, ஓமாம் என்பவர்கள். லோத்தானின் சகோதரி திம்னாள் என்பவள். சோபாலின் குமாரர் அல்வான், மானகாத், ஏபால், செப்பி, ஓனாம் என்பவர்கள். சிபியோனின் குமாரர் அயா, ஆனாகு என்பவர்கள். ஆனாகின் குமாரரில் ஒருவன் திஷோன் என்பவன். திஷோனின் குமாரர் அம்ராம், எஸ்பான், இத்தரான், கெரான் என்பவர்கள். ஏத்சேரின் குமாரர் பில்கான், சகவான், யாக்கான் என்பவர்கள். திஷானின் குமாரர் ஊத், அரான் என்பவர்கள். இஸ்ரவேல் புத்திரரை ஒரு ராஜா ஆளாததற்கு முன்னே ஏதோம் தேசத்தில் அரசாண்ட ராஜாக்களானவர்கள். பேயோரின் குமாரன் பேலா என்பவன். இவன் பட்டணத்தின் பேர் தின்காபா. பேலா மறித்த பின் போஸ்ரா ஊரானாகிய சேராகின் குமாரன் யோபாப் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். யோபாப் மறித்த பின் தேமானியரின் தேசத்தானாகிய ஊசாம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். ஊசாம் மரித்த பின் பேதாதின் குமாரன் ஆதாத் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். இவன் மீதியானியரை மோவாபின் நாட்டிலே முறிய அடித்தவன். இவன் பட்டணத்தின் பேர் ஆவித். ஆதாத் மரித்த பின் மஸ்ரேக்கா ஊரானாகிய சம்லா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். சம்லா மரித்த பின் நதியோரமான ரேகோ போத்தானாகிய சவுல் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். சவுல் மரித்த பின் அக்போரின் குமாரன் பாகாலானான் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். பாகாலானான் மரித்த பின் ஆதாத் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். இவன் பட்டணத்தின் பேர் பாகி. மேசகாபின் குமாரத்தியாகிய மாத்திரைத்தின் மகளான அவன் மனைவியின் பேர் மெகதபேல். ஆதாத் மரித்த பின் ஏதோமில் ஏற்பட்ட பிரபுக்களானவர்கள் திம்னா பிரபு, அல்லியா பிரபு, ஏதேத் பிரபு, அஹோலி பாமா பிரபு, ஏலா பிரபு, பினோன் பிரபு, கேனாஸ் பிரபு, தேமான் பிரபு, மிப்சார் பிரபு, மக்தியேல் பிரபு.
1: எசேக்கியேல் 14 அதிகாரம். இஸ்ரவேலுடைய மூப்பரில் சிலர் என்னிடத்தில் வந்து எனக்கு முன்பாக உட்கார்ந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, இந்த மனுஷர் தங்கள் நரகலான விக்கிரகங்களை தங்கள் இருதயத்தின் மேல் நாட்டி தங்கள் அக்கிரமமாகிய இடரலை தங்கள் முகத்துக்கு எதிராக வைத்து கொண்டிருக்கிறார்களே. இவர்கள் என்னிடத்தில் விசாரிக்க தகுமா? ஆகையால் நீ அவர்களோட பேசி சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாரில் தன்னுடைய நரகலான விக்கிரகங்களை தன் இருதயத்தின் மேல் நாட்டி தன் அக்கிரமமாகிய இடரலை தன் முகத்துக்கு எதிராக வைத்து கொண்டிருக்கிற எவனாகிலும் தீர்க்கதரிசனிடத்தில் வந்தால், கர்த்தராகிய நான் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய இருதயத்தில் இருக்கிறதை பிடிக்கும்படியாக அப்படிப்பட்டவனுடைய நரகலான விக்கிரகங்களின் திரட்சிக்கு தக்கதாக உத்தரவு கொடுப்பேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் நரகலான விக்கிரகங்களை பின்பற்றி என்னை விட்டு பேதலித்து போனார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகையால் நீ இஸ்ரவேல் வம்சத்தாரை நோக்கி, திரும்புங்கள், உங்கள் நரகலான விக்கிரங்களை விட்டு திரும்புங்கள், உங்கள் சகல அருவறுப்புகளையும் விட்டு உங்கள் முகங்களை திருப்புங்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். இஸ்ரவேல் வம்சத்தாரிலும் இஸ்ரவேலில் தங்குகிற அந்நியரிலும் என்னை பின்பற்றாமல் பேதலித்து தன் நரகலான விக்கிரகங்களை தன் இருதயத்தின் மேல் நாட்டி தன் அக்கிரமமாகிய இடரலை தன் முகத்துக்கு எதிராக வைத்து கொண்டிருக்கிற எவனாகிலும் தீர்க்கதரிசியின் மூலமாய் என்னிடத்தில் விசாரிக்க வந்தால், அவனுக்கு கர்த்தராகிய நானே உத்தரவு கொடுத்து அந்த மனுஷனுக்கு விரோதமாக என் முகத்தை திருப்பி அவனை அடையாளமாகவும் பழமொழியாகவும் வைத்து அவனை என் ஜனத்தின் நடுவில் இராதபடிக்கு சங்கரித்து போடுவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். ஒரு தீர்க்கதரிசி எத்தப்பட்டு ஒரு விசேஷத்தை சொன்னானாகில், அப்படி கொத்த தீர்க்கதரிசியை கர்த்தராகிய நானே எத்தப்பட பண்ணினேன். நான் அவனுக்கு விரோதமாக என் கையை நீட்டி அவனை இஸ்ரவேல் ஜனத்தின் நடுவில் இராதபடிக்கு அழிப்பேன். அப்படியே அவரவர் தங்கள் தங்கள் அக்கிரமத்தை சுமப்பார்கள். தீர்க்கதரிசியினிடத்தில் விசாரிக்கிறவனுடைய தண்டனை எப்படியோ அப்படியே தீர்க்கதரிசியினுடைய தண்டனையும் இருக்கும். இஸ்ரவேல் வம்சத்தார் இனி என்னை விட்டு வழி தப்பி போகாமலும் தங்கள் எல்லா மீறுதல்களாலும் இனி அசூசிப்படாமலும் இருக்கும் பொருட்டாக இப்படி சம்பவிக்கும். அப்பொழுது அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, ஒரு தேசம் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி கொண்டே இருந்து பாவம் செய்தால், நான் அதற்கு விரோதமாக என் கையை நீட்டி அதில் அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறித்து அதில் பஞ்சத்தை அனுப்பி மனுஷரையும் மிருகங்களையும் அதில் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன். அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய 3 புருஷரும் அதில் நடுவில் இருந்தாலும் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நான் தேசத்தில் துஷ்ட மிருகங்களை அனுப்ப அம்மிருகங்களின் நிமித்தம் ஒருவரும் அதன் வழியாய் நடக்கக்கூடாதபடி வெறுமையும் பாழுமாகும் போது அந்த 3 புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் தாங்கள் மாத்திரம் தப்புவார்களே அல்லாமல் குமாரரை ஆகிலும் குமாரத்திகளை ஆகிலும் தப்புவிக்க மாட்டார்கள். தேசமும் பாழாய்போகும் என்று என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்பதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். அல்லது நான் அந்த தேசத்தின் மேல் பட்டயத்தை வரப்பண்ணி, பட்டயமே தேசத்தை உருவிப்போ என்று சொல்லி அதில் உள்ள மனுஷரையும் மிருகங்களையும் நாசம் பண்ணும் போது அந்த மூன்று புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் தாங்கள் மாத்திரம் தப்புவார்களே அல்லாமல் குமாரரை ஆகிலும் குமாரத்திகளை ஆகிலும் தப்புவிக்க மாட்டார்கள் என்று என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்பதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். அல்லது நான் அந்த தேசத்தில் கொள்ளை நோயை அனுப்பி அதில் உள்ள மனுஷரையும் மிருகங்களையும் நாசம் பண்ணும்படி அதன் மேல் இரத்த பழியாக என் உக்கிரத்தை ஊற்றும்போது நோவாவும் தானியேலும் யோபும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்களே அல்லாமல் குமாரனை ஆகிலும் குமாரத்தியை ஆகிலும் தப்புவிக்க மாட்டார்கள் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்பதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் மனுஷரையும் மிருகங்களையும் நாசம் பண்ணும்படி எருசலேமுக்கு விரோதமாக பட்டயம், பஞ்சம், துஷ்ட மிருகங்கள், கொள்ளை நோய் என்னும் இந்நான்கு கொடிய தண்டனைகளையும் அனுப்பும் போது எவ்வளவு அதிக சங்காரமாகும். ஆகிலும் இதோ அதிலே தப்பி மீதியாகி வெளியே கொண்டு வரப்படுகிற குமாரரும் குமாரத்திகளும் சிலர் இருப்பார்கள். இதோ அவர்கள் உங்கள் அண்டைக்கு புறப்பட்டு வருவார்கள். அப்பொழுது நீங்கள் அவர்கள் மார்க்கத்தையும் அவர்கள் கிரியைகளையும் கண்டு, நான் எருசலேமின் மேல் வரப்பண்ணின தீங்கையும் அதன் மேல் நான் வரப்பண்ணின எல்லாவற்றையும் குறித்து தேற்றப்படுவீர்கள். நீங்கள் அவர்கள் மார்க்கத்தையும் அவர்கள் கிரியையையும் காணும்போது அவர்கள் உங்களுக்கு தேற்றரவாயிருப்பார்கள். நான் அதிலே செய்த எல்லாவற்றையும் முகாந்தரம் இல்லாமல் செய்யவில்லை என்று அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள் என்பதை கர்த்தராகிய
0: லூக்கா 10 அதிகாரம். இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேற 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2-2 பேராக அனுப்பினார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள், புறப்பட்டு போங்கள். ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். பணப்பையையும் சாமான் பையையும் பாதரட்சிகளையும் கொண்டு போக வேண்டாம். வழியிலே ஒருவரையும் வினவவும் வேண்டாம். ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக வென்று முதலாவது சொல்லுங்கள். சமாதான பாத்திரன் அங்கே இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவனிடத்தில் தங்கும், இல்லாதிருந்தால் அது உங்களிடத்திற்கு திரும்பி வரும். அந்த வீட்டிலே தானே நீங்கள் தங்கியிருந்து அவர்கள் கொடுக்கிறவைகளை புசித்துக் குடியுங்கள். வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாயிருக்கிறான், வீட்டுக்கு வீடு போகாதிருங்கள். ஒரு பட்டணத்தில் நீங்கள் பிரவேசிக்கிற பொழுது ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் உங்கள் முன் வைக்கிறவைகளை நீங்கள் புசித்து அவ்விடத்தில் உள்ள பிணியாளிகளை சொத்தமாக்கி தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். யாதொரு பட்டணத்தில் நீங்கள் பிரவேசிக்கிற பொழுது ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதன் வீதிகளிலே நீங்கள் போய் எங்களில் ஒட்டின உங்கள் பட்டணத்தின் தூசியையும் உங்களுக்கு விரோதமாய் துடைத்து போடுகிறோம், ஆயினும் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்வீர்களாக என்று சொல்லுங்கள். அந்த பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கிலும் அந்த நாளிலே சோதோம் நாட்டிற்கு நேரிடுவது லகுவாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கோராசின் பட்டணமே உனக்கு ஐயோ, பெத்சாயிதா பட்டணமே உனக்கு ஐயோ. உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால் அப்பொழுதே ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பியிருப்பார்கள். நியாயத்தீர்ப்பு நாளில் உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கிலும் தீருவுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது லகுவாயிருக்கும். வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகுமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய் என்று சொல்லி டீச்சரை நோக்கி, உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான், உங்களை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறான், என்னை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அனுப்பினவரை அசட்டை பண்ணுகிறான் என்றார். பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்பி வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல், உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். அந்த வேளையில் இயேசு ஆவியிலே களி கூர்ந்து, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாயிருந்தது. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறு ஒருவனும் குமாரன் இன்னார் என்று அறியான். குமாரனும் குமாரன் அவரை எவனுக்கு வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதா இன்னார் என்று அறியான் என்றார். பின்பு தமது சீஷரிடத்தில் திரும்பி தனித்து அவர்களை நோக்கி, நீங்கள் காண்கிறவைகளை காணும் கண்கள் பாக்கியமுள்ளவைகள். அநேக தீர்க்கதரிசிகளும் ராஜாக்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது நியாய சாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார். அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். அவர் அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் ஆகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தப்படியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சை ரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாயிருந்தான், உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய் என்றார். பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலையில்லையா, எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு

0: Recording in progress.
1: ஆமையின் அருமையாளர்களை நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேர ஒலிபரப்பு. தொடர்ந்து நேரம் காலை 12:28 மதிய நேரமாக இருக்கிறது. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவன் இந்த நாடிலிருந்து இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும், பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். நாங்கள் இந்த வேளையில் முன்னே இருப்பது பெண்களுக்கான, வாலிபர்களுக்கான ஆலோசனை நேரம். எங்களுடன் தேவ ஊழியர் சுவிசேஷகி செல்வி ராமச்சந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். லண்டன் யுகேயிலிருந்து அவர் மீதியானவற்றை பொறுப்பெடுப்பார். ஆசீர்வாதமான வார்த்தைகளோடு வழிநடத்த பரிசுத்தாவியானவர் தாமே உதவி செய்வாராக. கத்தர் கொடுத்த தாளந்துகளை கத்தருடைய நாம மகிமைக்காகவும் ஆத்தும் ஆதாயத்துக்காகவும் அடுத்து வந்து விதைக்கு ஆயத்தமாக வந்திருக்கிறவரை பரிசுத்தாவியானவர் தாமே வழிநடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியருக்கும் மாலை வணக்கங்களை கூறிக்கொண்டு வாழ்த்தி வரவேற்று அவரிடம் ஒப்படைப்போம். ப்ரைஸ் லார்ட்மா.
2: ப்ரைஸ் லார்ட் பிரதர்.
1: ஆமென். இணைந்திருக்கிற உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழிநடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமென்.
2: சங்கமம் என்ற இந்த வானொலி ஸ்தாபனத்தின் மூலம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் அடிமைக்கு தருகின்ற அருமையான தருணங்களுக்காக கர்த்தரை நான் நன்றியோடு நான் ஸ்தோத்தரிக்கின்றேன். எனக்கு இந்த வாய்ப்பை உருவாக்கி தருகின்ற சகோதரர் அவர்களையும் சங்கமம் என்ற இந்த வானொலியையும் கர்த்தர் ஆசீர்வதித்து எல்லைகளை விரிவாக்குவாராக. கடந்த வாரத்திலே எப்படியாய் நாம் மறுபடியும் பிறந்து தேவனுடைய ராஜ்யத்தை நாம் கண்டுகொள்ள வேண்டும் என்பதாக நான் சிறிய ஒரு செய்தியை பகிர்ந்து கொண்டேன். எப்படியாய் ஜனங்கள் அறியாமையினால் எங்கேயோ சென்று தேவனை தரிசிக்க சென்று அழிந்து போகிறார்கள் என்பதாக. இந்த நாளிலும் கர்த்தருக்கென்று நாம் பரிசுத்தமாய் ஜீவிக்க கர்த்தர் நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கின்றார். அநேக காரியங்கள் பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டிலே உள்ள பல வசனங்கள் நமக்கு பரிசுத்தத்தை எடுத்து கூறுகின்றவனாய் காணப்படுகின்றது. எனவே கர்த்தருக்கு பரிசுத்தம் என்ற அந்த தலைப்பின் கீழே ஒரு சிறிய தியானத்தை நான் வைக்க விரும்புகிறேன். கடந்த மாதங்களிலே நான் சாட்சியாய் சொன்னது போல எப்படியாய் கர்த்தர் என்னை இந்தியாவுக்கு நான் கால் முடியவில்லையே, நடக்க முடியாது என்ற சூழ்நிலையில் நான் இருந்தேன். ஆனால் தேவனுடைய சித்தம் எனக்கு அந்த ஆலயத்தை பிரதிஷ்டையை பார்க்க வேண்டும் என்பதாக தேவன் வைத்திருந்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு மிகவும் நேரங்களையும் காலங்களையும் கர்த்தர் இந்த தேசத்தை காட்டிலும் அங்கு சென்ற பொழுது ஜோயலுடைய மகனை நான் அதிகமாக திரப்பி சென்டருக்கு அனுப்பிவிட்டு எனக்கு நேரங்கள் நிறைய இருந்ததினால் கன்வென்ஷன் அந்த டெடிக்கேஷன் ஆராதனையை நான் அனுசரிக்க கூடியதாய் அதை அட்டன் பண்ணக்கூடியதாய் எனக்கு கர்த்தர் வாய்ப்புகளை கொடுத்தார். அதில் ஒரு வசனத்தை சொல்லி நான் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்ற தலைப்பின் கீழே நான் கடந்து போக விரும்புகிறேன். ஏசாயா நான் இரண்டு நாள் தான் எனக்கு நேரமே கிடைத்தது. இந்த நான் இந்தியாவிற்கு போவதற்கு நான் ஆயத்தமாவதற்கு நான் என் கணவரிடம் சொன்னேன், என்னால் இரண்டு நாளிலே நான் வீட்டையும் ஆயத்தப்படுத்தி என்னையும் ஆயத்தப்படுத்த முடியாது, என்னால் இந்த காரியத்தை செய்ய முடியாது, எனவே எனக்கு ஒரு வாரம் நேரம் கொடுங்கள், நான் என்பதாக நான் யோசித்துக் கொண்டு நான் அப்படியா யோசித்தேன், ஒரு வாரம் கழித்து நான் போகலாம் என்று. அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு நேராக பேசினது போல ஏசாயா 41:10 நீ பயப்படாதே, நான் உன்னுடைய இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வழக்கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்ற அந்த வசனம். ஜோயல் ஒரு ஸ்டிக்கரை கிழித்து அவன் அந்த சோஃபாவிலே போட்டிருந்தான். நான் அநேக புத்தகங்களை அடுக்கி கொண்டிருந்த பொழுது இந்த வசனம் எனக்கு கிடைத்தது. நான் உடனே நான் சொன்னேன், எப்பொழுதும் ஏதாவது ஒரு சூழ்நிலையிலே கர்த்தர் எனக்கு ஒரு வசனத்தை தருவார், நான் அந்த வசனத்தை அப்படியே பிடித்து கொண்டு அப்படியே நான் காரியங்களிலே செயல்படுவேன். பிறகு நான் என் கணவர் சொன்னார், உனக்கு நான் வீல் சேர் போட்டு விட்டேன், எனவே நீ நடக்க தேவையில்லை, வீல் சேர்லயே நீர் வந்து வரலாம் என்று சொன்னார். பிறகு அப்படியே நான் வீல் சேர்லயே சென்றேன். அது மாத்திரமல்ல, அங்காங்கே எனக்கு உதவக்கூடிய காரியங்களும் உதவுகிற கரங்களையும் தொடர்ச்சியாய் அந்த லீவு நாட்கள் முழுவதும் எனக்கு கர்த்தர் ஒத்தாசைகள் உதவிகள் எல்லா காரியங்களிலும் கர்த்தர் அவர் என்னை தாங்கி எனக்கு சகாயம் செய்தார் என்பதை நான் பார்த்தேன். நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், கர்த்தருக்கு பரிசுத்தமாய் நாம் ஜீவிக்க நம்மை நாம் ஆயத்தப்படுத்தும் பொழுது தேவன் நமக்கு பல காரியங்களை அவர் செய்கிறார். அது மாத்திரமல்ல, நான் ஆலயத்திலே சென்று நான் ஒரு அந்த ஆலய ஆராதனையிலே பங்கு பெறும்படியாய் நான் கலந்து கொண்ட பொழுது, இதே ஏசாயா 49:14 வசனத்திலே இருந்துதான் அங்கு பிரசங்கமும் நடைபெற்றது. யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகி உன் மீட்பர் உரைக்கிறார் என்று அந்த மாதம் வாக்குத்தத்த செய்தியும், 41 பிரயாணம் செய்தேன், வாக்குத்தத்த செய்தியும் பிரசங்கமும் தொடர்ச்சியாய் கர்த்தர் பேசுகிற ஒரு தெய்வமாய் அவர் காணப்படுகிறார். ஆமே, நாம் கர்த்தருக்கென்று பரிசுத்த வைராக்கியம் பாராட்டும் பொழுது தேவன் வசனங்களின் மூலம் நம்மோடு பேசி நம்மை வழி நடத்துகிற உண்மையுள்ள உயிருள்ள அன்புள்ள தெய்வமாய் அவர் காணப்படுகிறார். இந்த நாளிலும் கர்த்தருக்கு பரிசுத்தம் எப்படியாய் கர்த்தருக்கு நாம் பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும் என்று அநேக வசனங்கள் இருக்கிறது. ஆனாலும் ஒரு சில வசனங்களினால் நான் இந்த நேரத்தை நாம் தியானிக்கலாம் என்று யோசிக்கிறேன். அது வாலிபர்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் எல்லாருக்குமே அது பயனுள்ளதாய் காணப்படும். 1 பேதுரு 1 அதிகாரத்திலே உங்கள் நடக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தமாயிருங்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 1:15 உங்கள் நடக்கை. நான் நேற்றும் இன்றும் ஒரு சில வசனங்களை வாசித்து நான் ஜெபிக்கிற பொழுது ஒரு சில வசனங்களை வாசிப்பேன். எனக்கு பிடித்த வசனங்கள் எங்கேயாவது தேடிக்கொண்டு வாசித்திருந்தேன். அப்படியா நேற்றும் இன்றும் நான் வாசித்து கொண்டிருந்த பொழுது யோபு தான் எனக்கு அதிக நேரம் பிடிக்கும். நடக்கை, நம்முடைய நடைகளை எல்லாம் அவர் எண்ணி வைத்திருக்கிறார் என்று நான் வாசித்து கொண்டிருந்தேன். நம் நடைகளை நான் எத்தனையோ முறை இந்த வசனங்களை வாசித்திருப்பேன். ஆனால் எனக்கு நடைகள், நேற்றும் அதே போல இன்றும் நான் ஏசாயாவிலே ஒரு சில வசனங்களை வாசித்த பொழுது நடை என்று வாசித்தேன். நம்முடைய நடைகளை கூட அறிந்து கொள்ளுகிற ஒரு தேவன். சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம், நம்முடைய உட்காருதலையும் எழுதலையும் அறிந்த தேவன் என்று. நம்முடைய நடைகளை அறிகிற தேவனாயிருக்கிறார். அந்த நடக்கை என்பது என்ன? நடை என்பது என்ன? நடை என்பது நாம் நடப்பது. நடக்கை என்பது நாம் எப்படி செயல்படுகிறோம். நம்முடைய நான் நேற்றைய தினத்திலே கண்ணீரோடு கர்த்தருக்கு நான் நன்றி சொன்னேன். என்னுடைய தகப்பனாரும் என் தாயாரும் ஒரு ஆசிரியர்களாய் அவர்கள் இருந்ததினால் அதிகமான ஸ்ட்ரிக்ட். என் தகப்பன் அந்த கிராமத்திலே 10 வரை நான் வாழ்ந்தேன். ஒரு தெருவுக்கோ ஒரு வீட்டிற்கோ நாங்கள் போய் உணவு கூட உண்டது கிடையாது. எங்கள் வீட்டை தவிர எந்த வேற ஒரு வீட்டிற்கே எங்களை அனுப்ப மாட்டார்கள். அப்படித்தான் என் தகப்பனார் எங்களை வளர்த்தார். அவ்வளவு ஸ்ட்ரிக்டா, மற்ற பிள்ளைகளுக்கு 10 என்றால் எங்களுக்கு 11 கொடுத்துதான் ஸ்கூலிலே கிளாஸ்ல ஏதாவது தவறு செய்தால் நடைபெறும். அந்த அளவிற்கு 10 வரை மிகவும் ஒரு கடுமையான கோபமான ஒரு டிசிப்ளினோடு வாழ்ந்ததுக்கு நான் கர்த்தருக்கு நன்றி சொன்னேன். ஏனென்றால் நேற்று 38 உடைய ஒரு பெண் இரட்டை பிள்ளைகளை விட்டு விட்டு அவள் குடியினால் மரித்து போனாள் என்று கேள்விப்பட்டேன். நாங்கள் அறிந்த ஒரு குடும்பம் தான், எங்கள் சபைக்கு வருகிற ஒரு குடும்பத்தினுடைய பிள்ளை தான். அப்பொழுது நான் யோசித்தேன், இது இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் நடக்கைகள் தாறுமாறா இருப்பதினால் தவிக்கிறார்கள் பிள்ளைகளும் கணவரும். இந்த நாளிலே எவ்வளவு பரிதாபமான சூழ்நிலைகள். நடக்கை என்பது நம்முடைய செய்கைகளை காண்பிக்கிறது. 1 பேதுரு 1:15 வாசிக்கிறேன். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். நம்முடைய நடக்கை என்பது நாம் எப்படி நடக்க வேண்டும். அதற்கு முன்னாடி உள்ள வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டி கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாயிருங்கள். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து, கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. அதாவது நான் சொல்லவில்லை நான் மிகவும் ஒரு பரிசுத்தமான பெண் என்று, ஆனால் ஒரு தேவ பயத்தோடு அவருக்கு கீழ்ப்படுகிற ஒரு பிள்ளையாக வாழக்கூடிய கிருபைகளை தருணங்களை கர்த்தர் கொடுத்தார். ஆனாலும் எத்தனையோ காரியங்கள் கர்த்தர் புடமிட்டால் நாம் எங்கே போய் நிற்பது. இந்த நாளிலே கர்த்தருடைய வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால், உங்கள் நடக்கை எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். நடக்கை என்பது சங்கீதம் 1 நாம் பார்ப்பது போல, நாம் எங்கு உட்காருகிறோம், நாம் யாரிடத்திலே சம்பாஷணை செய்கிறோம் என்பதெல்லாம் முக்கியமாக காணப்படுகிறது. இந்த நாளிலே நடக்கைகள் என்பது நம்முடைய பழக்க வழக்கங்கள், ஒழுக்கங்கள், சம்பாஷணைகள், நாம் காண்கிறவைகள், கேட்கிறவைகள், பேசுகிறவைகள் எல்லாவற்றையும் அவைகள் அடக்குகிறதாய் காணப்படுகிறது. வேதாகமத்திலே நாம் தானியேல் புத்தகத்திலே மேனே மேனே தெக்கேல் என்று தேவனுடைய கரம் வந்து, ஒரு கரம் மாத்திரம் வந்து அந்த செவுரிலே எழுதினது என்ற சம்பவத்தை நாம் அனைவரும் அறிவோம். அது என்ன, பரிசுத்தமான பாத்திரத்திலே அவர்கள் மதுபானத்தை அருந்தினதனால் தேவனுடைய எச்சரிப்பின் சத்தம் அங்கு வந்ததாக அந்த சம்பவத்திலே தானியேலுடைய புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம். எனவே கர்த்தர் நம்முடைய இந்த பாத்திரம், இந்த சரீரம் ஒரு பரிசுத்தமான பாத்திரம். இதிலே மதுபானத்தையோ அல்லது குடித்து வெறித்து இருக்கிறதுக்கோ அல்லது ஸ்மோக் செய்து இந்த சரீரத்தை கெடுப்பதற்கோ தேவன் அனுமதிப்பதில்லை. அதை அவர் அருவருக்கிறார். எனவே நம்முடைய நடக்கை எல்லாவற்றிலேயும் நாம் பரிசுத்தமாயிருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. அடுத்ததாக ரோமர் 12:1 வசனத்தை வாசிக்கிறேன். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாய், இந்த சரீரத்தை ஜீவ பலியாய் நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஜீவ பலி என்றால் நாம் ஜீவிக்கும் பொழுதே அதை பலியாக செலுத்துவது. இந்த ஜீவனையே அவருக்கு நம் வாழ்நாள் எல்லாமே பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு அநேகருக்கு முன்மாதிரியாக நடமாடு நிருபங்களாக, ஒழுக்கம் உள்ளவர்களாக, கற்புள்ளவர்களாக, புண்ணியம் செய்கிறவர்களாக நாம் ஜீவிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்ய வேண்டும். பாருங்கள், ஜீவ பலியாக, எப்படிப்பட்ட ஜீவ பலி, கர்த்தருக்கு பிரியமான ஒரு ஜீவ பலியாக. நாம் ஒரு சில நேரத்திலே பிள்ளைகள் செய்வதை கூட பெற்றோரால் சகிக்க முடியவில்லை. பெற்றோர் என்ன செய்கிறார்கள்? பிள்ளைகளுடைய நடவடிக்கைகளுடைய காரியங்களை பார்த்து பெற்றோர்கள் மனம் வருந்துகிறார்கள். ஆனால் பெற்றோர்கள் மனம் வருந்தும் பொழுது அவர்கள் சொல்வதையும் கேட்பதற்கு பிள்ளைகளுக்கு மனம் இல்லை. எனக்கு இந்த சகோதரியை நேற்று மரித்து போன அந்த சகோதரனுடைய தாய் எனக்கு நன்கு தெரியும். அவர்களுக்கு நான் அநேக வருஷங்களுக்கு முன்பதாக நான் என்னுடைய சபையிலே அவர்கள் இருந்த பொழுது ஞானஸ்நான வகுப்பு நான் எடுத்திருக்கிறேனே. எங்களுடைய பாஸ்டர் எபி இப்படிப்பட்ட பெண்களுக்கு சிறிய அவர்கள் இந்து மதத்திலிருந்து வருவதனால் பைபிள் ஸ்டடி எடுக்க சொல்லுவார்கள். எனக்கு நோட்ஸ் கொடுத்து வருவார்கள். அதை நான் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது உண்டு. அப்படியாக அந்த சகோதரியுடைய அக்காவுக்கும் அந்த சகோதரிக்குமே நான் எடுத்திருக்கிறேன். ஆனால் நான் என்னோடு அவர்கள் சம்பாஷணை செய்து ஒரு நாள் சொன்னார்கள், இந்த மகளை குறித்து அதிக கவலையோடு கூட அவளுடைய நடவடிக்கைகள் சரியில்லை, இந்த பிள்ளைகள் இரட்டை பிள்ளைகளை கவனிக்காதபடி அவள் இருக்கிறாள் என்பதாய் ஒரு மன வருத்தத்தோடு கடந்த ஆண்டிலே நான் இந்த பகுதியிலே பார்த்தபொழுது என்னோடு பேசி கொண்டிருந்தார்கள். நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு ஜீவியத்தை பிள்ளைகள் ஜீவிக்கும் பொழுது அது பெற்றோருடைய மனதை எவ்வளவாய் அது தாக்குகிறது என்பதை நாம் பார்க்கிறோம், அறிகிறோம். அதுபோல நாமும் கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு ஜீவியத்தை ஜீவிப்போமானால் பரிசுத்த தேவன் நாம் நமக்காக அவர் ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டெடுத்தவர் எவ்வளவு மனம் வருந்துவார். அவருக்கு நாம் மகிமையும் புகழ்ச்சியும் கீர்த்தியும் உள்ளவர்களாய் அவருக்கு நாம் மகிமையை கொண்டு வருகிறவர்களாய் ஜீவிக்க வேண்டுமானால் நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நம்முடைய அவயவங்களையும் அவருக்கு அர்ப்பணிக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் பாருங்கள். இந்த உலகத்திலே உள்ளவர்களுடைய காரியங்களை எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது அவர்களுடைய வேஷம் வேறு மாதிரி இருக்கிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு தேவன் ஒரு ஒரு காரியத்திற்கும் நம்முடைய நடக்கைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கும் நம்முடைய உடை, நம்முடைய சுவாபம், நம்முடைய பாவனைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் முன்னறிந்து அதை எழுதி வைத்திருக்கிறார். வேதத்திலே லேவியர் ஆகமத்திலே நாம் வாசிப்போமானால் எப்படி பிள்ளைகள் குடும்பம் நடத்த வேண்டும் எல்லா காரியங்களிலும் வேதத்திலே இல்லாததே ஒன்றுமே இல்லை, அவ்வளவும் நமக்கு காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம், உலகத்திற்கு ஒத்த ஒரு வேஷத்தை நாம் செய்யாதபடி கர்த்தருடைய சித்தமும் அவருடைய பரிசுத்தத்தையும் அறிந்தவர்களாய் நாம் ஜீவித்து அவருக்கு நம்மை நாமே ஜீவ பலியாய் நாம் ஒப்பு கொடுக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நம்முடைய நடக்கைகள் எல்லாம் அவருக்கு பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும். அடுத்ததாக ஒன்று திமுத்தேயு 2:8 நாம் பார்க்கிறோம், நம்முடைய கைகளை உயர்த்தி அவருக்கு நாம் பரிசுத்தத்தை தெரிவிக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 2:8 வாசிக்கிறேன். அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். அதாவது எப்படி நம்முடைய நடக்கைகள் இருக்க வேண்டும் என்ற உதாரணத்துக்கு இந்த அதிகாரம் 1 தீமோத்தேயு 2 கணவனுக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது, மனைவிக்கும் எப்படி அடக்கம் உள்ளவளாய் ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கம் உள்ளவளாய் இருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ளக்கடவள் என்று அந்த வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. எப்படியாக உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறதில்லை, அவள் அமைதலாக இருக்க வேண்டும். எந்தெந்த இடத்தில் நாம் அமைதியாய் பெண்கள் இருக்க வேண்டும், அடக்கம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், எந்த இடத்தில் பேச வேண்டும், எந்த இடத்தில் பேசாமல் இருக்க வேண்டும் என்கிறதையெல்லாம் இந்த வேதம் ஒரு தெளிந்த புத்தியாய் ஜீவிப்பதற்கு கூட நமக்கு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ஒரு பெண் அடக்கமா இருப்பது மாத்திரமல்ல, புருஷர்களும் கோபமும் தர்க்கமும் இல்லாமல், ஆண்களுக்கு அதிகமாக கோபம் வருவதை நான் பார்த்திருக்கிறேன். சடார் என்று கோபம் வரும் எங்கள் தகப்பனாருக்கெல்லாம் வருகிற கோபம் இந்த நாளிலே நான் யாருக்கும் வருகிறதை நான் பார்க்கவில்லை. அவ்வளவு கோபம் வரும் என் தகப்பனார். நான் சிறு வயதா இருந்த பொழுதும், அவர் முதிர் வயதானவன், மனதெல்லாம் மாறிவிட்டது. சிறு வயதாக நான் இருந்த பொழுது அவ்வளவு கோபப்படுவார். சைக்கிள் வந்து இறங்குவார், சைக்கிள் தான் வந்து, சைக்கிள் வந்து இறங்கின உடனடியாய் தண்ணீர் கொண்டு கொடுக்க வேண்டும். அது 5 நிமிடம் கழித்து கொடுத்தால் நல்ல அடிதான் கிடைக்கும், தண்ணி உடனடியா. ஏனென்றால் அந்த நாட்களிலே அவ்வளவு வெயில், அந்த தண்ணீரை சரியான விதத்திலே கொடுக்க வேண்டும். எப்படியெல்லாம் என் தகப்பனார் சொல்லுவார், அவ்வளவு கோபம் வரும். ஆனால் இந்த கோபமும் தர்க்கம், தர்க்கம் என்றால் சண்டை போடுவது, வீண் வார்த்தைகளை பேசி. நான் ஒரு 2 பேருக்கு கடந்த வாரத்திலும் அதே பிரச்சனை, அதிக நாட்கள் அவர்கள் இருவருக்கும் அடிக்கடி பிரச்சனை வரும். ஆனால் எவ்வளவுதான் நாம் ஆலோசனை சொல்லி வசனங்களை சொன்னாலும் இந்த தர்க்கம் பண்ணுகிறது அவர்களிடத்திலே காணப்படுகிறது. அந்த தர்க்கம் பண்ணுகிறதே அவர்கள் கைவிடுவதில்லை, அதிலேயே இருக்கிறார்கள். அப்பொழுது எப்படி சமாதானம் வரும்? அங்கு சமாதானம் வருவதற்கே இடம் இல்லாமல் போய்விடுகிறது. அது பரிசுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு அவர்களை நடத்துகிறது. பாருங்கள், கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும். என்ன செய்ய வேண்டுமாம்? கைகளை உயர்த்தி. அப்படி இந்த வசனம் நமக்கு என்ன காரியத்தை எடுத்து கூறுகிறது என்றால், நீ பரிசுத்தமாய் வாழ்ந்து நீ ஜெபம் செய் என்பது போல. அதாவது கோபப்பட்டு கொண்டு, தர்க்கம் இட்டு கொண்டு, கர்த்தரை அறியாமல் இருந்து கொண்டு நாம் ஜெபிக்கிறது தவறு என்பதை போலவும், பெண்களும் எப்படி அடக்கமுள்ளவர்களா இருக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டு பிறகு நீங்கள் ஜெபிங்கள் என்பதாக. எனவே பரிசுத்தம் என்பது நம்முடைய நடக்கையில் மாத்திரமல்ல, நம்முடைய சரீரத்தை ஒப்பு கொடுப்பது மாத்திரமல்ல, நாம் ஜெபிக்கும் பொழுதும் நம்முடைய உள்ளமும் பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும். அடுத்ததாக, நாம் பரிசுத்த ஆசாரிய கூட்டமாய் நாம் அழைக்கப்படுகிறோம். அது 1 பேதுருவிலே நாம் வாசிக்கிறோம், ராஜாக்களுமாய் லேவியருமாய் நம்முடைய ஆசாரியர்களுமாய் கர்த்தர் அழைக்கிறார். 1 பேதுரு 2:9 நாம் பார்க்கிறோம், பரிசுத்தம் எப்படியாக கர்த்தர் நம்மை பரிசுத்தராய் அவர் இருப்பது போல நம்ம பரிசுத்தமாய் வாழுங்கள் என்று சொன்னது மாத்திரமல்ல, நமக்கு ஒரு பட்டத்தையும் அவர் கொடுக்கிறார். 1 பேதுரு 2:9 அடிக்கடி நாம் அதை அநேக நேரங்களிலே இந்த வசனத்தை சொல்லி நாம் பார்க்கிறோம். 1 பேதுரு 2:9 வாசிக்கிறேன், நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிக்கு ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். கர்த்தர் நம்ம என்ன, நீங்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழ்வது மாத்திரமல்ல, நாம் பரிசுத்த ஜாதி. நீங்களோ, நாம் யார்? அந்தகார இருளிலே இருந்த நம்மை அவர் ஆச்சரியமான ஒரு ஒளி, அவர் சேரக்கூடாத ஒளியிலே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று சொல்லப்பட்ட அந்த ஒளிக்கு நேராய், எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த மெய்யான ஒளியான அவருக்கு நேராய் நம்மை நடத்துகிற ஒரு தேவன். அந்த தேவன் வரவழைத்தவருடைய, அவருடைய புண்ணியங்களை, அவருடைய புகழ்ச்சிகளை, அவருடைய வசனங்களை, அவருடைய வார்த்தைகளை அறிவிப்பதற்கு நாம் யார்? தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த ஜாதி, அவருடைய சந்ததியாய் நாம் இருக்கிறோம். பாருங்கள், என்னுடைய தகப்பனாரை குறித்து நான் தான் அதிகமாய் புகழ்ந்து பேசுவேன். என் தாய் நிறைய குறையை சொல்லுவார்கள், அப்பா இதை செய்யவில்லை அதை செய்யவில்லை என்று சொல்வார்கள். அந்த ஊருக்கே ஒரு வழிகாட்டியாய் என் தகப்பனார் திகழ்ந்தார். அந்த ஊரிலே உள்ள அநேக பிள்ளைகளுக்கு படிப்பதற்கு வழிகாட்டியாக, அவர்கள் பாதையை செம்மைப்படுத்துகிறவராக, ஒழுக்கத்திற்கு ஒரு உதாரணமாக அனைவரும் என் தகப்பனாரை கண்டால் நடுங்குவார்கள், குச்சி பெரம்பு பீந்து போய்விடும். அந்த அப்படியாக இவர்கள் திருநெல்வேலி பக்கத்திலிருந்து வந்ததினால் அடி அப்படிதான் கிடைக்கும். அதனால் படித்த எஸ்எல்சி ஃபெயில் ஆனவர்கள் ஒருவரும் கிடையாது. அப்படி படிக்க வைத்தார். இந்த நாளிலே அப்படி பிள்ளைகளை ஆசிரியர்கள் அடிப்பதற்கு உரிமையும் கிடையாது, ஒழுக்கமும் அற்ற பிள்ளைகளாகத்தான் இருக்கிறார்கள். நம்மை நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், சந்ததி, அந்த சந்ததியே பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஒரு உதாரணமாய் காணப்படுகிறார். நாம் இந்த நாளிலே நம்முடைய சந்ததிகள் ராஜரீக ஆசாரிய கூட்டமாக, பரிசுத்த ஜாதியாக, அவருடைய சொந்த ஜனமா இருக்க வேண்டுமானால் நாம் பரிசுத்தமாய் ஜீவிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமேன். பரிசுத்தமாய் நாம் ஜீவிக்க வேண்டும். ஏனென்றால் நாம் ஜாதியே பரிசுத்த ஜாதி என்று அழைக்கப்படுகிறோம். யாத்ராகமம் 28:36 கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று ஆசாரியனுடைய தலைப்பாயிலே எழுதப்பட்டிருக்கிறது என்று. அதாவது தலைப்பாய் என்றால் ஹெல்மெட், ஆசாரியர்கள் தலையிலே ஒரு இதை போட வேண்டும். அந்த தலையிலே போடுகிற அந்த தலைப்பாகை, அந்த துணியிலே என்ன எழுதப்பட்டிருக்க வேண்டும்? கர்த்தருக்கு பரிசுத்தம். அப்படி என்றால் நம்முடைய சிந்தனையிலே பரிசுத்தம் நமக்கு எப்பொழுதும் அவசியம். நான் அடிக்கடி சொல்லுவது போல, நான் கிரைம் ப்ரோக்ராம், கிரைம் நியூஸ் அப்படிப்பட்ட காரியங்களை நான் பார்ப்பது உண்டு. அதிகமாக முன்பு நாட்களிலே பார்ப்பேன், ஒரு 15 முன்பதா, இப்பொழுது நேரம் கிடையாது. அது பார்க்கும் பொழுது நான் பார்ப்பேன், அந்த ஜனங்கள் திருடுவதற்கும் கொலை செய்வதற்கு முன்பதாக அநேக காரியங்களை பிளான் பண்ணுகிறார்கள். அப்படி சிந்தனையிலே அவர்கள் யோசித்து தான் அதை செய்கிறார்கள். எனவே ஒரு பாவமும் ஒரு மனிதனுக்கு சிந்தனையிலே தான் முதலாவது வந்து அது செயல்படுகிறது. அந்த சிந்தனையே நாம் கிறிஸ்துவுக்குள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை வைத்து நாம் சிறைபிடிப்போமானால் அதற்கு மேல் கர்த்தர் நம்ம அந்த காரியங்களை செய்ய விடாதபடி கர்த்தர் நமக்கு தடையாக அவர் இருந்து நமக்கு உதவி செய்வார். எனவே சிந்தனையிலே ஒரு பரிசுத்தம் நமக்கு காணப்பட கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமேன். அது மாத்திரமல்ல, அந்த ஆசாரியர்களுடைய மணிகளிலும் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று அங்கு பொறிக்கப்பட்டு அங்கு காணப்பட்டதாக சகரியாவிலே நாம் பார்க்கிறோம். எனவே கர்த்தருக்கு பரிசுத்தமாய் நாம் ஜீவிக்க கர்த்தர் நம்முடைய இருதயத்திலே எப்பொழுதும் நாம் பரிசுத்தத்தை வாஞ்சிக்கும் பொழுது அவர் நமக்கு உதவி செய்வார். நம்முடைய நடக்கையில், சிந்தனையில், செயல்களில் நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க. இன்னொரு வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். 1 தெசலோனிக்கேர் 3:13 இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. ஆமேன். இந்த இருதயம் பரிசுத்தமா இருக்க நமக்கு கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும். அந்த அதிகாரத்திலே உள்ள மேலே உள்ள வசனங்களை எல்லாம் நாம் வாசித்து பார்ப்போமானால் விசுவாசம், அன்பு இவைகளை குறித்து நாம் குறையற்றவர்களாய் காணப்பட வேண்டும் என்று. அதாவது அன்பிலே நாம் பெருக நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுகிறவர்களுக்கு பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கும்படி கர்த்தர் நம்முடைய இருதயத்திலே கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. ஆமேன். எனவே பரிசுத்தமாய் நாம் வாழ கர்த்தருக்கு நாம் ஒப்பு கொடுக்க கர்த்தர் கிருபை செய்வார். உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் நாம் பரிசுத்தமாயிருக்க, ஜீவ பலியாக நம்மை நாமே ஒப்பு கொடுக்க, நம்முடைய பரிசுத்தமான கைகளை உயர்த்துவதற்கு முன்பதாய் கோப சுவாபங்கள், தர்க்கங்களை நாம் விட்டுவிட கர்த்தர் கிரியை செய்வாராக. ஆமேன். ஏனென்றால் நாம் பரிசுத்த ஜாதி, நம்முடைய சந்ததியாய், அவருடைய பரிசுத்த தேவனுடைய சந்ததியாய் நாம் காணப்படுகிறோம். எனவே நாமும் பரிசுத்தமாய் ஜீவிக்க, இந்த வானொலியை கேட்கிற ஒவ்வொருவரும் பரிசுத்தமாய் ஜீவிக்க கர்த்தர் கிரியை செய்து வழி நடத்துவாராக. ஆமென். நம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமா? ஸ்தோத்திரம் தகப்பனே, பரிசுத்த தேவனுக்கு முன்பதா எங்களை பரிசுத்த ஜாதியாய் அழைத்தவரையும் ஸ்தோத்தரிக்கிறோம். சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிற தேவன், எங்களை அந்தகார இருளிலிருந்து இந்த பிரகாசமான ஒளிக்கு எங்களை அழைத்து எங்கள் இருதயங்களிலே உம்முடைய அறிவொளியை வீசுகிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. உம்முடைய மகிமையின் பிரசன்னம், மாறாத பிரசன்னம் எங்களை ஒவ்வொரு நாளும் வசனத்தினால் இடைகட்டுகிறதற்காக உமக்கு நன்றி. இந்த வசனமே எங்களுக்கு வழிகாட்டும் தீபமாய், எங்கள் கால்களுக்கு ராஜா ஒவ்வொரு நாளும் நடத்துகிற தீபமாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அநேக ஜனங்கள் இருளிலே இருந்தால் உம்முடைய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொன்னது போல அப்பா எங்களை இந்த வெளிச்சத்தின் பாதையில் நடத்துகிறீரே உமக்கு நன்றி. அறியாமையிலும் தகப்பனே எங்கெங்கோ ஜனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த வேளையிலே அப்பா எங்களை வேறு பிரித்து முன்குறித்து பெயர் சொல்லி அழைத்து எங்களை ஆசாரியராக எங்களை லேவியராக மாற்றினவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஏனென்றால் உம்முடைய நாமத்தை உம்முடைய புண்ணியத்தை உம்முடைய புகழ்ச்சியை அறிவிக்கும்படியா எங்களை வேறு பிரித்த தெய்வமே. இந்த வானொலியை கேட்கிற அப்பா ஒவ்வொரு வாலிபர்களும் ஒவ்வொரு பெண்களும் தகப்பனே ஒவ்வொரு நபர்களும் என் தேவனுடைய புண்ணியங்களை அறிவிக்கிற பரிசுத்த ஜாதியாய் மாற்றி கர்த்தருக்கென்று பரிசுத்தமாய் ஜீவிக்க எங்களை நீர் உருவாக்கி வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன். வானொலியை நடத்துகிற சகோதரர் அவருடைய மனைவி அவருடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் அவர்கள் வாஞ்சிக்கிற காரியங்கள் செயல்படுத்துகிற செயல்கள் எல்லாவற்றிலும் அப்பா உம்முடைய கரம் கூட இருந்து உம்முடைய நாமம் ஒன்று மகிமைப்படும்படியாய் அவர்கள் கையிட்டு செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுடைய ஞானம் விளங்க நீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன். அடிமையை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து எங்களுக்காக மறித்து உயிர்த்து சதா காலம் ஜீவிக்கின்ற இயேசுவி நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமீன், ஆமீன். அருமையான வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்தினீர்கள். கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று அழைக்கப்பட்ட நாங்கள் கர்த்தருக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் பரிசுத்தமாக வழி நடத்த கர்த்தர் உதவி செய்கிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். சாட்சிகளோடும் காரியங்களோடும் வழி நடத்தினீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் சார்பிலும் அதே வேளையிலே மறு ஒலிவேப்பிலே போகின்ற பொழுதும் கேட்கின்ற பொழுதும் ஃபேஸ்புக் கூடாக ட்விட்டர் கூடாக யூடியூப் கூட பார்க்க போகின்ற ஒருவரும் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே இந்த வார்த்தைகளை ஒப்புவித்து கொண்டு நாங்கள் இன்னும் ஒரு நேரடி ஒலிபரப்பிலே திரும்பவுமாக அடுத்த வாரத்திலே சந்திப்போம். அதுவரையும் திருவசமாதை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே இந்த வசனங்களை ஒப்புவித்து கொண்டு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அதே வேளையிலே சௌரன் ஜோயல் நம்முடைய கணவனார் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம், தொடர்ந்து ஜெபிப்போம். ஆசீர்வாதங்களை கர்த்தர் வழி நடத்துவார். கர்த்தர் ஏற்ற நேரத்தில் எல்லாவற்றையும் வழி நடத்தி தருவாராக. ஆமீன். திரும்பமாக கூட்டி சேர்த்த கிருபைக்காக திரும்பமாக நன்றி கூறிக்கொண்டு ஆமீன், ஆமீன். உங்களை ஆசீர்வதிக்கிறோம், நன்றிகளையும் வாழ்த்துக்களையும்
2: கூறுகிறோம். ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன். அருமையார்களே, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் சௌரி செல்வி சுசேசகை செல்வி ராமச்சந்திரன் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்து பெண்களுக்கான வாலிபர்களுக்கான ஆலோசனை நேரத்திலே பரசுத்தத்தை குறித்ததான திவசையோடு வழி நடத்தினார். அவருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்திரை கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமீன், நன்றிகளும் வாழ்த்துக்களுமா. காட் பிளஸ் யூ. ஆமீன்,
2: ஆமீன். நன்றி பிரதர். காட் பிளஸ் யூ.
1: ஆமீன், ஆமீன்.
0: Recording stopped.
1: ஆமீன். நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேலை கூட கடந்து செல்ல இருக்கிறோம். எங்களுடன் இந்த ஊழியர் சகோதரி மிஸ்ஸஸ் குலேந்திரன் அம்மா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து. அவரை வரவேற்போம். பிரைஸ் லார்ட் அம்மா.
3: பிரைஸ் லார்ட் அப்பு. பிரைஸ் லார்ட்.
1: ஆமீன். ஜெப வேலையில் இணைந்திருக்கிறோம். உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள் அம்மா. காட் பிளஸ் யூ. ஆமீன்,
3: காட் பிளஸ் யூ. அப்பன் ஆமீன், ஆமீன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பும் கிருபையும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த தேவனே, இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் ராஜா. இந்த நாளுக்காக நாங்க நன்றி சொல்கிறோம். மட்டும் காத்த இம்மானுவேலரே உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. நல்லவர் ஐயா நீங்க, வல்லவர் நீங்க, போதுமானவர் ரக்கத்தில் சரியும் உள்ள தேவன் ஐயா. உங்கள் என்னை அன்றி வேறு தேவர்கள் இல்லை என்று சொல்லி ஒரே ஒரு தேவன் ஆகிய அந்த சராசரங்களை எல்லாம் ஆளுகிற எங்களை பெரும் சூரியே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா, சோதிக்கிறோம். உங்களோட பிள்ளைகள் என்ற உரிமை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி. இந்த உரிமை கூடாக நாங்கள் அப்பாண்டு கூப்பிட்டு கொண்டு ஓடி வந்திருக்கிறோம் ராஜா. எங்களை காக்கிற தேவன் மட்டுமில்லை, எங்களை காண்கிற தேவனாக இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி. கூட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், அவர்கள் நேசிக்கிற பிள்ளைகள் மட்டுமல்ல உங்களை அறியாதவர்களையும் நீங்க காண்கிற தேவன், அதுக்காக நன்றி. உங்களை நேசிக்கிற பிள்ளைகளை கண்மணி போல் காக்கிற தேவன், அதுக்காக நன்றி. கண்மணி போல் எங்களை காத்து இன்றைக்கும் இந்த நாளை நாங்கள் காணத்தக்கதாக எங்களை பலவீனத்தில் நீங்கள் கூட இருந்து பலனாக இருந்து ஆண்டவரே எங்களுக்கு ஜீவனை தந்து உங்களை நோக்கி பார்க்க, உங்களுக்கு நன்றி சொல்ல, உங்களை துதிக்க சோதரிக்க, உங்களை அன்பை மற்றவர்களுக்கு பங்கிட்டு கொள்ள எங்களை தந்த இந்த பெரிய கிருபைக்காக, இந்த பெரிய பாக்கியத்துக்காக, இந்த அழியாத பாக்கியத்துக்காக உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி என்று சொல்லி உங்களை துதிக்கிறோம். உங்களுக்கு நன்றி சொல்ல நாவு போதாது ஐயா. அப்படிப்பட்ட வல்லமுள்ள நல்ல தகப்பன் நீங்கள், நல்லவர் வல்லவர் போதுமானவர் ஐயா. உங்களோட நித்தியபயம் உங்களை நம்புற பிள்ளைகளுக்கு ஆதாரமா இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி. எங்களுக்கு ஆலோசனை காத்தராக, எங்களுக்கு வழிகாட்டியாக, எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களுக்கு பரம வைத்தியனாக, பரிகாரியாக, ஞான கண்மலையாக எங்களுக்கு இருக்கிறதுக்காக, எங்களுக்கு துணையாக, பக்க பலனாக இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி. எங்களுக்கு வலப்பக்க நடலாயிருந்து எங்களை உங்களுடைய நீதியின் வளர்க்கறதுனால் வைக்கப்பட்டு போகாதபடி, தாழ்ச்சி அடையாதபடி வல்லாண்டத்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. யார் கைவிட்டாலும் நான் கைவிட மாட்டேன் என்று வாக்கு தந்த தேவனே, ஆர் விட்டு விலகினாலும் விட்டு விலக மாட்டேன் என்று வாக்கு தந்த தேவனே, வாக்காகிய வாக்காகிய வாக்காகிய ஒன்று உள்ள தேவனே, உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். தனித்தவர்களுக்கும் திக்கிட்டவர்களுக்கும் ஏழைகளுக்கும் விதவர்களுக்கும் ஆறுதல் உள்ள தேவனே, அன்பை பாராட்டுற தேவனே, உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி ஐயா நன்றி. இந்த சங்கம மொழியில இருந்து இணைந்திருந்து நாங்கள் உங்களிடத்தில் நன்றிகள் துதிகள் ஸ்தோத்திரங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதலை ஒப்படைக்க எங்களுக்கு தந்த இந்த பெரிய அழைப்புக்காக நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் கேட்பதுக்கு நினைப்பதுக்கு மேலாக நீங்க செய்ய வல்ல தேவன் ஐயா. கேட்க முதலே என்னத்தை கேட்க போறோம் என்று தெரியும், என்னத்தை சிந்திக்க போறோம் என்றே உங்களுக்கு தெரியும் ஐயா. அப்படிப்பட்ட தேவனை உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் அப்பா விசேஷமாக உங்களோட பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருடைய ஆவி ஆத்ம சரீரம் சிந்தனை செய்ய பேச்சு ஒவ்வொன்றையும் எங்களோடு எங்களுக்காக பல பேரும் மூச்சு விட்டு வேண்டிக் கொண்டிருக்க பரிசுத்தாவியானவரே, இடகட்டுங்க ராஜா, இடகட்டுங்கோவேதம் தரக்கூடிய காரியங்கள் என்ன என்ன இருந்தாலும் இந்த உலகத்தில் இருக்கிறோம் ராஜா, மாம்சத்தில் இருக்கிறோம். ஒருவரமே நல்லவரம் இல்லை, பரிசுத்தரம் இல்லை என்று சொன்ன இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரே இடகட்டி பார்த்து ஆராய்ந்து பார்த்து எங்களை ஆண்டவர் என்ன பரிசுத்த பாதையில் எங்களை வழிநடத்த உங்கள் ஒருவரால் தான் ஐயா முடியும். வழிதப்பி போன ஆடுகளை எல்லாம் மந்தையில் சேர்க்கிறது நீங்கள் ஐயா. அப்பா ஆண்டு வழுதப்பி போய் விடாதபடி, உடன்பிலிருந்து விலகாதபடி மட்டும் கூட பிள்ளைகளாகியங்களை நீங்கள் காத்ததுக்காக நன்றி. என்னும் ஆண்டு வரே உங்களோட வருகையிலும் உங்களோட பிள்ளைகளாகிய நாங்கள், உங்களை நேசிக்கும் பிள்ளைகளாகிய நாங்கள் உங்களோடு ஈடுபட்டு நித்திய நித்தியமாக உங்களத்தில் வாழ உங்களோடு வாழத்தக்கதாக அந்த அழைப்புக்கு பாத்திராக உங்களை நேசிக்கும் பிள்ளைகளாகிய எங்கள் ஒவ்வொருவரையும், என்ன உங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி நடத்த உங்களால் முடியும் ஐயா. பரிசுத்தத்தை விரும்புகிறது இவனே இயேசுவே, உங்களால் தான் பரிசுத்தப்படுத்த முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலதுரங்கி வேறு நேரம் இந்த சங்கம மொழியிலே நீங்கள் தடதாமின்றி நடத்தி கொண்டு வந்த கிருபைக்காக நன்றி. உங்களோட பிள்ளைகளுக்கூடாக, செய்திக்கூடாகவோ, பாடலுக்கூடாகவோ, துதிக்கூடாகவோ, எல்லாவற்றுக்கு மேலாக, வேத வாசிப்புக்கூடாக ஆண்டவரே வல்லமையாக நடத்தி கொண்டு வந்தீங்களே ராஜா, அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே தொடக்கத்தில் வாசிக்கப்பட்ட வேத வாத்தியங்களுக்கு வாக்கியங்களுக்காக நன்றி சொல்கிறோம் ராஜா. இந்த வார்த்தைகளை வாசிக்க வேண்டும் என்ற மனப்பாடத்தை ஆண்டு சோதனை சோதரிக்கு நீங்க வெளிப்படுத்தி எத்தனையோ பேரு கையா இந்த வார்த்தைகளை வாசிக்க முடியாத நிலவினத்தில் இருக்கிறார்கள். வார்த்தைகள் கையில் இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு இந்த வார்த்தைகள் ஆமென்றும் ஆமேன் என்ற மாறுதல் கொடுக்கிறதுக்காக, சுகம் கொடுக்கிறதுக்காக, என்னும் பரிசுத்தப்படுத்தி கொண்டு வர்றதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்றோம். ஒவ்வொரு வார்த்தையும் வாசிக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் ஆசீர்வதிக்க உங்களால் வார்த்தையாகி எங்களுடைய உங்களால் முடியும். ஆசிரியத்தை கொண்டு வாருங்கள், அதுக்காக நன்றி. இருபுள்ளம் இருபுறமும் கற்குள்ள பட்டியம் போல் இந்த வார்த்தைகள் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருடைய உடம்பையும் ஊனையும் ஊடுருவி சென்று அவர்களையும் பரிசுத்தப்படுத்தி கொண்டு வாரதுக்காக, பரிசுத்த குறைச்சல் இல்லாம வாழத்தக்கதாக செய்து கொண்டு வார கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து ஐயா செய்திகளை கொடுத்ததிலோ சாட்சியை சொன்னதோ ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. அந்த செய்தியை கொடுத்த சகோதரியை ஆசீர்வதிங்கோ. நீங்களா உங்களால் பேசினதுக்காக நன்றி நன்றி. அவை உங்களை பாத்திரமாக வணந்து உங்களுக்கு சாட்சி உள்ளவாக அவரை நீங்க பாவிக்கிறதுக்காக நன்றி. அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க, வைக்கப்படும் சபையை ஆசீர்வதிங்கோ. எங்கு போனாலும் எங்கு வந்தாலும் எங்க வைக்கப்பட்ட ஆழ்ந்த உலகத்தில் சாட்சியாக இருக்கத்தக்கதாக, மங்காத ஒளியாக உங்களோட ஒளி அவளில் வீசத்தக்கதாக, சீரக்கூடாத ஒளியில் வாசம் பண்றீர்கள் இயேசுவே. அவர்கள் பல்லடத்த வேணும், அவருடைய குடும்பத்தை ஆசீர்வத்து பல்லடத்த வேணும் என்று அப்பா வெல்லம் உள்ளதாகி உங்களிடத்தில் ஒப்படைக்கிறோம். உங்களை ஆக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். நல்லதை செய்கிற தேவனே உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. எனும் இப்படி ஆண்டவர் இன்னும் ஆண்டவர் செய்தியை கொடுக்க போகிற ஒரு ஆத்மாக்களையும் ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே அந்த சபானரை ஆசீர்வதிங்க, அவர்கள் குடும்பத்தை ஆசீர்வதிங்க தப்பனே. என்ன மாறார் அந்த செய்திகளை கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்க தான் ஞானத்தை கொடுத்தீங்க, இந்த அபிஷேகத்தை கொடுத்தீங்க என்று அவர்கள் சுயத்தில் எதையும் பேசிவிடாதபடி ஆண்டவரே உங்களோட நாமத்தை உயர்த்தி உங்களோட ராஜ்யத்தை வளர்வதற்கு ஆண்டவரே அவர்களை ஆயுதமாக பாவித்து அவர் அந்த அவர்களால் நீங்க வெளிப்பட்டு உங்களோட ராஜ்யம் வளர்த்தக்கதாக கிருபை செய்ய உங்களால் முடியும். கிருபை செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா உங்களோட பிள்ளைகளாகி எந்த சங்கமம் ஒளியிலே இத்தனை வருஷ காலமாக நடத்தி கொண்டு வரும் பொறுமையோடும் தாழ்மையோடும் அன்போடும் உண்மையோடும் நடத்தி கொண்டு வர சகோதரனுக்காக சகோதரிக்காக நன்றி சொல்கிறோம். அவர்களை தெரிந்தெடுத்து உங்களோட பாத்திரங்களாக தெரிந்தெடுத்தீங்களே ராஜா. அப்பா பிரபஞ்சத்திலிருந்து சகோதரனை மீட்டெடுத்த காலம் தொடங்கி அவற்றம் என வாஞ்சி உங்களுக்கு என்று நான் சேவை செய்யணும். உங்களோட அன்பை மற்றவர்களுக்கு பங்கிட்டுக் கொள்ள வேணும். உங்கள் ஜீவனுள்ள தேவனை மற்றவர்கள் அறியத்தக்கதாக ஆண்டவரே நான் செய்ய வேணும் என்ற வாஞ்சி நீங்க போட்டு இந்த சங்கம மொழியிலேயே தொடக்கினீங்களே ராஜா. சங்கமம் என்ற பேரையே நீங்க வெளிப்படுத்தி தொடக்கினதுக்காக நன்றி. அதை இத்தனை வருஷ காலமாக தடதாமதம் இன்றி உங்களோட பிள்ளைகளுக்குள்ளாக நடத்தி கொண்டு வர கிருபைக்காக ஒத்துழைப்பு கொடுக்கும் ஒவ்வொரு உங்களோட ஆத்மாக்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். சகோதரியும் சகோதரியும் ஆசீர்வதிங்க ராஜா. அவர் சாட்சி உள்ள பாத்திரங்களாக அவருடைய குடும்பத்துக்கு அவருடைய சமுதாய சகோதரங்கள் மத்தியில் என்னும் ஆண்டு சம மத்தியில் அயலார் மத்தியில் நீங்கள் அவர்களை சாட்சி உள்ளவர்களாக உங்களை அவர்களில் கண்டுகொள்ளத்தக்கதாக அன்பின் தேவன் எல்லாவற்றுக்கு மேலாக உங்களோட பிரதானமான குணமான உண்மையையும் தாழ்மையும் நீங்கள் அவர்களுக்கு கொடுத்து வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோதிக்கிறோம். இது கூடாக எத்தனையோ ஆத்மாக்கள் உங்களுடைய அன்பை ருசிக்கத்தக்கதாக, உங்களை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக நீங்க கிரிய செய்து கொண்டு வாரியால் நீங்க தொட்டு குணமாக்குறீங்கள். அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். என்ன அன்பின் தேவனே அவளுடைய இறுதி வாஞ்சது ஒவ்வொன்றையும் நீங்க தான் ஐயா அறிவீங்கள். அவளுடைய தேவைகள் ஒவ்வொன்றையும் நீங்க தான் அறிவீங்க. அப்பனே இந்த சங்கம மொழியிலே நடத்துவதற்கோ அவளோட குடும்பத்தை கொண்டு நடத்துவதற்கோ என்னென்ன தேவைகள் இருந்தாலும் அந்த தேவைகளை நினைக்க முதலே நீங்க சந்தித்துக் கொண்டு வருகிறவைக்காகும். இந்த சங்கமம் ஒலியலில் நினைவோர் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் இரவோ பகல் என்று எண்ணாதபடி தொடர்பு கொள்ளும் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஆறுதலான வார்த்தைகளை பதில கொடுக்கத்தக்கதாகவும் கூட அன்பினால் நிரப்பி அன்பினால் அவர்களை நிறைத்து அவன் நடத்துற கிருபைக்காகவும் அந்த தொடர்பு கொள்வோர் ஒவ்வொருவரும் கூட என்ன துசிக்கத்தக்கதாக செய்து கொண்டுவார் அந்த கிருபைக்காகவும் உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். என்ன அவளோட மனோ ஆங்கிகளை நிறைவேற்றி தப்பனே. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த உலக ஐஸ்வர்யங்களுக்கு மற்றவர்களால் அல்ல, இந்த ராஜ்யம் கூட ராஜ்யம் வளர்வதற்கு என்னென்ன விதமாக மனவாஞ்சிகளை நீங்க கொடுக்குறீங்களோ அதுக்கு உதவியாக அவர்கள் இருக்கத்தக்கதாக அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கத்தக்கதாக ஆண்டவரே நீங்க தான் உங்களோட கிருபையை ஊட்டி உங்களால் நடத்த முடியும். வழிநடத்தி கொண்டு வர வல்லவர் இருதய வாஞ்சிகளை நிறைவேற்றது நீங்கள். அதுக்காக உங்களை துணிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். கொடுத்த பிள்ளைகளுக்காக நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். சந்ததி ஆசீர்வதித்ததற்காக நன்றி. இந்த சந்ததி சந்ததிக்குள்ளாலும் உங்களோட ராஜ்யம் வளர்த்தக்கதாக உங்களோட நாமம் மாமப்படுத்தக்கதாக நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டில் கட்டி எழுப்பி வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக நன்றி. கொடுத்த மகளுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். அவங்க கொடுத்த ஞானம் அறிவு வல்லமைக்காக நன்றி. ஆண்டவரையோட நேரங்களை நீங்க கொள்ள வேண்டும் உடராட்சம் வளர்வதற்கு அவவே நீங்கள் ஒரு பாத்திரமாக விரைந்து பாவிக்கிறதுக்காக பாவித்து கொண்டு வாரதுவனே, பாவிக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அவன் ஆண்டவர் ஒரு நிமிஷத்தின் சந்தோஷத்தோடும் கழிப்போடும் ஆண்டவரே கழிக்கத்தக்கதாக ஆண்டவரே நீங்க கிருபி செய்யறதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே மகனுக்காக மருமகளுக்காக கொடுத்த பேர பிள்ளைகளுக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே மகன மருமகளை ஆசீர்வதிங்கோ தப்பனே. அவர்கள் கையின் பிரியாசங்களை ஆசீர்வதித்தவர்கள் எங்க ஐக்கியப்பட்டாலும் சபையிலும் சமுதாயத்திலும் ஆண்டவரே அவர்களில் உங்களை கண்டுகொள்ளத்தக்கதாக உங்களோட கிருபியை ஊட்டி அவர்களை நீங்க வழிநடத்துற கிருபிக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். வருங்கால சந்ததியாக வாலிப சந்ததிக்காக நன்றி சொல்கிறோம் ஐயா. வாலிப சந்ததி ஐயா அன்பின் தேவனே வலுவாடுதப்பி போய்விடாதபடி காத்து கொண்ட தேவனே உங்களுக்கு நன்றி. நல்ல பரலோக ஞானத்தை கொடுத்து ஆண்டவர் உங்களுக்குள் அவர்கள் எழுந்து பிரகாசிக்கத்தக்கதாக ஆண்டவர் உங்களுடைய கிருபையினால் அவர்களை தாங்கி வழிநடத்துறதுக்காக நன்றி ஐயா. என்னத்தை படித்து பட்டம் பெற வேணும் என்று நீங்கள் சித்தம் கொள்கிறீங்களோ அதை படித்தவர்கள் பட்டம் பெறத்தக்கதாக உங்களுக்கு கீழ்ப்படிவின் ஆவியை உண்மையின் ஆவியை மூட்டி அவர்களை நீங்கள் வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களை நன்றி உள்ளத்தோடு நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே வருங்கால சந்ததி ஐயா பாடசாலையிலோ எங்கு வைக்கப்பட்டாலும் அவளுடைய வாழ்க்கையில் உங்களுடைய அன்பை மற்றவர்கள் கண்டுகொள்ளத்தக்கதாக அந்த அருளை அவர்கள் மேலும் ஊட்டி வழிநடத்துங்கிற ஐயா வழிநடத்த வல்லவர் அதுக்காக நன்றி. வருங்கால சந்ததி ஐயா அருமையாக கொடுத்த ரெண்டு பிள்ளைகளுக்குள்ளாலும் ஆண்டவரே அவர்கள் கனிதெருந்த செடி போலும் பலன் கொடுக்கும் ஒழுவ மரக்கன்றுகள் போலும் வளரத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும் செய்து கொண்டு வாருங்கள். அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். பொல்லாத காலம் ஐயா காற்றோ மழையோ புஷலோ வந்து அணுகாதபடி அதாவது வாசம் பண்ணும் கூடாரம் ஓடும் வாகனங்கள் சவர்ந்து அதில் வாசம் பண்ணும் கூடாரம் ஓடும் வாகனம் எல்லாவற்றுக்கும் இல்லாத இந்த சங்கம ஒலியை நடத்தும் எல்லாவற்றையும் உங்களோட ரத்தத்தால் மூடி காத்து கொண்டு வாரதுவனே, காக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். பொறுப்படுங்க ராஜா ஆசீர்வதிங்கோ ஆபிராம் என்று ஆசீர்வாத அத்தனையை மூட்டி அவர்களையும் அவருடைய சந்ததியையும் ஆசீர்வதிக்கிறீங்க, ஆசீர்வதிக்க வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே இந்த நேரத்தில் இந்த தொடர்ந்து இந்த சங்கம மொழியில் நின்று உங்களுடைய அன்பு வெளிப்படுத்த போற செய்தி கூடாகவோ துதி கூடாகவோ பாடல் கூடாகவோ எதுக்கு ஒரு வார்த்தை கூடாகவோ உங்களை மாமப்படுத்த சித்தம் கொண்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நேரத்துக்கு வந்து ஆண்டு செய்ய வேண்டியது செய்யத்தக்கதாக நீங்கள் அவர்களை தடதாமதமின்றி உலகத்தில் எந்த தேசத்தில் இருந்தாலும் இரவோ பகலோ ஒன்றாதபடி நீங்கள் அவர்களை வழிநடத்துவீர்கள். வெற்றியோடு நடத்தத்தக்கதாக வேறொன்றும் வேண்டாம். அவர்கள் சுயத்தில் ஒன்றையும் பேசிவிடாதபடி பெருசுத்த ஆவியானவரே நீங்கள் அவர்களை இடகட்டி வழிநடத்த நீங்கள் இன்னும் வழிநடத்துவீர்கள். வழிநடத்த வல்லவர், அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உறங்காமல் தூங்காமல் விழித்த வண்ணம் மனக்குலத்தின் மேலும் உங்கள் பிள்ளைகள் மேலும் கண்டு வைத்து வழிநடத்துறது தேவனே. இந்த ஐக்கியக்குளம் பிள்ளைகளும் ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பத்தையும் மேலும் கூட கண்ணை வைத்து எந்த பொல்லாங்கும் வந்தவர்களையும் அணுகாதபடி ஆண்டவரே வேண்டிய பாதுகாப்பு கொடுத்து பாதங்கள் இடராதபடி கொடுத்து இருந்து நீங்கள் அவர்களுக்கு நல்ல மேப்பெறாக இருந்து புல்லுள்ள இடங்களில் அமர்ந்த தண்ணிலையும் அண்டையில் வழிநடத்த வல்லவர், அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரம். பொறுப்படுத்தவரே, வழிநடத்த வல்லவரே, வழிநடத்தி கொண்டு வாரவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரம். நேரத்தில் அப்பா விசேஷமாக ஆண்டவரே உலகத்தில் சமாதானம் இல்லாமல் வாழும் குடும்பங்களுக்காக உங்களை வருகிறோம். ஒரே மாம்சமாக ஆண்டவரே நீங்கள் உங்களோட சன்னிதானத்தில் இணைத்து உங்களோட பிள்ளை உங்களோட பிள்ளைகின்ற உரிமையோடு இருந்த வேறுபாடான இதுகளினால் அவர்களை பிரிவினை ஆவி அடிமையாக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்காக உங்களை வருகிறோம். நாங்கள் பேரு சொல்ல விட்டலும் ஐயா உங்களுக்கு தெரியும். உங்களோட சன்னிதானத்தில் ஆண்டவரே கொடுத்து ஆண்டவரே ஒரே மாம்சமாக இணைத்த குடும்பங்கள் இத்தனை குடும்பங்களில் ஐயா பிசாசானவன் புகுந்து அந்த அன்பை பறுத்து கொண்டு போறாங்க ராஜா. இது கடுமையாய் போய்விடாதபடி அன்பு தேவனே நீங்கள் அவர்களை உணர்த்தி என்னத்தை எனக்கு வாக்கு கொடுத்துங்கள் வாக்கு கொடுத்தோம் அதுக்கு எப்பொழுது நாங்கள் உண்மையா இருக்க வேண்டும் என்று உணர்த்தி அவர்கள் மனம் திரும்பி அவர்களை மறுவப்படுத்தி ஆண்டவரே திரும்ப ஒற்றுமையாக இருந்து ஆண்டவரே குடும்பத்தை கட்டி எழுப்பத்தக்கதாக சாட்சியாக அப்படிப்பட்ட குடும்பங்களை உங்களால் நடத்த முடியும். உங்களுக்கு தான் ஐயா தெரியும், நாங்கள் பேர் சொல்லவில்லை, உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட பிள்ளைகள் உங்களோட பிள்ளைகள் ஐயா, உங்களை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட பங்கம் வராதபடி பிசாசானவர்களுக்கு இடப்படாதபடி அங்கே ஆண்டவரையும் கூட ரத்தத்தால் முத்திர போட்டு மூடி காத்துக்கொள்ளுங்க ராஜா, மூடி காத்துக்கொள்ளுங்க. அதுக்காக உங்களை என்னும் பலவீனத்தோடும் சோவினத்தோடும் இருந்து வேதனைப்படும் பிள்ளைகளுக்காக உங்களிடம் வருகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பின் தேவனே உங்களோட சாயலாக நிறைவாக அந்த பிள்ளைகளை படைத்தும் அந்த உலக பிரகாரமான குறவுகளிலிருந்து ஓட்டிசம் பிடித்தையோ பெயர்களை அவர்களுக்கு முடிச்சு விட்டு இப்படி தவிக்கும் பிள்ளைகளுக்காக ஆண்டு விரைவு வாழ்வு வயதில் வந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உங்களிடம் வருகிறோம் ஐயா. எங்களுடைய இனசன மத்தியில், சப மத்தியில், சமுதாய மத்தியில், இந்த தேசத்தில் மட்டும் இல்ல உலகத்தில் எத்தனையோ பாகங்களில் உங்களை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு இப்படியான குறவோடு பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஐயா. வயது வளர்ந்து கொண்டு வாரார்கள், உங்களோட சாயலாகத்தானே சிருஷ்டிங்களப்பா, வளர்ந்து கொண்டு வாரார்கள். அசாதாரண பிள்ளைகளோடு அவர்களை கொள்ள முடியாமல் அவர்களை ஆண்டவர் பிரித்து அவர்களுக்கு என்று வேறு வேறு பாடசாலைகளை ஆண்டவர் உண்டு பண்ணி அதில் அவர்களை ஆண்டவரே வழிநடத்தி கொண்டு வாரார்கள். இப்படியான வழிநடத்தில் இந்த கனடா தேசம், அமெரிக்கா தேசம், ஆஸ்திரேலியா தேசம், இங்கிலாந்து தேசத்தில் கிடைக்கப்படிப்பட்ட வழிநடத்தல் இப்படிப்பட்ட வசதி இல்லாத பிள்ளைகளை

பாடலுக்கூடாகோ வாசிப்பு கூடாகோ எது கூடாகோ நீங்கள் அவர்களை வழிநடத்த ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறீர்கள். அதை கண்டுபிடித்து அவர்கள் வழிநடத்தத்தக்கதாக இந்த பெற்றாருக்கும் அவர்கள் வழிநடத்துகிற வழிகாட்டிகளுக்கும் உணர்த்தி வழிநடத்துங்க ராஜா. உணர்த்தி உங்களால் வழிநடத்த முடியும். அதுக்காக உங்கள் அன்றை வேண்டிக் கொள்வோம் என்பந்த விசேஷமாக இந்த ஆஸ்திரேலியா தேசத்தில் கையும் காலும் ரெண்டு கையும் இல்லை ரெண்டு காலும் இல்லாமல் பிறந்த அந்த வீக்கை எவ்வளவு அற்புதமாக தூக்கி எடுத்தீங்களே ராஜா. அது மட்டுமில்லை அபிஷேகம் பண்ணி கூட அற்புதமான பொக்கிஷங்களை வெளிப்படுத்தத்தக்கதாக உலகம் முழுதுமே சிரிந்து வெளிப்படுத்தத்தக்கதாக எவ்வளவு அற்புதமாக அந்த மகனை பாவிக்கிறீர்கள். எங்கள் கண்களால் நாங்கள் அவர் கண்டு எங்களுடைய காதுகளால் அவர் பேசும் பேச்சுக்களை செய்திகளை கேட்டு உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுது ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை விரும்பி ஒரு பிள்ளை அவர் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக நாலு பிள்ளைகளை கொடுத்து அந்த சந்ததியை நிறவான பிள்ளைகளை கொடுத்து அந்த சந்ததியை நீங்க ஆசீர்வதித்திருக்கிறீங்களே. இவ்வளவு அற்புதம் செய்த தேவன் உங்களால் முடியும். இப்படி இந்த சமுதாயத்தில் இருக்கும் குறவுள்ள பிள்ளைகளை ஆண்டவரே ஆசீர்வதித்து உங்களை நேசிக்கும் பிள்ளைகளுக்கு கொடுத்த தாளத்து கூடாக அவர்களை உங்களோட ஊழியக்காரராக ஆசீர்வதிக்க முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். இப்படி அற்புதத்தை செய்த தேவனே உங்களுக்கு நன்றி. என்ன மத நீக்க இன்னும் உங்களுக்கு என்று உங்களுடைய ராஜ்யம் வளர்றதுக்கென்று உங்களால் எடுத்து பாவிக்க முடியும். அவருக்கு நடக்க முடியாது ஐயா, ஆனால் நீங்கள் அவர் தோழி சுமந்து வாஞ்சியோடு தோழி சுமந்து கொண்டு விட பிள்ளைகள் போகத்தக்கதாக அவ்வளவு அன்பை நீங்க கொடுத்து வழிநடத்துற கிருபிக்காக நன்றி. என்னும் அவருடைய வாஞ்சியை நிறைவேற்றி உலகம் முழுவதும் தாழ்ந்திருந்து உங்களுடைய அன்பை வெளிப்படுத்த வேணும் என்ற வாஞ்சியை நீங்க நிறைவேற்றி அவரை உங்களுடைய ஆயுதமாக உங்களுடைய ராஜ்யம் வளர்றதுக்கு அந்த நிக்க பாவிக்க வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். அதே போல ஐயா உங்களை நேசிக்கும் பிள்ளைகளாக எங்களும் பிள்ளைகள் இனசன மத்தியில் சப மத்தியில் சமுதாய மத்தியில் தூரத்தில் எங்கிருந்தாலும் இந்த பிள்ளைகளுக்கு ஆம்புள பிள்ளைகள் தானையா அப்படி இருக்கிறார்கள். இவர்களுக்கு ஒரு அற்புத வழிநடத்தலை நீங்கள் ஒரு அற்புத வழிநடத்தலை உங்களால் முடியும் என்று கண்ணும் தெரியாத கிளன் கிளறை என்ன மாதிரி பாவித்தீங்கள் ஐயா. இவ்வளவு விதமான பாடல்களை கொடுத்து பாவித்தீங்கள். அதே போல் இந்த பிள்ளைகளுக்கும் நீங்கள் அற்புதத்தை செய்ய உங்களால் முடியும். உங்களை வரங்கள் கனிகளா கொடுத்து அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஐயா. சமுதாயத்திலிருந்து தள்ளப்படாதபடி ஆண்டவரே பெற்றாருக்கும் என ஆறுதலையும் பொறுமையும் கொடுத்து அவர்களை உங்களால் தூக்கி எடுக்க முடியும். தூக்கி எடுக்க வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். தேவன் இந்த நேரத்தில் ஆண்டவரே இயற்கையளவினால் தாக்கப்படும் ஒவ்வொரு தேசங்களுக்காக உங்கள் அன்றில் வருகிறோம் ராஜா. காற்றையும் கடலையும் அமர்த்தின தேசன தேவன் அல்லவா. உங்களால் தான் இந்த பெருவெள்ளத்தினால் தாக்கப்படும் தேசங்கள் ஆண்டவரே நெருப்பினால் தாக்க புழுமையினால் தாக்கப்படும் ஒவ்வொரு தேசங்களுக்கும் ஆண்டவரே விடுதலை கொடுக்க முடியும். உங்களால் முடியும் ஐயா, உங்களால் முடியும். காற்றையும் கடலையும் அமர்த்தின கடல் மேல் நடந்தங்கள் இயேசுவே உங்களால் முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கும். இப்படிப்பட்ட கஷ்டத்தினால ஐயா இருக்க இடம் இல்லாமல் இடம் பெயர்ந்து உணவில்லாமல் தவிக்கும் ஆத்மாக்களுக்கு ஒரு கொடுப்பில்லாமல் ஆண்டவரை கஷ்டப்படும் ஆத்மாக்களுக்கும் ஆண்டவரே வாழ வழியை வகுத்து உங்களால் கொடுக்க முடியும், கொடுக்க வர முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே உங்களை சுதந்திரமாக ஆராதிக்கத்தக்க வசதி வழிகளை உங்களை ஆராதிக்கும் பிள்ளைகளுக்கு எந்த இக்கட்டும் வராதபடி விசேஷமாக நைஜீரியா தேசத்து மக்கள் ஈரான் ஈராக் தேச மக்களுக்கு வராதபடி காத்துக்கொள்ளுங்கோ. அவர்கள் ஆடையோடு ஓடி ஒளித்திருந்து உங்களை ஆராதிக்கிறார்கள் ஐயா, மரவிடங்களில் இருந்து ஆராதிக்கிறார்கள். அவர்களுக்கு ஆண்டவரே சுதந்திரமாக உங்களை ஆராதிக்கத்தக்கதாக ஆண்டவரே அவர்களை நசுக்கும் அந்த பிசாசை கூட காலுக்கு கீழே போட்டு நசுக்கி அந்த சுதந்திரத்தை கொடுத்து உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்தி கொண்டு வாரதேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரம். அற்புதங்களையும் அதிசயங்களையும் இன்றைக்கும் செய்த தேவன் ஐயா, அதுக்காக அவங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லையே ஐயா. நல்லது செய்கிறங்கள் நல்ல தகப்பனே, நல்லதே செய்ய வல்லவராய் இருக்கிறதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே உங்களுக்கு அன்பை பங்கிட்டு கொடுக்க வேணும் என்று வாங்கி ஓடு ஐயா. பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்காக பிரயாணத்தை

0: மேற்கொண்ட பிள்ளைகளுக்காக எது விதத்திலும் கூட அன்பு பெருமாள வேண்டும் என்று நீங்க சித்தம் கொண்டு அழைப்பு கொடுத்தீங்களோ அதுக்கு கீழ்ப்படிந்தவர்கள் போய் உங்களுடைய அன்பை வெளிப்படுத்திருக்கிறதா பாவிக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக எங்கு எண்ணத்தில் போனாலும் எந்த தேசத்துக்கு அவர்களை நீங்க கூட்டிக்கொண்டு போனாலும் வேண்டிய பாதுகாப்பை கொடுத்து ராஜா அவர்கள் உங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்து திரும்பவும் அவர்கள் வரத்தக்கதாக ஆண்டவரே நீங்க கிருபை செய்ய உங்களால் முடியும். ஆண்டு இந்த அன்பு கூடாக ராஜா இத்தனை ஆத்மாக்களுடைய பசியை நீங்க தீர்க்கிறதுக்காக ஆத்ம பசி இல்ல ராஜா அந்த ஆண்டவரே உடம்பின் பசி அல்ல ஆத்ம பசிய கூடி தீர்த்து உங்களை நேசிக்கத்தக்கதாக நீங்க வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி. இப்படி பாவித்த ஒவ்வொரு ஊழியக்காரரையும் அவர்களுக்கு நல்ல சுவல தைரியத்தை கொடுத்து பாதுகாப்பு கொடுத்து ஆண்டவரே உங்களுக்கு இந்த எண்ணம் அவர்கள் அநேக காரியங்களை செய்யத்தக்கதாக உங்களுடைய அன்பை பராமரிக்க பாராட்டத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க ராஜா அவர்கள் சபைகளையும் ஆசீர்வதிங்கோ வேறு ஒன்றும் வேண்டாம் உங்களுடைய அன்பு வளர வேண்டும் ஐயா உங்களை ஏற்றுக்கொள்ள வேணும். என்னத்துக்காக இயேசுவே நீங்க செலுத்திய சுமந்தீங்களோ அந்த நோக்கத்தோடு உங்களோட பிள்ளைகளாக நாங்கள் ஒவ்வொருவரும் உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் எங்களுக்கு வச்சிருக்கிற சிலுவைய பொறுமையோடு சுமந்தி தீர்க்கத்தக்கதாக உங்களோட பிள்ளைகள் உங்களை அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த பொறுமையும் தாழ்மையும் உண்மையும் கொடுத்து உங்களால் தான் ஐயா வழிநடத்த முடியும் வழிநடத்த முடியும். அதுக்காக உங்களுக்கிறோம் எல்லாவற்றுக்கும் மேலாக அபிஷேகம் பண்ணப்பட்ட உங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் எந்த பாஷையில் செய்தாலும் எங்கிருந்து செய்தாலும் ராஜா அவர்களுக்கு அந்த உலக ஆசபாசங்களுக்கு அவர்கள் அடிமையாய் போய்விடாதபடி இந்த பொன் வெள்ளிக்கு அவர்கள் அடிமையாய் போய்விடாதபடி பேருக்கு அடிமையாய் போய்விடாதபடி உங்களோட ராஜ்யம் ஒன்றுதான் வளர வேணும். உங்களை எல்லாரும் நேசிக்க வேணும். ஈவன் உள்ளதேவன் ஆரண்டரை எல்லாரும் அறிய வேணும் என்ற வாஞ்சியோடு அவர்கள் ஊழியத்தை செய்யத்தக்கதாக ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளையும் இடகட்டி பெருசுத்தாவியான பேருங்கோ நீங்க கொடுத்த அபிஷேகத்தை அவர்கள் போட்டு அடித்து விடாதபடி நடக்கத்தக்கதாக கிருபை செய்யுங்கோ ராஜா கிருபை செய்யுங்கோ. பொண்ணுக்கும் பள்ளிக்கும் இடம் கொடுத்து பதவிக்கும் இடம் கொடுத்து ஆண்டவரே உங்களோட ராஜ்யம் வளர்வதற்கு தடையாக அவர்கள் இருக்காதபடி உங்களோட ராஜ்யம் வளர்வதற்கு வழிகாட்டிகளாக இருக்கத்தக்கதாக ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளையும் அபிஷேகநாதனே உங்களால் வழிநடத்த முடியும் அபிஷேகநாதனே உங்களால் வழிநடத்த முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தையும் ஆறுதலையும் தார எங்கள் அன்பின் தேவனே உங்களுக்கு நன்றி. பிளவினருக்கும் பிளநற்றவர்களுக்கும் உதவி செய்கிற உண்மை உள்ள தேவனே உங்களுக்கு நன்றி. இந்த மீதியான சங்கமம் அப்பா ஒரு தடதாவதம் இன்றி உங்களோட பிள்ளைகளுக்காக எந்த பிள்ளைகளுக்கு அழைப்பை கொடுத்தீங்களோ என்னென்ன செய்ய வேணும் என்று அவர்களுக்கு வாங்கிய கொடுத்தீங்களோ அந்த வாக்கை கூட பாடலு கூடாகோ துதி கூடாகோ செய்தி கூடாக ஒரு சாட்சி கூடாகோ அதில் நீங்கள் நேரத்துக்கு வந்து இதை நடத்தத்தக்கதாக சந்தோஷத்தோடும் குதூகலத்தோடும் உள்ளதை செய்ய நடத்தத்தக்கதாக உங்களோட நாபத்தை உயர்த்தி தங்களை தாழ்த்தி அவர்களுக்கு கூடாக நீங்க வெளிப்பட வேணும் வெளிப்பட வேணும் வெளிப்பட வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். பொறுப்படுத்தவரே உறங்காமல் தூங்காமல் ஒழித்த வண்ணம் ஆண்டவரும் கூட பிள்ளைகள் மேல் கண் வைத்து எடுத்திருக்கிறவரே உதிமுத நீதியின் விளக்கிறத்தினால் ஒருவரையும் எடுத்து வெட்டியோடு இந்த சங்கம மொழிகளையே நீங்க நடத்தி முடிப்பீங்கள் என்ற விசுவாசத்தோடும் புத்தியோடும் நம்பிக்கையோடும் உங்கள் ஒருவருக்கே நாங்கள் நன்றி துதி கனம் மகிமை செலுத்தி இவனுள்ள வல்லமுள்ள இயேசுவின் நாமத்தில் மிகவும் தாழ்மையாக கேட்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன்
1: ஆமீன் ஆமீன். ஒரு நேரமும் இணைந்து ஜபித்து ஒவ்வொருவருக்காகவும் சங்கமம் வானொலிக்காகவும் ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் கத்தடி பிள்ளைகளுக்காக ஜபித்து ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். அந்த ஜபங்களை கத்திருக்கேட்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெற்று கொண்டு நாங்கள் திங்கட்கிழமை சந்திப்போம். அதுவரையும் இந்த விசமாத்தை கூறுகிறோம் வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம். God bless you. Amen. டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்து ஜபங்களை கூட வழி நடத்தினார் கத்தர்தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. குடும்பத்தை தனிமையில் செல்லுகின்ற பொழுதும் கத்தரை பாதுகாக்கும் கரந்தானே அவருடனே கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுவோம்.
2: Recording in progress.
1: ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் வியாழக்கிழமைக்கான மாலை நேர ஒலிபரப்பு. இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் சுவிசேஷரைப்பின் மாணவர்கள் இணைந்திருக்கிறார். ஜெர்மன் தேசத்திலிருந்து வீத பாடத்தோடு வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தரை கரத்திலேயே போய்ப்போம். இந்த வேளையிலிருந்து ஊழியருக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். அவரையும் அவர் குடும்பத்தாரையும் செய்கின்ற எல்லா ஊழியங்களிலும் கத்தருக்கு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். இந்த வேளையிலிருந்து ஊழியரை வரவேற்போம். பிரைஸ்லோடையா
3: இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இந்த இடத்துல முன்னாய் உங்களுடைய சமூகத்திலே வந்து உங்களுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக அடியனை கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். அடியனை மறைத்து நீங்கள் வெளிப்படும் வழியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை ஜெபிக்கிறேன். ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாங்கள் பார்த்து கொண்டு வர தலைப்பு ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம் என்ற தலைப்பில் இந்த நாட்களே இன்றைய நாட்களே மூன்றாவது பகுதியை இந்த நாட்களை பேசும்படியாக வாஞ்சிக்கின்றேன். நேற்றைய நாட்களிலே நாங்கள் அந்த விசுவாசத்தினுடைய ஒரு பகுதியை இந்த நாட்களிலே பார்ப்போம். எப்படி என்று சொன்னால், முதலாவது இந்த விசுவாசத்தில் சொல்லப்படுகிற காரியம் கீழ்ப்படுகிற அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதும், அது மட்டுமல்ல இந்த நாட்களிலே அங்கே நமக்கு அருளப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையோடு இந்த நாட்களை நாங்கள் கீழ்ப்படிந்து அங்கே என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், தேவனோடு இந்த நாட்களிலே அந்த விசுவாசத்தின் மூலமாக இணைந்து இருக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த நாட்களே பார்த்தோம் நேற்றைய நாட்களிலே. இன்றைய நாட்களிலே நாங்கள் பார்க்க போகிற காரியம் விசுவாசத்திலே இயேசு கிறிஸ்துவனம் உள்ள ஒரு இதயபூர்வமான சொந்த பக்தியும் பற்றுதலும் இந்த நாட்களிலே அங்கே உள்ளடங்கும். அவரிடத்திலே உள்ள நம்பிக்கை, இந்த நாட்களிலே அன்பு, நன்றி, உண்மையை இந்த நாட்களை பற்றியதன் மூலமாய் அது வெளிப்படுகிறது. முடிவிலே முடிவான இந்த நாட்களை கருத்திலேயே விசுவாசத்தையும் அன்பையும் இந்த நாட்களிலே சரியாக இந்த நாட்களை வேறுபடுத்த முடியாது என்பதையும் இந்த இடத்திலேயே பார்க்கக்கூடியதாக இருக்கிற கத்துடைய பிள்ளைகள். அப்ப இன்றைய நாட்களை நாங்கள் பார்க்கிற காரியம் ஆண்டவரிடத்தில் நாங்கள் வைக்கிற அந்த விசுவாசத்தையும் அந்த அன்பையும் குறித்த நாட்களை இரண்டையும் முனைந்து இந்த நாட்களை பார்க்கிற காரியமாக இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது அதை இந்த நாட்களிலே ஒரு நாளும் இந்த நாட்களிலே எந்த சூழ்நிலையிலும் அதை வேறு பிரிக்க முடியாது என்பதை குறித்து தான் இந்த வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கத்துடைய ஏனென்றால் கிறிஸ்துவுக்காக தன்னை இந்த நாட்களிலே கொடுக்க சொந்த தியாகம் இந்த நாட்களிலே அங்கே செயலாகும் என்பதைத்தான் அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கத்துரை. இன்றைக்கு நாங்கள் கிறிஸ்துவுக்காக நம்மை இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும், நம்மை இந்த நாட்களே நாங்கள் கொடுக்க வேண்டும். இப்ப பவுலடிகள் என்ன செய்தார், தன்னைத்தானே இந்த நாட்களே அர்ப்பணித்தார்னு சொல்லி பார்க்கிறோம். ஊழியத்திலே பார்க்கிற வழியில் அருமையான கத்துரை பிள்ளைகளை, அப்படியாக நாங்கள் எங்களுக்குள்ளே ஒரு அர்ப்பணிப்பு இந்த நாட்களே வர வேண்டும் என்பதைத்தான் குறித்து கத்துடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு தெளிவாக இந்த இடத்துல கட்டுத்தருகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, இப்ப பாருங்கள் இந்த இடத்துல நாங்கள் வேதத்திலே சில காரியங்களை இந்த நாட்களே பார்ப்போம். மத்தேயு 22:37 வாசிக்கிற வழியிலே இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் இந்த நாட்களிலே அன்பு கூறுவாயாக. இப்ப பாருங்க யார் சொல்லுகிறார், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஆனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே 10 கற்பனைகள் மோசேக்கு கொடுக்கப்பட்ட பிதாவாகிய தேவன் அதிலே இந்த நாட்களே வேறு விதமாக இந்த நாட்களை சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனால் இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த நாட்களை என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி சொன்னால், இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே நீ என்ன செய்ய வேண்டும், அங்கே உன் முழு முதலாவது முழு இருதயத்தோடு, இரண்டாவது உன் முழு ஆத்மாவோடு, மூன்றாவது உன் முழு மனதோடு. மூன்று காரியங்கள், இந்த மூன்று காரியங்கள் எதை குறிக்கிறோம், திருத்துவத்தை இந்த நாட்களை குறிக்கிறது என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் கத்துடைய பிள்ளைகளை. அப்படியாக இந்த நாட்களை நாங்கள் தேவனிடத்திலே அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படும். ஏனென்று சொன்னால் அப்பொழுதுதான் இந்த நாட்களை நம்முடைய விசுவாசமும் அன்பும் அங்கே என்ன செய்யப்படுகிறது, இணைக்கப்படுகிறது. இதை சொல்லிவிட்டு 38 சொல்றோம், இதுதான் அங்கே என்ன என்ன காரியமா இருக்கிறது, முதலாவது கற்பனை. இப்ப பாருங்க அருமையான கத்துடைய பிள்ளைகளை, இப்ப இதுல பார்க்கிற வகையில முதலாவது கற்பனை என்ன சொல்லப்படுகிறது, இங்கே இந்த காரியத்தை குறித்து சொல்லப்படுது. ஆனா பழைய ஏற்பாட்டிலே அப்படி அல்ல இந்த நாட்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகளை. ஏன்னு சொல்லி சொன்னா அருமையான கத்துடைய பிள்ளைகளை, இங்கே தேவன் இந்த 10 கற்பனைகளையும் இங்கே என்ன செய்கிறார்னு சொன்னால், 2 கற்பனைகளே இந்த நாட்களை அடக்குகிறதை அங்கே பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகள். இதான் அங்கே இதோடைய காரியமாக இந்த நாட்கள் இருக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகள். அப்ப ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிற காரியம் என்ன ஒன்று சொல்லி சொன்னால், நீ இன்ன பிரகாரம் நீ தேவனிடத்துல அன்பு கூற வேண்டும். அதாவது உன்னுடைய தேவைக்காக நீ அன்பு கூறக்கூடாது. அப்படி அன்பு கூற வேண்டுமா என்றால் நீ அங்க எப்படியா இருக்கும், உனக்கு முழு இருதயம் இருக்க வேண்டும். அப்போ இருதயத்துல சுத்தம் இருக்க வேண்டும், இருதயத்திலே ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும். இருதயத்திலே இருந்துதான் இந்த நாட்கள் என்ன செய்ய வேண்டும், அன்பு உருவாக்கப்பட வேண்டும், அன்பு அங்கே வெளிப்பட வேண்டும் என்பதைத்தான் கர்த்தர் இந்த நாட்கள் சொல்லுகிறார். இரண்டாவதாக நம்முடைய இருதயம் மட்டுமல்ல, அந்த இருதயத்தோடு சேர்ந்து நமக்குள்ளே இருக்கிற நம்முடைய ஆத்மா இந்த நாட்கள் என்ன செய்ய வேண்டும், இணைந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிற மாதிரி கர்த்தருடைய உள்ளது. இப்ப பாருங்க, வேதம் சொல்லுகிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இருதயத்தின் நிறைவால் வாய் பேசும். உண்மையிலே இருதயத்துக்குள்ளே என்ன காரியம் இருக்கிறதோ அதுதான் இந்த நாட்களை பேசணும். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில நாங்கள் சில காரியங்களை சந்திக்கிறோம். அருமையான கத்துட பிள்ளைகளை நல்ல நண்பர்களா இருக்கிறோம் இந்த நாட்களே, ஆனா கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்பாக நமக்கும் அவருக்கும் ஏதாவது தர்க்கம் வந்திருக்கும். அந்த தர்க்கம் வந்து 10 வருஷம் 20 வருஷத்துக்கு பிறகு ஏதாவது சந்தர்ப்பத்திலே மறுபடியும் ஒரு வாக்குவாதம் இருக்கிற பொழுது உடனே அந்த காரியத்தை தான் அங்கே கொண்டு வரும். அப்ப என்ன கொண்டு வருது, இருதயத்தில் அந்த காரியம், அந்த 10 வருஷமும் எப்படியாக இருக்கிறேன்னு சொல்லி சொன்னால், என்னுடைய நண்பனை நான் மன்னிக்க முடியாதபடி இந்த நாட்கள்லே பாவத்தோடு பாரத்தோடு தான் நடந்து கொண்டிருக்கிறேன். இதுதான் அங்கே அந்த காரியம். இன்னைக்கு மன்னிப்புன்னு சொல்லுகிற பொழுது பிரதர் என்ன சிஸ்டர் என்னன்னோ மன்னிச்சிட்டோம், நாங்கள் பிரச்சனை முடிஞ்சுது, நாங்கள் நினைக்கிறோம் மன்னிச்சிட்டோம் முடிஞ்சோன்னு சொல்லி, அப்படி அல்ல. மன்னிப்புன்னு சொல்லுகிற காரியம் கூட நம்முடைய இருதயத்திலேருந்து புறப்பட வேண்டும். அருமையான கத்துடைய பிள்ளைகள், அதாவது முழு இருதயத்தோட மன்னிக்க வேண்டும், முழு ஆத்மாவோடு இந்த நாட்களை மன்னிக்க வேண்டும், முழு மனதோடு இந்த நாட்களை மன்னிக்க வேண்டும். இப்ப பாருங்கள், இதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறதை பார்ப்போம். அதே விதமாகத்தான் இந்த நாட்களை அன்பு கூறுகிறதும் எப்படியாக இருக்க வேண்டும், முழு இருதயம் முழு ஆத்மா முழு மனதோடு அன்பு கூற வேண்டும். அப்ப ரெண்டுக்கும் அங்கே வித்தியாசம் இல்லை. அப்ப ஆண்டவருக்கு ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்கிற பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரியிலேயே சிலுவையில தொங்குற ஊழியிலே கடைசி சொன்னார், பிதாவே இவர்களை மன்னி. இப்ப அதுலயே ஆண்டவர் இந்த நாட்களை வந்து ஒரு ஃபோமலாட்டிக்கு சொல்லவில்லை. என்னென்னு சொன்னா மன்னிச்சு அப்படி மன்னிச்சு சொல்லி போட்டு இப்படி விடுவோம்னு சொல்லி, அப்படி அல்ல. உண்மையாகவே ஆண்டவர் இந்த நாட்களே அங்கே ரத்தம் சிந்தி கொண்டிருக்கிறது. அந்த வேளையிலே அந்த நாட்களே அவர் ரத்தம் சிந்துறதையோ கையிலிருந்து ஆணியோ வேதனையோ நோக்கவில்லை. இந்த நாட்களே முதலாவது என்ன சொல்றான்னு சொன்னால், இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னிங்க. முதலாவது அவ பாருங்க, அப்ப அந்த இடத்துல அங்க ஆண்டவர் பேசுகிற வேளையிலே அந்த அவருடைய ரத்தம் அந்த நாட்களை என்ன செய்தன்னு சொல்லி சொன்னால், அங்கே அந்த நாட்களே அந்த ஜனங்களுக்காக பருந்து பேசுறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், ஏனென்றால் அப்படி ஆண்டவர் மன்னிக்காமல் அந்த இடத்துல இருப்பாரா இருந்தால், மன்னிக்க மாட்டேன்னு சொல்வார் இருந்தால் அந்த இடத்துல இருக்கிற ஜனங்கள் அவ்வளவு பேரும் அழிந்திருப்பார். இதுதான் அந்த காரியம். அப்ப பாருங்கள், இங்கே இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், இதான் அப்பா முதலாவது கற்பனை, வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். நீ வந்து எல்லா வகையிலையும் எல்லா காரியத்தை நீ பாக்குறதா இருந்தா உனக்கு முழு இருதயம் வேண்டும். முழு இருதயத்தை இருதயத்தின் மூலமா தான் அந்த காரியத்தை செயல்படுத்தலாமே ஒழிய மற்றும்படி இந்த நாட்களே செய்ய முடியாது. இன்றைக்கு நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம்னு நேற்றைய நாட்களை பார்த்தோம், ஆனால் நம்முடைய முழு இருதயத்தோடு ரட்சிக்கப்பட்டோமா என்பதுதான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கணும். இன்றைக்கு என்னத்துக்காக இன்றைக்கு விசுவாசம் விழுந்து போறாங்க, இன்றைக்கு என்னத்துக்காக பாருங்க 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் ஊழியத்தை செய்து போட்டு இந்த நாட்களை கடைசியாக ஆண்டவரும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் சொல்லி ஏன் விட்டு போறாங்கன்னு சொல்லி சொன்னால், அவர்கள் இந்த நாட்களிலே ஒரு முழு இருதயத்தோடையோ ஒரு முழு ஆத்மாவோடையோ முழு மனதோடையோ அந்த நாட்களிலே அங்கே பாவ அறிக்கை செய்யவும் இல்லை, ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளவும் இல்லை, சடங்காச்சாரத்துக்காக இந்த நாட்களை செய்து கொள்ளுகிறார்கள். தங்களோட தேவைக்காக இருமையான பாருங்க, ஒரு சிலர் இந்த நாட்கள் வருவாங்க என்னன்னு சொல்லி சொன்ன அருமையான அருமை பிள்ளைகளை பாருங்கள், ஒரு கிறிஸ்தவ பெண்ணை திருமணம் செய்யறதுக்கு வருவாங்க. அப்ப அங்கே கண்டிஷன் என்ன இருக்கும்னு சொல்லி சொன்னால், அந்த பெண் சொல்லுவா அந்த நாட்கள்ல, நான் கிறிஸ்தவரா இருக்கிறபடினால் நீங்க இந்துவா இருக்கிறபடினால் எங்களுடைய அப்பா சம்மதிக்க மாட்டேன், பாருங்க என்ன காரியம் நடக்குன்னு சொல்லி, அதனால நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நீங்க கிறிஸ்தவனாய் மாற வேணும்னு சொல்லி. அவர் சொல்ல ஓகே சரி மாறிட்டா போச்சு, இதுல என்ன இது பெரிய காரியமான்னு சொல்லி இந்த நாட்கள் அவர் சொல்லுவார். யாரும் கத்துடைய பிள்ளைகள், இதான் நடக்கிற சம்பவம். அவன் என்ன செய்யறான்னு சொல்லி சொன்னால், உடனே போய் இந்த நாட்களே 2-3 நாளைக்கு ஒரு கிலோமீட்டர்ல பார்த்துட்டு சுவாமிகிட்ட போய் இந்த நாட்களை சொல்லுவார், இந்த நாட்களை பாருங்க ஒரு சர்ச்சில் போயிட்டு இங்கே நான் பாவ மன்னிப்பு செய்ய போறேன் ஞானஸ்தானம் எடுக்க போறேன்னு சொல்லுற உடனே, சரி ஓகே ஒரு ஆத்மா வந்துட்டுன்னு சொல்லி அவரும் அதை விவரமா கேட்காதபடி இப்ப என்ன செய்யறாருன்னு சொல்லி சொன்னால் அந்த காரியத்தை செய்து முடிக்கணும். ஆனால் திருமணம் நடக்கிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், ஒரு முழு இருதயத்தோட இல்ல முழு மனதோட இல்ல, அவர் இந்த நாட்கள் ஏன் திருமணம் செய்கிறாருன்னு சொல்லி சொன்னால், அந்த பெண் ஒன்றில் அழகா இருக்கலாம், அல்ல அந்த நாட்கள்ல அவளிடத்திலே இந்த நாட்கள்ல ஐஸ்வர்யம் இருக்கலாம், ஏதோ ஒரு காரியம் இந்த நாட்கள்ல இருக்கிறது நிமித்தம் தான் அந்த பெண்ணை இந்த நாட்கள்ல இந்த வாலிபன் இந்த நாட்கள்ல விரும்பி அங்க திருமணத்தை செய்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துறோம், இது உலகத்துல நடக்கிற சர்வசாதாரணம். அப்ப பாருங்கள், அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அங்கே வேதம் சொல்லுகிறது, அவன் அந்த முழு இருதயத்தோடு முழு மனதோடு முழு ஆத்மாவோடு இந்த நாட்களே அந்த இடத்திலே போய் அவன் ஞானஸ்தானத்தை பெற்று பாவாரிக்க செய்து ஆண்டோடைய சமூகத்திலே வந்தான்னு சொல்லி சொன்னால் அங்கே அந்த குடும்பத்திலே ஒரு செழிப்பையும் காணக்கூடியதாக இருக்கிறது. அவன் தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறான் என்பதையும் அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது மட்டுமல்ல, கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பார். அருமையான கர்த்தர் உள்ளதே. இதனால தான் அண்டே பாருங்கள், இவங்க இப்படிப்பட்ட சூழ்நிலை தெரியுதுன்னு விட்டு ரெண்டாம் நாள் என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த பிள்ளைய இந்த நாட்கள் என்ன செய்வாங்க, கை விட்டுருவாங்க, விட்டு போயிடுவாங்க. என்னென்னு சொன்னால் உடனே சொல்லுவாங்க, எங்களுடைய பெற்றோர்கள் இந்த நாட்களே ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் இல்லையாம், ஏன்னு சொன்னால் நாங்கள் பரம்பரை பரம்பரையாக இந்துவா இந்த நாட்களில் இருக்கிறோம் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லுவாங்க. அப்போ பாருங்கள், இதற்கு முன்பாக என்ன சொன்னார், இந்த நாட்களே எல்லா காரியம் நான் அவர்கிட்ட கேட்டு தான் இந்த நாட்களில் காரியத்தை செய்கிறேன்னு சொல்லி. ஆனால் ஒரு திருட்டு கல்யாணமாக அந்த நாட்கள் என்ன நடக்குன்னு சொன்னால் இப்படியான ஒரு சூழ்நிலைக்குள்ள இந்த நாட்களை வருகிறவர்களிலேயே அங்கே அந்த கல்யாணத்தினுடைய காரியம் இந்த நாட்களில் முறிந்து போறதை பார்க்கிறோம். பாருங்கள், இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிற இந்த முழு இதயத்தை முழு ஆத்மாவை மனதோடு இந்த நாட்களை அன்பு கூறுவான் சொல்லிவிட்டு இது முதலாவது கற்பனை என்று சொல்லி அந்த இடத்துல அந்த கற்பனையாக அந்த இடத்தை கொண்டு வருகிற இந்த காரியத்தை, இந்த திருத்துவ காரியத்தை அங்க கற்பனையாக கொண்டு வருவது மட்டுமல்ல, இதற்கு ஒப்பான இரண்டாவது கற்பனை என்னவென்றால் உன்னிடத்திலே நீ அன்பு கூறுவது போல் பிறரிடத்திலே அன்பு கூறுவாயாக என்பது சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். இப்ப இங்கே சொல்லப்படுகிற காரியம் ரெண்டு காரியங்கள், அதாவது அங்கே வேதம் சொல்லுகிறது முழுகிறதோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக, இது அப்ப அன்பை குறிக்கிறது, அப்ப அன்பின்ற ஒரு வளத்தை குறிக்கிறது. இரண்டாவதாக இங்கே எப்படி என்று சொல்லி சொன்னால் அத என்னவென்றால் உன்னிடத்திலே நீ அன்பு, அப்ப நீ உன்னை எவ்வளவாக நேசிக்கிறாய் அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அதே விதமாக புரடத்திலே அன்பு கூறு. அப்ப உன்னுடைய சரீரத்தில ஒரு காயம் பிறந்தா அவ்வளவு ஐயோ எனக்கு வேதனையா இருக்குதே நோவா இருக்குதுன்னு சொல்லுகிறவர்களே, அதே போலே ஒரு சகோதரனுக்கு இந்த நாட்கள் அடிபட்டு அவன் வேதனைப்பட்ட ஆசத்தில் இருக்கிறவங்களே இல்லையா, இது என்ன இது பெரிய நோவான்னு சொல்லி இந்த நாட்கள் அசட்ட பண்றோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே. ஆனால் அப்படி அல்ல, உனக்கு வந்தால் தான் அந்த காரியம். அப்ப அதே விதமாக நீ அன்பு கூறுகிற வழியில்தான் அங்கே தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறாய் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கக்கூடியதா இருக்கு. இப்போ அதாவது ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு பாருங்கள், ஒரு ஒரு வாலிபனோ அல்லது ஒரு வயசானவர்களோ தெருவில் இந்த நாட்களை இருக்கிறார், பசியோடு இருக்கிறார், பசியோடு இருக்கிற வழியிலே அந்த இடத்துல நான் நினைக்க வேண்டும் என்னவென்றால் இந்த காரியத்திலே நானும் இப்படியாக பசியிலே இருந்தேன் தானே இந்த நாட்களே, அப்படியானால் இவருக்கு ஏதாவது ஒரு பானையோ அல்லது ஏதாவது காரியத்தை இந்த நாட்களை வேண்டி வேண்டி இந்த பசியை தீர்ப்போம் தாகத்தை தீர்ப்போம் என்று சொல்லி சொல்லுகிற வழியிலே அங்கேதான் இந்த நாட்களில் தேவனுடைய கற்பனை அந்த இடத்துல விளங்குகிறதை பார்க்கிறோம். மறுமையா அப்ப வேதம் சொல்லுவது உன்னை போல் பொருளையும் நேசிப்பாயாக, அதான் அங்கே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இந்த ரெண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையாக தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கும். அப்ப இந்த ரெண்டு கற்பனைகள் அருமையான கத்துடைய ஆண்டவர் பயில பழைய ஏற்பாடு பத்து கற்பனைகளை சொல்ல இல்லை, ரொம்ப கவனமாக கேளுங்க, பத்து கற்பனைகள் வித்தியாசம் இல்லை, பத்து கற்பனைகளை பாருங்கள், ஒன்பது கற்பனைகள் தான் இந்த நாட்களே அங்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இல்லையோ, அந்த ஒரு கற்பனை இந்த நாட்களை பார்க்கிறவர்களே அது கத்திரை சித்தமான அடுத்த முறை நான் அந்த காரியத்தை குறித்து சொல்லுகிறேன். அந்த ஒரு கற்பனை இந்த நாட்களை எப்படி என்று சொல்லி சொன்னால் ஒருவராலும் இந்த நாட்களை நிறைவேற்ற முடியாத நிலப்பாட்டில் இந்த நாட்களை இருக்கிறார் மேலே கத்துடைய பிள்ளைகள். அதனாலதான் ஆண்டவர் இந்த நாட்களை என்ன செய்யறான்னு சொன்னால் இந்த பத்து கற்பனைகளையும் ரெண்டாக இந்த நாட்களே இணைத்து இந்த நாட்களே ஐந்து கற்பனைகள், அதாவது ஐந்து நாள் ஒன்பது கற்பனைகள், அந்த ஒன்பது கற்பனைகளை இந்த நாட்களை சேர்த்து இப்படியாக இந்த நாட்களை இங்க கொண்டு வருகிறத இங்க பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை. அப்ப அதைத்தான் இந்த ரெண்டு கற்பனைகள் சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அப்ப இந்த கற்பனையில விளங்குகிற அதாவது முக்கியமான காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் முதலாவது சொல்லப்படுகிறது அங்கே முழுமையை அங்கே சொல்லுகிறார் அருமையான கத்துடைய பிள்ளைகளை. எப்படி என்று சொல்லி சொன்னால் அருமையான கத்துடைய பிள்ளைகளை முழு இருதயம் முழு ஆத்மா முழு மனது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இப்ப இரண்டாவதாக பாருங்க, முதலாவது வசனத்திலே இந்த நாட்களை சொல்லப்படுகிறது அன்பு கூறுவாயாக, இரண்டாவதாக அந்த அன்பை குறித்து பார்க்கிற வேளையிலே அங்க வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் அந்த அன்புக்கு தேவன் இந்த நாட்கள் என்ன செய்கிறான்னு சொன்னால் முதன்மையை கொடுக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அன்பை குறித்து நீங்கள் வேதத்திலே பார்க்கல இருந்தால் அன்பை குறித்து பேசுறான்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே பிரசங்கம் பண்ணலாம் ஐயா. அன்பு சகல பாவங்களையும் மூடும், அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு இந்த நாட்கள் அதாவது தீமையான காரியத்தை நினைக்காது, அன்பு என்ன செய்யும் என்று சொல்லி சொன்னால் எல்லாவற்றையும் இந்த நாட்களை வெல்லுகிறதா இருக்கும், அன்பாலே இந்த நாட்களை நாங்கள் வென்று கொள்ளலாம். பாருங்கள், ஆபிரகாம் லிங்கன் என்று சொல்லி இந்த நாட்களை அமெரிக்கா தேசத்திலே இருந்த ஒரு அதாவது இந்த நாட்களை ஒரு அதிபர் இந்த நாட்களை பாருங்கள், ஒரு பிரசிடென்ட் பாருங்கள், ஒரு அன்பால தான் ஐயா வென்றார், எந்த விதமான காரியமும் இந்த நாட்களை செய்யவில்லை, அன்பாலே இந்த நாட்களை அங்கே காரியங்களை செய்து இந்த நாட்களை வென்றான்னு சொல்லி பார்க்க, அன்பாலே நாங்களுடைய தேசத்தை ஜனங்களை இந்த நாட்களை கவர்ந்து கொள்ள முடியும் அருமையான கத்துடைய வைராக்கியத்தாலே அல்ல. அதாவது இன்றைக்கு பாருங்கள் சில தேசங்களில் அடிமைத்தனத்தினால இந்த நாட்களை ஜனங்களை அடக்கி வைத்திருக்கிறார்கள் ஒரு ஒரு தேசங்கள் இந்த நாட்கள், அப்படியானால் பாருங்கள் ஜனங்களுக்கு ஒரு சந்தோஷம் இல்லை விடுதலை இல்லை. ஆனால் எந்த இடத்துல எந்த தேசத்தை ஆளுகிறவர் அன்பா இருக்கிறாரோ அந்த தேசத்திலே பார்க்கல ஜனங்கள் ஒரு கலகலப்பாக சந்தோஷமாக இந்த நாட்கள் இருப்பார். ஒரு குடும்பத்திலே இந்த நாட்கள் ஒரு தகப்பன் அங்கு ஒரு அன்பா இருப்பாரா இருந்தால் பிள்ளைகளது நாட்களை பார்க்கிறவர்களிலே தகப்பனோடு தகப்பன் புள்ளி என்ற ஒரு வேற்றுமை இல்லை. அவர்கள் சகோதரங்களை போல இந்த நாட்களை விளையாடுவார்கள். அருமையான கத்தோடு அதான் நடக்கிற காரியங்கள். அதே மாதிரிதான் குடும்பத்தில பார்க்கிறவர்களிலே கணவன் மனைவி அன்பா இருந்து பிள்ளைகளுக்கு அன்பா வருகிறவர்களிலே அந்த குடும்பம் இந்த நாட்கள் எப்படி இருக்கும் சொன்னால் தேவனுக்கு பிரியமான குடும்பமாக அந்த நாட்கள் இருக்குமாறு மேல கத்துடைய இரண்டாவது இப்படியாக அநேக காரியங்களை குறித்து அன்பை குறித்து நாட்களை பார்க்கலாம். அப்ப ஆண்டவர் சொல்லுகிற அந்த நாட்களே எல்லாம் சரியப்பா, நீ செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் அங்கே இந்த நாட்களே இந்த கற்பனைகளை கை கொள்ளு. ரெண்டு கற்பனைகளை தார. முதலாவது பிரதான கற்பனை எப்படின்னு சொன்னால் அன்பை குறித்து சொல்லுகிறார் கத்துடைய. அப்ப அந்த அன்பையும் அங்கே சொல்லப்படுறது முழுமையும் சொல்லப்படுறது. அப்ப முழுமையும் அன்பையும் இந்த நாட்களை சேர்த்து இந்த ஆண்டவர் சொல்லுகிற அந்த நாட்கள் இந்த ரெண்டு கற்பனைகளையும் நியாயப்பிரமாணம் முழுவதும் இந்த நாட்கள் அடங்கு. அப்படியானால் வேற இடத்துல நீங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. நியாயப்பிரமாணத்துக்காக வேற காரியங்கள் செய்ய வேண்டிய இந்த ரெண்டு கற்பனைகளை நீங்கள் கை கொண்டீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் இந்த நாட்களே பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஜனங்களை விட விசேஷித்தவர்களாக இந்த நாட்களை இருப்பீர்கள் என்பதைத்தான் நாங்கள் பையன் சொன்னால் பழைய ஏற்பாட்டில் உள்ள ஜனங்களுடைய காரியத்தை நீங்கள் பார்க்கிற பொழுதே அவர்கள் நியாயப்பிரமாணம் நியாயப்பிரமாணம் நியாயப்பிரமாணம் என்று சொல்லி இந்த நாட்களே என்ன செய்தார்கள் இந்த நாட்களே அதையே இந்த நாட்களை முன்னுக்கு வச்சு அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னார். பாருங்கள் வேதம் சொல்லுவது பாருங்கள் அங்கே அந்த நாட்களில் ஆண்டவர் வாழ்ந்த நாட்களில் அவர் சொல்கிறார்கள் இது மோசேனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி. அப்ப நியாயப்பிரமாணம் யாராலே உண்டாக்கப்பட்டது? மனுஷனால் உண்டாக்கப்பட்டது. மோஸ் யாருக்கு? அவர்களுக்காக நியமிக்கப்பட்ட ஒரு தலைவரால் இந்த நாட்கள் உண்டாக்கப்பட்டது. கத்தோடு அப்ப மோசனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி கல்லறிய வேண்டும் இப்படியாக சொல்லுகிறார். அப்ப எல்லாவற்றுக்கும் மோசனுடைய நியாயப்பிரமாணத்தை ஆனால் இங்கே பார்க்கிறவர்களிலே இப்பொழுது இருக்கிற காலங்களிலே ஆண்டவருடைய கற்பனைகளின்படி 10 கட்டளைகளை அது ரொம்ப கவனமா இருங்கள் பாருங்கள் 10 கட்டளைகள் வேற கற்பனைகள் என்று சொல்லுகிறது வேற அருமையான கத்தோடு அது வசனத்துல கூட இந்த நாட்களே அங்கே வித்தியாசங்கள் இந்த நாட்களை இருக்குது. இப்ப பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் எப்படி என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே இந்த ரெண்டு கற்பனைகளையும் ஆண்டவர் இந்த நாட்களை கொடுத்த நாட்களை என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி சொன்னால் இதன்படி இந்த நாட்களே நீங்கள் இந்த நாட்களே செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களே ஆண்டவர் இந்த நாட்களே வலியுறுத்துகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கத்தோடு அப்ப ஆண்டவர் இந்த இடத்துல இந்த நாட்களை அங்கே சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் அவர்களுக்கு இந்த ரெண்டு கற்பனைகளையும் இந்த நாட்களே சொல்லி இந்த நாட்களே அவர்களை இந்த நாட்களே ஆண்டவர் இந்த நாட்களை பாருங்கள் எப்படியாவது செய்கிறார்னு சொல்லி சொன்னால் அவர்களை அங்கே தேவனுடைய சமூகத்தில் இந்த நாட்களை திருப்புகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்தோடு வேதம் சொல்லுகிறது பாருங்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால் அங்கே பாருங்கள் இந்த இடத்திலே பார்க்கிறவர்களே அங்கே பாருங்க ஆண்டு சொல்லுகிறார் லவ் த லோர்ட் யுவர் காட் வித் ஆல் யுவர் ஹார்ட் அண்ட் வித் ஆல் யுவர் சோல் and with all your mind and சொல்லப்படும். This is the first greatest commandment and சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கோம். அதாவது இது ஒரு முக்கியமானதும் ஒரு அதாவது ஒரு பெரும் அதாவது அதாவது அதிகமான ஒரு வல்லமா உள்ள இந்த நாட்கள் ஒரு கட்டளையாக இந்த நாட்கள் இருக்கிறது என்பதைத்தான் அந்த இடத்திலே ஆண்டவர் இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள் அப்ப ஆண்டவர் இந்த நாட்களை பாருங்கள் அப்ப பழைய ஏற்பாட்டில் இருந்த காரியங்கள் இந்த நாட்களிலே மாற்றி ஜனங்களுக்கு இலகுவாக அந்த காரியத்தை கொடுக்கிறார்கள். ஆனால் இந்த ரெண்டு கற்பனைகள் என்று சொல்லுகிற வேளையிலே இந்த ரெண்டு கற்பனைகளை இந்த நாட்களில் கை கொள்ளுவது கூட இந்த நாட்களிலே ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியம் ஐயா. நீங்க எடுத்து பாருங்க நீங்க விசுவாசிய குடும்பத்தை நீங்க வேண்டாம் நீங்க வெளியில போக வேண்டாம் நீங்க உலகத்துக்குள்ள போக வேண்டாம் ஆண்டோட பிள்ளைகளை எடுத்து பாருங்க விசுவாசிகளுக்குள்ள ஒற்றுமை இல்லையா சபையிலே ஊழியக்காரர்களுக்குள்ள ஒற்றுமை இல்லையா பாருங்க ஆராதிக்கிறாங்களே ஐயா நான் இல்லைன்னு சொல்லல ஆலயத்துல வந்து நல்ல சந்தோஷமா நல்ல பாட்டுல அங்க போடுகிற வழியிலே ட்ரம் செட் அடிக்கிற வழியிலே கோகன் பாசிக்கிற வழியிலே எல்லாம் கையை தட்டி எழுந்து துள்ளி துள்ளி ஆசி எல்லாம் ஆடி பாடி இந்த நாட்கள் செய்கிறாங்களே அருமையான கத்துடைய பிள்ளைகளே நல்லது இல்லைன்னு சொல்லல ஆனால் இந்த நாட்கள்லே அன்பா இருக்கிறார்களா அருமையான கத்துடைய பிள்ளைகளே அதே வழியிலே பாருங்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகளை வேதம் சொல்லுகிற அந்த நாட்களே முழு இருதயத்தோடு நேசிக்கிறார்களா முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு இந்த நாட்களை செயற்படுகிறார்களா முழு மனதோடு அன்பு கூறுகிறார்களா அருமையான கத்தோடைய பிள்ளைகளை. அப்ப பாருங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யாதபடி இன்றைக்கு ஒரு மாயமாலமான காரியத்தை இன்றைக்கு ஆராதனையில் செய்து கொண்டு வருகிறார்கள் அருமையான கத்தோடைய பிள்ளைகள். அதான் இன்றைக்கு நடக்கிற காரியம். அப்ப பாருங்கள் ஏனென்று சொன்னா இது கடைசி காலமா இருக்கிறபடினால் பிசாசு தன்னுடைய தந்திரங்களை இன்றைக்கு ஜனங்களுக்குள்ள விட்டு விசுவாசிக்களுக்குள்ளே எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை கொண்டு வருகிற வேளையிலே அவர்கள் இந்த நாட்கள் என்ன செய்கிறார்கள் இப்படி செய்து நாட்களை ஆடுகிற வேளையிலே உடனே இந்த பிரதரோ ஆவில் என்ற யாரார் இந்த பிரதர் அப்படி செய்கிறார் இப்படி செய்யறாரு சொல்லி இந்த நாட்களை சொல்லுறோம். ஆனா அங்கு ஒன்றுமே இல்லையே அருமையான கத்தோடைய பிள்ளைகள் அருமையான கத்தோடைய பிள்ளைகளை வேதமே தெளிவாக சொல்லுகிறது நாட்கள் அருமையான கத்தோடு நீதிமானே ரட்சிக்கப்படுவார், ரட்சிக்கப்படுகிறதா இருந்தால் பாவிகள் எங்கே போவார் என்று சொல்லப்படும். ஏன் அப்படியா சொல்லப்படுகிறோம் சொல்லி சொன்னால், இன்றைக்கு நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீதிமான்கள் என்று சொல்லிக்கொண்டே இந்த நாட்களில் இருக்கிறோமே ஒழிய, ஆனால் இந்த நீதிமானுக்கு உரிய காரியத்தை இன்றைக்கு நாங்கள் செய்கிறதில்லை. இதைத்தான் நாங்கள் ரொம்ப பார்க்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறோம், ஆனால் ஆண்டவருடைய காரியத்தை, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குரிய காரியத்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறோம். மன்னிக்கிற தன்மை இல்லையா, ஐயா அன்பில்லையா, இப்படியாக இருந்தால் இந்த நாட்களே நீங்கள் எப்படி ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று இன்றைக்கு சொல்ல முடியும்? இன்றைக்கு எடுத்தேக்கும் இந்த நாட்களே கோபம், எடுத்தேக்கும் இந்த நாட்களே ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லி, ஏதாவது ஒரு செயல்பாட்டை சொல்லி இந்த நாட்களை என்ன செய்கிறீங்களா, அவருடைய இருதயத்தை சுக்குநூறாக இந்த நாட்களை உடைத்து விடுகிறீர்களே. சில பேருடைய காரியத்தை பார்க்கிறவர்கள், சில விசுவாசிகள் இந்த நாட்களை வருவாங்க ஐயா, இருதயம் உடைக்கப்பட்ட நிலையில வருவாங்க, ஐயா ஜெபம் பண்ணுங்க ஐயா, என்ன காரியம், ஒரு சின்ன பிரச்சனைக்காக இந்த நாட்கள் என்ன செய்வார் சொன்னா தாறுமாறா பேசுகிறார். அவரும் எத்தனை 10 வருஷம் 15 வருஷம் விசுவாசம் பாருங்க, அந்த இடத்துல பாருங்க, ஜெபம் பண்ணுகிற வேலையிலே அவரை கூப்பிட்டு கட்டி அணைத்து ஒரு ஜெபம் பண்ணுகிற வேலையிலே அழுவார் ஐயா. அவ பாருங்க எப்படினு சொல்லி சொன்னால், அந்த தனக்குள்ள இருக்கிற அந்த குமுறல், அந்த இடத்துல பாருங்க, அந்த கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிற வேலையிலே அவருக்குள்ளே ஒரு குமுறல் இந்த நாட்களை வரும். அப்படியே பிம்மி பிம்மி இந்த நாட்களை பாருங்க, இந்த அடி வயத்திலே இருந்த அந்த அந்த அந்த ஆவேசம் இந்த நாட்களை அவருக்குள்ளே இந்த நாட்களை கிளம்பி அப்படியே இந்த நாட்களை அப்படி பிம்மி பிம்மி அழுகிற காரியமாக இந்த நாட்களை இருக்கும் மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகளை ஜெபம் பண்ணி முடித்த பிறகு சொல்லுவார்கள், ஐயா சந்தோஷமா இருக்கு, சமாதானமா இருக்குன்னு சொல்லி. ஏன் அப்படியா சொல்லுகிறார்னு சொல்லி சொன்னால், அந்த இடத்திலே கர்த்தருடைய அன்பு வெளிப்படுது ஐயா. எதை நாங்க பார்க்கவும், சபையா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், என்ன காரியமா இருக்கட்டும், வீரசரமா இருக்கட்டும், அன்பா இருங்க. அவங்க என்ன காரியத்தை செய்தாலும் இந்த நாட்கள் அதோ அதை பற்றி கவலைப்படாதீங்க அருமான கத்து, அன்பா இருங்க, அவங்களை மன்னிச்சு மறந்து விட்டுருங்க அருமான கத்துல. நான் சில வேலைகளை பாருங்கள், அங்கே இந்த நாட்கள் வேலை செய்கிற இடத்துல பாருங்கள், அந்த வாகனத்துல வருகிற வேலையிலே அந்த என்னோடு ஒரு சௌரர் இருக்கிறார், வந்து அவர் வேதம் அவர் ரசிக்கப்பட்டவர், ஆண்டவர் எதிர்கொண்டவர், ஆனா பாருங்கள் அவர் வந்து டிஸ்கஸ் பண்ணுவார் சில வேதாமத்து காரியங்களை. அப்ப நான் சில காரியங்களை எடுத்து அவருக்கு நான் சொல்லுவேன் இந்த நாட்கள், சில காரியங்கள் இப்படித்தானே ஐயா இருக்குன்னு சொல்லி சொன்னால் அவர் சொல்லுவார், இந்த நாட்கள் இல்லை ஐயா, இல்லை இல்லை அப்படி இல்லை, இது இப்படியாக இருக்குன்னு சொல்லி சொல்லுவார். அப்ப நான் சொன்னேன், உங்க நீங்க எப்படி சொல்றீங்களோ உங்களுடைய அப்படி இருக்கிறான், எந்த வேதாகமத்துல இப்படித்தான் போட்டிருக்கு, நான் போன்ல எடுத்து காட்டுவேன். போன்ல எடுத்து காட்டுக்கு அவர் சொல்லுவார், இல்லை ஜெர்மன்ல அப்படி போட்டிருக்குன்னு சொல்லி சொல்லுவார். அப்ப பாருங்க காரியத்தை காருங்க அருமையான கத்துருப்பவே, என்னதான் இருந்தாலும் நீங்க ஜெர்மனின் பார்க்க தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை, நீங்க வீட்டை போயிட்டு கம்ப்யூட்டர்ல ஹீப்ருல போட்டு என்ன போட்டிருக்குன்னு போட்டு அது டிரான்ஸ்லேஷனை வடிவாக எடுத்து பார்த்தீங்கன்னா தெளிவான சத்தியம் உங்களுக்கு விளங்கும் சொல்லி சொல்லுவார். எனக்கு கத்துடைய உள்ளது அவர் டிஸ்கஸ் பண்ணிட்டு போயிடுவேன், போயிட்டு வந்தது நாட்களே பின்னரம் போல வருவார் இந்த நாட்களே, வெரி சாரி ஐயா, மன்னிச்சு கொள்ளுங்க, மன்னிச்சு கொள்ளுங்க, போகுமே அனுவார். பின்ன என்னத்துக்காக வேண்டியது கேட்டால், நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்தது, நான் என்ன வேதத்தில் கட்டாயம் நாங்கள் அங்கே டிஸ்கஸ் பண்ணணும், அந்த வேதத்தில் அந்த வார்த்தைகளை சத்தியத்தை நாங்கள் வெளிப்படுத்த வேணுமா இருந்தால் வாக்குவாதம் இல்லாதவடி இந்த நாட்கள் சத்தியம் இல்லை. வாக்குவாதம் சொன்னால் எப்படி சொல்லி சொன்னால், அதாவது முரண்பாடான வாக்குவாதம் அல்ல, இந்த நாட்களை வேத அடிப்படையில இந்த வார்த்தைகளை எடுத்து இந்த நாட்களை சொல்லி இந்த நாட்களை வெளிப்படுத்தவும். இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள வருகிற வழியிலே அவர் சொல்லுவார், நீங்க சொன்ன சரிதான், நான் இந்த இப்படியாக அந்த இடத்துல போய் பார்த்தேன், இது சரியான காரியம், சரியாக சத்தியம் இருக்குன்னு சொல்லி போட்டு விட்டுட்டு போய் ஒரு அருமனை கத்த விடு. அப்ப நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொல்லி சொன்னால், அந்த இடத்துல பாருங்கள், அங்கே என்னுடைய சுத்தத்திலேயோ, என்னுடைய அதாவது என்னுடைய சுயத்திலேயோ, என்னுடைய காரியத்திலேயோ நான் கத்தோடைய வார்த்தையை இந்த நாட்களை சொல்லுகிறதில்லை. வார்த்தை எங்க இருக்கோ அந்த வார்த்தையை சரியாக அந்த நாட்களை விளங்கித்தான் அந்த இடத்துல நான் அந்த வார்த்தையை கொண்டு போய் அவருக்கு பாயிண்ட் பண்ணி இந்த நாட்களை காட்டுவார் கத்துக்கிறது. இதே விதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு அவரை நோக்கி பாருங்கள், அவர் சொல்லுகிறார் பாருங்கள், போதகரே, நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை முதலாவது, நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டதுக்கு இயேசு அவரை நோக்கி, முதலாவது நீ செய்ய வேண்டிய காரியம் உன்னை முழுமையாக்கி கொள், முதலாவது முழுமையாக்கி அவனுடைய இருதயத்தை முழுமையாக்கு, உன்னை தேவனிடத்தில் அன்பு காட்டுற காரியத்தை முழுமையாக்கு இந்த நாட்களிலே. அப்படியாக இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே ஒவ்வொரு காரியத்தையும் இந்த நாட்களை முழுமையாக்கி, இந்த நாட்களை முழுமையாக்கி, ஆத்மாவை முழுமையாக்கி, அன்பிலே முழுமைப்பட்டு பரிபூர்ணப்பட்டு இந்த நாட்களே என்ன செய்யன்னு சொல்லி சொன்னால், நீ செயல்படுகிற வழியில் இதைத்தான் இங்கே முதலாவது கற்பனை என்றேன். ரெண்டாவதாக இந்த நாட்களை என்ன சொல்லி சொன்னால், இந்த அன்பு என்று சொல்லப்படுகிற காரியம், நீ வந்து இந்த நாட்களை அதாவது எப்படி உன்னை நேசிக்கிறாய், இப்ப உன்னை நேசிக்கிறேன்னு சொன்னா சில பேருக்கு அந்த முழங்காம இருக்க வரமான கத்தவர்கள் இன்றைய பாருங்க, இன்றைக்கு நாங்கள் ஒரு வெளிக்கிடைக்குள்ள பாருங்கள், எங்கனாலும் ஒரு வெடிங்குக்கு வேலை எடுத்துங்க போறோம்னு சொன்னா உடனே என்ன செய்யறோம், நல்ல வடிவான அதாவது மடிப்பு குழியாத ஷர்ட்டை எடுத்து போடுறோம், அதாவது அந்த ஷர்ட்டுக்கு மச் பண்ற மாதிரி இந்த நாட்களில் ஒரு ஜீன்ஸையும் போட்டு ட்ரௌசரையும் போட்டு ஷர்ட்டையும் போட்டு கோட்டை சூட்டையும் போட்டு கொண்டு இந்த நாட்களில் போடுறோம். பத்தாத்துக்கு என்ன செய்யறோம், அங்கே சர்றத்துல ரெண்டு போபியுமே இந்த நாக்கில் அடிக்கிறோம் அப்படின்னு நல்ல வாசனை வரும்படி. அப்ப என்னன்னா நாங்க சரத்தை நேசிக்கிறோம் ஐயா, இந்த சரத்தை நேசிக்கிறபடினாலதான் அந்த நாக்களை நான் என்ன செய்கிறேன்னு சொல்லி சொன்னால், அந்த சரீரத்துக்கு இந்த நாக்களை நல்ல அழகான உடுப்ப போடுறன் காரியங்களை செய்கிற நாக்களை இப்படியே நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறதே இங்க காணக்கூடியதாக கத்திரப்படுகிறது. அப்ப என்னை நேசிக்கிறது போல அந்த நாக்களில் அங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அங்கே நான் அதாவது பிறரை நேசிக்க வேண்டும். அப்ப என்னுடைய சரீரத்திலே இருக்கிற நோவை வைத்து தான் இந்த நாட்களிலே பிறருடைய வேதனைகள் வருகிற அவர்கள் அடிபட்டு காயப்பட்டிருக்கிறவர்களே, அது என்னுடைய சரீரத்திலே ஏற்பட்ட காயத்தை போல எண்ணி அவர்களுக்காக அந்த நாட்களிலே செயல்பட வேண்டும். பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்த காலத்திலே பாருங்கள், பல குஷ்டரோகிகள் வந்தார் ஐயா, பெரும்பான்மை ஸ்திரீ வந்தார்கள், ஆனா பாருங்கள் குருடர்கள் வந்தார்கள், செவிடர்கள் வந்தார்கள், இந்த நாட்களில் சப்பானிகள் வந்தார்கள், இப்படியான ஆக்கள் எல்லாம் வந்தார்கள். ஆனா அந்த இடத்துல பாருங்கள், ஒரு வசனம் சொல்லுகிற கத்துடைய வார்த்தை மத்தியிலே பாருங்கள், அவர் மனதுருகி, அருமையான கத்துடைய மனதுருகி, கம்பேஷன், அந்த கம்பேஷன் என்று சொல்லுகிற வார்த்தையினுடைய உண்மையான மூலப்பொருள் என்னவென்று சொல்லி சொன்னால், அங்கே இந்த நாட்களிலே அவர் தன்னிடையே தனக்கு நடந்த காரியமாகத்தான் அந்த அந்த அங்க நடந்த சௌரனுக்கு இந்த காரியம் நினைக்கிற அவன் முழு அவங்க அவன் அப்படியாக அந்த நாட்களை அப்ப பார்க்கிற வழியிலே புரோகிதப்பணியா இருக்கலாம், அல்லது அந்த நாட்களை பார்க்கிற வழியிலே அதாவது அந்த நாட்களை பார்க்க குஷ்ரோகியா இருக்கலாம். அப்ப குஷ்ரோகியா இருக்கிற வழியிலே ஆண்டவர் என்ன செய்கிறார்னு சொல்லி சொன்னா, வேதம் சொல்லுகிறது பாருங்கள், கூசாவை போய் தொடுகிறார். ஏன்னென்னு சொன்னால், இது என்னுடைய சரீரம் என்ற நினைப்பிலே தான் அந்த இடத்துல தொடுகிறாரி ஒழிய ஒரு ஒன்றுமே இல்லை. அவன் சொல்றான் குஷ்ரோகி, ஐயா ஆண்டவரே கிட்ட வராதெங்கய்யா, நான் சரி அழுக்கானவர், ஐயன் சரீரம் அழுகி போய் கிடக்குதுன்னு சொல்ற ஆண்டவர் சொல்றாரு, அப்படி இல்லை மகனே, நீ வாப்பா இடத்துல வாண்டவனை கட்டி பாருங்க, இந்த நாட்கள் அறிவான கத்திரவில்லை, அவனை தொட்டு அவனை சுகமாக்கி இந்த நாட்களிலே அவனை சந்தோஷமாக பாய் தன்னுடைய சரீரத்தை போல் இந்த நாட்களை ஆண்டவர் என்ன செய்கிறார், அவனுடைய சரீரத்தை இந்த நாட்களிலே மாற்றுகிறதை பார்க்கிறோம் அறிவா. இதுதான் ஆண்டவருடைய பியூட்டின்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இந்த ரெண்டு கற்பனைகளையும் இந்த நாட்களை நாங்கள் வேதத்திலே பார்க்கிற வேளையிலே ஆண்டவர் அதை இந்த நாட்களிலே சொல்லி அங்கே சொல்லிவிட்டு போகவில்லை, அதை செய்தும் இந்த நாட்களை காட்டுகிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். இதைத்தான் இங்கே சொல்ல பார்க்க அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அங்கே இந்த விசுவாசத்தை ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசத்தை குறித்து பார்க்கிற வேளையிலே அங்கே விசுவாசத்திலே ஆண்டவருடைய அந்த இருதயத்தை குறித்தும் இந்த நாட்களே அதே வேளையிலே பார்க்கிற வேளையிலே அவருடைய அந்த நாட்களே அந்த விசுவாசம் கிருபையும் இந்த நாட்களே சேர்ந்து இந்த நாட்களே செயல்படுகிறதே அங்கே காணக்கூடியது. அப்ப கிறிஸ்துவுக்காக தன்னையே அங்கே கொடுக்க சொந்த தியாகத்தினுடைய காரியம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்படியான அந்த நாட்களை பார்க்கும் அர்ப்பணிப்பு என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், இப்ப யோவான் 21 அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிற வழியில் எடுத்துக்கொள்வோம், நாங்கள் அதுல இருந்து சில காரியங்களை பார்ப்போம். திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோட கூட யோவானுக்கு எழுதின புஸ்தகத்திலே 21 அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிற வழியிலே கத்துடைய வார்த்தை நாட்களே இப்படியாக சொல்லுவது நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 21 அதிகாரத்திலே அங்கே 15-17 வரையும் வாசிக்கிற வழியிலே கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்திலே அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். இரண்டாம் தரம் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்திலே அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவர், ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயா என்றார். மூன்றாம் தரம் அவரை நோக்கி, யோனாவின் குமாரனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்று தரம் தன்னை கேட்டபடினால் பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவனிடத்திலே நீர் எல்லாவற்றையும் மறந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு என் நாடுகளை மேய்ப்பாய். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை ஒரு அருமையான வார்த்தை. இந்த வார்த்தையை பாருங்க, ஆண்டவர் இன்னைக்கு இந்த இடத்துல பாருங்க நம்ம இடத்துல கேட்கிற எப்படி வந்தேன்னா, என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயா அப்படின்னு சொல்லி அருமையான கத்தர் இதான் அந்த கத்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாக கேட்கிறார் ஆண்டவர். பாருங்க அருமையான கத்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவன் இந்த இடத்துல பாருங்க அந்த மூன்று தரம் இந்த காரியத்தை கேட்குதுன்னு சொன்னால், உண்மையாக ஆவியோடும் ஆத்மாவோடும் அதாவது அருமையான கத்தருடைய பிள்ளைகளே முழு இருதயத்தோடும் இந்த நாட்களை அங்கே பார்க்கிற வழியில கேட்கிறதா இருக்கு. அப்ப பாருங்க ஏன் அந்த வார்த்தையை கேட்கிறாருன்னு சொல்லி சொன்னால், இவர் உண்மையாக நேசிக்கிறானா, அவருடைய அன்பு எப்படியாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளும்படியாகத்தான் இருப்பான கத்துடைய பிள்ளைகளே. இப்ப பேதுருவை தூக்கி இந்த நாட்களை ஆண்டவர் சொல்லிட்டேன், நீ கற்பாரையப்பா, நீ இந்த நாட்களை நாடல், நீ கற்பாரை இந்த நாட்களை என்று சொல்லி இந்த நாட்களை நான் சொல்லி பேதுருவையெல்லாம் சொல்லியாச்சு. அப்போ அது மட்டுமல்ல, இந்த நாட்களை ஆண்டவர் இந்த நாட்களை உன் மூலமா காரியத்தை செய்வேன் என்று எல்லாவற்றையும் சொல்லி இந்த நாட்களை முடிச்சிட்டார். இப்ப பேதுரு இடைக்குள்ள வந்து பேதுரு ஒரு பெருமையில தான் நிக்குது. ஆனால் மாம்சத்திலே பேதுரு இருக்கிறதா அல்ல இந்த நாட்களை ஆவியிலே இருக்கிறதா, எப்படியாக அந்த காரியத்தை செய்வார் என்றதுக்காகத்தான் ஆண்டவர் இந்த கேள்வியை மூன்று தரம் இந்த நாட்களை கேட்டு அல்லது ஒரு தரத்திலேயே கேட்டு முடிச்சிருப்பார். அப்ப பாருங்கள், இந்த நாட்களே இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், நீ இளவயது உள்ளவனா இருந்த போது உன்னை நீ உன்னையே அரையாட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாயே, முதிர் வயதான போது உன் கைகளை நீ நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உன் இஷ்டமில்லாத இடத்திற்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார் மறக்கத்தோ. அப்ப இதிலே பார்க்கிற வழியிலே பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிறது அங்கே தேவன் அங்கே நடக்க போற காரியத்தை இந்த நாட்களிலே பேதுருவுக்கு தெளிவாக அந்த நாட்களிலே வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இப்ப பாருங்கள், அப்ப தேவனுடைய அந்த அன்பை இந்த நாட்களில் ஆண்டவர் இந்த நாட்களை வெளிப்படுத்துகிறார். அப்படியானால் இந்த நாட்களிலே அந்த அன்பான தேவன் இந்த நாட்களை நமக்கு ரட்சிப்பை தந்தபடியினால் நாங்கள் அந்த அன்பின் மூலமா இந்த அன்பின் ஊழியத்தை இந்த நாட்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், செய்து முடிக்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தர் இன்றைக்கு விரும்புகிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்போ சில 8 அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லு, திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோட கூட அப்போ சில 8 அதிகாரத்திலே இங்கே ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக நமக்கு சொல்லுகிறது. நான் வாசிப்போம், 8 அதிகாரத்திலே 37 வசனத்தை இந்த நாட்களை வாசிக்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், இங்கே அதற்கு பிலிப்பு நீர் முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் தடை இல்லை என்றான். அப்பொழுது அவர் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமார் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பு மந்திரியையும் ஆகிய இருவரையும் இருவரும் நாட்களை தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான் என்று சொல்லி நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கிறோம். இப்ப இந்த இடத்திலே பாருங்கள், இங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. எத்தியோப்பியா மந்திரியும் பிலிப்பினுடைய காரியத்தை குறித்து பார்க்கிற கூடியதாக இருக்கிற கத்துடைய பிள்ளைகள். அப்ப இந்த இடத்திலே பாருங்கள், இந்த நாட்களை அங்கே அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அங்கே தேவ ஆவியானவர் மூலமா இந்த நாட்களை அந்த இடத்துக்கு கொண்டு போகப்பட்டது மட்டுமல்ல, அந்த இடத்திலே பாருங்கள் அங்கே தேவன் அவருக்கு அதாவது அந்த எத்தியோப்பியா மந்திரிக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்யும்படியாக ஆவியானவர் அங்கே நடத்தலுக்கு வருகிற வழியிலே அவர் கேட்கிறார். இந்த நாட்களை என்னவென்று சொல்லி சொன்னால், நீங்க எங்க பாக்குற வழியிலே அதாவது முழு இருதயத்தோடு, அப்ப இருதயம் முழுமையா இருக்க வேண்டும். ஒரு கிறிஸ்தவர் என்று அழைக்கப்படுகிற நீங்கள் முழு இருதயத்தை இந்த நாட்களில் முழுதயத்தோடு இருக்கும்படியாக இந்த நாட்களை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். அருமையான கத்துள்ளே ஒரு முழுமையான இருதயம், அதாவது முழுமையான விசுவாசம், முழுமையான அன்பு, முழுமையான இருதயம் இந்த நாட்களை நமக்கு இல்லை என்று சொல்லி சொன்னால் நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி இந்த நாட்களை வர சொல்லுகிறதே எந்த விதமான காரியம் இல்லை. இன்றைக்கு அநேகர் ஆண்டவுடைய சமூகத்துக்கு வாரது முக்கியமான காரியம் என்னன்னு சொல்லி சொன்னால் தங்களுடைய சொந்த தேவைக்காக. நான் அடிச்சு சரியா சொல்லுவேன், இன்னைக்கு யாரையா ஆதாயம் இல்லாம இந்த நாட்களை பாருங்க, வேதமே சொல்லுது ஆதாயம் இல்லாம யாரையா தேவ சமூகத்திலே தூவம் காட்டுவாங்க. என்னன்னு சொல்லி சொன்னால் ஏதாவது ஒரு காரியத்தை வைத்துக் கொண்டுதான் ஆண்டவரிடத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலாம் இந்த நாட்கள் அந்த காரியங்களை செய்வாங்களே ஒழிய ஆண்டவர்களே விருப்பப்பட்டு இந்த நாட்கள் செய்கிறதில்லை. அருமையான கத்துடைய அதைத்தான் அறிந்திருக்கவன் இன்றைக்கு முழுமையாக இன்றைக்கு ஆண்டவரை அறிந்து அந்த முழு இருதயத்தோடு ஆண்டவரை விசுவாசிக்கிறவன் இந்த நாட்களில் வேதம் சொல்லுகிறது நாசமோ மோசமோ பட்டயமோ எது வந்தாலும் கிறிஸ்துவுடைய அன்பை விட்டு எதுவும் என்னை பிரிக்க முடியாது என்ற ஒரு வைராக்கியமான வார்த்தை இந்த நாட்களை பேசிக் கொள்வான் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கத்துடைய இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரத்துல வாரமையா ஜபம் பண்ணுறோம், ஆனா ஆண்டவர் என்ன செய்யறான்னு சொல்லி சொன்னார், ஐயோ உன் ஜெபம் பண்ணுகிறானே என்ன தேடி வந்திருக்கிறான் சொல்லி அவனுடைய தேவைகளை சந்திக்கிறார், நல்ல வேலையை தருகிறார், நல்ல வீட்டை தருகிறார், நல்ல குடும்பத்தை தருகிற காரியத்தை எல்லாம் தருகிறார். ஆனா குறிப்பிட்ட காலத்துல ஜெபம் பண்ணுறதுக்கு நாங்க போறே இல்லை, ஜெபிக்கிறதுக்கு போறே இல்லை. இந்த நாட்கள் ஆண்டவரை நேசிக்கிறோம், என்ன செய்யறோம்னு சொல்லி சொன்னார், சண்டே கிறிஸ்தவன் போல இந்த நாட்களில் இருக்கிற மாதிரி கத்துள்ள. அப்ப இதைத்தான் இன்றைக்கு என்ன வேதம் சொல்லுற இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே அங்கே முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு இந்த நாட்களில் நாங்கள் கத்தரை தேடுவோமா இருந்தால் இந்த நாட்கள் எத்தனை 1000 கிலோமீட்டரா இருந்தாலும் என்ன காரியமா இருந்தாலும் அவருடைய சமூகத்திலே இந்த நாட்களை நாங்கள் நிற்கிறதற்கு இந்த நாட்களை ஆயத்தப்படுவோம் என்று கத்திரவுள்ளது. இன்றைக்கு எனக்கு ஆலயத்திலே பார்க்கிற காரியத்திலே எனக்கு வருகிற சிலவளை நான் நினைக்கிற நான் பாருங்கள், அந்த ஆராதனை 10 மணிக்கு துவங்குதுன்னு சொல்லி சொன்னால் இவங்க எத்தனை மணிக்கு வருவாங்கன்னு சொல்லி சொன்னால் 10:05 வருவாங்க, சில பேர் 10:05 வந்தா இந்த நாட்களே பார்ப்பாங்க. அருமையான கத்திரவுள்ளி அப்ப பாருங்கள், வேலைக்கு 10 மணி என்று சொல்லி சொன்னால் 9:50 9:45 போயிடுவாங்க. ஏன்னு சொன்னா இவங்க அந்த 5 நிமிஷம் பிந்தி காட்டடிச்சனும்னா 15 நிமிஷம் காசை வெட்டிடுவாங்க. அந்த காரியங்கள் இருக்குது. அப்ப நான் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இலவசமாய் அவர் நமக்கு சுவாசத்தை தந்திருக்கிறார், எல்லா காரியத்தையும் இந்த நாட்களை தந்திருக்கிறார். அவருடைய சமூகத்துக்கு ஏன் நாங்கள் முன்னுக்கு போகக்கூடாது? இன்றைக்கு எனக்கு கேள்வி, இன்றைக்கெல்லாம் அது ரசிக்கப்பட நாளிலிருந்து நான் கவனிச்சு கொண்டே இந்த நாட்களை வந்தேன். அருமையான கர்த்தருடைய, அங்க போய் இந்த நாங்கள் போய் அந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிற வழியிலே அவர்கள் என்ன செய்வார்கள் சொன்னால், ஆராதனை முதலாவது பாட்டு முடியும் நேரத்தில் வருவாங்க. ஒரு சிலர் இந்த நாட்கள், ஒரு சிலர் இந்த நாட்கள் படவரண்டு 5 நிமிஷத்துக்கு 2 நிமிஷத்துக்கு மேலே ஓடி வந்து அப்படி அப்படி குறுக்கு மறுக்கு முடிவுகளை பார்த்து அங்கே மாறி இங்கே மாறி இருப்பாங்க அருமையான கர்த்தருடையவர்களே. அப்ப நான் ஏன் சொல்லுகிறேன் சொல்லி சொன்னால், நாங்கள் ஆண்டவரை முழு மனதோடு விசுவாசிப்போமா இருந்தால், முழு மனதோடு அவரை நேசிப்போமா இருந்தால், ஆலயத்திலே அவருடைய சமூகத்திலே முதலாவது இடத்திலே நிற்போம். வேதம் சொல்லுகிறது, அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் செல்ல வேண்டும். அப்படியானால் தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் செல்லுகிற வழியிலே அங்கே எப்படியாக இருக்க வேண்டும்? நம்முடைய உதடுகளிலே துதி இருக்க வேண்டும். முதல் நாள் இரவே நாங்கள் ஆயத்தப்படுத்தி காரியங்களை எல்லாம் செய்து நாட்களை வைத்துவிட்டு காலையில் எழுந்த நாட்களை ஜெபம் பண்ணிவிட்டு ஆண்டவர் சமூகத்துக்கு போகிற வழியிலே உண்மையிலேயே கர்த்தருடைய வார்த்தை கட்டாயம் நம்மோடு பேசும். ஐயா வார்த்தை பேசும், அல்லது இந்த நாட்களில் ஆராதனையிலே பாடல்கள் நம்முடைய பேசும். ஐயா என்னுடைய வாழ்க்கையிலே அநேக தரம் இந்த நாட்களை நான் அந்த காரியத்தை பார்த்துக்கிறேன். பாருங்க அருமையான கர்த்தருடைய, போன கடந்த கிழமையிலே பாருங்க, கடந்த கிழமைக்கும் கடந்த கிழமையில 2-3 தரம் இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே அங்கே நான் இந்த விசுவாசத்தை குறித்த இந்த நாட்களை பாருங்கள், அந்த நம்முடைய ஜெப குரூப்பிலே இந்த நாட்களை போய் அங்கே நாங்கள் ஜெபம் பண்ணினோம். அப்ப ஜெபம் பண்ண இடத்துல பாருங்கள், அந்த ஃபெய்த்தை குறித்து தான் டிஸ்கஸ் பண்ணி நாங்கள் அந்த காரியத்தை குறித்து இந்த நாட்களை பேசி அந்த இடத்துல ஜெபம் பண்ணி காரியங்களை முடித்து போட்டு வந்தோம். நமக்கு தெரியாது, ஆனால் நம்முடைய போதர் என்ன செய்தார்னு சொல்லி சொன்னால், அந்த ஃபெய்த் என்ற டொபிக்ல தான் எபிரேயர்ல இருந்து இந்த நாட்கள் அந்த வார்த்தையில எடுத்துக்கொண்டு வந்தார். கத்தர்கள் என்ன பாருங்க, அப்படியாக அது பாருங்க கத்தர் பேசுகிறார் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஏன்னு சொல்லி சொன்னால், அங்கே சாதாரணமாக நாங்கள் ஜனங்களாக சேர்ந்து ஜெபிக்கிற வழியிலே அந்த இடத்திலே ஆண்டவர் இந்த வார்த்தையை குறித்து அந்த வார்த்தைக்காக ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லி ஆவியானவர் உந்துகிறார். ஆனால் நாங்கள் ஜோம் பண்ணி முடிகிற வழியிலே அந்த வார்த்தை இலகுவாக இந்த நாட்களில் சபையில் இந்த நாட்களை புறப்பட்டு வருகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தர், இதுதான் கர்த்தருடைய காரியமாக இங்கே நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தர்கள், அப்ப இங்கே சொல்லப்படுகிற காரியம் இந்த ரோமர்கள் சாரி இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இந்த நாட்களில் 8 அதிகாரத்தில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே இங்கே 37 வசனம் சொல்லுகிறது, இந்த பிலிப்பும் எத்தியோப்பியா மந்திரியும் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே சந்திக்கிறதையும் அதே வேளையில இந்த நாட்களில் அவர் கேட்கிற கேள்வி, நீ முழு இருதயத்தோடு இந்த நாட்களை விசுவாசித்தால் தடையில்லை என்று சொல்லி இந்த நாட்களில் அவருக்கு ஞானஸ்தானத்தை கொடுத்த நாட்களே அவரை ரட்சிப்போடு அந்த இடத்துல அனுப்புறதையும் அங்கே காணக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள். ரோமர் 6 அதிகாரத்திலே 16 வசனத்தை வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது. நான் எடுத்துக்கொள்வோம் ரோமர் 6 அதிகாரம் 16 வசனத்திலே 17 வசனத்திலே இந்த நாட்களை வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது எப்படின்னு சொன்னால், முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமையாயிருந்து இப்பொழுது உங்களுக்கு இந்த நாட்களை ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததனால் தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாங்கள் சொல்லப்படுகிறதை பார்ப்போம். உண்மையிலே உண்மையான காரியமான அருமையான கர்த்தருடையவர்களே, இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரை அறிவதற்கு முன்பாக பாவத்துக்கு அடிமையா இருந்தமையா? இன்றைக்கு நீங்க வந்து என்ன கேட்கலாம், என்னையா சொல்றீங்க பாவம்னு சொல்லி சொன்னா, என்ன பாவம் நீங்க ஆண்டவர் அறியாமல் இருந்திருக்க, நான் முதல் என்ன பாவம் செய்தான் நீங்க சொல்லலாம். நீங்கள் ஆண்டவரை அறியாமல் இருக்கிறதே முதலாவது பாவம் ஐயா. ஏன் நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி சொன்னால், இன்றைக்கு அவர் தான் உங்களுக்கு சுவாசத்தை தந்திருக்கிறார். அந்த சுவாசத்தை தருகிறார், உடுக்க உடையும் உண்ண உணவும் இருக்க இடமும் தந்த நாட்களே சுகமா இந்த நாட்களை வச்சிருக்கிறார். அப்படிப்பட்டவருக்கு நீங்கள் ஒரு 2 நிமிஷமாவது நன்றி சொல்றீங்களா, கத்தாவே இந்த ஆகாரத்தை தந்தது நன்றி, உடையை தந்ததுக்கு நன்றி, இருப்பிடத்தை தந்தது காட்டி என்று சொல்லி. பரிமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய பழைய காரியங்களை பழைய நாட்களை இந்த நாட்களை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். என்ன நிலையில இருந்தோம் அப்ப அப்படியாக இருக்கிற வழியில பாருங்கள். இன்றைக்கு இங்கே வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த ரோமர்ல சொல்லப்படுகிற காரியம் இந்த நாட்களிலே, நாங்கள் முன்னே எதுக்கு அடிமையாக இருந்தோம், பாவத்துக்கு அடிமையாக இருந்தோம். எப்படி பாவத்துக்கு அடிமையாக இருந்தோம்னு சொன்னால், விக்கிரக ஆராதனை செய்து கொண்டு வந்தோம், இச்சைகளுக்கு அடிமையாக இருந்தோம், இச்சித்தோம் இந்த நாட்களிலே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அது என்னத்தை இச்சுக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால், அது அநேக காரியங்களை இச்சை சொல்லலாம். பணத்தை இச்சிக்கலாம், பொருளை இச்சிக்கலாம், அருமையான கர்த்தருடையவர்களே, ஒரு பெண்ணை இச்சிக்கலாம், அல்லது ஒரு ஆணை இச்சிக்கலாம், அருமையான கர்த்தருடையவர்களே, இப்படி அநேக காரியங்களை இந்த நாட்களில் நாங்கள் பார்க்கலாம். அருமையான கர்த்தர் எல்லாம் இச்சை என்று சொல்லி இந்த நாட்கள் அந்த இச்சை என்ற பட்டியல் இந்த நாட்களை வருகிறதை பார்க்கும். ஒருவன் ஐஸ்வர்யமான இருக்கிற வேளையிலே ஐயோ பிரம்மாண்டமான வீட்டை கட்டி வச்சுக்கிறான்னா அது ஒரு இச்சை அருமையான கர்த்தருடையவர்களே. ஐயோ ஒரு அழகான காரை வச்சுக்கிறாரு, பெரிய காரை வச்சுக்கிறாரு, அழகான காரா இருக்கு, பெரிய ஒரு எஸ்யூவி காரா இருக்குன்னு சொல்லி அது ஒரு இச்சையா இருக்கு அருமையான கர்த்தருடையவர்களே. இப்ப இப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் பார்க்கிற வழியிலே அந்த இச்சை என்று சொல்லப்படுகிற காரியத்துக்கு நாங்கள் அங்கே அடிமைகளாக அந்த நாட்களிலே மாற்றப்பட்டிருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிற மாதிரி கர்த்தருடையவர்களே. அதனால இங்கே வேதம் சொல்லுகிறது, அங்கே முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாக இருந்து இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமா இந்த நாட்களை கீழ்ப்படுத்தினால் தேவனுக்கு இந்த நாட்களில் என்ன செய்கிறீர்கள் என்று சொல்லி சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லி, ஏனென்றால் பாவத்தில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையா இருக்கிறீர்களே என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உண்மையிலே உண்மைதான். அப்ப பாவத்திலிருந்து நாங்கள் விடுதலையாக்கப்பட்டு இன்றைக்கு தேவனுடைய நீதிக்குள்ளே இந்த நாட்களை என்ன செய்கிறோம், அடிமைப்பட்டு இந்த நாட்களில் இருக்கிறோம். அருமையான, அப்படியானால் இந்த நாட்களில் நாங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் இந்த நாட்களில் என்ன செய்ய வேண்டும், அங்கே இந்த நாட்களில் தேவனை நேசிக்க வேண்டும். அதே போல் நம்மை போல் பிறரையும் இந்த நாட்களில் நாங்கள் அதாவது நேசிக்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய அந்த கட்டளைகளை அந்த கற்பனைகளை இந்த நாட்களில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், கை கொள்ள வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கலாத்தியரின் புத்தகத்திலே நாங்கள் பார்க்கிற வழியிலே ஆண்டோடைய வார்த்தையை நாட்களை சொல்லுகிறோம். திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோட கூட கலாத்தியரின் புத்தகத்திலே, அங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், கலாத்தியர் 2:20 வாசிப்போமா. இருந்தால் ஆண்டோடைய வார்த்தையை நாங்கள் பார்க்கிற வழியிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே அங்கே தம்மை ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறது. இப்ப பாருங்கள் பவுலுடைய வார்த்தை சொல்லுகிறார், கிறிஸ்துவுடைய கூட சிலுவையில் அறையப்பட்டேன், இதானே அந்த அன்பு. அப்படியானால் அவருடைய ஊழியத்தை நான் இந்த நாட்களை என்னாலே முடிந்த அளவுக்கு நான் செய்து முடிப்பேன். நாசமோ மோசமோ பட்டயமோ எது வந்தாலும் கிறிஸ்துடைய அன்பை விட்டு என்ன பிரிக்க முடியாது. இரண்டாவது ஊழியத்தை நான் செய்வேன் என்று சொல்லி சொன்னால் சொல்லுகிறார், அங்கே இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார். அப்படியானால் அந்த அன்பு இந்த நாட்கள் நமக்கு அந்த டிவைன் லவ் இந்த நாட்கள் என்ன செய்ய வேண்டும், ஊற்றப்பட வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவர் நமக்குள்ளே நிலைத்திருக்கிறார்னு சொல்லுகிறதுல வேலை இல்லை. ஆண்டவர் உனக்குள்ளே நிலைத்திருந்தா நீ என்ன செய்வான்னு சொன்னா காலையில இருந்து ஜோம் பண்ணுவேன். இதைத்தான் பார்க்க பாருங்க, அன்பு பாருங்கள், இங்கே பாருங்கள், இப்பொழுது மாம்சத்திலே பிழைத்திருக்கிறது, ஏனெனில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்திலே பிழைத்திருக்கிறார். அப்ப அங்கே ஆண்டவராய இயேசு கிறிஸ்து, நீங்கள் அவரை நேசிக்கிறீங்களோ நேசிக்கலையோ, ஆண்டவராய இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறீங்களோ ஏற்றுக்கொள்ளலையோ அது ஒரு விஷயம், ஆனால் அவர் உங்களை நேசிக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளவன். அவர் தன்ற பகுதியிலே இந்த நாட்களிலே எந்த விதமான குறைவு இல்லாதபடி இந்த நாட்களே பரிபூர்ணமா இந்த நாட்களே அவர் நேசிக்கிறார் எங்களை. அதனால சொல்லப்படுகிற அருமையான கர்த்தருக்குள்ளே, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாப்ப, அன்பு கூர்ந்தது நிமித்தம் அந்த அன்பில் என்ன செய்கிறார் சொல்லி சொன்னால், தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலே இந்த நாட்களே அங்கே பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படும். இப்ப ஆண்டவரை அங்கே பற்றுகிற அந்த விசுவாசம், ஆண்டவரை நேசிக்கிற அந்த விசுவாசத்திலே நான் என்ன செய்கிறேன், பிழைத்திருக்கிறேன் என்று பவுலடிகள் நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் குறித்து கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக இந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப பாருங்கள் எப்படியாக இந்த நாட்களை பிழைத்திருக்கிறான்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே, அங்கே கிறிஸ்துவுக்காக தன்னை தானே கொடுக்க தியாகம் செய்யும்படியாக இந்த நாட்களை பாருங்கள், அங்கே நாங்கள் செயல்பட வேண்டும், நாங்கள் மாற்றப்பட வேண்டும், நம்முடைய ஆவியிலே இந்த நாட்கள் ஒரு மாற்றம் வர வேண்டும், நம்முடைய அதாவது ஊழிய பாதையில ஒரு மாற்றம் வர வேண்டும். அருமையான கர்த்தருக்குள்ளே, அதாவது வேதம் சொல்லுகிறபடி குந்தி குந்தி இருந்து இந்த நாட்களை எழுந்து கொண்டு இந்த நாட்கள் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய ராஜ்யத்தை இந்த நாட்களிலே அன்பினாலே இந்த நாட்களிலே நாங்கள் கட்டி எழுப்ப வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு இந்த நாட்களிலே கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அருமையான கிறிஸ்துவுக்குள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், எபேசியரின் புத்தகம் 6:16 6வது வசனத்தை வாசிக்கிற வழியிலே, மனுஷனுக்கு பிரியமாயிருக்க விரும்புவர்களாக பார்வைக்கு இந்த நாட்களை ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களாக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். இப்ப என்ன காரியம், இந்த வசனத்தை நீங்க தெளிவா பாருங்க. எபேசியர் 6:16 மனுஷனுக்கு பிரியம், இன்றைக்கு நாங்கள் சொல்லி சொன்னார் யாரு ஊழியம் செய்யறோம், மனுஷனுக்கு தான். என்னன்னு சொல்லி சொன்னால், ஐயோ என்ற நான் பாட்டு படிச்சேன்னா அந்த பிரதர் இந்த நாட்கள் என்ன செய்வார், சந்தோஷமா இருப்பேன், அந்த சிஸ்டர் என்ன சந்தோஷமா இருப்பேன், அந்த சிஸ்டர் பாட்டு படிச்சாங்க பாட்டை கேட்க சந்தோஷமா இருக்கு, அந்த சிஸ்டர் ஜபத்தை கேட்க சந்தோஷமா இருக்கு. இது மனுஷனுக்கு பிரியமான ஊழியம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், பார்வைக்கு ஊழியம் செய்யாமல், இன்றைக்கு பாருங்கள் மற்றவர்கள் பார்க்கிறார்களோ இந்த பிரதர் நல்லா ஜபிக்கிறார் ஐயா, இந்த பிரதர் நல்லா காரியங்களை செயல்படுத்த, இதான் பார்வைக்கு ஊழியம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். அப்ப தேவனுடைய வில் ஆஃப் காட் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அறிமையான கர்த்தருடைய. அப்ப தேவனுடைய சித்தம் என்று சொல்லி சொன்னால் நமக்குள்ளே ஒரு மனப்பூர்வம் இந்த நாட்களே வர வேண்டும் அருமையான கர்த்தர். முழு மனது ஒரு அர்ப்பணிப்பு இந்த நாட்களே வர வேண்டும். அப்ப ஒரு மனப்பூர்வமான ஒரு அர்ப்பணிப்போடு இந்த நாட்களை கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற வழியிலே தான் இந்த நாட்களே வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் நாங்கள் சரியாக தேவனுடைய ராஜ்யத்தின் காரியத்தை இந்த நாட்களே செய்கிறோம் என்பதை அங்கே இந்த நாட்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இந்த நாட்களை
4: இருக்கிறது. அசையாமல்
3: என்பதைத்தான் இந்த மனப்பூர்வமா செய்றீங்களா அல்லது ஏனோ தானோ வேண்டா வெறுப்பா இந்த நாட்கள் ஊழியம் செய்றீங்களா? அருமையான கத்தோட பிள்ளைகளே அப்படி அல்ல. அருமையான கத்தோட பிள்ளை நீங்க பழைய பாட்டு எடுத்து பாருங்க. பழைய பாட்டு பரிசுத்தவான்கள் கத்தரோடு எப்படியாக ஐக்கியப்பட்டிருந்தார் இவர்கள். யோசேப்பை எடுத்து பாருங்க உதாரணத்துக்கு. யோசேப் இந்த நாட்களை நினைச்சிருந்தால் பாவம் செய்திருக்கலாமே, இச்சையில விழுந்திருக்கிறான். அருமையான கத்தோட பிள்ளைகளே, ஆனா யோசேப்புக்குள்ள ஒரு குறிக்கோள் இருந்தது. என்னவென்றால் பாருங்கள், தரிசனத்தை தந்துட்டாரே எனக்கு இந்த நாட்கள் இருக்கு. அந்த தரிசனத்தை இந்த நாட்கள் அவர் செய்து முடிப்பார். என்னுடைய ஜீவனுள்ள நாளுக்குள்ள கட்டாயம் செய்து முடிப்பார் அருமையான கத்துடைய பிள்ளைகள். அப்ப பாருங்க, அந்த தரிசனத்தை செய்கிறது மட்டுமல்ல அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இவ பஞ்சம் பாருது அதெல்லாம் வேற காரியங்கள் இரண்டாவது. ஆனா பாருங்கள், அந்த தரிசனத்தின் மூலமா இந்த நாட்களில் யோசேப்புடைய தலை உயர்த்தப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளை. இது எப்படி ஆகும் என்று சொல்லி சொன்னால், யோசேப்பு ஆண்டவரை முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் இந்த நாட்களை நேசித்தாடும். அதனாலதான் அவர் சொல்லுகிறார் அந்த நாட்களை அருமையான கத்துட பிள்ளைகளே, அங்கே நான் நேசிக்கிற தேவன் ஒரு காரியத்தை நான் அந்த அந்த நாட்களை பார்த்தேன். அந்த பார்வோ அதாவது அந்த அந்த பார்வனுடைய அதாவது இந்த பார்க்கிறவர்கள் இந்த எகிப்திலே பாருங்கள், அந்த மனைவியார் என்ன செய்கிறார்னு சொல்லி சொன்னால் அந்த அந்த இடத்துல பாருங்க, அவருடைய சிலைகள் அவருடைய தெய்வங்கள் கடவுள் அந்த சிலைகளை என்ன செய்கிறாள்னா ஒரு சீலையால சுத்தி மூடுறாவா என்று சொன்னா தான் பாவம் செய்ய போறோம், சிலைகள் பாவப்படும், தங்களை கடவுள் பார்க்க கூடாதுன்னு சொல்லி அருமையான கத்துட பிள்ளைகள் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். ஆனால் யோசேப் என்ன செய்தான்னு சொல்லி சொன்னால் இவங்க சிலையை வச்சு அந்த சிலைக்கே மூடுகிறான்னு சொன்னால் வேதம் சொல்லுறது கத்தருடைய கண்கள் பூமி மீதெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறேன். அப்படியானால் யோசேப் சொல்லுகிறார், என்னுடைய நான் ஆராதிக்கிற தேவனுடைய கண்கள் இப்பொழுதும் என்னையே நோக்கி பார்த்து கொண்டிருக்க, அப்படினால் அந்த ஜீவனுள்ள தேவனுக்கு எதிராக நான் அங்கே பாவம் செய்ய மாட்டேன், அவருக்கு விரோதம் செய்ய மாட்டேன். அப்ப பாருங்க, முழு மனதோடு அர்ப்பணிப்பிலே இந்த நாட்களை வாழ்ந்து கொண்டு வர்றார். இன்னைக்கு நம்ம இந்த நாட்களை ஒரு வெளிநாட்டுல கொண்டு வந்த நாட்களை விட்டால் நாங்கள் எல்லா கையண்டாவை பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு தரம் இல்லை. எல்லா பாவத்தையும் இந்த நாட்களை செய்து முடிச்சு கடைசியாக இந்த நாட்களில் பாவத்து நிமித்த நோய் வந்த அப்புறம் ஆண்டோடத்துல வருவோம். ஆனால் யோசேப்பு அடிமையாத்தான் தானே இன்றைக்கு நம்மட வாழ்க்கை மாதிரி தான். இன்றைக்கு நாங்கள் எல்லாம் தேசத்திலேருந்து சிதறடிக்கப்பட்ட இந்த நாட்கள் எப்படியாக இருக்கிறோம், அடிமைகளாக இந்த நாட்களில் தேசங்களில் இருக்கிறோம். அருமையான கத்தோடு ரிஃப்யூஜி இரண்டாவது அர்த்தம் என்ன? அடிமைகள். அதனால பாருங்க அருமை, அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிற ஜனங்கள் இந்த நாட்களை பாருங்கள், எதையும் செய்யலாம், எப்படிப்பட்ட பாவத்தையும் இந்த நாட்களை நாங்கள் செய்யலாம் இந்த நாட்களை என்ற நோக்கத்தில் இந்த நாட்களை நாங்கள் பாவத்தை செய்கிறோம். ஆனால் யோசேப்புக்கு அந்த மனப்பக்கம் வரவில்லை. அடிமையாக இந்த நாட்களை கொண்டு செல்லப்பட்டாலும் கர்த்தருக்காக வைராக்கியம் காட்டி அவருடைய அந்த நேரங்கள் காலங்கள் வருகிற மட்டும் இந்த நாட்களை என்ன செய்தாராம், பொறுத்திருந்தாராம் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அப்ப அதனாலே பாருங்கள், அந்த காலங்கள் நேரங்கள் வருகிற வழியிலே தேவன் அங்கே செயல்படுகிற பாருங்கள். அப்ப யோசேப்புடைய காரியம் இந்த நாட்கள் என்ன செய்யறது, அமைதியாக இருக்கிறது. ஆனா கத்தர் தான் வழியில கொண்டு வர்றார், யோசேப்பு அல்ல, தானாக வரையில அருமையான கத்துடைய பிள்ளைகளே. கத்தர் தான் இந்த பார்வன் மூலமா இந்த நாட்கள் என்ன நடக்குன்னு சொல்லி சொன்னால், யோசே போத்திபா அந்த பார்வன் மூலமா இந்த நாட்களை அவர்களை இந்த நாட்களை வெளியாலே கொண்டு வந்த நாட்கள் என்ன செய்கிறாருன்னு சொல்லி சொன்னான், இருக்க வேண்டிய இடத்துல இந்த நாட்களை இருத்துகிறது மட்டுமல்ல தலையை உயர்த்தி இந்த நாட்களிலே ஆசீர்வதிக்கிறதை அங்கே பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே. இதுதான் கர்த்தருடைய திட்டங்கள். அப்ப முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் நாங்கள் தேவனை ஆராதிக்கிற வேளையிலே தேவன் நம்மை ராஜாக்களோடும் அதிகாரிகளோடும் இந்த நாட்களை உட்கார வைப்பார் என்று சொல்லி அங்கே காணக்கூடியதாக அது எப்படியே என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே அது என்னால முடியாது ஐயா, உங்களால முடியாது, கர்த்தர் ஒருவராலேதான் இந்த நாட்களே ஆகும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கணும். நீங்க சிலவர்கள் கேட்கலாம் இந்த நாட்கள், பிரதர் நீங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க அப்படின்னு சொன்னா அண்டே பாருங்க, வேறு சிலரை பார்க்கிற வேளையில பெரிய பெரிய காரியங்களை செய்யறாங்க அங்க போய் இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஆண்டவர் இல்லையென்னு சொல்லி. ஆனால் இந்த நாட்களை பார்க்கிற வழியில் அப்படி அல்ல, தேவன் எப்படி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியிலே அவர்களுடைய நிலையை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆனால் நீங்கள் ஒரு உயர்ந்த இடத்திலே வருகிற வழியிலே உங்களுடைய நிலை வேறவாக இருக்கும், அவருடைய நிலை இந்த நாட்களை வேறையாக இந்த நாட்களை இருக்கும். அருமையான கர்த்தர்களே, தரங்கள் வித்தியாசம் ஐயா, ரெண்டு தரங்கள் விவாதங்கள் வேதத்தில் சொல்லப்பட ரெண்டு சிங்கங்களை குறித்து, ஒன்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து, என்ன யூத கோத்திரத்தின் சிங்கம் என்று சொல்லப்படுது. அங்கே அவனை பிசாசை குறித்து சொல்லப்படுது, கர்ச்சிக்கிற சிங்கம் போல் யாரை விழுங்கலாம் என்று வகை தவிர்த்தீர்கள். அப்பவாரங்கள் ரெண்டு சிங்கம் உண்டா, இல்லையா அருமையான? அப்ப பாருங்க, இந்த யூதசிங்கம் எப்படிப்பட்டவர், அவர் ஆத்மாவை நேசிக்கிறவர்கள். அது மட்டுமல்ல, அவர் இந்த நாட்களே இந்த வானத்துக்கும் பூமிக்கும் நட்சத்திரங்களுக்கும் இந்த நட்சத்திரங்களை பேர் சொல்லி அழைக்கிறவர் மட்டுமல்ல, எல்லாவற்றுக்கும் இந்த நாட்கள் அதிகாரம் உடையவராக. அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாட்கள் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கன்னு சொல்லப்படுவதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை. இதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அதனாலே கத்திரர்கள் அருமையான அன்பு பிள்ளைகளே, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளே இந்த நாட்களை நாங்கள் வருகிற வேலையில இந்த நாட்களே நாங்கள் சில வேலைகளை யோசிக்கிறோம். சொல்லி அவர் என்னன்னா, ஆண்டவர் அறியல, அவன் எப்படி நல்லா இருக்கிறான், அவன் வீடு வேண்டி நல்லா இருக்கிறான், காசு காரை வச்சிருக்கிறான், அதை வச்சிருக்கிறான், இதை வச்சிருக்கிறான். இந்த நாட்களே நான் ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லி இந்த நாட்களை இருக்கிறேன் என்று சொல்லுகிற வேலையிலே உங்களுக்கு தேவன் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்னு சொன்னால், அது நிலையான ஆசை. ஏன்னா கத்தர் தருகிற காரியங்கள், அது பணமா இருந்தாலும் சரி பொருளா இருந்தாலும் சரி, ஒரு நாளும் இந்த நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கையிலே வேதனையை கூட்டாத ஐயா, சமாதானத்தோடு நீங்கள் படுத்து நித்திரொழுவீங்க. அவனை போய் கேட்டு பாருங்க, பணக்காரன் இந்த நாட்கள் நல்லா இருக்கிறா என்று சொல்லி சொல்லுற அவர்கிட்ட போய் கேட்டு பாருங்க, சொல்லுவார் நித்திரை இல்லைன்னுவார். என்ன காரியம்னு சொன்னா, ஐயோ நாளைக்கு இவ்வளவு காசு அங்க உடுக்கணும் இங்க உடுக்கணும், அதனால எனக்கு இப்படியாக பிரச்சனையா இருக்குன்னு சொல்லுவாரு. ஆனா நாங்கள்

முதலாம் அதிகாரத்திலேயே 8வது வசனத்தை நாட்களை வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை நாட்களை நமக்கு சொல்லுகிறது, அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்திலே அன்பு கூறுவீர்கள், இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்திலே விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையினால் இந்த நாட்களை நிறைந்திருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் இந்த நாட்களை கழிகூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்மா ரட்சிப்பை அடைகிறீர்கள் என்று சொல்லி இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய அவர்கள் ஆண்டவரை காணாமல் இருந்தும் நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் நம்முடைய அந்த ஃபெய்த், அதாவது விசுவாசத்தை நாங்கள் விட்டு விடவில்லை. அந்த விசுவாசத்தை நாங்கள் வைத்துக் கொண்டு இந்த நாட்களை என்ன செய்கிறோம் என்று சொன்னால் அந்த அவருடைய சொல்லி முடியாத மகிமையினால் இந்த நாட்களை நிறைந்து சந்தோஷத்தினால் இந்த நாட்களை என்ன செய்கிறோம், மகிழ்ந்து கழிவுறுவது மட்டுமல்ல நம்முடைய விசுவாசத்தின் பலனாகிய ஆத்மா ரட்சிப்பை இந்த நாட்கள் அங்கே அடைகிறோம் என்று சொல்லி இந்த நாட்கள் அங்கே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருக்குள்ள அப்ப நம்முடைய ஆத்மாவிலே ஒரு ரட்சிப்பு வருகிறதை பார்க்கிறோம். எப்படி என்று சொன்னால் நாங்கள் அவரை காணவில்லை, ஐயா ஆண்டவரை காணவில்லை, ஆனால் அவருடைய ஆவியானவர் இந்த நாட்களை என்ன செய்கிறார் சொன்னால் நமக்குள்ளே இருந்து இந்த நாட்களே அவரையே வெளிப்படுத்தி கொண்டு இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருக்குள்ள இதுதான் இந்த நாட்களே கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஆண்டவர் மேலே நாங்கள் அன்பு கொள்ளுகிற காரியமா இருக்கு. வேதம் சொல்லுறது பாருங்கள், இன்றைக்கு வாசித்திருந்த முதலாவது கற்பனின்படி முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அவரிடத்தில் அன்பு கூறுங்கன்னு சொல்லப்பட்ட பிரகாரத்தில் பாருங்கள், நீங்க ஆண்டவரோடு அப்படியா நெருங்கி நடக்கிற வேலையிலே காலையில வந்தையா அவர் எழுப்பி விடுவார், மகனே எலும்பு ஜெவி ஜெவியப்பான்னு சொல்லி. அருமையான கத்திரவர்களே ஏன்னு சொல்லி சொன்னால் அவர் நாங்கள் அன்பு கூறுகிற வேலையிலே அவர் நம்மளே இன்னுமாய் அன்பு கூறுவார். அப்ப அன்பு கூறுகிற வேலையிலே பாருங்கள் வேதம் சொல்லுகிறது ஆபிரகாமை குறித்து சொல்லுகிறார், ஆபிரகாமுக்கு என்னுடைய ஆபிரகாமனுடைய நண்பன் ஆபிரகாமுக்கு ரகசியங்களை மறைப்பேனோ என்று சொல்லி சொல்லுகிறார். ஏன் அப்படியாக சொல்லுகிறார் என்று சொல்லி சொன்ன அருமையான கத்துடைய பிள்ளைகளே அங்கே இந்த நாட்களே நண்பனுக்கு நண்பன் ரகசியங்களை மறைக்க மாட்டார்கள். அதனாலதான் சோதோம் குமாராவை அழிக்க போற வழியிலே ஆபிரகாமோடு ஆண்டவர் பேசுகிறார், இந்த நாட்களே நான் இப்படி அழிக்க போறேன் அப்பா என்று சொல்லுகிற வழியிலே ஆபிரகாமுக்கு டக்குன்னு யோசனை வருது, நீதிமான்கள் இருந்தா அழிப்பீங்களோ சொல்லி அந்த டொப்பிக்கல்ல கேள்வி கேட்கிற வழியிலே கடைசியா அவர் பேசி அவர் ஆபிரகாமோடு கதைச்சு கதைச்சு கொண்டு அப்படியே மறைஞ்சு போறார் இந்த நாட்களே அந்த காரியத்தை செய்வதற்காக. அப்படி அந்த ஜெபத்தை கேட்டு லோத்துவை அவருடைய குடும்பத்தையும் இந்த நாட்களே அந்த இடத்துல காப்பாற்றுகிறதை பார்க்கிறோம். மாதிரி கத்திருப்பிள்ளை அவ ஆண்டவர் நம்மோடு பேசுகிறாருன்னு சொன்னா எதற்காக பேசுகிறாருன்னு சொன்னால் ஏதோ ஒரு காரியம் ஒரு ஜெப குறிப்பை தாரத்துக்குதான், ஏதோ ஒரு இடத்துக்காக ஜெபிக்கிறதுக்காகத்தான் இந்த நாட்களை ஆண்டவர் இந்த நாட்கள் என்ன செய்யறாருன்னு சொன்னால் பேசுகிறார் என்பதைத்தான் இந்த நாட்களை பார்க்க வேண்டும். இப்ப காலையில தட்டி எழுப்புறான்னு சொல்லி சொன்னால் அருமையான கத்திரப்பிள்ளைகளை ஏன் அப்படியாக தட்டி எழுப்புறான்னு சொல்லி சொன்னால் நம்முடைய சிந்தனையிலே ஆண்டவர் சில காரியங்களை ஏன் போடுகிறார்னு சொல்லி சொன்னால் சும்மா வார காரியம் இல்லை இந்த நாட்கள்லே, அதிலே ஏதோ ஒரு முக்கியமான கருத்து இருக்கு என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அதனாலே அந்த அருமையான கத்திரப்பிள்ளைகளை ஆண்டவர் நம்முடைய இதயத்திலே சொல்லுகிற காரியத்தை அங்கே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அதை மறந்தோ உடனே இந்த நாட்களே விட்டுவிடக் கூடாத நாட்கள்லே அவர் சொன்ன பிரகாரம் நாங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிற வழியிலே அந்த ஜெபம் நாட்களே எதற்காக அவர் இந்த நாட்களே நம்மை எழுப்பினாரோ அவர் கட்டாயம் அந்த காரியத்தை நம்முடைய சிந்தனையில போடுவார். இதற்காக ஜெபம் பண்ணுன்னு சொல்லி அப்படியாக ஜெபிக்கிற வேளையிலே அந்த இடத்துல நாங்கள் விடுதலையை காணக்கூடியதாக இருக்கு. அதே வேளையிலே அந்த இடத்துக்கு வர வேண்டிய காரியங்கள் அதாவது பாதிப்புகள் இந்த நாட்களிலே தேவன் பாதிப்பை தேவன் நிறுத்தவும் இந்த நாட்களில் வல்லவராயிருக்கிறார் என்று பாருங்கள். நினிவேயுடைய காரியத்தை குறித்து பாருங்கள், நினிவேக்கு யோனா போக சொல்றார், யோனா போக மாட்டேன்னு சொல்லி அவர் தரிசுக்கு போறார். ஆனா அதே யோனாவை தான் திரும்ப ஆண்டவர் பிடிச்சி அனுப்புறார். ஆனா அனுப்புற வழியில் என்ன நடக்கணும்னு சொன்னால் அங்க யோனாவோ அந்த ஒரு வார்த்தையை சொல்றாரு, இப்ப தேவனுடைய வார்த்தை அந்த யோனாவுடைய வார்த்தை எல்லாருமே எனக்கு கத்துடவில்லை, ஆண்டவர் அழிக்க போறாருன்னு சொல்லுகிற யோனான்ற சண்டை மாம்சத்தில் சொன்ன வார்த்தையில தேவன் கொடுத்த வார்த்தை. அந்த வார்த்தை என்ன செய்யணும்னு சொன்னா அந்த பட்டணத்துக்கு போற வழியிலே அங்க இருந்த சகல ஆடு மாடுகளா இருந்தாலும் சரி என்னென்ன சொல்லி பாருங்களா, அவர்கள் ரெட்டு தி சாம்பல்ல இருந்து இந்த நாட்களில் உபவாசம் இருக்கிறாங்க. அப்படியே இந்த நாட்கள் இருக்கிற வழியிலே ஆண்டவர் என்ன செய்யறாருன்னு சொல்லி சொன்னால் உடனே சொல்லுறாரு பாருங்கள், என்ன காரியம் என்றால் லட்சத்து 16,000 ஜனங்களுக்காக நான் பரிதவிக்காம இருப்பேன், வலதுக்கும் இடதுக்கும் வித்தியாசம் தெரியாம இருக்கிற ஜனங்கள், அதனால நினைவே அழிக்கப்படவில்லை. அருமையான கத்திரவர்கள் இப்ப பாருங்கள் அந்த அழிவிலே இருந்து ஒரு மீட்பு வர வேண்டுமா இருந்தால் தேவன் நம்மோடு பேசுகிறவர்களாய் அப்படியாக நம்முடைய இருதயம் இந்த நாட்களே மாற்றப்பட வேண்டும். தேவனுக்கு உகந்த இருதயமாக இந்த நாட்களே மாற்றப்படுகிற வழியில்தான் கர்த்தர் இருதயத்தில் இந்த நாட்களே பேசுவார் என்பதைத்தான் நாங்கள். அப்படியானால் நாங்கள் எப்படியாக மாற்றப்பட வேண்டும், முதலாவது கற்பனையின் அவருடைய கற்பனையின்படி முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அவரை நேசிக்க வேண்டும். நம்மை போல் இந்த நாட்களை நாங்கள் பிறரையும் இன்றைக்கு நாங்கள் நேசிப்போமா இருந்தால் அது தேவனுடைய அன்பு நமக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறது என்பதை அறியக்கூடியதாக இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே கர்த்தர்தான் எங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஜெபம் பண்ணுவோமா, எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் அருமை பிதாவே இந்த அருமையான வேலைக்காக உங்களுக்கு

0: சோதரிகளும் ராஜா, தகப்பனே, இந்த நாள் ஆண்டவரே, இந்த வார்த்தையை இந்த நாட்களை பேசும்படியாக நீங்கள் தந்த அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு சோதரம் ஐயா. இன்றைய நாளிலும் அடியனை மறைத்து நீங்க வெளிப்பட்ட அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. அதுவரே இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு நல்ல நேரத்தில் இருந்த விதைகள் போல 1, 10, 30, 100 இந்த நாட்களை பலன் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். மறுவழைப்பிலே கேட்கிற வேளையிலும் ஆண்டவரே, அந்த ஜனங்களை இந்த வார்த்தையோட நீங்க தொடும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. உங்களுடைய கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த கிளவ பூரா கூட இந்த நடத்தி வந்த கிருபைகளுக்காக நன்றியப்பா. சங்கமனைத்தனத்துக்காக ஜெபிக்கிறேன் ஐயா. கத்தா, இந்த சங்கமனையத்தை செய்கிற இசையா அவருடைய குடும்பத்துக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். பிள்ளையுடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஐயா. பிள்ளைகளுடைய சரீர சுகத்துக்காக, சரீர பலத்துக்காக ஜெபிக்கிறேன். கத்தோடைய கரந்தானே குடைந்து ஆசீர்வாத நாட்களை நடத்தும்படியா ஜெபிக்கிறேன் கத்தாவை. இந்த ஊழியம் வலதுபுறம் கொண்டு பெருக நீங்க கிருபை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் கத்தாவை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபித்து நிற்கிறேன் ஜீவனின் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கத்தருக்கு மகிமை உண்டாவதாக. கத்திரதாமே உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நன்றி ஐயா.
1: ஆமேன், ஆமேன். என்ன தலைப்பு கொடுக்கறீங்க ஐயா?
0: அது ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம் ஐயா. இன்றைக்கு இப்போ மூன்றாவது பகுதியா, பார்ட் 3.
1: ஓகே ஐயா, நன்றி ஐயா. அருமையான அவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சுசேசகரின் பின்வானவர்கள் ஜெபம் தேசத்துடன் இணைந்து ரட்சிப்புக்கு ஏதுவான வார்த்தைகள் என்ற தலைப்பின்களே மூன்றாவது பகுதியை எடுத்து வந்தார். கத்தர் தாமி அவருடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. அன்றைய நாளிலே தேவ ஊழியர் அண்டனிசில் இப்ராஹாம் அவர்கள் இன்னும் முடியவில்லை என்று அறிவித்தார். அந்த நேரத்திலும் எங்களுடன் தேவ ஊழியர் சுசேசகரின் பின்வானவர்கள் இணைந்து கத்தருடைய வேத பாடத்தை வழிநடத்தினார். கத்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்பு வைத்துக் கொண்டு நாங்கள் சனி ஞாயிறு கிழமைகளிலே அபிஷேக ஆராதனையோடு ஊழியருடன் சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தருடைய கரத்திலே ஒப்பு வைப்போம். ஞாயிற்றுக்கிழமையா நீங்கள் ஒரு சிறிய செய்தி கொடுக்க இல்லுமா?
0: ஓ, ஞாயிற்றுக்கிழமை கொடுக்குறேன். 2 மணிக்கு தானே
1: என்ன? யா, ஞாயிற்றுக்கிழமை வழிநடத்த மன்னிக்க வேண்டும். வேத பாடத்தோடு வழிநடத்தினோம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

நம்முடைய தேவன் மகிமைக்கு பாத்திரர், கனத்திற்கு பாத்திரர், துதிகளுக்கு பாத்திரர், ஸ்தோத்திரத்துக்கு பாத்திரர். கரங்களை தட்டி தேவனை ஆராதிப்போம். உள்ளத்தின் ஆழத்து

கரங்களை தட்டி உயிருள்ள நாள் வரைக்கும் உம்மை துதிப்பேன் ஆண்டவரே, உம்மை பாடுவேன். நீரே ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர் என்று சொல்லி கரங்களை தட்டி நம்முடைய தேவனுக்கு மகிமை செலுத்துவோம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே. என கண்பான சங்கமம் வானொலி நேயர்களுக்கான ஒரு நிகழ்ச்சி. தேவன் உங்களுக்கு தந்த தாளந்துகளை தேவனுக்கே நீங்கள் திருப்பி கொடுப்பதற்காக சங்கமம் வானொலியானது தனது நேயர்களுக்காக நேயர் விருப்பம் என்ற ஒரு நிகழ்ச்சியை வானொலியில் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தேவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தாளந்துகளை தந்திருக்கிறபடியால் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக உங்களுடைய எப்படியான தாளந்தாக இருந்தாலும் நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கப்படுகிறீர்கள். அனைவரும் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று சங்கமம் வானொலி உங்களை அன்போடு கேட்டு நிற்கிறது. நீங்கள் எடுத்து வரும் நிகழ்ச்சிகள் பாடலாக இருக்கலாம், அல்லது விரும்பிய பாடல்களை கேட்டுக்கொள்ளலாம். கவிதைகள், நச்சிந்தனைகள் எதுவாக இருந்தாலும் எடுத்து வாருங்கள். வேதாகமத்தில் இருந்து கூட இரண்டு வரிகளை நீங்கள் வந்து வானொலியில் வாசிக்கும் பொழுது கேட்டுக்கொண்டிருப்பவர்களை ஆசீர்வதிக்கிறீர்கள் என்பதை மறந்து விடாமல் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த உங்களை அன்போடு அழைக்கின்றது சங்கமம் வானொலியின் நேர் விருப்பம் என்ற நிகழ்ச்சி. அது மட்டுமல்ல, இந்த வானொலி உங்களுக்கு எப்படி இருக்கிறது, ஆசீர்வாதமாக இருக்கிறதா என்பதை கூட நீங்கள் வானொலியில் வந்து பேசிக் கொள்ளலாம். இதற்காக நீங்கள் அழைக்க வேண்டிய கலையக இலக்கங்கள் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைப்பவர்கள் 289-997-8123. மொன்றியலில் இருந்து அழைப்பவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-557-9886. வைபர், வாட்ஸ்அப் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் அழைத்து பேசிக் கொள்ளலாம் என்பதையும் வானொலி அன்போடு கூறி நிற்கிறது. நீங்கள் இதுவரை கேட்டது சங்கமம் வானொலி நேயர்களுக்கான நேயர் விருப்பம் என்ற நிகழ்ச்சியின் அறிவித்தல் கேட்டீர்கள். நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பின் விடுதலையின் வெளிச்ச நேரம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: வேதத்தை திருப்புங்க வேகமா. யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2 அதிகாரம், ஜோயல் சாப்டர் 2 வெர்ஸ் 25 அண்ட் 26, 25-26.
1: நான் உங்களிடத்தில் அனுப்பின
0: என்
1: பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும்
0: முசுக்கொட்டை பூச்சிகளும்
1: பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து
0: உங்களை
1: அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை.

0: ஆண்டவரே என்ன வார்த்தை கொடுக்கணும் மக்களுக்கு, நீர் என்ன சொல்ல விரும்புகிறீர் என்று நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்போ எபேசியர் 3:20 ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார், உணர்த்தினார். எபேசியர் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 3:20
1: நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும்
0: நினைக்கிறதற்கும்
1: மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற
0: வல்லமையின்படியே
1: நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென்.
0: அல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்க போகிற செய்தி என்ன தெரியுமா? நீங்கள் நினைப்பதற்கும் நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய். எல்லாரும் அந்த வசனத்தை வேதம் வைத்திருந்தீங்கன்னா அந்த வசனத்தை நீங்க கொஞ்சம் வாய் விட்டு திறந்து வாசித்து பாருங்க. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை போதும். இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிற வார்த்தை இது. தேவனுடைய சன்னிதானத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணி ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையை ஆயத்தப்படுத்தி கொண்டு உங்கள் மத்தியில் தேவ கிருபையினால நான் நிற்கிறேன். நீங்கள் எந்தெந்த சூழ்நிலையில் வந்திருக்கிறீங்க, என்னென்ன தேவைகளோடு வந்திருக்கிறீங்க, அல்லது என்னென்ன நெருக்கத்தின் மத்தியில் நீங்கள் வந்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு பிரத்யேகமாக சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நீங்க வேண்டிக் கொள்றது, அதாவது ஜபம் பண்றது. உங்களால ஜபம் பண்ணவே முடியல, கொஞ்சமாக தான் நான் ஜபம் பண்றேன், எனக்கு ஜபம் பண்ணவே ஜபம் வரமாட்டேங்குது, நான் பொதுவாகவே கொஞ்ச நேரம் தான் ஜபம் பண்ற ஆள். நான் ஜபிக்கிறது கொஞ்சமா இருந்தாலும், அடுத்தது நான் நினைக்கிறது அதை விட, நான்லாம் ஒரு பெரிய காரியத்தெல்லாம் நினைக்கல, பெரிய பெரிய காரியத்தெல்லாம் நான் யோசிக்கல, நான் ஒரு ஏதோ சாதாரண ஒரு காரியத்தை தான் யோசிக்கிறேன், நினைக்கிறேன், விரும்புகிறேன், தேடுகிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, ஆனால் ஆண்டவருடைய எண்ணம் கர்த்தருடைய இருதயம் என்னன்னா, நீங்கள் நினைப்பதற்கும் நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற அவருடைய வல்லமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை நீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, எத்தனை பேர் இன்னைக்கு நம்புறீங்க? நீங்க அப்போ இதிலிருந்து நீ கொஞ்சம் ஜெபம் பண்ணா போதும், உன்னை நிறைய ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. புரியுதா உங்களுக்கு? என்னால இதுக்கு மேல ஜெபிக்க முடியல, என்னால ஜெபிக்கிறதுக்கு முடியல, டைம் இல்ல, நெருக்கமா இருக்கு, உபத்திரவமா இருக்கு, கஷ்டமா இருக்கு அப்படின்னு. எனக்கு சமீபத்தில் ஒரு போன வாரம் ஒரு ஆண்டவரை அறிந்த ஒரு ரகசியமாக ஆண்டவரை தேடுகிற ஒரு சகோதரி, கிறிஸ்தவர் அல்லாத ஒரு சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அவங்க டிவியிலலாம் அந்த செய்தியெல்லாம் கேட்பேன். யாரும் இல்லாத நேரத்தில் தான் இப்படி நான் ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணுவேன், ரகசியமாக பைபிள் வாசிப்பேன். அப்போ அவங்களுக்குள்ள நிறைய போராட்டம், பிரச்சனை, என்னால் ஜெபம் பண்ணவே முடியல, என்னால் பகிரங்கமாக பைபிள் வாசிக்க முடியாது, எங்கள் அப்பா பயங்கரமாக எதிர்த்து நிற்கிறாங்க, ஆனால் நான் ஜெபம் பண்ணுறது இவ்வளோ தான், கொஞ்சம் நேரம் தான் ஜெபம் பண்ண முடியும், அதுக்காக நான் என்ன செய்யணும், எப்படி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரிக்கணும்னு அவங்க கேட்டாங்க. அப்போ அவங்களுக்கு நான் சில ஆலோசனை கொடுத்தேன். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய சூழ்நிலை, உங்கள் சந்தர்ப்பம், உங்கள் நிலைமை, உங்களுடைய காரியங்கள் எல்லாம் ஒரு பாதகமாக இருக்கலாம். நீங்கள் நினைக்கிறதெல்லாம் சாதாரணமாக காரியத்தை நீங்கள் நினைப்பீங்க. கத்துடைய பிள்ளைகளை ஒரு வாடகைன்னா அந்த வாடகைக்கு காசு கிடைச்சா போதும், ஒரு மோட்டர் சைக்கிள்னா அதுக்கு ஒரு பெட்ரோல் கிடைச்சா போதும் என்று நீங்கள் சாதாரண காரியத்துக்கு பெருசாக நீங்கள் நினைச்சு கொண்டிருப்பீங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் இந்த வானத்தை பூமி உண்டாக்கினவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவர் அவர் ஆசீர்வதிக்கிறார்னா அவர் ஆசீர்வாதம் எப்போதுமே ஒரு நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் தான். ஆகவே உங்களுடைய எண்ணங்கள் இன்றைக்கு பரந்த எண்ணங்களா மாறணும். உதாரணமாக நீங்க பைபிளை திறந்து நீங்க வாசித்து பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் அப்போஸ்தலர் 16 அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 16 அதிகாரத்தை திருப்புங்க, 16 அதிகாரத்தை திருப்புங்க. 13-14 வசனத்தை சகோதரன் வாசிக்கும் போது கவனியுங்கள்.
1: ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜபம் பண்ணுங்கிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம்,
0: கூடி வந்த சகோதரிகளுக்கு உபதேசித்தோம்.
1: அப்பொழுது
0: இயத்திரா
1: ஊராளும் ரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக் கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி, கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார்,
0: கர்த்தர் அவளுடைய இருதயத்தை திறந்தருளினார். நல்லா கவனிக்கணும். இப்ப நீங்க இப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் வேதம் சொல்லுகிறது, ஒரு ஆற்றங்கரையில உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிறார். அப்போ அநேக சகோதரிகள் வந்து உட்கார்ந்து அந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு பெண்மணி, அந்த அம்மாவுடைய அவங்க சாதாரணமான ஆள் அல்ல, ரத்தாம்பரம் அப்படின்னா விலையேற பெற்றது, பெரிய ஒரு தொழில் செய்கிற ஒரு சகோதரி, ஒரு வசதியான ஒரு சகோதரி. அவங்களும் உட்கார்ந்து இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார் என்பதை கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது, அவள் சொல்லிய பவுல் சொல்லிய வசனத்தை கேட்கும்படி கர்த்தர் லீதியாளின் இருதயத்தை திறந்தார். உங்களை பார்த்து இப்ப நான் கேட்க போறேன், யாருடைய இருதயத்தை கர்த்தர் திறந்தார்? ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லுங்க, லீதியாளின் இருதயத்தை தான் கர்த்தர் திறந்தார். அந்த அம்மாவுடைய இருதயத்தை மட்டும்தான் கர்த்தர் திறந்தார். இப்ப அடுத்த வசனத்தை பாருங்களேன், என்ன சொல்லிருக்கு,
1: அவளும்
0: அவள்
1: வீட்டாரும்
0: ஞானஸ்நானம் பெற்ற பின்பு
1: அவள் எங்களை நோக்கி நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவன் என்று
0: எண்ணினால்
1: என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள்.
0: நல்லா கவனிங்க, முதலாவது நான் சொன்ன வசனம் 14, ஆண்டவர் லீதியாளின் இருதயத்தை தான் தொட்டாரு, லீதியாளை மட்டும்தான் கர்த்தர் ரட்சித்தாரு. ஆனா அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம், அவளும் அவளுடைய வீட்டாரும் ரட்சிக்கப்பட்டாங்கன்னு சொல்லல, ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்க. அப்ப ஞானஸ்நானம் எப்ப எடுப்பாங்க? ரட்சிக்கப்பட்டாதான் ஞானஸ்நானம் எடுப்பாங்க. ஆமே. அப்போ நல்ல கவனிங்க, இப்போ ஆண்டவர் முதலாவது தொட்டது லீதியாவை தான், லிடியாவை தான் ஆண்டவர் தொட்டார். ஆனா அடுத்த வசனத்துல பார்த்தா முழு குடும்பமும் ரட்சிக்கப்பட்டு முழு குடும்பமும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு முழு குடும்பமும் ஞான ஸ்நானம் பெற்று ஆண்டவருடைய சபைக்குள்ளே அவர்கள் வந்துட்டாங்க. கரம் உயர்த்தி நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு. ஆமே. அப்ப லீதியாளுக்கு இது தெரியாது, இப்படிப்பட்ட காரியம் நடக்க போது ஆண்டவர் வீட்டுக்குள்ள வர போறாரு. அந்த அம்மாவுக்கு தெரியாது, அவங்க ஏதோ ஒரு கூட்டத்துக்கு ஏதோ ஒரு கூட்டம் நடத்துறாங்க, அந்த கூட்டத்துக்கு போகலாம், அந்த ஆற்றங்கரையில் அவர் பேசுறாரு என்று நினைத்து கொண்டு வந்தாங்க. ஆனால் வசனம் சொல்லுகிறது, அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஞானஸ்நானம் பெற்றது மாத்திரமல்ல, அந்த சகோதரி சொல்லுகிறாள், நாங்கள் கர்த்தர் பேரில் விசுவாசம் உள்ளவர்கள் என்று நீங்க எண்ணினா நீங்க என் வீட்டிலே வந்து என்ன செய்யலாம், வீட்டிலே வந்து தங்கக்கூடிய அளவுக்கு அவன் வீட்டையே அவங்க திறந்து கொடுத்துட்டாங்க. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய தொடுதல் முதலாவது எங்க ஆரம்பித்தது? லிதியாவின் மேல ஆண்டவருடைய தொடுதல் இருந்தது. ஆமே. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, கர்த்தருடைய பிள்ளைய லிடியா நினைச்சது கொஞ்சம், அவள் வந்து அந்த இடத்துல ஒருவேளை ஜபம் பண்ணது கொஞ்சமா இருக்கலாம், ஆனா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எது வரைக்கும் போயிருச்சு? வீடு வரைக்கும்.

0: அத்தை தான் ஃபாஸ்டிங் இருப்பேன், வேற யாருமே கண்டுக்க மாட்டாங்க, பிள்ளைகள்லாம் ஜெபம் பண்ணுறது கிடையாது, அவங்கெல்லாம் நான் அவங்களுக்கெல்லாம் கத்தர் மேலே நம்பிக்கை இல்லை, நான் ஒருத்தர் தான், நான் ஒருத்தர் தான், நான் ஒருத்தர் தான்னு பல வருஷமாக நீங்கள் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் என்ன பேசுகிறார் பாருங்க, இந்த ஒருவரை கர்த்தர் தொட்டார், ஆனால் முழு குடும்பத்தையும் ஆண்டவர் ரட்சித்தார். ஹல்லேலூயா. நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் இந்த அக்டோபர் மாதத்துல கர்த்தர் பேசுறாரு, ஆண்டவரே இந்த ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டா போதும், இந்த புருஷனை மட்டும் தொட்டுட்டா போதும், இந்த குடியை மட்டும் விட்டுட்டா போதும், ஆண்டவரே இந்த ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டீங்கன்னா போதும், வேற ஒண்ணுமே நான் கேட்கல ஆண்டவரே, இந்த மாதம் ஒரு 10,000 ரூபாய் தேவை, இந்த 10,000 ரூபாய் தந்துட்டா போதும் ஆண்டவரே, ஒரு ஒன்னு வேற ஒண்ணும் கேட்கல ஆண்டவரே அப்படின்னு நீங்க அப்படி இல்லாம ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க முழுமையா ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளையா மாறினீங்கன்னா உங்கள் நிமித்தம் உங்கள் ஆசீர்வாதம் முதலாவது எங்க போகும், எங்க போகணும், யார் வீட்டுக்கு, பக்கத்து வீட்டுக்கா, நம்ம வீட்டுக்குள்ளே போகணும். கையை உயர்த்தி ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே அதிகாரத்தில் இன்னொரு சந்தர்ப்பத்தை நீங்க பாருங்க, அதே அதிகாரத்தில் இந்த பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார்கள். சிறைச்சாலைக்காரன் அவன் வந்து அவங்களை காவல் காக்கிறான். ஆனால் பவுலும் சீலாவும் கர்த்தரை துதித்து பாடி ஆராதித்த போது 26 வசனம் வாசிங்க.
1: சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படி,
0: சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்களே அசையும்படி
1: பூமி மிகவும் அதிர்ந்தது,
0: அதிர்ந்தது.
1: உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று.
0: இப்ப அந்த கட்டுகள் கலன்றது, கதவு திறந்து போயிட்டு, காரணம் என்னன்னா பவுலும் சீலாவும் என்ன செஞ்சாங்களா, தேவனை நோக்கி ஜபம் பண்ணாங்க, அப்புறம் துதித்தாங்க, அப்புறம் பாடினாங்க. அதனால கர்த்தர் அற்புதம் செய்து அங்கு கதவுகள்லாம் திறக்கும்படி செய்தார். ஆனா 27 வசனத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா,
1: சிறைச்சாலைக்காரனுக்கு
0: நித்திரை தெளிந்த பிறகு, அதாவது அவன் தூங்கி முழிச்சு பார்த்தா சிறைச்சாலை கதவுலாம் இப்ப எப்படி இருக்கு, திறந்து இருக்கிறத கண்ட உடனே ஐயோ இவங்க எல்லாம் வெளியே ஓடிட்டாங்கன்னு அவன் அந்த வசனத்தின் 27 வசனத்தின் கடைசி பாகத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, ஓடி போனார்கள் என்று எண்ணி
1: பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான்,
0: கொலை செய்து கொள்ள போனான். அடுத்த வசனம்,
1: பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம்
0: என்றான்.
1: அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே போய் நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து
0: ஆண்டவமாரே
1: ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றார்.
0: நல்ல புரிஞ்சுக்கணும் இந்த வார்த்தை, எல்லாரும் வாயத்தில் சொல்லுங்க, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்யணும், இன்னொரு முறை சொல்லுங்க, ரட்சிக்கப்படுவதற்கு நான்
1: என்ன செய்ய வேண்டும்.
0: இது கேட்கிறது சிறைச்சாலைக்காரன் தன்னை குறித்து கேட்கிறார். இவ்வளவு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செஞ்சிட்டாரு, நான் ஜெயில மூடி வச்சேன், கதவை மூடி வச்சேன், பூமி அதிர்ச்சி அடைந்து கதவெல்லாம் திறந்துருச்சு, அற்புதம் நடந்துருச்சே, அப்போ நானும் இதே போல ஆண்டவருடைய பிள்ளையா மாற விரும்புறேன் அப்படின்னு அவர் சொல்லி 30வது வசனத்தை கேட்கிறாரு. ரட்சிக்கப்படுவதற்கு நான் அவரை பற்றி பேசுறாரு, நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேக்குறாரு. ரட்சிக்கப்படுவதற்கு நான் இப்ப என்ன செய்யணும், அப்ப அதுக்கு பவுல் என்ன சொல்லுகிறார் பாருங்க 31ல்.
1: அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி
0: அப்பொழுது
1: நீயும்
0: உன் வீட்டாரும்
1: ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்.
0: கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் ரட்சிக்கப்படணும்னு சொன்னது ஓ சிறைச்சாலைக்காரன் மட்டும்தான், நான் ரட்சிக்கப்பட என்ன செய்யணும்னு சொன்னது ஒருவன் தான்.

0: ஆனால் அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். அவனுக்கும் 32 வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வார்த்தையை போதித்தார்கள். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப நல்ல பாருங்க, வசனத்தின்படி நீங்க ஒருவர் ரட்சிப்புக்குள்ள வந்தீங்கன்னா இந்த வசனத்தை பிடிச்சு ஜெபம் பண்ணணும். நீங்க ஒரு லீதியாளை தொட்டிருப்பா, அவள் மூலம் முழு குடும்பமே ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தாங்க. ஆமே. அதே போல ஒரு ஜெயில் அதிகாரி, ஒரு சிறைச்சாலைக்காரனை நீங்க தொட்டீங்க, அவனுக்குள்ள ரட்சிப்பு வந்தது. அவனுக்குள்ள வந்த ரட்சிப்பு அடுத்த வசனத்துல வாசித்தோம், அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனம் போதிக்கப்படுகிறது. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! கையை வைத்தாமின் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதற்கு கீழே உள்ள வசனங்களை வாசித்தா முக்கியமாய் 34 வசனத்தை சகோதரன் வாசிங்க. 34.
1: அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய்,
0: வீட்டுக்கு கூட்டிட்டு போய்
1: அவர்களுக்கு போஜனம் கொடுத்து,
0: அவர்களுக்கு போஜனம் கொடுத்து
1: தன் வீட்டார் அனைவரோடும் கூட,
0: வீட்டார் அனைவரோடும் கூட
1: தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மன மகிழ்ச்சியாயிருந்தான்.
0: கைய போய் தலையிலேயே சொல்லுவோமா, இன்னைக்கு நீங்க சம்பாதிக்கிற பணத்தை விட, உங்களுடைய வேலையை விட, உங்களுடைய படிப்பை விட, உங்கள் தொழிலை விட, உங்க வீட்டில் இருக்கிற ரட்சிப்பு தான் முக்கியம். இப்ப நம்ம கையில கோடி கோடியா பணம் இருந்து நான் ஊர் ஊரா சுத்தி வந்து எல்லாமே இருந்து என் வீட்டுக்குள்ள வந்தேன்னா, என் வீட்டுல ஒரு ரட்சிப்பு இல்லாம, சமாதானம் இல்லாம, ஒருத்தன் சினிமா பார்த்துக்கிட்டு, இன்னொருத்தன் சீட்டாடிக்கிட்டு, இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து அரட்டை அடிச்சுக்கிட்டு, அந்த வீட்டுல ஒரு சந்தோஷம் இல்லாம இருந்தா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. அப்போ நீங்க சம்பாதிக்கிற வருமானம் எல்லாம் உங்க பிள்ளைகளுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் எதிர்காலத்துக்காக. அப்போ நம்முடைய வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இப்போ நீங்க ரட்சிக்கப்பட்ட சகோதரிகள், ரட்சிக்கப்பட்ட சகோதரர்களுக்கு சொல்றேன், ஐயா இதுவரைக்கும் ஆண்டவர் அந்த காரியத்தை எங்க வீட்டில் இன்னும் செய்யாம இருக்கிறாரே, நான் ரொம்ப நாளா அதை தானே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், எப்போது ஆண்டவர் செய்வார்? நீங்க இந்த வசனத்தெல்லாம் வாசித்து, இந்த வசனத்தை சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. புரியுதா நான் சொல்றது? இந்த வசனத்தை சொல்லி, எப்படி லீதியாளின் இருதயத்தை தொட்ட போது அவள் வீட்டார் முழுவதும் ரட்சிக்கப்பட்டவுடனே லீதியாள் வீட்டுக்கு வாங்கன்னு கூட்டிட்டு போயிட்டான். அதே போல சிறைச்சாலைக்காரன் ரட்சிக்கப்பட்ட உடனே வீட்டுக்காரங்களாம் கூட்டிட்டு வந்து உபதேசிக்க, அவங்களெல்லாம் உட்கார வச்சு பிரசங்கம் கேட்க வச்சுட்டு, அடுத்தது பவுலின் சீலாவையும் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால உங்களை பார்த்து நான் சொல்றேன், இந்த வசனங்களை நீங்க வாசிக்கணும் முதல்ல. புரியுதா? இப்ப இதுவரைக்கும் என் ஜபம் கேட்கப்படலையே, நான் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி என் புருஷனுக்காக இவ்வளவு நாளா ஜெபம் பண்றேன், அவர் இன்னும் கர்த்தருக்குள்ள வராம இருக்கிறாரே, என் பிள்ளைகள் வராம இருக்கிறாங்களே, நான் என்ன செய்யறதுன்னு தெரியலையே என்று நீங்க சோர்ந்து போய் வந்திருந்தா, இன்னைக்கு நான் கர்த்தருடைய நாமத்தினால உங்களை மறுபடியும் உற்சாகப்படுத்துறேன், உங்க ஜபத்தை விட்டுறாதீங்க. ஒரு ஒரு சகோதரி என்னை போல ஒரு தேவ மனிதன் இடத்துல அவங்க ஊருக்கு கூட்டம் நடத்த வந்த போது அந்த அம்மா கேட்டாங்களாம், ஐயா நான் ரட்சிக்கப்பட்டு 10 ஆச்சியா, இந்த 10 காலமா என் ஜபமே என் புருஷன் என்னை போல இயேசுவை ஏற்றுக்கொண்டு எங்க வீடு ஒரு மன மகிழ்ச்சியா இருக்கணும்னு தான் ஜெபம் பண்றேன். 1 இல்லை 2 இல்லை, 10 நான் ஜெபம் பண்ணிட்டு வரேன், ஆனா ஒரு மாற்றமே இல்லையே. இப்போ எனக்குள்ள ஒரு கேள்வி, இன்னொன்று சந்தேகம், நான் தொடர்ந்து அப்படி ஜெபம் பண்ணலாமா, நான் ஜெபம் பண்ணுறது சரியா, அல்லது விட்டுருவா அந்த ஜெபத்தை, ஆண்டவருடைய கரத்தில் அப்படியே விட்டுறேன் என்று எனக்குள்ள ஒரு குழப்பமாக இருக்கு. நீங்கள் கொஞ்சம் இதுக்காக ஜெபிச்சு எனக்கு ஒரு ஆலோசனை கொடுங்கன்னு கேட்டேன். இதை குறித்து அந்த ஊழியர் கொஞ்ச நேரம் யோசித்த பிறகு அந்த சகோதரியை பார்த்து சொன்னார், அம்மா ஆண்டவருடைய கரம் ரட்சிக்கிற கரம். வேதம் அழகாக சொல்லுகிறது, ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை, கேட்க கூடாதபடி அவருடைய செவி மந்தமாகல. அதனால ஆண்டவருடைய சித்தத்தை சில நேரத்தில் உங்களால் அறிய முடியாது, ஆனா அவர் ஜபத்தை கேட்கிறவரு, இப்ப நீங்க சொல்றீங்க 10 வருஷமா நான் ஜெபம் பண்றேன்னு, உங்க ஜெபத்தை மட்டும் நீங்க விட்டுறாம நீங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, விடாப்பிடியா ஜெபம் பண்ணிட்டே வாங்க. ஒருவேளை இந்த வருஷத்துல கர்த்தர் அவரை தொடக்கூடும் என்று உற்சாகப்படுத்தி அனுப்புனாங்க. அப்போ அவங்க சரி நான் தொடர்ந்து ஜெபம் பண்றேன் என்று அவங்க அந்த நம்பிக்கையோடு ஜெபிக்க ஆரம்பித்தா, அந்த வாரத்தில் அவருடைய கணவன் ரட்சிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. அப்போ ஒருவேளை இதோட விட்டுருவோம், 10 வருஷம் ஆச்சு, இனியா அவர் தொடர ரட்சிக்கப்பட போறாரு, இனியா அவர் மனம் திரும்ப போறாரு, இனியா அவன் வீட்டுக்கு வரப்போறான் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா அந்த குடும்பத்தில் ஆசீர்வாதம் வராது. எப்போதுமே சாத்தான் அவன் வந்து நம்முடைய ஜப வாழ்க்கையை தான் மட்டுப்படுத்த பார்ப்பான், சோர்வடைய செய்ய பார்ப்பான். அதனால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்க கேட்கணும், நான் மட்டுமல்ல என் வீட்டில் பொருளாதாரம் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் எல்லாம் வர்றதுக்கு முன்னால என் வீட்டில் ரட்சிப்பு வரணும், என் குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்படணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டா போதும், அந்த ஒருவருடைய ரட்சிப்பு முழு குடும்பத்தை போய் சந்திக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அற்புதம் எல்லாம் சொல்லி முடியாத அற்புதங்கள். குடும்பத்தை ஆண்டவர் ரட்சிக்கிறதுக்கு நிறைய வழிகளை வச்சிருக்கிறாரு. அதனால நீங்க நம்ம சிந்த நம்ம அறிவு நம்முடைய எண்ணம் எல்லாம் ரொம்ப குறைவு. ஆண்டவருடைய அறிவு அவருடைய சிந்தனை எல்லாம் ரொம்ப ஒரு பெரிய சிந்தனை. நான் ஏற்கனவே இந்த சாட்சியை நான் இப்போ உங்களிடத்துல பகிர்ந்து கொண்டிருக்கிறேன், இப்போ திரும்ப ஒரு முறை பகிர்ந்து கொள்ளும்படி கர்த்தர் உணர்த்துகிறார். நம்ம பழைய ஆஃபீஸில் அங்கே இங்கே கட்டடம் இங்கே வர்றதுக்கு முன்னால் பழைய ஆஃபீஸ் ஹவுசிங் போர்டில் இருந்தபோது ஒரு குடும்பத்தினர் என்னை சந்திக்க வந்தாங்க. இதே போல தான் அப்போ அவங்களுக்கு பல காரியங்களை சொல்லி ஜெபிக்கிறதுக்காக வந்தாங்க. அப்போ வந்து இந்த அறையில் உட்கார்ந்த உடனேயே அதில் அவங்க சொன்னாங்க, நாங்கள் ரெண்டு பேருமே இயேசுவை அறியாத குடும்பத்திலிருந்து இந்து குடும்பத்திலிருந்து நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோன்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. அப்போ நான் உடனே கேட்டேன், நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு பிறகு இப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களா எப்படின்னு. ஆனால் உடனே ரெண்டு பேரும் சொல்கிறாங்க, கல்யாணத்துக்கு முன்னாலேயே நாங்கள் ஆண்டவர் ஆச்சரியமாக எங்களை சந்தித்தார். உடனே நான் அவர்களோடு பேசும்போது, அது எப்படி சந்தித்தார், எப்படி உங்களை தொட்டார் எனக்கு கொஞ்சம் வேகமாக சொல்லுங்கன்னு. அப்போ முதல்ல அந்த சகோதரி ஆரம்பித்தாள். அவர் சொன்னாங்க, நான் வாலிப பிள்ளையாக இருக்கும்போது நான் திருநெல்வேலியில் பாளையங்கோட்டையில் சாராட்டக்கார் கல்லூரியில் நான் படிச்சிக்கிட்டு இருந்த காலத்தில் ஒரு வைராக்கியமான ஒரு குடும்பம், ஆனால் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிறிஸ்தவங்க, ஜெபம் பண்ணுவாங்க, பைபிள் வாசிப்பாங்க, கூட்டத்துக்கு போவாங்க, ஆத்மாக்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க, தேசத்துக்காக ஜெபம் பண்ணுவாங்க, மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அப்போ அவங்களோடு கூட நான் இருக்கும்போது எனக்கும் அப்படி மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுறாங்களே, இப்படி எங்கேயும் மற்றவங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ண மாட்டாங்களே, மற்றவங்களுக்கெல்லாம் இவங்க ஜெபம் பண்ணுறாங்களேன்னு அடிக்கடி ஜெப கூட்டத்துக்கு போய் நானும் ஆண்டவரை அறிஞ்சு அவங்க ஒரு பைபிளை வாங்கி கொடுத்து அதை ராத்திரி பகலும் வாசித்து நானும் ஆண்டவருடைய பிள்ளையாக மாறிட்டேன். ஆனவன் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் எங்கள் அப்பா இதை பார்த்த உடனே பயங்கரமான கோவப்பட்டு எரிச்சல் அடைஞ்சு நேராக என்னுடைய காலேஜ் பிரின்ஸ்பால்கிட்ட வந்து, இனிமேல் நாளையிலேருந்து என் மகளை நாங்கள் இந்த காலேஜுக்கு அனுப்ப போகிறதே இல்லை, அவளை அப்படியே நிற்கி நிற்க வச்சிட போகிறேன், இனி படிப்பு வேண்டாம் ஒன்று வேண்டாம், சீக்கிரத்தில் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும் அப்படின்னு எங்கள் அப்பா டெய்லி வேலைக்கு போகும்போது கதவை பூட்டி சாவி எடுத்துகிட்டு தான் போயிடுவார். என் வீட்டில் விட்டுட்டு படிப்பு போச்சு எல்லாம் போச்சு, பைபிளையும் தூக்கி எரிஞ்சு கிழிச்சு எரிஞ்சிட்டார். எனக்கு ஒரு நண்பர்களுடைய தொடர்பு இல்லாமல் போச்சு. ஆனால் ஒன்றே ஒன்று, ஏற்கனவே வாசித்த அந்த வசனங்கள் என் இருதயத்தில் அப்படியே இருந்துச்சு. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, யாரும் இல்லாத நேரத்தில் நான் சத்தம் போட்டு ஜெபம் பண்ணுவேன். இப்போ கணவனும் மனைவியும் சேர்ந்து காரில் போயிட்டு இருக்கிற நேரம், கல்யாணம் முடிஞ்சு ஒரு 2-3 மாதம் கழித்து, இப்போ கணவன் வேலைக்கு போன பிறகு அம்ம ரகசியமாக ஜெபம் பண்ணிகிட்டே இருந்திருக்கிறா யார் இல்லாத நேரத்தில். ஆனால் ஒரு நாள் அவங்க ரெண்டு பேரும் காரில் பிரயாணம் பண்ணும்போது ஒரு பெரிய தேவாலயத்துக்கு முன்னால் பெரிய மதில் சுவர் காம்பவுண்ட் வாலில் அங்கு நிறைய வாக்குத்தத்த வசனங்கள்லாம் எழுதியிருந்திருக்குது, பெயிண்ட் அடித்து அழகாக எழுதியிருக்கிறாங்க. அதுல அந்த வாக்குத்தத்த வசனங்கள்லாம் வாசித்தோன்னா இவளுக்கு பைபிள்ல எழுதி இருக்கதான் எழுதி போட்டிருக்கிறாங்களே அப்படின்னு அதை மனசுக்குள்ளேயே அதை வாசித்துட்டு இருக்கிறாங்களாம். திடீர்னு வாசித்துட்டு வரும்போதே கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ் அந்த வசனத்தை மனசுக்குள்ள வாசித்துட்டு டக்குன்னு வாய் விட்டு சத்தம் போட்டு சொல்லிட்டாளாம். வாய் விட்டு சொன்ன உடனே கார்ல பயந்து போய் ஐயோயோ என் புருஷனுக்கு தெரிஞ்சா என்ன சொல்வாரு. உடனே அவர் கார் ஓட்டிகிட்டே கேட்குறாரா, உனக்கு இந்த பைபிள் வசனம்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்னு. இப்போ தெரியும்னு சொல்கிறதா தெரியாதுன்னு சொல்கிறதா? ஏன்னா தெரியும்னு சொல்லிட்டா அவர் பயங்கரமான குடும்பத்திலேருந்து வந்திருக்கிறார், வேற பிரச்சனை ஆயிடக்கூடாது. என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் அப்படி நிதானித்து யோசிக்கும் போதே அவனுடைய கணவன் சொல்கிறாரா, உனக்கு பைபிள் மட்டும்தான் தெரியும், இன்னைக்கு நான் ஒன்று சொல்கிறேன், நீ கோவப்படாத சண்டை போடாத, எனக்கு ஆண்டவராக இயேசுவே தெரியும். ஆமே. உடனே அவ கேட்டா, எப்படி தெரியும் உங்களுக்கு, எப்படி தெரியும்? அப்போ நான் சொன்னா நீ சண்டை கண்ட போடாம உங்க அம்மா வீட்டுக்கு போயிடாத. ஆனா நான் காலேஜில் படிக்கும் போதே ஏசப்பா பிள்ளையா மாறிட்டேன், ரகசியமா பைபிள் வாசிப்பேன், எங்க அப்பாவை உன்னைய கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு, நான் இதை சொன்னா குடும்பத்தில் சண்டை வந்து குடும்பம் உடைஞ்சிடக்கூடாது. அப்போ நான் ஆஃபீஸ் போகும்போதே காரை ஓட்டும்போது ஆண்டவரை துதிச்சு பாடி ஜோ பண்ணிட்டு போகிறது தான் வழக்கம், வீட்டில் வந்தால் ஒன்று அமைதியாக இருந்துருவேன். அப்போ இவர் ஆஃபீஸ் போன போது இந்த அவருடைய மனைவி ஆண்டவர் நோக்கி கண்ணீரோடு ஜோ பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் ஒருத்தர் இயேசுவை தேடி இருக்கிறாங்க தெரியாது. ஆனால் இந்த வசனத்தை வாசித்த போது அந்த இடத்துல ரெண்டு பேருக்குள்ள இயேசு இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டார்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அவங்க சொன்ன போது அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமா இருந்தது. ஆண்டவர் ஒரு காரியத்தை செஞ்சா அதை ஒருவராலும் தடை செய்ய முடியாது. விசுவாசிக்கிறேன், கையை உயர்த்தி ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நான் கர்த்தருடைய நாமத்துல நீ சொல்ற, நீங்க சோர்ந்து போக கூடாது. நீங்க எனக்கு பணத்தை தாரும் சுகத்தை தாரும் ஜெபம் பண்ணணும், ஆனா அதுக்கு முன்னால என் முழு குடும்பமும் சரியா ரட்சிக்கப்பட்டிருந்தோம், முழு குடும்பமும் ஞானஸ்தானம் எடுத்துடணும், முழு குடும்பத்துல ஒரு எழுப்புதல் உண்டாகணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ நினைக்கிறது கொஞ்சம், நீ வேண்டி நீ ஜெபம் பண்றதெல்லாம் கொஞ்சம், ஆனா நான் ஆசீர்வதிப்பது அதிகம் என்று ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. கையை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இரண்டாவதாக வேதத்தை திருப்பி, இரண்டாவதாக ரெண்டு நாளாகமத்தின் புத்தகம் முதலாம் அதிகாரம், வேகமாக இரண்டு நாளாகமும் முதலாம் அதிகாரம் 10 வசனம்.
1: இப்போதும் நான் இந்த ஜனத்திற்கு முன்பாக,
0: நான் ஜனத்திற்கு முன்பாக
1: போக்கும் வரத்துமாய் இருக்கத்தக்க
0: இருக்கத்தக்க
1: ஞானத்தையும்
0: ஞானத்தையும்
1: அறிவையும்
0: அறிவையும்
1: எனக்கு தந்தருளும்
0: எனக்கு தந்தருளும்.
1: ஏராளமாய் இருக்கிற இந்த உம்முடைய ஜனத்தை,
0: ஏராளமாய் இருக்கிற உம்முடைய ஜனத்தை
1: நியாயம் விசாரிக்கத்தக்கவன் யார் என்றான்.
0: அழகா நீங்க, ஆண்டவர் தாவீதுக்கு பிறகு அவனுடைய மகனாகிய சாலமோனை ராஜாவா மாற்றினார். இந்த சாலமோன் ஆண்டவரை தேடும் போது 7 வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அந்த ரெண்டு நாளாகவும் முதலாம் அதிகாரம் 7 வசனத்துல,
1: அன்று ராத்திரியில தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி,
0: சாலமோனுக்கு தரிசனமாகி,
1: நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள்,
0: விரும்புகிறதை என்கிட்ட கேள். ஆண்டவர் சொல்றாரு, தரிசனத்துல பேசுறாரு, சாலமோனே ராஜாவே நீ விரும்புகிறத என்கிட்ட கேளு. இப்ப நம்ம வாசித்த வசனம் 10 வசனத்தை அவன் ஒரு ஆண்டவரிடத்துல விண்ணப்பம் பண்றான், ஒரு ஜபம் பண்றான். ஆண்டவர் கேட்டாரு, சொன்னாரு, உன் விருப்பத்தை தெரியப்படுத்துன்னு. அவனுடைய விருப்பம் என்ன? நான் இந்த ஜனத்துக்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருக்கத்தக்கதாக எனக்கு என்ன கொடுங்க? ஞானத்தையும் அறிவையும் கொடுங்க. அவ்வளவுதான். சாலமோன் ஆண்டவரிடத்துல என்ன கேட்டார்? அவருடைய ஜபம், ஞானத்தை கொடுங்க, அறிவை கொடுங்க, பலத்தை கொடுங்க, சுகத்தை கொடுங்க, எங்க வீட்டை பாருங்க, அவங்கள பாருங்க அப்படின்னு ஒரு பெரிய நீண்ட ஜபம் பண்ணாம ஒரே ஒரு வார்த்தை, எனக்கு எதை கொடுங்க? ஞானத்தை கொடுங்கப்பா, அறிவை கொடுங்கப்பா என்று அவர் சிறிய பிரார்த்தனையை அவர் ஏறெடுத்தார். ஆனா ஆண்டவர் அவருக்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? 11 வாசிங்க.
1: அப்பொழுது தேவன்
0: சாலமோனை நோக்கி
1: இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியினாலும் நீ ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும்
0: கனத்தையும்
1: உன் பகையரின் பிராணனையும் நீடித்த ஆயுசையும் கேளாமல் நான் உன்னை அரசாள பண்ணின என் ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்க ஞானத்தையும் விவேகத்தையும் நீ கேட்டபடியினாலும்.
0: ஒரு நிமிஷம், இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் விருப்பத்தின் படி எல்லாம் கேளு. தரிசனத்துல பேசினார் இல்லையா, நீ விரும்புகிறதை என்னிடத்துல கேள். அப்ப ஒரு ராஜா என்ன விரும்புவான்? ஆண்டவரே, நான் எல்லா நாடுகளுக்கு போய் யுத்தம் பண்ணணும், எனக்கு விரோதமா இருக்கிற எல்லா சத்துருக்களை நான் என்ன செய்யணும், துரத்தணும், நான் ஜெயிக்கணும் அப்படின்னு கேட்பான். அடுத்து ராஜா என்ன கேட்பான், எனக்கு சகல கனமும் எனக்கு பெரிய மதிப்பும் மரியாதையும் வரணும்னு கேட்பான். அடுத்து ராஜா என்ன கேட்பாரு, உலகத்திலேயே என்னை ஒரு பெரிய ஐஸ்வர்யனா மாற்றுங்கன்னு கேட்பாரு. ஆனா இந்த ராஜாவாகிய சாலமோன் என்ன கேட்டாரு, ஞானத்தையும் அவ்வளவுதான், வேற ஒன்றுமே கேட்கல. ஆண்டவர் சொல்லுகிறார், திரும்ப 11 வாசிங்க எனக்காக.
1: அப்பொழுது தேவன்
0: சாலமோனை நோக்கி
1: இந்த விருப்பம் இருதயத்தில் இருந்தபடியினால் நீ ஐஸ்வர்யத்தையும்
0: சம்பத்தையும்
1: கனத்தையும் உன் பகையரின் பிராணனையும்
0: நீடித்த ஆயுசையும் கேளாம
1: நான் உன்னை அரசாள பண்ணின என் ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்க ஞானத்தையும் விவேகத்தையும் நீ கேட்டபடியினாலும்.
0: அடுத்த வசனம்,
1: ஞானமும் விவேகமும்
0: தந்திருக்கிறதும் அல்லாமல்
1: உனக்கு முன் இருந்த ராஜாக்களுக்கு காகிலும் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களுக்காகிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன்.
0: கையில வைத்து கத்திரி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் இந்த வார்த்தை உங்களுக்கு சொல்லும்படி இன்றைக்கு உங்களை அனுப்பி இருக்கிறாரு. இந்த வார்த்தையை உங்க காதல கேட்கும்படி கர்த்தர் உங்களை அனுப்பி இருக்கிறாரு. அப்போ இன்றைக்கு ஆண்டவர் இந்த வசனத்தின்படி பேசுகிறார். சாலமோன் கேட்டது ஞானமும் அறிவும் தான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஞானத்தையும் தருகிற அறிவும் தருகிற, அதை விட நீ கேட்காத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் நான் உனக்கு தருகிறேன். உன்னே ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு முன்னாலேயும் அப்படி இல்லை, உனக்கு பின்னாலேயும் அப்படி இல்லை, அப்படிப்பட்ட ஒரு ராஜாவா உன்னை எழுப்ப போறேன். இது ஆண்டவருடைய இருதயம். ஆமீன் சொல்லுங்க. இதுதான் நம்ம ஆண்டவருடைய இருதயத்தின் விருப்பம். இன்றைக்கு நான் கர்த்தருடைய நாமத்தில் சொல்றேன், சில நேரத்தில் நம்ம எதை கேட்கணும் எதை கேட்க தெரியாதுன்னு சில முக்கியமான காரியத்தை கேட்க மறந்துடுவோம். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்ற வார்த்தை, நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய். சாலமோன் வேண்டி கொண்டது ஞானம்தான், சாலமோன் வேண்டி கொண்டது அறிவு தான். ஆனால் கர்த்தர் ஞானத்தையும் தந்தார், அறிவையும் தந்தார், அப்புறம் ஐஸ்வர்யத்தையும் தந்தார், சம்பத்தையும் தந்தார். கைய வைத்து கத்தரி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைய வைத்து ஆமென் சொல்லுங்க. ஐஸ்வர்யம் வந்து போகும், சம்பத்து காலகாலமா நிலைச்சு நிற்கும். ஆமென். இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்துல இந்த வார்த்தை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க விசுவாசிச்சு ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் வரும் காலங்களில உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கட்டளையிடுவார். எங்க பிரதர் எப்படி வருமோ, வாய்ப்பே இல்லையே, ஒரு வழியே இல்லையே. நான் ஒன்னு சொல்றேன், எந்த வழியுமே இல்லாத போதுதான் அவர் வழி தரப்பா. நம்புறீங்களா நீங்க? எந்த வழியுமே இல்லாத ஏதாவது ஒரு வழி இருந்துச்சுன்னா நம்ம அந்த வழியில போவோம். இன்னொரு வழி இருக்கு, இன்னொரு வாய்ப்பு இருக்குன்னு எல்லா வழியும் அடைக்கப்பட்டு வைங்களேன், அப்போதுதான் கர்த்தர் என்ன செய்வார், வழியை திறப்பார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஐஸ்வர்யம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்துல ஒன்று, புரியுதா? ஐஸ்வர்யம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்துல ஒன்று, சம்பத்து அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம். சிலர் இல்லை அதெல்லாம் வேணாம் பிரதர், இப்படியே ஒரு குடிசைக்குள்ள அப்படியே ஒரு கஷ்டப்பட்டு இப்படியே இருந்தா போதும் அப்படின்னு சிலர் சொல்றாங்க. இல்ல, நீங்க ஐஸ்வர்யவான்களா இருப்பது தேவ சித்தம். புரியுதா? நீங்க சுகத்தோடு இருப்பது, நாம் சுகத்தோடு இருப்பது தேவ சித்தம். ஐஸ்வர்யவான்களா இருப்பது தேவ சித்தம். சொல்லுங்க, வாய் திறந்து. இந்த கடனோடு கஷ்டத்தோடு இருப்பது தேவ சித்தமே அல்ல. ஆமென் சொல்லுங்க. அப்ப ஞானத்தை கேட்ட ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் இந்த ஐஸ்வர்யத்தை தருகிறார் என்றால், இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விலையேறப்பட்ட இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிற நமக்கு அதைவிட மேன்மையான ஐஸ்வர்யத்தை அவர் கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்துவார். இன்னைக்கு இருக்கிற வருமானத்தை வச்சு நீங்க எடை போடக்கூடாது. புரியுதா? இன்னைக்கு இருக்கிற காரியத்தை வச்சு நீங்க உங்களை எடை போடக்கூடாது. நம்முடைய கர்த்தர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாகவே அழைக்கிற கர்த்தர். புரியுதா உங்களுக்கு? அதனால இந்த வசனத்தின்படி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற மற்ற இரண்டாவது ஆசீர்வாதம் என்னன்னா, ஞானத்தோடும் இன்னும் அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்தது போல கர்த்தர் இன்றைக்கு நம்ம இந்த நாட்களில நமக்கு அவர் கொடுக்க போகிறார். விசுவாசியின் கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். ஜெபிப்பதற்கு முன்பு இன்னொரு வசனத்தை வாசிக்க போகிறோம். ஜெபிப்பதற்கு முன்பு ரெண்டு ராஜாக்கள், ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் வேகமாய் திருப்பி கொள்ளுங்க. ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் 4:1.
1: தீர்க்க தரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகி என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போதின் இரண்டு குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றார். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான்.
0: நல்ல கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை, இந்த பரிசுத்த வேதத்துல எல்லாவித ஆசீர்வாதத்திற்கும் எல்லாருக்கும் ஏற்ற ஆலோசனையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். இந்த வசனம் சொல்லுகிறது 2 Kings 4:1, ஒரு தீர்க்க தரிசி மரித்து போனார். அந்த தீர்க்க தரிசியுடைய மனைவி, அந்த தீர்க்க தரிசிக்கு 2 பிள்ளைகள். இப்போ கடன், அவர் கடன் கொடுக்கும்போது கர்த்தருடைய பிள்ளைகளை அவன் கடன் வாங்கி வாங்கி வாங்கி வாங்கி கடனை அடைக்கிறதுக்கு முன்னாலே அவர் மரித்துட்டாரு. இப்போ கடன் கொடுத்தவங்க வந்து என்ன சொல்றாங்களாம், உன்னுடைய பிள்ளைகளை நீங்க என்ன செய்யுங்க, அடிமைகளாக கொடுங்க, பிள்ளைகளை அனுப்புங்க என்று சொல்லுகிறார்கள். அப்ப இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால நான் உங்களோடு ஒரு நல்ல சத்தியத்தை பேச போறேன். எலிசா தீர்க்க தரிசியின் இடத்துல வந்து இந்த சகோதரி தன்னுடைய கடன் பிரச்சனையை சொல்ல வந்திருக்கிறாள். 2 வாசிங்க. இப்போ
1: எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், உன் வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல்,
0: ஒரே ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல்
1: அடியாளுடைய வீட்டில் வேற ஒன்றும் இல்லை என்றார்.
0: நல்லா கவனிங்க, இந்த ஒரு குடம் எண்ணெயை வச்சு இந்த முழு கடனை என்னால் அடைக்க முடியாது. அதுதான் இந்த அம்மாவுடைய எண்ணம். அதனால வேதம் சொல்லுகிறது, அவ வந்து அந்த ஒரு குடை எண்ணெயை தூக்கி ஒரு மூலையில தூர வச்சுட்டு நேராக எலிசாவின் இடத்துல வந்து, ஐயா அந்த தீர்க்கதரிசி உங்களோட ஊழியம் செய்தாரு, அவர் மரித்து போனாரு, இப்ப கடன்காரர்கள் என்னை நெருக்கிறாங்களே, இந்த கடனை எப்படி அடைப்பேன், எனக்கு ஒரு வழியுமே தெரியலையே என்று சொன்னா, எலிசா கேக்குறாரு, உன்னுடைய வீட்டிலே என்ன இருக்கு? இப்ப நான் உங்களோட ஒரு காரியத்தை பேச போறேன், வசனத்தை சொல்லி கொடுக்க போகிறேன். எலிசா ஒரு தீர்க்க தரிசி. எலிசா யாரு? தீர்க்க தரிசி. அப்ப தீர்க்க தரிசிக்கு என்ன இருக்கு என்ன இல்லைன்னு தெரியுமா தெரியாதா? நல்லா தெரியும். ஆனா அவர் கேக்குறாரு பாருங்க, உன் வீட்டுல என்ன இருக்கு, உன் வீட்டுக்குள்ள என்ன இருக்கு? அந்த அம்மா வீட்டுக்குள்ள, அந்த அம்மாவுடைய பார்வையின்படி கடனை அடைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்தா இவ இங்க வந்திருக்கவே மாட்டா. ஆனா ஒரு வழியுமே இல்லாததுனாலதான் இந்த அம்மா வந்து இந்த வீட்டுக்கு, எலிசாவின் வீட்டுக்கு வந்து தன் பிரச்சனையை சொன்னா, அந்த 2 கேக்குறாரு, உன்னுடைய வீட்டுல என்ன இருக்கிறது சொல். அப்பதான் அந்த அம்மா சொல்றாங்க, என் வீட்டுல ஒரே ஒரு குடம் எண்ணெயே அல்லாமல் அப்பம் பாருங்க வேற ஒன்னும் இல்லைன்னு. சிலருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் தடைப்படுறதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? அவங்க ஜபத்தில் அதிகமா இல்லை இல்லைன்னு சொல்றது தான். இல்லை அது இல்லை இது இல்லை அது இல்லை இது, முதல்ல என்ன இருக்கோ அதுக்காய் தோத்திரம் பண்ணணும். ஆமென். ஆண்டவர் என்ன கொடுத்திருக்காரோ அதை நினைச்சு முதல்ல என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் பண்ணணும். அந்த மாதிரி சொல்றா, ஒரு கூட எண்ணெய் இல்லாமல் ஒரு ஒன்று என் அடியான் வீட்டில் இல்லைன்னு. அப்போ எலிசா அவளை ஆசீர்வதிக்க கர்த்தருடைய ஆவியினால் ஏவப்பட்டார். ஆமேன். போ உன் வீட்டுக்கு போ, எண்ணெய் வந்துடும் அப்படின்லாம் சொல்லல. மூன்றாவது வசனத்தை வாசிங்க.
1: சத்தத்தை அவன், நீ போய்
0: நீ போய்
1: உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும்
0: எல்லாரிடத்திலும்
1: அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு
0: அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி
1: உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன்
0: உள்ளே நின்று
1: கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான்.
0: இப்ப ஆண்டவர் எப்படி பிரதர் ஆசீர்வதிப்பார்? என்ன, ஒரு வழியுமே இல்லையே. பண கடன் அடைக்கிறதுக்கு ஏதோ அவசரப்பட்டு வாங்கிட்டோம், கடன் அடைக்கிறதுக்கு வழி இல்லாம ஒரு கடன் அடைக்க இன்னொரு இடத்துல வட்டியை வாங்கி வட்டிக்கு பணம் கொடுத்து அந்த கடன் அடைக்கிற வட்டியும் கொடுத்து முடியல, நான் வாங்கின கடனை அடைக்க முடியலன்னு நிறைய குடும்பங்கள் இன்னைக்கு இந்த பணத்தில் பொருளாதாரத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தினால ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனை என்ன தெரியுமா? இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களோடு பேசுவதாக எடுத்துக்கொள்ளுங்க. ஆமேன். அந்த அம்மா வந்து இந்த ஒரு குடத்தை வச்சு என்ன செய்ய முடியும் என்று நினைச்சு அதை தூக்கி தூரம் வச்சிட்டா. ஆனா எலிசா தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னா, நீ வேற எங்கேயும் போகாத, நேரா எங்க போ, முதல்ல உன் வீட்டுக்கு போ, முதல்ல உன் வீட்டுக்கு போ, உன் வீட்டில் இருக்கிற அந்த ஒரு குடம் எண்ணெய எடு, அடுத்தது நிறைய வெறும் பாத்திரங்களை நீ என்ன செய், கேட்டு வாங்க. இப்போ ஒரு குடம் எண்ணெய இன்னொரு குடத்துல ஊற்றுனா எத்தனை குடம் நிறையும்? நீங்க முதல்ல முடிவுக்கு வாங்க, அப்புறம் நான் பேசுறேன். ஒரு குடம் எண்ணெய இன்னொரு குடத்தில் ஊற்றினால் எத்தனை குடம் நிறையும்? இன்னொரு முறை, மறு குடம் காலி ஆயிரும். அதை சொல்லலையே நீங்க, மறுக்கூடம் காலி ஆயிரும். ஆனா இவர் சொல்றாரு, முதல்ல ஒரு குடம் எண்ணெய கையில எடு, அடுத்தது நீ அயல் வீட்டுக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட எல்லாம் போய் என்ன செய், காலியான வெறும் பாத்திரத்தை கேட்டு வாங்கு. இப்ப இருக்கிறதே ஒரு குடம் தான், இருக்கிறதே ஒரு குடம். ஆனா இவர் என்ன சொல்றாரு, அந்த ஒரு குடம் இருக்கட்டும், ஆனா நீ போய் காலியான பாத்திரங்களை கேட்டு வாங்கு. அதுதான் விசுவாச வாழ்க்கை. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, நீ போய் கேட்டு வாங்கு. இப்ப ஒரு குடம் எண்ணெய் எடுத்து ஒவ்வொரு பாத்திரத்துல என்ன செய், ஊற்று. இவ ஒருவேளை நினைச்சிருப்பா, இவர் ஜெபம் பண்ணி ஏதா கடனுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்து அனுப்பி நீ போய் அடைச்சிருமா அப்படின்னு சொல்லுவான் நினைச்சாலும் இல்லையா, எனக்கு தெரியாது. இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தினால சொல்ற பைபிள்ல வியாதியஸ்தர்களை இயேசு தொட்டு சுகமாக்கினார்னு இருக்கு, செவிடர்களை சுகமாக்கினார் இருக்கு. ஆனா 10 கடன்காரர்கள் வந்தார்கள். அந்த 10 கடன்காரர்களை பார்த்து, போ உன் கடன் அடைக்கப்பட்டது அப்படின்னு ஒரு இடத்துல கூட சொல்லல. ஏன் சொல்லல? கடனை அடைப்பதற்கு ஜபத்தை விட கடனை அடைப்பதற்கு ஒரு வழி இருக்கு. ஆமென் சொல்லுங்க. இது அநேகர் புரிஞ்சுக்கிட மாட்டான், அங்க போய் ஜெபம் பண்ண கடன் அடையில, இங்க போய் ஜெபம் பண்ண கடன் அடையில. நீங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஜெபம் பண்ணுங்க கடன் அடைகிறதுக்கு. என்ன பொறுத்தவரையில முதல்ல கடன் எவ்வளவுன்னு எழுதணும் முதல்ல. அடுத்தது இன்னொரு பக்கம், இனிமே நான் கடன் வாங்க மாட்டேன்னு எழுது இன்னொரு பக்கம். புரியுதா உங்களுக்கு? அப்ப ஆண்டவரு, ஏதோ நான் அந்த கடனை வாங்கிட்டேன்பா, இதை அடைக்கிறதுக்கு வழி என்னன்னு சொல்லுங்க. வழிய சிலர் பாத்தீங்கன்னா, கடன் வாங்கி அந்த கடன் ஒரு பக்கம் இருக்கும், பேங்க் லோன் இருக்கும், பேங்க்கார வந்தா இல்லைன்னு சொல்லு, இந்த போன் வந்தா போன் எடுக்கலன்னு சொல்லு, அவர் வெளியே போயிட்டார் சொல்லு. ஆனா மறுபக்கம் பாத்தீங்கன்னா, அவனுக்கு வந்து கிறிஸ்துமஸ்க்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு, பர்த்டே ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு, ஞாயிற்றுக்கிழமை வந்தா, செவ்வாய்க்கிழமை வந்தா, அதை வந்தா, அதை சாப்பிடுறதுக்கு, இதை சாப்பிடுறதுக்கு, எல்லாம் அது ஒரு பக்கம் நடக்கும். அப்படி பாத்திருக்கீங்களா சிலர? அது ஒரு பக்கம், கடன் என்னமோ ஒரு பக்கம் இருக்கும்.
2: நல்லவர் இந்த நாளும் உங்கள் நேரடி ஒளிபரப்பு யாவும் 7 மணி தொடக்கம் 9:30 வரைக்கும் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் அன்புடனும் அறிய தருகிறேன். ஒப்புப்போம். சோஸ்திரம் ஆண்டவரே, இரக்கத்தின் ஐஸ்வர்ய சம்பந்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, மற்றும் நடத்தின எபினேசரே, கோடி கோடி சோஸ்திரம் அப்பா. இந்த நேரடி மாலை நேர நித்திய வெளிச்சத்தின் ஒளிபரப்பு யாவையும் இடத்திற்கருத்துக்குள்ளாய் தருகிறோம். தங்கள் வானொலியை தருகிறோம். காலை முதல் விடுதலை வெளிச்சத்தின் நேரத்தின் ஆசிரியர் கிருபிகளுக்காக நன்றி தகப்பனே. கோடி கோடி சோஸ்ரம் ஊழியர் செய்கிறரும் ஊழியர் சாபகருமான லெஸ்லி பிரதருக்காக நன்றி செலுத்துகிறோம். சுற்றுவீட்டாவுக்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகள் பிற பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய குடும்பங்களை உறவுகளை எல்லாவற்றையும் ரத்த கோட்டைக்கு தருகிறோம். ரத்தத்தால மூடி பாதுகாத்தலும் ஆசீர்வதியும் இன்னும் அவரோடு இணைந்து ஊழியர் செய்கிற எல்லா ஊழிய தாசர்களையும் கரத்தில் ஒப்புவிக்கிறோம். தகப்பனே, ஒவ்வொருத்தரையும் பேர் பேர் ஆசீர்வதித்து, குடும்பங்களை ஆசீர்வதித்து, அவருடைய சபை ஊழியங்களை ஆசீர்வதிங்க, அவருடைய கையிட்டு செல் எல்லா காரியங்களையும் ஆசீர்வதித்து, உங்களுடைய கரம் நன்மையாக இருந்த சொல்லும்படியாக, நிசாட்சியாக நிறுத்தும்படியாக ஒப்புக்கொடி செவ்விக்கிற நாமத்தினால இந்த மாலை நிர்ணயத்தை ஒளிச்சத்தை உங்களுடைய கரத்தில் தருகிறேன். கத்தாவே இணைப்போல் யாவை ஒழுங்குபடுத்தி தாங்க அப்பா, அவர்களை முன்குறித்து அவர்கள் அழைத்து வந்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பாத்திரங்களாக நிறுத்த போற கிருபைக்காக நன்றி செலுத்தி உங்களுடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியினையா ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஆசிரியர் தாங்க கத்தாவே, துதி பாடல் செபங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதிகள் எல்லாவற்றையும் ஆசிரியர் தாங்க கத்தாவே அப்பா. இந்த நாளும் தொகுத்து வழங்கத்தக்க அடியாளுக்கு பிரடின் சத்துவத்தையும் தாங்க, இணைந்து தொகுத்து வழங்க பொருடோலி சிஸ்டருக்கும் பிரடின் சத்துவத்தையும் வல்லமையும் கொடுங்க. உற்சாகத்தின் ஆவி ஊற்றுங்க. ரச்சனை சந்தோஷத்தால நிரப்பி பயன்படுத்துங்க ஆண்டவரே. இதனாலும் தடைகளை தகப்பவரும் செபத்தை கேட்பவரும் கிருபையை நம்மை விட்டு விளக்காதவரும் நீங்க தானே அப்பா. இதனாலும் உடைய வல்ல கருத்துக்குள் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் செபம் கேட்கிற செபத்தை கேளும் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். யாவும் 7 மணி தொடக்கம் 9:30 வரைக்கும் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் அறிய தருகிறேன். இந்த நாளில் கத்தரையோடு பேசின வார்த்தை சங்கீத 103 சங்கீதம் 5 வசனம் இப்படி சொல்கிறது, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுதுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமே, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுதுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமே, கழுது ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதி வந்தவுடன் அது முதிர் வயது அடைந்தது சொல்லலாம். அது அடைந்தவுடன் ஒரு இடத்துல போய் தன்னை என்ன செய்யுமாம், காத்துக்கொள்ளும். அந்த இடத்துல இருந்து தன்னுடைய ஒவ்வொரு அங்கங்களையும் உடைத்து கொண்டிருக்கும், உடைத்து எல்லாவற்றையும் கொட்டிவிட்டு மீண்டுமாக அந்த சட்டிகளும் அது உடைத்த அத்தனை காரியங்களும் உயிர்ப்பிக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு கிருபி அந்த கழுகுக்கு கத்தர் கொடுத்திருக்கிறார். அதே போலதான் நம்முடைய தகப்பனும் நம்ம எனக்கும் உங்களுக்கும் அப்படிப்பட்ட கிருபியை வைத்திருக்கிறார். மீண்டும் கட்டி, மீண்டும் எழும்ப, மீண்டும் அவரை நோக்கி அவருக்காக நிக்க, அந்த பெலன், அந்த சத்துவம், அந்த வல்லமை, அந்த விடுதலை, அந்த வெளிச்சம் கத்தர் நமக்கு திரும்ப தருகிறார். எங்கள் வயதுகள் வாழ வயது போல் ஆகும்படியா, வாழ வயது என்று சொல்லத்தக்கதாக எங்கள் ரூபத்தை அப்படியாக தருகிறார். அப்ப திரும்ப எழும்பு செய்தவர் நம்முடைய தகப்பன், திருப்பி கட்டுறவர் நம்முடைய தகப்பன், நன்மையினால திருப்தியாக்குகிறார். அடிப்பட்டது வாய்த்து அவன் அருமையான வார்த்தையோடு இடர்படுகிறார். கர்த்தர் நாம் ஒன்றே மகிமைப்படுவதாக. நாங்கள் இந்த நாள் நிகழ்ச்சியின் கண்ணோட்டத்தை கண்ணோட்டி பார்ப்போம். இந்த நாளும் 7 மணி தொடக்கம் 7:30 வரைக்கும் நாங்கள் சூதி பாடல் செபங்குழுக்கூடாய் கடந்து சென்று 7:30 இருந்து நாங்கள் இன்றைக்கு வார்த்தையின் வெளிச்சத்தின் நேரத்தை கடந்து செல்ல போறோம். முதலாவது தேவ செய்தி எடுத்தவர்கள் அச்சியானி ஜெயந்தா அவர்கள், இரண்டாவது தேவ செய்தி எடுத்தவர்கள் பாஸ்டர் ஜெயராஜ் அவர்கள், மூன்றாவது தேவ செய்தி எடுத்தவர்கள் ராஜநாயகம் பாஸ்டர் அவர்கள், நான்காவது தேவ செய்தியை பாஸ்டர் ஆண்டன் அவர்கள் எடுத்து வருகிறார்கள். 4 விதமான ஊழியர்கள், 4 விதமான செய்திகள். ஆத்தியானவர் ஒருவரே, தமே ஆவியானவர் ஒருவரே, 4 விதமான ஊழியர்கள், பல்வேறு ஆவியான ஒருவர் இருந்து அவர்கள் கூட நம்மோடு பேச போகிறார். இந்த வார்த்தையின் வெளிச்சம் எங்களுக்கும் வெளிச்சம் தந்து எங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் வெளிச்சமாக்க, எங்கள் தேசத்தையும் பட்டணத்தையும் வெளிச்சமாக்க, கர்த்தர் இந்த நாள் நித்திய வெளிச்சத்துல வெளிச்சம் கொடுக்க அத்தர் எழுந்தள்ளி இருக்கிறார். அமையே இந்த நாளின் கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துவோம், ஜெபிப்போம், துதிப்போம், இணையுங்கள், அலையுங்கள் எங்களோடு இணைந்து கர்த்தரின் நாமத்தை நாங்கள் ஒன்றாக சங்க வானொலிக்கு சங்கமித்து என்னுடைய நாமத்தை துதித்து ஜெபித்து உயர்த்துவோம். வாருங்கள், அழைத்து பாருங்கள், கர்த்தர் நாமத்தை ஒன்றாக உயர்த்துவோம். ஆமென். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நாங்கள் இனத்தை செலுத்துவோம், துதிவெளியை செலுத்துவோம், ஜெபத்தை செலுத்துவோம், நன்றி சாட்சி சொல்வோம். கர்த்தரையும் மட்டும் நடத்தின கிருபைகளுக்காக நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. நன்றியுள்ள இதயத்தோடும் சோசரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். மனுஷன் பார்க்கிற விதமாய் நீர் பாரேன் என்று சொன்ன கர்த்தர், நன்மையினால் எங்கள் வாயை திருப்தியாக்குற கர்த்தர், அப்பா கழுதுக்கு சமானமாய் அப்பா வயதை திரும்பவுமாய் வாழ வயது போல மாற்றுகிற தகப்பன், நீர் எவ்வளவு நல்லவரப்பா, அவ்வளவு பெரியவரப்பா, பரிசுத்தரப்பா, பரிகாரி ஆண்டவர் அப்பனே, சூழ்நிலையை பார்க்காதபடி சூழ்ந்திருக்கிறவர்களை பார்க்கவும் நீர் சுற்றி இருக்கிறீரே, உட்புறம் பிற்புறம் நெருக்கி நேசித்து உமது கரத்தை எங்கள் மேல் வைக்கிறீரே. எவ்வளவு பெரிய ஆச்சரியமான அன்பு, எவ்வளவு பெரிய அற்புத தேவனின் அன்புப்பா, உடைய அன்புக்கு ஈடாக ஒன்றுமே இல்லை தகப்பனே. வேற பெற்றவர் அல்லவா, நாலு மக்கள் நன்றி செலுத்தும், நன்றி செலுத்தும், நன்றியோடு சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம்புகள் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம்புகள் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே அப்பாவும் கண்கள்.

பாவு கண்களில் இருவை வேண்டுமே, எப்போதும் இன்னருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலே.

好几套的迷人的人，不算的人民，迷人之民的迷糊的迷，迷糊的迷糊的。

0: Hallelujah, hallelujah, amin. அமீன் கர்த்தர் நாமம் மகிமைப்படுவது நாங்கள் வார்த்தைக்குடாய் கடவுள் சொல்வோம். இந்த நாளும் 103 சங்கீதம் நாங்கள் 1 தொடக்கம் 5 வசனங்களை வாசித்து வார்த்தை சிந்தனைக்கான ஒரு வார்த்தை எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 103:1 தொடக்கம் 5 வசனங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்ரீ, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்ரீ. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்ரீ, அவர் செய்த சகல உபகாரியங்களையும் மறவாதேன். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமீன். நிச்சயமாக இது சங்கீதக்காரன் தன் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறான். ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நீ அப்படி சொல்லுகிறார் தன் ஆத்மாவை. அவருடைய ஆத்மா நம்முடைய ஆத்மாவும் கூட சில சூழ்நிலையில பார்த்து சஞ்சலங்கள் தவிப்புகள் வேதனைகள் கஷ்டங்களுக்குள்ள போகும் பொழுது நிச்சயமாக அந்த ஆத்மா சில வேலை தொலைந்து போகிற அந்த ஆத்மா பெரிய விளவீனப்பட்டு போறது. அப்படிப்பட்ட வியாகுலப்படுகிற அந்த ஆத்மாவை பார்த்துத்தான், வேதனைப்படுகிற அந்த ஆத்மா பார்த்துதான் தாவீது எனக்கு தானே சொல்லுவார், என் ஆத்மாவே எத்தனை சோஸ்ரீ, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. மீண்டும் சொல்றேன், ஆத்துமாவே கர்த்தர் சோஸ்ரி. ஏனென்று சொன்னா அவர் செய்த சகல உபகாரங்களையும் வரவாதே. வயிற்றிலிருந்து வயிற்று அதாவது தாயின் தரவை தோன்றும் ஒன்றே முன் குறித்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஏந்தி சுமந்து உங்களை தப்புவித்த அந்த உபகாரங்களை அவர் செய்த நன்மைகளை என் ஆத்துமாவே நீ மறவா. நீ இப்ப பார்த்து இந்த வேளை உன் சூழ்நிலை மாறிக்கொண்டிருக்கலாம், சூழ்நிலை வேதனைக்குள்ளே இருக்கலாம், வியாதிக்குள்ளே இருக்கலாம், விளவியிலிருந்திருக்கலாம். அதை குறிச்சு புறமுறுக்காதே, முறுமுறுக்காதே, வேதனை கொள்ளாதே. என் ஆத்துமாவே அவர் செய்த சகல நன்மைகளை பார்த்து அவரை சோஸ்தரி, அவரை துதி. ஆமே கத்தனா ஒன்றே மகிமைப்படுவதாக. இப்பொழுது நாங்கள் ஊழியர்கான ஜெபத்தை ஏறெடுக்கவும் துதிக்கவும் உங்களோட சிஸ்டர் டோலி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். அழைப்புகள் கொண்டு வருவோம் சகோதரிகள். Praise the Lord, Sister Dolly.
1: Praise the Lord, Sister. Praise the Lord.
0: Praise the Lord. Amen. கர்த்தருடைய கிருபைக்காக நன்றி. ஊழியருக்கான ஜெபத்தை ஏறெடுத்து வாருங்கள், துதியுங்கள். நம்மளோட ஒரு மனப்படுது.
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். எல்லா விதத்திலும் அவர் எங்களுக்கு அன்பு அன்பாக ஆறுதல் அளிக்கிற தகப்பனா இருக்கபடியா நன்றி செலுத்துறேன். இப்பொழுது ஆண்டவரே, சங்கம நித்திய சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்தில் ஆண்டவரே, நீங்க எங்களுக்குள்ள ஒளியாக வந்து எங்களுக்குள்ள ஆண்டவரே உங்களோட வார்த்தையை அனுப்பி எங்களுக்கு சுகம் கொடுத்து பலன் கொடுத்து சத்துவத்தை பெருக பண்ணி எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிற மகா கிருபியலுக்கு நன்றி செலுத்துறேன். அப்பா, நாங்கள் வழி தப்பி போன ஆடுகள் போல இருக்கும் பொழுது நீங்க எங்களை தூக்கி எடுத்து ஆண்டவரே இப்பொழுது அப்ப உங்களுக்கு என்று எழுந்து பிரார்த்திக்கிற ஒளியாக மாற்றின கிருபேலுக்காண்டி நன்றி செலுத்தினப்பா. நீங்க வாக்கு தத்தம் செய்தவர், வாக்கு மாறாதவர் ஆண்டவரே. ஆமென். ஆண்டவரே, நெருக்கத்தில் இருந்து கத்தரை நோக்கி கூப்பிட்டேன், கத்தர் என்னை கேட்டருளி கேட்டு விசாலித்திரே என்னை வைத்தாராமே. நன்றி சாமி, நன்றி அப்பா, நன்றி இயேசு அப்பா. எங்களை நாங்கள் மனுஷரை நம்புவதை பார்க்கல, உங்கள் மேல பற்றுதலாயிருந்து உங்கள் மேல எங்களை நம்பிக்கை வைக்க தந்த மகா பிரிதான அன்புக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. சங்கமமான நித்திய வெளிச்சத்துல நீங்க தான் பலத்தினாலும் மேல பராக்கிரமத்தினாலும் இல்லை, உங்களுடைய பரிசுத்தமான ஆவியின் மூலமாக நீங்க நடத்தி கொண்டு வர்ற இந்த பெரிதான ஊழியத்துக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. எத்தனை பேர் வானொலி மூலமாக ஆண்டவரை கேட்கும் பொழுது, நாங்க பாடும் பொழுது, வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும் பொழுது அவர்கள் இருக்கிற இடம் அதிரக்கூடியதாக உங்களுடைய பெலனை எங்களுக்கு கொடுத்து நாங்கள் பெலவீனத்துல உங்களுக்கென்று எழுப்பி பிராசிக்கிற ஒளியாக மாற்றி சாட்சி உள்ளவர்களாக எங்களை நிறுத்தி வைத்திருக்கிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். நன்றி, நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. அப்பா, வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரரை உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்குறேன். உங்களோட இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க அப்பா. எந்த எதிரியும் எந்த சத்துரும் வர மாறாத வண்ணமாக அவர்களை உங்களுக்கு இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து உங்களுடைய அபிஷேகத்தினால நிரப்பி உங்கள் ஜெபாவியை கொடுத்து அவங்களை உங்களுடைய சித்தத்தின் பின் நடப்பதற்கு யாவரையும் வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். உங்களுடைய நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு தந்த கிருபயங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். இந்த நாள் ஒரு பிரிதான ஆசீர்வாதமான நாளாக நீங்க மாற்றி எங்களுக்கு கொடுத்து உங்களுடைய அன்புல நாங்கள் எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பதற்கு ரிஜாய்ஸ் இன் தி லார்ட் ஆல்வேஸ் ரிஜாய்ஸ் என்று கூறியபடி உங்களுக்குள்ள எப்பொழுது மகிழ்ந்திருந்து உங்களுக்குள்ள மகிழ்ந்திருக்க தந்த இந்த அன்புக்கு நான் கோடி கோடி நன்றி செலுத்துறேன். யாவரையும் உங்கள் சித்தத்தின்படி நடத்துங்க, யாவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலமே. பிதாவே நன்றி, இயேசுவே நன்றி, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே அப்பா. உங்களோட துதியின் மூலமாக எங்களுக்குள்ள வாசம் செய்கிற தகப்பனே உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஆமேன் என்று ஆனந்தம் என் இயேசு தருகிறார், துதிப்பேன், துதிப்பேன், துதித்து

துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். இரவின் பயங்கர பகலில் அன்புக்கும் எதற்கும் பயமில்லை. உன்னை தேவன் எனது உன்

0: வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் முதாத படிக்கு கரங்களில் ஏந்துவார் என்று ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. ஆமேனப்பா. உங்களுக்கெல்லாம் நாங்கள் மகிழ்ந்து இருப்பதற்கு இந்த பெரிதான ரட்சிப்பை எங்களுக்கு கொடுத்ததுக்கு நான் நன்றி செலுத்துகிறேனப்பா. நன்றி நன்றி கோடி கோடி நன்றி அப்பா. எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கத்தரை உனக்கு தாபாரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடரத்தை அணுகாது என்று சொன்னபடி எங்களுக்கு என்ன விதமான புயலங்கள் மேல் வந்தாலும் கத்தர் எங்களுக்குள்ள இருக்கிறார். அவர் பெரியவர், நல்லவர். எங்களுக்கு கூட அவரது கிருபை பொழிந்தள்ளி கொடுத்து ஒவ்வொரு நிமிடம் புதிதாக அவங்களோட சுரலில் மறைவில் வைத்து எங்களை தாங்கி நடத்துற கிருபைக்கு நான் நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தி மூலம் என் பிதாவே, நன்றி இயேசுவின் நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன்.
1: ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி சிஸ்டர், நன்றி. அருமையான பாடல், அருமையான ஊழியர்களுக்கான பாடப்பட்டு ஜபித்தீர்கள். அப்படியா ஜபித்து துதித்தவங்களையும் உங்கள் குடும்பத்தின் ஊழியங்களையும் கத்தர் நிறைய ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இணைந்திருங்கள். வார்த்தை வெளிச்சத்தின் தொகுப்பாளராக நடத்து ஆயத்தமாயிருங்கள். கத்தர் நாமத்தை நாங்கள் ஒன்றாக மகிமைப்படுத்துவோம். நன்றி சிஸ்டர். ஆமேன் ஆமேன். அடுத்தது நாங்கள் துதிப்போம். கத்தர் பெரிய காரியங்கள் செய்வார். இந்த நாளும் வானொலி ஆசீர்வதித்து நீருக்கான ஜெபத்தை ஏறெடுப்போம். என்னோடு ஒரு மரப்படுங்கள், நாங்கள் ஜெபிப்போம். சோஸ்திரம் ஆண்டவரே, நன்றி தகப்பனே. நாள் வந்து தங்கம் வானொலி உடைய கரத்தில் தருகிறோம். வானொலியை நீர் ஆசீர்வத்து கிருபிகளுக்காக நன்றி. நான்கு திசையிலும் உள்ளது யார் தேசங்கள், அந்த தேசங்களுக்குள்ள இருக்கிற ஜனங்களுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் கதாவே சங்கமிக்கத்தக்கதாக அவர்கள் உமக்குள்ள சங்கமிக்கத்தக்கதாக நீங்க கிருப செய்வீராக. அநேக ஆத்துமாக்களை கொள்ளை பொருளை பங்கிட்டுக் கொள்ள உதவி செய்யுங்க கத்தாவே. உங்க பிரியமில்லாத இருக்கிற காரியங்கள் எல்லாம் சுத்தரிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு அப்பா இந்த பெரு சுத்த பூமியாக நீங்க ஆளுக செய்கிற ஆளுகளை தகப்பனாக அப்பா நீரங்கள் நடுவில் உலாவி நீரங்கள் தேவனாய் நாங்களுடைய ஜனமாயும் இருக்க இதைய செய்வீரா இருவே அழைப்பீர். அப்படிப்பட்ட வல்லமை இறங்கட்டும் ஆண்டவர். உமக்கு பிரியமான செய்ய ஒவ்வொருத்தரும் செயல்பட இருவ செய்யுங்கப்பா. நெஞ்சனங்கள் அறிவில் உணர்வுகள் சங்காரமாய் போய்விடாதபடி அப்பா இந்த வானொலி கூடாக அநேக ரசிக்கப்பட மன்னன் திரும்பத்தக்கதாக இந்த வானொலியை கேட்டோம், விடுதலை அடைந்தோம், சுகத்தை பெற்றுக்கொண்டோம். அப்பா இந்த வானொலிக்குள்ள துதி பாடல்கள் ஜெபங்கள் வார்த்தையின் பகுதிகள் எங்களை தொட்டது, எங்களை நடத்துகிறது என்று சொல்லத்தக்க சாட்சியின் பாத்திரங்களை எழுப்பித்தாங்க. நீங்க பொறுப்படுங்க அப்பா. வானொலி இயேசுவின் நாமத்தை ஆசீர்வதி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த வானொலி ஊழியர் எல்லா ஊழியர்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். சிறுவர்களுக்காய் ஜெபிக்கிறோம், மனைவிக்காய் ஜெபிக்கிறோம், பிள்ளைகள் பிற பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். அவரோடு இருந்து இணைந்து உடன் ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. மாலை நிலைத்திய வெளிச்சத்து ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. மனிதனையாக்கா ஜெபிக்கிறோம். அவரோடு இணைந்து ஊழியர்கள் செய்யற எல்லா ஊழியர்களுக்காக நன்றி செலுத்தும். நீங்க கொடுத்த இந்த வானொலிக்குள்ள ஒரு டீம் ஒர்க்காக சாவே இணைந்து செயல்படும் நாமத்தை மையப்படுத்த வானொலியின் ஆசிரியத்திற்கு நன்றி ஆண்டது. இன்னும் வல்லமையா எடுத்து பயன்படுத்த வேண்டுமா இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம். அன்பு நேர்களுக்காக செபிக்கிறோம். மறுவழிப்பு கேட்கப்படும் அன்பு நேர்களை நம்ம திருக்க தருகிறோம். ஒவ்வொருத்தரையும் நீ பேர் பேராய் ஆசீர்வதி நாளந்துள்ள பிள்ளைகளை ஊழியம் செய்யும்படி அழைப்பி தாங்க ஆண்டவர். எந்தெந்த இணைப்போடு கூட எந்தெந்த ஆண்டவரையோ அலைகள் இணைந்திருக்கின்றதோ அந்த அலைகளுக்கு கூட நீர் அலையாய் எழுந்து உடைய வல்லமையை வெளிப்படுத்த வேண்டுமா. உடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படியா, உடையாட்சி நீதியும் கட்டப்படும்படியா இதைய செய்ய வேணுமா செவிக்கும். அப்படியாக நீங்க செய்ய போற கிருபைகளுக்காக நன்றி செலுத்தும். இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து செவங்கும் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். கத்த நாம மகிமைப்படும் ஒரு பாடலை பாடுவோம். கத்த நல்லவர் உங்க அழகான முகம் உள்ளத்து அசைக்கிது, உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது, உங்க அழகான முகம் இனி உள்ளத்து அசைக்கிது, உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது. நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன், நம்பிக்கையே இயேசு.

உங்கள் அழகாலமுகம் என்னை உள்ளத்தை அசைக்கிது. உங்கள் அழகான குரல் என்னை தூக்கி நடத்துது. அந்நாளை போல நானும் நம்புவேன்.

நேசித்தோர் விலகினாலும் நம்புவே, பிறர் என்ன தூற்றினாலும் நம்புவேன், நேசித்தோர் விலகினால் நம்புவேன், நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன். ஏ நம்பிக்கையே இயேசு நீங்க தான், உங்க அழகான முகம் என் உள்ளத்தை அசைக்கிது, உங்க அழகான குரல் என்ன தூக்கி நடத்துது, நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன். ஏ நம்பிக்கையே இயேசு நீங்க தான், நான் நம்புவேன், இன்னும் நம்புவேன். ஏ நம்பிக்கையே இயேசு நீங்க தான். அப்பா, உடைய அழகான முகம் எங்களை கண்டதால் இன்று நாங்கள் வாழ்கிறோம் அப்பா. அப்பா, உம்முடைய வல்லமை குரல் துணிக்கிறதால நாளிலுடைய சத்தத்தின் வாகித்துவ வல்லமையை நாங்கள் அறியும்படியாக, அதே சுவனாந்திரங்களை எதிரப்பண்ணது தங்கிதக்கால் சொன்னால், பாலவனங்களை எதிரப்பண்ணது, கேதுரு மரங்களை முறிக்கிறது, பெண்மான்களை ஈனப்பண்ணது இல்லையா, அப்படிப்பட்ட அந்த சத்தத்தின் துணிய எங்கள் தேசத்தில துணிக்கட்டும் ஆண்டவர். அநேக உள்ளங்கள் ரசிக்கப்படும் அப்பா, கட்டுகள் கட்டவுள் கணுவங்கள் முறி

உம்மை ஆராதிப்பேன், காலமும் நான் துதிப்பேன், விளையும் நான் போற்றுவேன், காலமும் நான் துதிப்பேன், விளையும் நான் போற்றுவேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நம்பிக்கையாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும், நம்பிக்கையாவும் இழந்தாலும் எல்லாமே முடிந்தது.

மாடியும் ஊயத்தெழும் பச்சைவீர் எந்தன் கல்லறையில் கல்லை புரட்டிடுவீர் என்னை மாறுபடியும் ஊயத்தெழும் பச்சைவீர்.

கழுத்தை ரெட்டிப்பாய் இன்னும் தோதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன்.

0: அமீன், கர்த்தராவின் ஒன்றே மகிமைப்படுவதாக. சரியாற்றொன்று நேரம் 7:29. இதுவரை நேரமும் நாங்கள் துதி பாடல் ஜெபங்களுக்குள்ளாய் கடந்து சென்றோம். கர்த்தராவத்தை மகிமைப்படுத்தினோம். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள். இந்த மாலை நேர நித்திய வெளிச்சத்திலே கர்த்தர் வெளிச்சத்தை கொடுத்த வார்த்தையை வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறார். வெளிச்சத்தின் தகப்பன் நிச்சயமாக எங்கள் மத்தியிலே அசைவாடி கண்டிருக்கிறார். அப்படிப்பட்டது வாய் தேவன் இந்த நாளும் என்னோடு உங்களோடு பேச போற வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியை நாங்கள் கேட்க போகிறோம். வார்த்தையிலே மகிமைப்படுகிற தேவன், வார்த்தையான தேவன் இன்றும் நம் மத்தியில் இருக்கின்றார். ஆமென். நாளும் முதலாவது தேவ செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆயத்தமாயிருக்கிறார்கள் சகோதரி சாணி சேர்ந்தவர்கள். அவரிடத்துல நாங்கள் ஒப்பு கொடுப்போம். அவர்கள் முதலாவது தோசை எடுத்து வருகிறார்கள். வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில நித்திய வெளிச்சத்துல வெளிச்சத்தின் தேவன் வெளிச்சம் கொடுக்க எங்களோடு இணைந்திருக்கிறார். இணைந்திருக்கும் சகோதரி அழைப்பு கொண்டு வந்து வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போம். நாமத்தினாலும் நித்திய வெளிச்சத்தின் நேரத்திலும் வார்த்தையின் பகுதியில உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கிறோம் சிஸ்டர், எடுத்து வாருங்கள்.
1: ஆமேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாங்கள் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் உம்மிடத்தில் வருகிறோம். ஆண்டவரே, தகப்பனே, இந்த வேளையிலும் சுவாமி நீங்கள் எங்களோடு பேச இருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவரே நாங்கள் தெளிவாய் உணர்ந்து அதை அறிந்து கொண்டவர்களாய் ஆண்டவரே அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொரு காரியங்களும் சுவாமி எங்களுடைய வாழ்க்கையை இன்னுமாய் உம்மோடு கூட மேம்படுத்தவும் உம்மோடு வாழுகிற வாழ்க்கையில எங்களை அடுத்த ஒரு கட்டத்துக்குள்ள கொண்டு செல்லவும் எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, பசுத்தாவியானவரே, முழுக்க முழுக்க உம்முடைய ஆளுகைக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீங்க நடத்துங்க, நீங்க பேசுங்க. உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நாங்கள் கிரகித்து அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால்.

0: ஜெபிக்கிறோம் உங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.
1: கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை ஒருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலும் நாங்கள் மாற்கு 8:22-38 உள்ள வசனங்களை தியானிக்க போகிறோம். மாற்கு 8:22-38 உள்ள வசனங்களை தியானிப்போம். இங்கே இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற இந்த பிரசங்கத்தின் தலைப்பு, எதையாகிலும் காண்கிறாயா, எதையாகிலும் காண்கிறாயா. இதுதான் இன்றைய செய்தியின் தலைப்பு. வசனம் சொல்லுகிறது, பின்பு அவர் பெத்சாயிதா ஊருக்கு வந்தார். அப்பொழுது ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவனை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் குருடனுடைய கையை பிடித்து, நான் அதை முழுசா வாசிக்க நான் விரும்பல, நான் அநேக நேரம் போயிடும், நிறைய காரியங்களை குறித்து பேச இருக்கிறது, நீங்க உங்களிடத்துல வேதம் உங்களுடைய கரத்துல இருக்கும் என்று சொன்னால் இதை மார்க் பண்ணி கொள்ளுங்க, நேரம் கிடைக்கும் போது இதை வாசிங்க. 22-38 உள்ள வசனங்களை நடக்கிற ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்க ஒரு குருடனை வந்து கொண்டு வருகிறார்கள். அவனை ஆண்டவர் சொஸ்தமாக்க ஆண்டவர் அவனை சொஸ்தமாக்குகிறார். அவர் சொஸ்தமாக்கி விட்டு ஒரு சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். இந்த சம்பவத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, முதலாவது அந்த குருடனை சொஸ்தமாக்குகிறார். அவனை சொஸ்தமாக்கினதுக்கு பிறகு பேதுருவையும் ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். இந்த குருடனுடைய பிசிக்கல் இல்னஸ் ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். வெளியரங்கமாய் அவனோட உடல்ல இருந்த அந்த பார்வையை ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். ஆனால் தொடர்ந்து நீங்க அதை வாசிப்பீங்கன்னு சொன்னா, அங்கே பேதுருவனுடைய ஆவிக்குரிய குருட்டாட்டத்தை ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். அது பேதுரு மாத்திரமல்ல, அன்றைக்கு அவரோடு கூட இந்த எல்லா சீஷர்களுடைய குருட்டுத்தனத்தையும் ஆண்டவர் அன்றைக்கு தெளிவாய் பார்க்க வைக்கிறார். அதைத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அந்த அதிகாரத்திலே அந்த ரெண்டு சம்பவங்களையும் குறித்து அங்கே போடப்பட்டிருக்கிறது. இங்கே மூன்று காரியங்கள் என்னவென்று சொன்னால், முதலாவது ஆண்டவர் வந்து அவனை அந்த கூட்டத்துல இருந்து தனியாய் அழைத்து கொண்டு போகிறார். இதை வாசிக்கும் போது எனக்குள்ளே ஒரு கேள்வி. 22 வசனத்தை தொடங்கும் போதே, பின்பு அவர் பெத்சாயிதா ஊருக்கு வந்தார். அப்பொழுது ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவனை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது. நீங்க நல்லா கவனியுங்க, அவனுக்கு சுகம் வேண்டும் என்று சொல்லி அந்த குருடன் வந்து கேட்கவில்லை. ஆண்டவர் எனக்கு பார்வையை தாங்கன்னு சொல்லி அவன் கேட்கல. அந்த ஊர் மக்கள் தான் அவனை கொண்டு வந்து ஆண்டவரை வேண்டிக் கொள்ளுகிறாங்களாம். தே ஆர் ப்ளீடிங், ஆண்டவரே எனக்கு இவனுக்கு இரக்கம் காட்டுங்கன்னு சொல்லி அவனை ஆண்டவரை பார்த்து, இவனுடைய கண்களை தொட்டு சுகமாக்கும் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து வேண்டிக் கொண்டார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஆனால் ஆண்டவர் என்ன உடனே செய்கிறார், அவங்க வேண்டிக் கொண்ட உடனே அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போயிட்டாராம். ஜனங்கள் தான் கேட்கிறாங்க, நான் அவங்களுக்கு முன்னால் ஆண்டவர் சுகப்படுத்த இல்லை, அவனை அப்படியே வெளியே அந்த கிராமத்தை விட்டே வெளியே கொண்டு போயிட்டேன், அந்த பெத்சாயிதா கிராமத்தை விட்டே ஆண்டவர் வெளியே கொண்டு போயிட்டேன். இது வாசிக்கிறது கொஞ்சம் வேடிக்கையா இருக்கும் என்று சொன்னால், வேண்டி வந்து அந்த அவருக்கு சுகத்தை கொடுங்கன்னு இரக்கத்தை காட்டுங்கன்னு சொல்லி வேண்டி ப்ளீட் பண்ணி வந்து கேட்ட அந்த ஜனங்களுக்கு முன்னால ஆண்டவர் அவனை சுகப்படுத்த விரும்பல, அவங்களை எல்லாரையும் விட்டுட்டு ஆண்டவர் அவனை தனிய கூட்டிட்டு போகிறார். தனியே கூட்டிட்டு போய் அவனை சொஸ்தமாக்குவதை நாங்கள் பார்க்க முடிகிறது. இது வந்து இதை நான் வாசிக்கும் போது எனக்கு இது ஆச்சரியமா இருந்ததுனால, ஆண்டவர் இதை செய்வதற்கு ஒரு சில காரணங்கள் அங்கே இருக்கிறது. என்னவென்று சொன்னால், அந்த ஆண்டவர் வந்து முதலாவது அவனோடு கூட ஒரு தனிப்பட்ட உறவை ஆண்டவர் ஏற்படுத்த விரும்பினார். ஒரு தனிப்பட்ட தொடுதலை அந்த குருடனுக்கு கொடுக்க விரும்பினார். ஏனென்று சொன்னால், நீங்க பாருங்க, அந்த குருடன் வந்து ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவ பெத்சாயிதா கிராமத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஊர் இடத்துல ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்தார் என்று சொல்லி வாசனத்துல நாங்க வாசிக்க முடியும். அந்த பட்டணத்துல பெத்சாயிதா பட்டணத்துல ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்தார். ஆனால் அதெல்லாம் அறிந்திருந்தும் அந்த பட்டணத்தை சேர்ந்த அந்த குருடனுக்கு கொஞ்சம் கூட விசுவாசம் இல்லை. அவன் வந்து கேட்கல, ஆண்டவரே என்ன சுகமாக்குங்கன்னு அவன் கேட்கவே இல்லை ஒரு வார்த்தை. அந்த ஜனங்கள் தான் கேட்டார்கள். அப்ப அவனுக்கு ஒருவேளை தனிப்பட்ட விதத்துல ஆண்டவரிடத்துல ஒரு விசுவாசம் இல்லாம இருந்திருக்கலாம், அல்லது ஒரு அவன் அந்த குருடனா இருந்ததுனால அவன் ஏங்கி ஏங்கி தவித்து அப்படியே மனம் நொந்து போனவனாய் ஒரு இறுக்கமான மனதை உடையவனாய் அவன் மாறி இருக்கலாம், அல்லது நான் இப்படியே வாழ்ந்து கழித்து விடுகிறேன் என்று சொல்லி ஒரு தன்னை சோர்ந்து போனவனாய் அவன் இருந்திருக்கலாம். அவன் அது எப்படியோ, ஆனால் அவன் அதை கேட்கவில்லை. தன்னை சுகப்படுத்துங்கன்னு சொல்லி அவன் கேட்கவில்லை. ஆண்டவரோடு அவனுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு ப்ளீடிங் இருக்கு இல்லை, ஆண்டவரோடு மேல ஒரு விசுவாசம் இருக்கு இல்லை, அவரிடத்துல எதிர்பார்ப்பும் இருக்கவில்லை, எதுவுமே அவனுக்கு இருக்கவில்லை. சொல்ல போனாலும் ஆண்டவரிடத்துல அவனுக்கு எந்த உறவுமே இருக்கவில்லை. ஆகவேதான் அவனை ஆண்டவர் தனியாக அழைத்து கொண்டு செல்வதற்கு ஒரு காரணம் என்னவென்று சொன்னால், ஆண்டவரோடு கூட அவனோட தனிப்பட்ட உறவை ஏற்படுத்த ஆண்டவர் விரும்பினார். அவனோடு கூட ஒரு தனிப்பட்ட உறவை ஆண்டவர் ஏற்படுத்த ஒரு தனித்துவமான தொடுதலை அவன் கண்களின் மீது ஆண்டவர் வைக்க விரும்பினார். அதனாலதான் முதலாவது அவனை தனியாக கொண்டு போகிறார். அது மாத்திரமில்லை, நீங்க மத்தேயு 11:21 நீங்க போவீங்கன்னு சொன்னா, மத்தேயு 11:21 வாசிக்கிறோம், கேராசினே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்தால் அவர்கள் அப்பொழுதே ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பியிருப்பார்கள். நியாயத்தீர்ப்பு நாளிலே உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கலும் தீருவுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது இலகுவாய் இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இதே பெத்சாயிதா பட்டணத்தை குறித்து ஆண்டவர் கடிந்து கொள்வதை நாங்கள் வாசிக்க முடிகிறது. மத்தேயு 11:21 அங்கே கொடுக்கப்படுகிறது. நீங்க அதை நேரம் கிடைக்கும் போது அதை ரெஃபர் பண்ணி பாருங்க. ஆண்டவர் இந்த பெத்சாயிதா கிராமத்தை வந்து கடிந்து கொள்ளுகிறார். ஏனென்று சொன்னால் அவங்க இடத்துல நிறைய அற்புதங்களை ஆண்டவர் செய்தார், ஆனால் அவர்களிடத்துல மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் அங்க இருக்கவில்லை. அவங்க வந்து வெறும் ஒரு ஷோவா தான் இந்த ஆண்டவருடைய அற்புதங்களை எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. சில பேர் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஆண்டவர் செய்கிற அற்புதங்களை வந்து வேடிக்கையாய் ஒரு ஒரு என்டர்டெய்னிங்கோட பாக்குறத நாங்க கவனிக்கலாம். சில இடத்துல பிசாசுகள் துரத்தப்பட்டு அவங்க டெலிவரன்ஸ் மற்றவர்களுக்கு நடக்கும் போது அவங்களோட ஒரு வேடிக்கையை அதை பார்த்து கொண்டிருப்பாங்க. அதே போலதான் இந்த ஜனங்கள் எல்லாம் ஆண்டவர் செய்த ஒவ்வொரு அற்புதங்களையும் வேடிக்கையாய் ஒரு ஷோவை பார்க்கறது போல அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களிடத்துல இந்த தனிப்பட்ட உறவும் தேவனோடு இருக்க இல்லை. ஆனால் இன்ஃபேக்ட் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழிய நாட்களிலே இந்த பெத்சாயிதா கிராமத்துக்கு இடத்துல அநேக அற்புதங்களை ஆண்டவர் செய்தார். ஆனால் அவர்களிடத்துல விசுவாசம் இருக்கவில்லை தேவன் மீது. ஆண்டவரோடு கூட தனிப்பட்ட உறவு இருக்கவில்லை. ஆண்டவர் அவருடைய ஆண்டவரிடத்துல மனம் திரும்புதலின் கனியை கொடுக்க அவர்களுக்கு விருப்பம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கிராமமாய் அது இருந்ததின் பட்சத்துல ஆண்டவர் வந்து அந்த இடத்துல இருக்காம விசுவாசம் வெளிப்படாத மனம் திரும்புதலின் கனி வெளிப்படாத அந்த கிராமத்துல தன்னுடைய செய்கையை செய்ய விரும்பாதவராய் அவனுடைய கையை பிடிச்சு கொண்ட வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் அவனுடைய கையை பிடிச்சு கொண்டு அந்த கிராமத்தை விட்டு வெளியவே அழைத்து கொண்டு போய்விடுகிறார். அண்ட் ஆல்சோ மூன்றாவதாய் ஆண்டவர் அவனை சுகமாக்குகிற அந்த சுகப்படுத்துதலின் மூலம் தன்னோடு கூட இருந்த சீஷர்களுக்கு தன்னை தொடர்ந்து வந்த தன்னை தன் பின்னாக வந்த தன்னுடைய சீஷர்களுக்கு எனக்கும் உங்களுக்கும் கூட ஒரு பெரிய ஆவிக்குரிய ஒரு பாடத்தை ஆண்டவர் எடுக்க விரும்புகிறார். அவனை வெளியே ஆண்டவர் கொண்டு போவதற்கு இதெல்லாம் காரணமாயிருக்கிறது. இரண்டாவது ஆண்டவருடைய தொடுதலை நாங்கள் தியானிக்க போகிறோம். இதுல நீங்க நல்லா பாருங்க, ஆண்டவர் செய்த அற்புதங்கள் எல்லாம் நாங்க வேதத்துல எவ்வளவோ அற்புதங்களை வாசிக்கிறோம். எந்த இடத்துலயுமே ஆண்டவர் யாரையுமே ரெண்டு தரம் தொட வேண்டிய அவசியம் இருக்கவில்லை. அவன் ஆண்டவர் தொடுகிறார். தன்னுடைய உமிழ்நீரை அவனுடைய கண்கள்ல கிராமத்துக்கு வெளியே அவனை கொண்டு போய் அவனுடைய கண்கள்ல தன்னுடைய உமிழ்நீரை அங்க வைக்கிறார். தன்னை தொடுகிறார். தொட்டு விட்டாட்ட கேட்கிறான், உன் என்னத்தை பாக்குறா என்று கேட்கிறார். அவன் சொல்லுகிறான், நான் அவன் மனிதர்களை வந்து நடமாடுகிற மரங்களை போல பார்க்கிறானாம். மனுஷரை மரங்களை போல காண்கிறேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். தான் பார்க்கிறது மனுஷன் என்று அவனுக்கு தெரியும். ஆனா அந்த மனுஷர் அவனால வந்து தெளிவா பார்க்க முடியல. அவன் பார்வையை பெற்றுக்கொண்டான், ஆனா தெளிவை பெற்றுக்கொள்ளவில்லை. பார்வை அவனுக்கு அங்கே கிடைத்தது, ஆனால் தெளிவு அவனுக்கு கிடைக்கவில்லை. அவன் பார்ப்பது மனுஷர்கள் என்பதை அவன் அறிந்திருக்கிறான், ஆனால் அவர்களை வந்து மரங்களைப் போலத்தான் அவனால் பார்க்க முடிகிறது. நடக்கின்ற மனுஷரை நான் மரங்களைப் போல காண்கிறேன் என்று சொல்லுகிறான். அப்படியே பேதுருவுக்கு வருவோம். அதே அதிகாரத்துல ஒரு 2-3 தள்ளி நீங்க வாசிச்சீங்கடா, ஆண்டவர் கேட்கிறார், என்னை யார் என்று சொல்லி ஜனங்கள் சொல்லுகிறார்கள் என்று கேட்கும் போது உடனே சீஷர்கள் வந்து சிலர் ரொம்ப எலியா சிலர் ரொம்ப தீர்க்கதரிசி இப்படி சொல்றாங்கன்னு சொல்லும் போது பேதுரு உடனே சொல்லுகிறான், நீ கிறிஸ்து என்று அவன் சொல்லுகிறான். ஆண்டவர் ரெண்டு பேருக்குமே ஒரே கட்டளை தான் கொடுக்கிறார். இந்த குருடனுக்கு ஆண்டவர் சொஸ்தமான பிறகு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இதை போய் யார்கிட்டையுமே சொல்லாதன்னு சொல்றேன். அதுக்கப்புறம் பேதுருவை தொட்டு அவன் வந்து நீ கிறிஸ்து என்று அப்புறம் சொன்னதுக்கு பிறகு அன்று சொல்லுகிறேன், இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு உனக்கு நான் உறுதியாக கட்டுகிறேன்னு அவனுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் பெற்றுக்கொண்ட அந்த இந்த காரியத்தை வந்து சொல்லாத இந்த ரெண்டு பார்வை இல்லாத அந்த குருடனும் ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய பார்வை இல்லாத பேதுருவும் அங்கே ஒரே இடத்துல தான் இருக்கிறார்கள். அவனுக்கு பார்வை கிடைத்தது, ஆனா தெளிவு கிடைக்கவில்லை. பேதுருவுக்கும் அதே போல ஆவிக்குரிய பார்வை அவனுக்கு கிடைத்தது. அவன் இயேசு கிறிஸ்துவை கிறிஸ்து என்பதை அறிந்து கொண்டான், கிறிஸ்து என்பதை பார்த்தான், கிறிஸ்து என்பதை அவனால் பார்க்க முடிந்தது. ஆனால் என்ன அங்கே வித்தியாசம் என்று சொன்னால், எப்படி அந்த குருடன் மனுஷர் என்று இனம் கண்டு கொண்டான், ஆனால் அந்த மனுஷர் வந்து அவனுக்கு மரங்களைப் போல தெரிந்தார்களோ, அதே போலதான் பேதுருவுக்கு வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கிறிஸ்து என்று காண முடிந்தது. ஆனால் அந்த கிறிஸ்து எதற்காக வந்தார், என்னத்துக்காக வந்தார், அவருடைய உண்மையான அவருடைய நோக்கம், அந்த தெளிவு, கிறிஸ்துவினுடைய வருகையின் தெளிவு அவனுக்கு கிடைக்கவில்லை. ஏனென்று சொன்னால், அதனாலதான் தொடர்ந்து வாசிச்சிங்கன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து அதுக்கு பிறகு தன்னுடைய சிலுவை மரணத்தை குறித்தும் தன் தள்ள ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு தன் கொலை செய்யப்பட்டு மூன்றாவது நாள் உயிர்த்தெழுவேன் என்பதை குறித்தும் அங்கே அவர்களுக்கு சீஷர்களுக்கும் தன்னோடு இருந்தவர்களுக்கும் அவர் பேசத் தொடங்குகிறார். உடனே வந்து பேதுரு என்ன செய்கிறான், அவரை தனியே தள்ளி கொண்டு கூட்டிட்டு போய் அவரை இயேசு கிறிஸ்துவையே கடிந்து கொள்ளுகிறானா, கடிந்து கொள்ள தொடங்கினார். உடனே இயேசு கிறிஸ்து திரும்பி பார்த்து அவர் திரும்பி தம்முடைய சீஷரை பார்த்து பேதுருவை நோக்கி, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டான். நல்லா கவனிங்க இந்த வசனத்துல, அவன் அப்படி சொன்ன இயேசு கிறிஸ்துவ பேதுரு கடிந்து கொள்ளும் போது அவர் பேதுருவ மாத்திரம் பார்த்து சொல்ல இல்லை, அவர் தன்னுடைய சீஷர்களை பார்த்து பேதுருவை நோக்கி பேசுகிறார். ஏனென்று சொன்னால், பேதுருக்கு அங்கே பார்வை கொடுக்கப்பட்டது, அவர் கிறிஸ்து என்பதை அவன் பார்த்தான். பார்த்த அவன் இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளை குறித்து அவர் பேச தொடங்கின உடனே அவனுக்கு அவன் பார்த்த கிறிஸ்து எப்படி அந்த குருடன் வந்து மனுஷன் என்ற இனம் கண்டு கொண்டானோ, ஆனால் மரங்களாய் மாத்திரம் பார்த்தானோ, அதே போல அவரை வெறும் கிறிஸ்துவாய் மாத்திரம் பார்த்தான். ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்து என்றால் என்ன, அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவர் ஒரு மேசியா, தேவனால் அனுப்பப்பட்ட இரட்சகர் என்று சொல்லி அவன் பார்த்தான். ஆனால் இயேசு யார் என்பது அறிந்திருந்தான், ஆனால் இயேசு எதற்காக வந்திருந்தார் என்பதை முழுமையாய் அவனால் புரிந்து கொள்ளுகிற தெளிவு அவனுக்கு கிடைக்கப்படவில்லை. இயேசு யார் என்கின்ற பார்வை அவனுக்கு கிடைத்தது, ஆனால் இயேசு எதற்காக வந்தார் என்கின்ற தெளிவு அவனுக்கு கிடைக்கப்பெறாததுனால அவன் அங்கே இயேசு கிறிஸ்துவே கடிந்து கொள்ளுகிறான். பேதுருவை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்து என்று சொன்னால் ஒரு வெற்றி, அவர் ராஜாவாய் ராஜரிகம் பண்ணுகிறவராய் சிங்காசனத்திலிருந்து ஒரு இராணுவத்தின் தலைவன் போல அங்கே தனக்கு எதிரானவர்களை, தன்னுடைய சத்தியத்தை ஏற்காதவர்களை அழித்து தள்ளிவிட்டு, ரோம பேரரசை அப்படியே அழித்து தள்ளிவிட்டு தன்னுடைய ஜனங்களை ரட்சிக்க வந்தவர் என்று சொல்லி பார்த்தான். பேதுரு கிரீடத்தை பார்த்தான், ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையை பார்த்தார். பேதுருவுக்கு அவர் இரட்சகர் என்று சொன்னது நிமித்தம், அவருடைய ராஜதீக அவருடைய பரம்பரையை அவர் ஜீனியாலஜி அறிந்தது நிமித்தம் அவரை ராஜாவாய் பார்த்தவன், அவர் ஒரு நாள் இந்த உலகத்தை ஆட்சி செய்ய போகிறவர் என்பதை அறிந்தவனாய் அவருடைய கிரீடத்தை மாத்திரம் பார்த்தான். ஆனால் அந்த கிரீடத்தை பெறுவதற்கு முன்பதாக அவர் பயணம் செய்ய வேண்டிய சிலுவையை அவனால் பார்க்க முடியவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையை பார்த்தால், இன்றைக்கு நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில நிறைய நேரத்துல ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம், ஆனால் அந்த ஆசீர்வாதத்துக்கு பின்பதாக இருக்கிற அர்ப்பணிப்பை பார்க்க மறந்து விடுகிறோம். வெற்றியை பார்க்கிறோம், ஆனால் அந்த வெற்றிக்கு பின்பதாக இருக்கிற தியாகத்தை பார்க்க வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளுகிறோம். உயிர்த்தெழுதலை பார்க்கிறோம், ஆனால் சிலுவையை வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளுகிறோம். அங்க சிலுவை இருந்தால் மாத்திரமே உயிர்த்தெழுதலும் இருக்க முடியும். தேவனுடைய திட்டம் எங்களுக்கு வேணும், ஆனால் எங்களுடைய திட்டத்தை விட்டு கொடுக்க எங்களுக்கு மனம் இல்லை. இப்படித்தான் இன்றைக்கு அநேக நாங்கள் கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு நீங்க பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆண்டவர் ஒரு குருடனை ரெண்டு தரம் தொட வேண்டி இருந்துச்சு. அவனுக்கு ஃபர்ஸ்ட் அவங்க மரங்களா தெரிஞ்ச உடனே ஆண்டவர் என்ன செய்கிறார், பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல அவருடைய கைகளை இந்த முறை வைக்கிறார். இப்ப அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொஸ்தமடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டான் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கும் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறார், எதையாகிலும் காண்கிறாயா என்று சொல்லி. தேவனோடு உனக்கு இருக்கிற உறவிலே, உன்னை குறித்து தேவன் அழைத்த அழைப்பிலே, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீ எதையாகிலும் காண்கிறாயா என்று சொல்லி ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறார். நீ எதை பார்க்கறீங்க அதை பார்ப்பதை விட்டு இன்றைக்கு எங்களுடைய அநேகருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஆண்டவருடைய இரண்டாவது தொடுதல் அவசியமாயிருக்கிறது. ஏனென்று சொன்னால் அங்கே பேதுருவை பாருங்க, அவனுக்கு அந்த இரண்டாவது தொடுதல் இல்லாததுனால அவன் தேவ இயேசு கிறிஸ்துவை யார் என்று அறிந்து கொள்ளாமல், யார் என்பதை அறிந்து கொண்டான், ஆனால் எதற்காக வந்தார் என்பதை அறிந்து கொள்ளாமல் அவரை கடிந்து கொள்ள ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் அவனை சபித்து அவனை பின்னாக போ சாத்தானே என்று சொல்லுகிறார். உடனே நாங்கள் நினைக்க கூடாது பேதுருவுக்கு வந்து பிசாசு பிடிச்சிட்டேன்னு சொல்லி, அவனுக்கு பிசாசு பிடிக்கல. பேதுருனுடைய பேச்சில் வந்து என்ன இருந்துச்சுன்னு சொன்னா, அவன் கிரீடத்தை பார்த்தா, நான் சொன்னது போல இயேசு கிறிஸ்து ஒரு இரட்சகர், அவர் ராஜா, ராஜரிகம் பண்ண வந்தவர். ஸோ கிரீடத்தை மாத்திரம்தான் பார்த்தார். இயேசு நடக்க வேண்டிய அந்த தாழ்மையின் சிலுவை, தாழ்ந்து போன எல்லாராலும் தள்ளப்பட்டு, அனைவராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட வேண்டிய அந்த தாழ்மைக்குள்ளே அவர் போக வேண்டிய பயணத்தை அவனால் பார்க்க முடியவில்லை. அவனுக்குள்ளே அங்கே பெருமையான வார்த்தைகள் வெளிப்பட்டது. லூசிபர் முதலாவதாக தள்ளப்பட்டது அவனுக்குள்ளே ஏற்படுத்த அந்த பெருமை, அந்த ப்ரைட் தான், நான் ஏ கடவுளுக்கு நிகரானவன் என்கின்ற அவனுடைய பெருமை வந்தபோது அவன் பரலோகத்திலிருந்து தேவனுடைய சன்னிதானத்திலிருந்து தள்ளப்பட்டவனாய் பிசாசாக சாத்தானாய் மாறிப்போனான். இன்றைக்கு அநேக நேரத்தில் நாங்கள் நினைக்கிறோம் சாத்தான் என்றது ஒரு ஒரு ஆவியாக எங்களுக்குள்ளே வந்து ஆக்களை பிடிக்கிறதுன்னு சொல்லி, அது எல்லாத்துக்கும் முதல் எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற பெருமைகள் எல்லாமே சாத்தான் தான். பெருமையான எண்ணங்கள், ஆவிக்குரிய பெருமைகள், எங்களுடைய சுய கிரியைகளை குறித்த பெருமைகள், இவை எல்லாமே சாத்தான் தான். அன்றைக்கு பேதுருவும் அப்படிப்பட்ட வார்த்தைகளை அவன் பேச முற்பட்ட போ அங்கே தேவன் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அப்பாலே எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று சொல்லி அவனுடைய அந்த அந்த அவனுடைய அந்த பிஹேவியரை ஆண்டவர் கடிந்து கொள்ளுகிறார். அதுக்கு பிறகு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், அவனுடைய இரண்டாவதாய் அவனுடைய தொடுதல் அங்கே எங்கே இருக்கிறது என்று சொன்னால், அவனுடைய கண்களை ஆண்டவர் தொட்டார், ஆவிக்குரிய கண்களை. எப்படி என்று சொன்னால், நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டார். இன்றைக்கு நீங்க உங்களுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்க, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, உங்களுடைய உலக பிரகாரமான வாழ்க்கையில நீங்க தேவனுக்கு ஏற்ற காரியங்களை சிந்திக்கிறீங்களான்னு சொல்லி உங்களை ஆராய்ந்து பாருங்க. ஒருவேளை நீங்க தேவனுக்குரிய காரியங்களை சிந்திக்காம மனுஷருக்குரிய காரியங்களை சிந்தித்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு கட்டாயம் ஆண்டவருடைய இரண்டாவது தொடுதல் அவசியமாயிருக்கிறது. அன்றைக்கு அந்த குருடனுடைய கண்களை ஆண்டவர் முதலாவது தொட்ட போது அவன் மனுஷங்களை நடமாடுகிற மரங்களாய் பார்த்தான், இரண்டாவதாய் தொட்ட போதோ யாவரையும் தெளிவாய் பார்த்தான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை எங்களுடைய வாழ்க்கையின் பிஹேவியர், எங்களுடைய ஆக்ஷன் எல்லாம் தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவருடைய இரண்டாவது தொடுதல் எனக்கும் உங்களுக்கும் அவசியமாயிருக்கிறது. ஆசீர்வாதத்தை பார்ப்பதற்கு முன்பதாக நாங்கள் அர்ப்பணிப்பை பார்க்க வேண்டும், அதுதான் தேவனுக்கு ஏற்றது. வெற்றியை பார்ப்பதற்கு முன்பதாக தியாகங்களை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது, அதுதான் தேவனுக்கு ஏற்றது. உயிர்த்தெழுதலை பார்ப்பதற்கு முன்பதாக சிலுவையை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது, அதுதான் தேவனுக்கு ஏற்றது. தேவனுடைய திட்டத்தை பார்ப்பதற்கு முன்பதாக எங்களுடைய திட்டத்தை விட்டு கொடுக்கிற மனதை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது, அதுதான் தேவனுக்கு ஏற்றது. அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன், அப்போதுதான் அவன் தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறவனாய் இருப்பான் என்று சொல்லி வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நாங்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்க, உங்களுக்கு தெரியும் நீங்க எப்படிப்பட்ட காரியத்தை சிந்தித்து செயல்பட்டு கொண்டிருக்கிறீங்கன்னு சொல்லி. யாரும் உங்களுக்கு அதை சொல்லி கொடுக்க வேண்டியதில்லை. எங்களுடைய சித்தத்தை இல்லை, அவருடைய சித்தத்துக்கு நாங்கள் இடம் கொடுக்க வேண்டும். எங்களுடைய விருப்பத்தை அல்ல, அவருடைய வழியை தேர்ந்தெடுத்தவர்களாய், வசதி கம்ஃபர்ட் எல்லாத்தையும் தாண்டி கீழ்ப்படிதலை அதிகமாய் தேர்ந்தெடுத்தவர்களாய் நாங்கள் வாழ வேண்டும். இங்கே தொடர்ந்து வாசிச்சிங்கன்னு சொன்னா 35வது 36வது வசனங்களுக்கு வருவோம்னு சொன்னால், தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். இதை வாசிக்கல சில நேரம் சில பேருக்கு குழப்பம், ஏன் சொன்னால் 35 சொல்லப்பட்டிருக்கிறது, ஜீவனை ரட்சிக்க ஒருத்தன் விரும்புவான் என்று சொன்னால் அவன் அதை இழந்து போவான். ரட்சிக்கிறதுக்கு தன்னுடைய ஜீவன் என்று சொன்னால் நாங்கள் நினைக்கணும் நம்முடைய உயிரை, இந்த உலகத்துக்குரிய வாழ்க்கையை, இந்த உலகத்துக்குரிய உயிர், நம்முடைய ஜீவன் சுவாசம், இதை காப்பாற்ற வேண்டும், இதை ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி ஒருத்தன் விரும்புவான் என்று சொன்னால் அதை அவன் இழந்து போயிடுவான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. பிறகு சொல்லப்படுகிறது, ஒரு மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று சொல்லி வசனம் சொல்லி இதை வாசிக்க நாங்கள் நினைக்கிறது. அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து உலகத்துல எல்லாத்தையும் சாதிச்சுட்டு எங்களுடைய ஆத்துமாவை ஆத்துமா என்று சொல்லி நாங்கள் அதை நினைச்சு விடுகிறோம். தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்திட்டா அவனுக்கு லாபம் இல்லை, உலகத்தை எல்லாம் ஆதாயப்படுத்துறத காட்டிலும் தன்னுடைய ஜீவனை காப்பாத்துறது தான் முக்கியம் என்று சொல்லி நாங்கள் நினைத்துக் கொள்கிறோம் அந்த 36வது வசனத்தை. ஆனால் 35க்கு போனீங்கண்டா அந்த ஜீவனை காப்பாத்தி கொள்ள விரும்புகிறவன் வந்து அதை இழந்து போவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது வந்து ஆத்மாவை இல்லை, எங்களுடைய உயிரை, நாங்கள் உலகத்துல நாங்கள் சுவாசிக்கிற அந்த சுவாசத்தை குறித்து சொல்லப்படுகிறது. அந்த சுவாசத்தை இன்னைக்கு மனுஷன் வந்து தன்னுடைய ஓ ஜீவனை காக்குறதுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க மனிதர்கள், எதை வேணாலும் அவர்கள் தங்களுடைய ஜீவனை காப்பாற்றுவதற்காக செய்ய துணிவார்கள். ஏனென்று சொன்னால் ஒரு மனுஷனுக்கு, அதனாலதான் 37வது வசனம் சொல்லுகிறது, மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான், அவ்வளவு ஈடு இணை இல்லாத இந்த சுவாசம் ஒருக்கா போயிட்டு தான்டா வராது, அவ்வளவு பெரிய வலிமை வாய்ந்த இந்த ஜீவன் மிக பெரியது. அப்படிப்பட்ட ஜீவனையே இயேசு கிறிஸ்துவுக்காக 38வது வசனத்துல என் வார்த்தைகளை குறித்தும் என்னை குறித்தும் வெட்கப்படாதவனாய், தேவனுக்காக தேவனுடைய வார்த்தைக்காக அப்படிப்பட்ட அந்த விலையேறப்பட்ட ஜீவனை வந்து ஒருத்தன் இழக்க போகிறவன் அதை இரட்சித்து கொள்ளுவான். அவன் அதை இரட்சித்து கொள்ளுவதனால அந்த ஜீவனை அவன் லாபகரமாய் மாற்றி கொள்ளுகிறான். என்ன சொல்ல வருகிறது என்று சொன்னால் எங்களுடைய உயிரைக்கும் மேலாக தேவனை குறித்தும் தேவனுடைய வார்த்தையை குறித்தும் நாங்கள் மேன்மை பாராட்ட வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த விலையேறப்பெற்ற ஜீவனை தேவனுக்காகவும் அவருடைய வார்த்தைக்காகவும் இழக்க தயாராகிற மனுஷன்தான் உண்மையிலேயே அதை இரட்சித்துக் கொள்ளுவானாம். தேவன் அங்கே சீஷத்துவத்தை குறித்த ஆண்டவர் எச்சரிப்பதை நாங்கள் பார்க்க முடிகிறது. ஒருவன் எனக்கு சீஷனாயிருந்தால் அவன் சன்வே சிலுவை தன்னைத்தான் வெறுத்து சிலுவையை எடுத்துக்கொண்டவனாய் எதற்குமே ஈடு இணை இல்லாத தன்னுடைய ஜீவனை கூட தேவனுக்காகவும் தேவனுடைய வார்த்தைக்காகவும் துச்சமாக எண்ணினவனாய் ஒருவன் வர துணிந்தால் அதுதான் சீஷத்துவத்தின் உண்மையான அர்த்தம் என்று தேவன் நமக்கு சொல்லுகிறார். இதே வசனத்தை இதுக்கா இத அத ஒத்த வசனம் பாத்தீங்கன்னு சொன்னா மத்தேயு 16வது அதிகாரம் 28வது வசனத்துல இதே சம்பவம் அங்க ரெக்கார்ட் ஆகுறது. இங்க மார்க்ல அந்த 9வது அதிகாரம் 1வது வசனம் இன்ஃபேக்ட் 8வது அதிகாரத்திலோடய சேர்ந்து வர வேண்டிய ஒரு வசனம் அது. மார்க் 9 வந்து கிட்டத்தட்ட 38வது வசனத்துக்கு பிறகு 39வது வசனமாய் அந்த முதல் வசனம் வர வேண்டும். அதாவது அன்றியும் அவர் அவர்களை நோக்கி இங்கே நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யம் பலத்தோட வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அதுக்கு பிறகுதான் 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவே அடுத்த சம்பவம் வருகிறது. ஆனால் அந்த 9வது அதிகாரத்தினுடைய முதல் வசனம் முதல் அதிகாரத்தோடு சேர்ந்தது. இதை நாங்கள் இதை ஒத்த வசனம் நீங்க எங்க ரெஃபர் பண்ணலாம் என்று சொன்னால் மத்தேயு 16வது அதிகாரம் 28வது வசனத்தை நீங்க வாசிக்கலாம். இதே சம்பவம் ஆண்டவர் பேதுருவ கடிந்து கொண்டு அவனுக்கு எனக்கு இடரலாயிருக்காத அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி பின்னாலே போ சாத்தானே என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டு விட்டுட்டு ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார், தனக்கு சீஷனாயிருக்க விரும்புகிறவன் வந்து தன்னை தான் வறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு தன் ஜீவனை கூட துச்சமாய் எண்ணினவனாய் பின்பற்றி வர வேண்டும் என்று சொல்லிவிட்டு அங்கே 28வது வசனத்துல சொல்லுகிறார், இங்கே நிற்கிறவர்கள் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அங்கே வசனம் சொல்லுகிறது. நாங்கள் நிறைய பேர் நினைக்கிறோம், சில பேர் தப்பா கூட நினைக்கிறதுல, அந்த நேரத்துல ஆண்டவர் பேசும்போது அந்த கூட்டத்துல இருந்த நிறைய பேர் ஆண்டவர் 2வது வருகையின் போது உயிரோடு இருப்பாங்க என்று சொல்லி இல்ல, ஆண்டவர் சொல்லுகிற மரணம் என்னவென்று சொன்னால் அவர்கள் மேன்மையாய் கருதுகிற அந்த ஜீவனை தேவனுக்காகவும் தேவனுடைய வார்த்தைக்காகவும் இழக்க தயாராய் இல்லாமல் அந்த ஜீவனை இல்ல மரணத்துக்கு உட்படுத்தாதவர்களாய் தங்களுடைய ஜீவனை தங்களுக்காகவும் இந்த உலகத்துக்காகவும் மேன்மையாய் கருதினவர்களாய் அவர்கள் காணப்படுவார்கள் என்று சொல்லி தேவனோடு இருந்த அந்த சீஷர்கள் 12 பேர் மாத்திரம் அந்த இடத்துல இருக்கவில்லை. தேவனை பின்பற்றின அநேக சீஷத்துவத்தை விரும்பி சீஷர்களாக இருக்க விரும்பின அநேகர் ஆண்டவரோடு இருந்த சமயத்தில் ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், இங்கே இருக்கிற அநேகர் வந்து அதாவது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்காதவர்களாய் மாறிவிடுவாங்க. ஏனென்று சொன்னால் அவர்கள் ஒவ்வொருத்தரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளையினுடைய வாழ்க்கையிலும் காணப்பட வேண்டிய அந்த மரணம் என்னவென்று சொன்னால் தன்னைத்தான் வெறுத்து சிலுவை தன்னுடைய சிலுவையை சுமந்தவனாய் சுமந்தவளாய் தன் ஜீவனை தேவனுக்காகவும் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைக்காகவும் இழந்தவனாய் தன்னுடைய ஜீவனையும் விட்டு கொடுத்து அவரை பின்பற்றி வருகிற அந்த மரணத்தை எதிர்கொள்ளாமல் இருப்பது நிமித்தம் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ருசி பார்ப்பதில்லை, அவர்கள் அந்த மரணத்தை ருசி பார்ப்பதில்லை, ஆகவே அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை கண்டடைவதில்லை என்கின்ற ஒரு வார்னிங் எச்சரிப்பை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். ஆகவே இன்றைக்கு நாங்கள் இந்த அதிகாரத்தில இருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற வசனம் என்னவென்று சொன்னால் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய இரண்டாவது தொடுதல் அவசியமாயிருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் என்னை உங்களையும் பார்த்து கேட்கிறார், நீ எதையாகிலும் காண்கிறாயா? ஒருவேளை நீ காண்கிறது வெறும் மனிதர்கள் அல்லது அவர் இயேசு கிறிஸ்து அவர் கிறிஸ்து என்பதை நீ அறிந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் செய்த அற்புதத்தின் நிமித்தம் ஆண்டவர் உனக்கு கொடுத்த அந்த ரட்சிப்பின் நிமித்தம் அவரை உண்மையான தெய்வம் என்று சொல்லி நீ அறிந்திருக்கலாம். ஆனால் அதற்கு பிறகு தெளிவை அடைந்திருக்கிறாயா அல்லது வெறும் பார்வையை மாத்திரம் பெற்றுக்கொண்டவனாய் ஆவிக்குரிய பார்வையை பெற்றுக்கொண்டு நான் இயேசுவை பார்க்கிறேன் அவர்தான் உண்மையான தெய்வம் என்று சொல்லி அதை அவரை அவரை பார்த்தவனாய் வாழுகிறாயா அல்லது அதற்கு பிறகு ஆண்டவுடைய இரண்டாவது தொடுதலை அனுபவித்தவனாய் அனுபவித்தவளாய் அவருடைய அவருடைய சித்தம் செய்கிறவர்களாய் தேவனுக்கு ஏற்றவர்களாய் அவருடைய சீஷத்துவத்தை ஏற்றவர்களாய் நாங்கள் அடுத்த நிலைக்குள்ள போகிறோமா? சுயத்தை வருத்து சிலுவை எடுத்துக்கொண்டு நாங்கள் தேவனை பின்பற்றுகிறோமா என்று சொல்லி இன்னைக்கு அநேகர் விசுவாசிகளாய் மாத்திரம் இருக்க விரும்புகிறார்கள், தேவனுக்கு சீஷர்களாய் மாற விரும்புவதில்லை. They want to be a believer. ஆனால் டிசைப்பிள்ஷிப்புக்குள்ள யாருமே போறதுக்கு விரும்புறதில்லை. ஆனால் ஆண்டவர் சொன்ன கட்டளை என்ன? உலகமெங்கிலும் போய் எனக்கு சீஷர்களை உண்டாக்குங்க. அப்படித்தான் ஆண்டவர் கட்டளை கொடுத்தார், சுவிசேஷத்தை அறிவித்து விசுவாசிகளை உண்டாக்குங்கன்னு சொல்ல சீஷர்களை உண்டாக்குங்க. இன்றைக்கு அநேகர் விசுவாசிகளாய் மாத்திரம் இருக்கிறோம், கிறிஸ்துவை கண்டு கொண்டோம், பேதுருவை போல நான் யார் என்று அறிந்திருக்கிறாய் என்று கேட்கும் போது ஆண்டவரே நீர்தான் உண்மையான தெய்வம் நீர்தான் கிறிஸ்து என்று சொல்லி அறிக்கை செய்கிறோம். அதற்கு அடுத்ததாய் ஆண்டவரை இரண்டாவது தொடுதலை பெறாதவர்களாய் சீஷத்துவத்துக்குள்ளே போகாதவர்களாய் இன்றைய கிறிஸ்தவ வாழ்க்கை அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில நீங்க வாழ்ந்து கொண்டிருப்பீங்கன்னு சொன்னா ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு இன்றைக்கு உங்களுடைய இரண்டாவது தொடுதல் தேவாண்டவரே. அன்றைக்கு அந்த குருடனுக்கு நீங்க எப்படி இரண்டாவது தடவை தொட்டீங்களோ அதே போல இன்றைக்கு என்னை இரண்டாவது தடவையாய் தொடுங்க. நீங்க பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே ஆண்டவர் வந்து அவர் வந்து கடவுள், அவர் தெய்வம், ஒரு தொடுதல் போதும் அவனை முழுசா குணமாக்குறதுக்கு. நீங்க நினைக்கிறீங்க ஆண்டவரால அந்த தொடுதலை ஒரு தடவையில தொட்டு அவனை சுகப்படுத்திருக்க முடியாதுன்னு சொல்லி? இல்ல, ஆண்டவர் ரெண்டு தடவை சுகப்படுத்திருக்கலாம், ஆனால் ஆண்டவர் ரெண்டு தடவை தொடுவதன் மூலம் அந்த சீஷர்களுக்கும் எனக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய ஆவிக்குரிய பாடத்தை ஆண்டவர் கற்றுக்கொடுக்க முயற்சி செய்கிறார். அதை கற்றுக்கொண்டவர்களாய் அவருடைய இரண்டாவது தொடுதலை நாங்கள் அனுபவிப்போம். நான் முதலாவது சொன்னது போல ஆண்டவர் அவனை நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், ஆண்டவர் அவனை சுகமாக்கும் போது எந்த ஊர் மக்கள் வந்து அவனை சுகமாக்கும்படி அவரிடத்துல கெஞ்சினாங்களோ அந்த ஊர் மக்களிடத்துல இருந்து ஆண்டவர் பிரிச்செடுத்து போய் அந்த கிராமத்துல இருந்தே வெளியில கொண்டு போய் ஆண்டவர் வந்து அவனை சுகப்படுத்துகிறார் என்று சொன்னால் அந்த ஜனங்களுக்குள்ள அநேக அற்புதத்தை கண்டும் அந்த பெத்சாயிதா பட்டணத்தார் வந்து ரட்சிப்பு கேட்ட பணம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுக்காதவர்களா இருந்தார்கள் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே அறிந்திருந்தார். அவர்களை ஆண்டவர் அவர்களை கடிந்து கொள்வதை நாங்கள் வாசிக்க முடிகிறது. ஆண்டவர் எதிர்பார்க்கிறதெல்லாம் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி அவரை கண்டு கொள்ளுகிறது. கண்டுகொண்ட பிறகு சீஷத்துவத்துக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்கிற ஒரு வாழ்க்கை. இந்த ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என்ன தொடுங்க, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை தொடுங்க ஆண்டவரே. ஒருவேளை உடைய ரெண்டாவது தொடுதல் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டுமானால், ஒருவேளை நான் வெறும் உண்மை கிறிஸ்து என்று மாத்திரம் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னால், என்னை தொட்டு நான் பார்க்கும் போது நான் எப்படிப்பட்ட பார்வையோடு இருக்கிறேன், சீஷத்துவத்தின் பார்வை.